நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள் மாலை. நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நினைத்து வருந்தாமல் நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நம்மிடம் உள்ள தன்னம்பிக்கை ஒரு நாள் வெற்றியை தரும்.

கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் 6:25 கேட்கலாம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 அனில் பாஸ்தா புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலாசத் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்று காலை 7 மணிக்கு புதிய விடியலை வரவேற்று இனிமை சேர்க்க இணைகிறது 100.5 சுகமான காலை. நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும். 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று இடம்பெறும். 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் 8:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில். இன்று குரலின் குரல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் தேனி நாகலாபுரம் சாங்கியா இளங்குமரன் அவர்கள். இன்று காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் கலையும் கானமும். முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 27வது உதய நாள் சிறப்பு தேடி வரும் பண்பலை. நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மகளிர் நேரம். இன்று படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. பிற்பகல் 1 மணிக்கு காலத்தை வென்ற காவிய கானங்களாய் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. பிற்பகல் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை தொடர்ந்து 2:15 பொன்னியின் செல்வங்கள் நாவல் தொடரின் வாசிப்பு. 2:30 கோடை பண்பலை 100.5 27வது ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு சிறப்பு வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் மதுரை சிவபாக்கியம் அவர்கள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு வலம் பெற காத்திருக்கிறது ஈரோடு மாவட்டம் TMR இளங்கோவன் அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தான் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகையில் சினிமா கொட்டகை. 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரைவர்களின் சினிமா கொட்டகை. இடைக்கால இனிய மெட்டுக்களை சித்திர செவ்வானம் இன்று மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியில் 5:10 பந்தாடும் பந்தாட்டம். இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம் கேட்கலாம். மாலை 6 மணிக்கு விளக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சியில் 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 பண்ணையும் பசுமையும். 7:00 100.5 27வது உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றல். இன்றிரவு 8:05 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர் கண்மணிகளுக்கான தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சியாக. 8:50 சேவை செய்திகள் இடம்பெறும். இரவின் தாலாட்டாய் வலம் பெற காத்திருக்கிறது 100.5 கொடை தென்றல் இன்றிரவு 9 மணிக்கு. கரூர் மாவட்ட நேர்களுக்காக பயணிக்கும் நினைவே சுகம் இன்றிரவு 10 மணிக்கு. இரவு 11 மணிக்கு இடைவிடாத பாடல்களின் அரங்கேற்றமாய் இரவு சிறகு. இவையாவும் இன்று நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நேர்களை. நள்ளிரவு 12 மணி வரை நம் கோடை பண்பலை 100.5.

0: நிகழ்ச்சி மீண்டும் வலம் வரும் நாளை காலை 5 மணிக்கு. கொடைப்பான்வலை 100.5 இனி வசந்த விடியல் வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழி.

ஹிக்கபிலன், முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பரப் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வலிமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி ஈக்காட்டு தாங்களில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6 முதல் 3 நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுக்கள் இன்று கத்தாரில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நேர்களே, காற்றின் அலையில் கவிதை பேசி கானமலையில் நெஞ்சங்களை நனைத்து அதிகாலை பொழுதின் இறையருளோடு தொடங்கி இரவு நேரத்து தாளாட்டாய் அன்றாடம் நம்மோடு உறவாடும் நேச பண்பலை 100.5 26 ஆண்டு கால சேவைகள் முடிந்து வெற்றிகரமாக 27வது ஆண்டில் அடியெடுத்து வைக்க காத்திருக்கிறது. காலங்கள் கடந்தும் என்றும் பண்பலையின் சேவைகள் தொடர்ந்து புதிய சிகரங்களை எட்ட வாழ்த்தி வரவிருக்கிறது 100.5 வசந்த விடியல்.

0: நான் பார்க்கும்போது குனிந்து நிலம் பார்க்கிறாள், பார்க்காத போது என்னை பார்த்து மெல்லச் சிரிக்கிறாள். குறள் எண் 1094, அதிகாரம் குறிப்பறிதல்.
1: யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்லனகும்.
0: நான் பார்க்கும்போது குனிந்து நிலம் பார்க்கிறாள், பார்க்காத போது என்னை பார்த்து மெல்லச் சிரிக்கிறாள். குறள் எண் 1094, அதிகாரம் குறிப்பறிதல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: விழுப்புரம் திருவக்கரை சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் இன்று.
2: சிவனே அருணாச்சலா ஒரு தவமாய் மனதேறிவா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே.
1: தொண்டைநாடு பகுதியின் தேவார பாடல்களில் போற்றப்படும் 30வது கோயில் இதுவாகும். திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரர் ஆகியோரின் தேவார பாடல்களில் இக்கோயிலின் இறைவன் போற்றப்படுகிறார். சமஸ்கிருதத்தில் பக்ரா என்றால் ஒழுங்கான முறையில் அல்ல, மாறுபாடு என்று பொருள். எனவே இந்த கோவிலின் பல அம்சங்கள் வழக்கமான மரபுக்கு முரணாக உள்ளன. பொதுவாக காளி கோவில்கள் ஒரு கிராமத்தின் எல்லையில் அமைந்திருக்கும், ஏனெனில் அவள் ஒரு காவல் தெய்வம். இருப்பினும் இங்கே காளி கோவில் சிவன் கோவிலின் உள்ளே உள்ளது. கொடிக்கம்பம் சற்றே வடக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பொதுவாக பிரதான கோபுரத்தின் கீழுள்ள நுழைவாயிலிருந்தே தெய்வத்தின் தரிசனம் பெறலாம். கோயிலின் முக்கிய அம்சங்களான ராஜகோபுரம், கொடிக்கம்பம், நந்தி ஆகியவை நேர்கோட்டில் அமையாமல் ஒன்று கொன்று தள்ளி அமைந்துள்ளன. காளி சந்நிதியின் மேற்கு பகுதியில் ஆத்மலிங்கம் அமைந்துள்ளது. இந்த லிங்கம் கோடை காலத்தில் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். பருவமழை காலங்களில் நீர்முத்துக்கள் இந்த லிங்கத்தின் மீது தங்கியிருக்கும். அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களில் இக்கோயிலில் உள்ள முருகப்பெருமான் போற்றப்படுகிறார். சந்திர மௌலீஸ்வரர் பகவான் சந்திரசேகர் பிரிசூடிய பெருமான் என்று போற்றப்படுகிறார். அன்னை அமிர்தாம்பிகை வடிவாம்பிகை என்று போற்றப்படுகிறார். அன்னை வக்ரகாளி புன்னகைக்கும் கருணையில்ல சாந்த ஸ்வரூபியாக இக்கோயிலில் அருள் பாலிக்கிறார்.

0: சர்வேஸ்வரா.
1: வரதராஜ பெருமாள் வக்ராசுரன் என்ற அசுரனை அழித்தார். வக்ராசுரனின் சகோதரியான துன்முகியை வக்ரா காளி அழித்தார். காளி தாக்கிய போது துன்முகி கர்ப்பமாக இருந்தாள். விதிகளின்படி சிசுவின் குழந்தையை கொல்வது பாவம். எனவே வக்ரகாளி தன் வயிற்றில் இருந்து குழந்தையை வெளியே எடுத்து அதை தன் வலது காதில் மோதிரமாக அணிந்தாள். காளி வக்ராசுரனின் சகோதரியை அழித்ததால் அவள் வக்ரகாளியாக இந்த கோவிலில் தங்கினாள். அவள் கடும் கோபத்தில் இருந்தாள். ஆச்சாரிய ஸ்ரீ சங்கரர் தேவியின் இடது காலில் ஸ்ரீ சக்கரத்தை பொருத்தி அவளை ஆசுவாசப்படுத்தினார். காளி ராகு மற்றும் கேது ஆகிய நாக கிரகங்களின் தெய்வம் என்பதால் சந்நிதியை வலம் வரும்போது நான்கு சுற்றுகள் வளஞ்சுழியாகவும் ஐந்து சுற்றுகள் இடஞ்சுழியாகவும் வலம் வர வேண்டும். அன்னை வக்ரகாளி அம்மனின் அருளால் இவ்விடம் புகழ் பெற்றது. இவ்விடம் வக்ரசாந்தி திருத்தலம் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோயிலில் அமைந்துள்ள வக்ரகாளியின் சிலை பிரமிக்க வைக்கிறது. தலையில் சுடர்விடும் சடைமுடி உள்ளது. மண்டை ஓடு கிரீடமாக உள்ளது. வலது காதில் உள்ள சிசுவே காதனியாகும். அவளுக்கு எட்டு கைகள் உள்ளன. வலது கைகளில் பாசம், சக்கரம், வாள், காட்டு விலங்கின் மண்டை ஓடு போன்ற ஆயுதங்கள் உள்ளன. பௌர்ணமி நாட்களில் நள்ளிரவு 12 மணிக்கும் அமாவாசை நாட்களில் நள்ளிரவு 12 மணிக்கும் வக்ரகாளி அம்மனுக்கு ஜோதி தரிசனம் செய்யப்படும் போது கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும். கோபுர மண்டபத்தின் மேல் ஏற்றப்படும் ஒளியை

ஜோதி தரிசனமாகும். இந்த தரிசனம் பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயில் சிவன் திருக்கோவிலாக இருந்தாலும் வக்ரகாளியம்மன் இந்த சன்னதியில் முதன்மையானவராக கருதப்படுகிறார். பக்தர்கள் மன அமைதிக்காகவும் பாதகமான கிரக விளைவுகளிலிருந்து விடுபடவும் செயல்களில் உள்ள தடைகள் நீங்கவும் முந்தைய பிறவியின் பாதகமான விளைவுகள் நீங்கவும் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காகவும் தமக்கும் தமது குடும்பத்திற்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சினைக்கும் முழுமையான தீர்வு காணவும் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். இத்தகைய சிறப்புகளை பெற்ற இத்திருத்தலத்தில் வீச்சிருக்கும் சந்திர மௌலீஸ்வரரும் அன்னை வக்ரகாளியும் நம் அனைவரின் துயர் துடைத்து இன்பம் பெருக செய்யட்டும். இதுவரை விழுப்புரம் திருவக்கரை சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.

0: இன்பம் பெருக செய்யட்டும். இதுவரை விழுப்புரம் திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் வசந்த விடியல்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை, எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: கோடை பண்பலையின் 100.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
6: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: எனக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு சின்ன பாப்பா வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: தன்யாஸ்ரீ.
0: தன்யாஸ்ரீ, கையில என்ன நிறைய கயிறு வளையெல்லாம் போட்டிருக்கீங்க?
1: அப்பா வாங்கிட்டு வந்தாரு.
0: என்னென்ன கலர் கட்டிருக்கீங்க கயிறு?
1: பிளாக், ஒயிட், ரெட், ஆரஞ்சு, கிரீன்.
0: இத்தனை கலர் இருக்கா? அந்த அதோட சேர்த்து ஏதோ ஒரு சாமி இருக்காங்களே, என்ன சாமி இது?
1: தெரியல.
0: விநாயகர் சாமியா? உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தருவாங்க உங்க மேம்?
1: நிறைய சொல்லி தருவாங்க.
0: எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அதுல?
1: டங்க் ட்விஸ்டர்.
0: டங்க் ட்விஸ்டர், சொல்லுங்க கேப்போம். நான் அகில்.
1: ரெட், பிளாக்.

0: பபிள் பபிள் காம் பபிள் ஸ்ட்ரபிள்.
1: இதெல்லாம் ஒவ்வொன்றையும் ஒரு ரெண்டு ரெண்டு டைம் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம்.
0: ரெட் பிளட் ப்ளூ பிளட், ரெட் பிளட் ப்ளூ பிளட், ரெட் லாரி ப்ளூ லாரி, பர்பிள் பபிள் பீப்புள், பர்பிள் பபிள் பீப்புள், எல்லோ பட்டர் பர்பிள் ஜெல்லி, ரெட் ஜாம் பிளாக் பிரெட், எல்லோ பட்டர் பர்பிள் ஜெல்லி, ரெட் ஜாம் பிளாக் பிரெட், டபுள் பபிள் காம் பபிள் ஸ்ட்ரபிள், டபுள் பபிள் காம் பபிள் ஸ்ட்ரபிள்.
1: இப்படி சொல்லும் போது நம்மளுக்கு நம்ம நாம் வந்து அழகா வளைஞ்சு கொடுக்குமா, நம்ம கஷ்டமான எழுத்துக்களை எல்லாம் ஈஸியா சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டங் ட்விஸ்டர்லாம் வைக்கிறாங்க. அதனால நம்ம நிறைய இந்த மாதிரி கத்துக்கோங்க. சரி சொல்லாம, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க படிச்சு பெரிய ஆளானதும் என்ன பண்றீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸ் ஆவீங்களா? போலீஸ்காரங்களை பாத்திருக்கீங்களா? எங்க பாத்தீங்க?
0: கந்தமடத்துல.
1: என்ன செய்வாங்க போலீஸ்காரவங்க?
0: தப்பு பண்ணவங்களை ஜெயில போடுவாங்க.
1: அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவாங்களா? சரி சரி, நீங்களும் அதே மாதிரி செய்வீங்களா? உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
0: அம்மா, அப்பா, தம்பி.
1: தம்பி பேர் என்ன?
0: கீர்த்தன்.
1: கீர்த்தன் தம்பி என்ன பண்றாங்க?
0: ப்ரீகேஜி.
1: ப்ரீகேஜி படிக்கிறாங்களா? சரி சரி, அப்பா பேர் என்னம்மா?
0: தமிழ்செல்வன்.
1: தமிழ்செல்வன் அப்பா என்ன பண்றாங்க?
0: வண்டியில இருக்காரு.
1: நீங்க வண்டிக்கு போவீங்களா? வண்டியில கூட்டு போக மாட்டாரா அப்பா? சரி சரி, அம்மா பேரு?
0: மகாலட்சுமி.
1: மகாலட்சுமி அம்மாவா? சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடைப்பண்பலையோட

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1-August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
8: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
9: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
10: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1-August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை நோறுப்புள்ளி ஐந்தில்
1: அனில் பாஸ்தா
0: புதிய அனுபவம் எப்பொழுதும்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
2: நோறுப்புள்ளி ஐந்தில் இனி தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லீகர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களில் ஒரு வாகனத்திற்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே வழங்கப்படும் என்ற உச்சவரம்பு கடந்த 12ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் தொழில் நிறுவனங்கள், வணிக நுகர்வோர் ஆகியோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக தனியே அமைக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. சில்லறை நுகர்வோருக்கு பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் கள்ளச்சந்தையில் டீசலை விற்பனை செய்வதையும் பதுக்குவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோக சூழலை ஆய்வு செய்த நிலையில் இந்த தற்காலிக கட்டுப்பாடு தேவையில்லை என்று அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்பப் பெறப்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள செய்தியில், 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் இந்திய தர நிர்ணய அமைப்பு நிர்ணயித்துள்ள தரத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் வாகன எந்திர கோளாறு அல்லது வாகன பழுதுபார்ப்பு சூழல் ஏதும் ஏற்படவில்லை என்று அது கூறியுள்ளது. இந்த வகை பெட்ரோல் பயன்பாட்டிற்கு முன்பாக கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மக்கள் மாளிகையில் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கை அடைவதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். அத்துடன் அரசு, தொழில்துறை, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆளுநர் குறிப்பிட்டார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படுவதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாளொன்றுக்கு 14.46 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில் நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் நாளொன்றுக்கு 14.82 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 36,000 லிட்டர் பால் அதிகம் என்று கூறியுள்ளது. எனவே பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான தகவலை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் மற்றும் லட்சக்கணக்கான அரசு கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணை நடத்தி தேர்வு முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpscexams.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி என்றும் விண்ணப்பத்தில் திருத்தங்களை ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்ப கலை கண்காட்சி நடைபெற்றது. தமிழர் வாழ்வியலை காட்சிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமை மிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல் பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தலுக்கான பயிற்சி ஈக்காட்டு தாங்களில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் வேளாண் துறை சார்பில் உரங்களின் தரம் குறித்த விற்பனையாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். சேலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 94 முக்கிய சாலை சந்திப்பு வளைவுகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேர்களே, எப்பொழுதும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: வழங்கிய வசந்த விடியல்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: கொடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் வலம் வரும் நாளை காலை 6 மணிக்கு. இனி கேட்கலாம் சுகமான காலை.

இனிய காலை வணக்கம் நண்பர்களே. மனசை இளமையா வச்சுக்கிட்டா வாழ்க்கை என்றைக்கும் உற்சாகமா இருக்கும். அதே நேரத்துல உடம்பையே என்றும் இளமையா வச்சுக்கணும்னு விரும்புவோம். ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டோம். நம்ம எல்லாம் பார்த்து சிரிச்சு வச்சிருக்கிறார் 80 வயது தாத்தா ஒருத்தர். வானத்துல 18,000 அடி உயரத்துல இருந்து ஸ்கை டைவிங் பண்ணி நம்மையும் ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அதனால வயது என்பது ஒண்ணும் இல்ல. பிடிச்சதை செய்ய வயசு தடையா இருக்க முடியாது. உடல் வலுவா இருந்தா போதும். ஆரோக்கியமான வாழ்வே வரம் என சொல்லி கொடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை நிகழ்ச்சியை தொடங்குகிறது.

உச்ச இன்பம் செவி பருக சுகமான காலை தந்து கொண்டு இருக்கிறது. கொடை பண்பலை 100.5 மெகா கெட்ஸ் நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் திருப்பூர் மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் தேனி நாகலாபுரம் புலவர் முனைவர் சானா இளங்குமரன் அவர்கள்.

0: கோடை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
5: சர்வதேச சிறுகோள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 30ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளின் நோக்கம் என்ன என்று விளக்கம் தருகிறார் பெங்களூரு வான் இயற்பியல் ஆய்வகத்தின் விஞ்ஞானியும் கொடைக்கானல் வானியல் ஆய்வகத்தின் மக்கள் தொடர்பு அறிவியல் விழிப்புணர்வு பொறுப்பாளருமான முனைவர் கிறிஸ்பின் கார்த்திக் அவர்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். வருகிற ஜூன் 30ஆம் தேதி உலகளவில் சர்வதேச சிறுகோள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது, அதாவது இன்டர்நேஷனல் அஸ்ட்ராய்ட் டே. இது எதுக்காகன்னா, பூமிக்கு சிறுகோள்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் மற்றும் பூமி பாதுகாப்பு பிளான்டரி டிஃபென்ஸ் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 2016ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை அறிவித்தது, பை யுனைடெட் நேஷன்ஸ். இது எதுக்காகன்றது பார்த்தீங்கன்னா, 1908ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி அன்று ரஷ்யாவில் உள்ள சைபீரியாவில் இடத்துல துங்கஸ்கான்ற இடத்துல ஒரு சிறுகோள் இல்லாத அல்லது வால் நட்சத்திரம் துண்டு வளிமண்டலத்திலேயே ஒரு 5 to 10 கிலோமீட்டர் உயரத்திலேயே வெடிச்சிருக்கு. இந்த வெடிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 15 மெகாடன் TNT ஆற்றலை வெளியிட்டு சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 8 கோடி மரங்களை வந்து அப்படியே சாய்ச்சிருச்சு. பொருள் இந்த ஆப்ஜெக்ட் வந்து தரையை அடைவதற்கு முன்னாடியே சிதறியலாம். அந்த இடத்துல பள்ளம் எதுவும் உருவாகவில்லை. இது வந்து நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர்கள் அழிந்தது தான் ஞாபகத்துக்கு வரும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கிலோமீட்டர் சைஸில் உள்ள சிறுகோள் பூமியை தாக்கியதால் ஏற்பட்ட ஒரு அழிவு தான். இதை வந்து நம்ம இந்த ஆற்றலை வந்து எப்படி ஒப்பிடுவாங்கன்னா TNT சொல்லுவாங்க, அதாவது ட்ரை நைட்ரோ டொலுவின். அது வந்து வெடிப்புகளின் ஆற்றலை அளவிட பயன்படுத்தப்படும் ஒரு அலகாகும். இதை வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, கிட்டத்தட்ட ஹிரோஷிமா அணுகொண்டு வந்து 15 கிலோடன் TNT அந்த இது அப்படின்ற போது இந்த துங்குஸ்கா ஈவெண்ட் 1908ஆம் ஆண்டு நடைபெற்றது கிட்டத்தட்ட 10 to 15 மெகாடன் TNT இது, அதாவது சுமார் 700 to 1000 ஹிரோஷிமா குண்டுகளுக்கு சமம். அதே போல் டைனோசர்களை அழித்த சிலிக்குள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் TNT, அதாவது 6.7 trillion ஹிரோஷிமா குண்டுகளுக்கு சமம். இங்கனம் இந்த நாளை நினைவு கூறும் விதமாக ஜூன் 30ஆம் தேதி சர்வதேச சிறுகோள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது.
7: நேரம் காலை 7:15 கோடை 100.5 MHz
8: சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

0: கோடை 11.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் தான் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
5: பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

0: துல்லியம்,
1: அழியாமை
0: அல்லது
1: எப்பொழுதும்
0: அல்லது
1: வீடு பேறு
0: அல்லது
1: கடல்
0: நித்தியம்
1: வீடு பே

0: இசை இன்பம் செவி பருக சுகமான காலை தந்து கொண்டு இருக்கிறது. கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் திருப்பூர் மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் தேனி நாகலாபுரம் புலவர் முனைவர் சானா இளங்குமரன் அவர்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
7: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த 3 நாடுகளிலும் நடக்கிற உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக. மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.

கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் சுகமான காலை கேட்டுட்டு இருக்கிறோம். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 5 புதிய பட்டய படிப்புகளை அறிமுகப்படுத்த தயாராகிட்டு இருக்கிறாங்க. பேக்கேஜிங் டெக்னாலஜி, பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட்வேர் டெக்னாலஜி, லெதர் மற்றும் ஃபேஷன் டெக்னாலஜி, கிளாத்திங் டெக்னாலஜி என 5 புதிய படிப்புகளை விரைவில் தர இருக்கிறாங்க. பட்ட படிப்புகளை விட பட்டய படிப்புகளுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு கூட கேள்விப்பட்டோம். அதனால தொழிற்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களே, இந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் வைங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் சுகமான காலை.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: நேரம் காலை 7:30.

0: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21-666.
3: கோடை பண்பு 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
6: பண்பலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
9: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: வணக்கம் அண்ணா.
11: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். நான் சொன்னதை அறிவித்து விட்டீர்களா?
10: என்ன அறிவிப்பு அண்ணா?
11: அமைச்சரே, என்னை புகழ்ந்து 100 பாடல் பாடுபவர்களுக்கு 1000 பொற்காசுகள் என்று அறிவிக்க சொன்னேனே, அதற்குள்

0: வந்து விட்டீரா?
1: ஓஹோ, அதை அம்மா அறிவித்து விட்டேன் மன்னா, அப்போதே அறிவித்து விட்டேன்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, பாடி பரிசில் பெற எத்தனை புலவர்கள் வந்திருக்கிறார்கள்?
1: ஒருவர் கூட வரவில்லை மன்னா.
0: என்ன, ஒருவர் கூட வரவில்லையா? ஏன் வரவில்லை?
1: அதைத்தான் நானும் கேட்டேன் மன்னா. மன்னரை என்னவென்று புகழ்ந்து பாடுவது என்று என்னையே திருப்பி கேட்கிறார்கள்.
0: ஏன், என்னிடம் இருக்கிற வீரத்தை தீரத்தை கொடைத்தன்மையை புகழ்ந்து பாடுவது?
1: இருந்தால் புகழ்ந்து பாட மாட்டார்களா மன்னா? அவைகள் எல்லாம் உங்களிடம் இல்லை என்பதுதானே பிரச்சனையே.
0: அமைச்சரே, என்ன சொன்னீர்?
1: அடடா, மன்னர் கோபப்படுகிறாரே, இவரை எப்படியாவது சாந்தப்படுத்த வேண்டுமே. யாரங்கே, யாரடா அங்கே? சீக்கிரம் வாருங்கள், மன்னரை சாந்தப்படுத்த சாம்பிராணி தூபத்தை போடுங்கள்.
0: என்ன, சாந்தப்படுத்த சாம்பிராணி தூபமா?
1: ஆமா மன்னா, சாம்பிராணியின் வாசனையை நுகர்ந்தாலே மனம் சாந்தமாகிவிடும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சாம்பிராணிக்கே உரிய தனித்துவம் மன்னா.
0: அமைச்சரே, இது மட்டும் தானா? சாம்பிராணியை பற்றி இன்னும் எத்தனை செய்திகள் இருக்கிறது தெரியுமா?
1: அப்பாடா, எப்படியோ பேச்சை மாற்றி மன்னரை திசை திருப்பி விட்டேன். அப்படியா மன்னா? சொல்லுங்கள் சொல்லுங்கள், கேட்போம்.
0: சொல்கிறேன் அமைச்சரே. எரித்தால் புகையோடு சேர்த்து மனமும் தரும் சாம்பிராணியை தமிழில் குமஞ்சம், குங்கிலியம், வெள்ளைக்கீரை, மரத்து வெள்ளை என்று பல்வேறு பெயர்களில் அந்த காலத்தில் அழைத்திருக்கிறார்கள் அமைச்சரே.
1: ஓ, அப்படியா மன்னா?
0: ஆமாம் அமைச்சரே. சில ஆண்டுகள் முன்பு வரை குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் என யார் தலைக்கு குளித்தாலும் சாம்பிராணி புகை பிடிப்பார்கள்.
1: ஆமாம் மன்னா, நான் கூட பார்த்திருக்கிறேன். இப்போதும் சிலர் அதை கடைபிடிக்கிறார்கள். அது எதற்காக மன்னா?
0: அமைச்சரே, சாம்பிராணியை எரித்தால் அதில் வரக்கூடிய புகையில் போஸ்வெலிக் ஆசிட் இருக்கிறது. இந்த போஸ்வெலிக் ஆசிட் உடலுக்கு மிகவும் நல்லது என்றும், பெண்களின் கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் என்றும் ஆய்வில் கண்டறிந்திருக்கிறார்கள்.
1: ஓ, இதில் எப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா மன்னா?
0: ஆனால் அதெல்லாம் அந்த காலத்தில் கிடைத்தது அமைச்சரே. இப்போது கிடைக்கிற கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாம் அப்படி செய்துவிடக் கூடாது. அது முழுக்க முழுக்க கெமிக்கல் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
1: சரி மன்னா, அப்படியானால் சாம்பிராணி எதிலிருந்து தயாரிக்கிறார்கள்?
0: நல்ல கேள்வி அமைச்சரே. சாம்பிராணி என்பது செயற்கையாக தயாரிக்கப்படுவதில்லை. பிராங்கின்சன் என்கிற ஒரு மரம் இருக்கிறது. இந்த மரம் 500 to 700 மீட்டர் வரை வளரும். இந்த மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பால் தான் சாம்பிராணியாக மாறுகிறது.
1: ஓ, அப்படியானால் இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் தானா?
0: ஆமாம் அமைச்சரே. இந்த மரத்திலிருந்து வரும் பாலிலிருந்து எடுக்கக்கூடிய பிசினின் பெயர் பாஸ்வெல்லியா செராட்டா. இந்த பிசின் ஆரம்பத்தில் மென்மையாக இருக்கும், நாளாக நாளாக இறுகி கல் போல ஆகிவிடும். சாம்பிராணி புகை மட்டுமல்ல, சாம்பிராணி பிசினை நாம் உடலுக்கு எடுக்கும் போது மார்பு சளி, இருமல் இவைகள் எல்லாம் குணமாகும் என்றும் ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அருமையான சாம்பிராணியை தரக்கூடிய மரங்களில் ஜூலை முதல் நவம்பர் வரைதான் அதிகமாக பால் வடியுமாம். இந்த காலகட்டத்தில் சாம்பிராணி எடுத்தால் ஒரு வருடத்திற்கு ஒரு மரத்திலிருந்து 1 kilo வரை சாம்பிராணி எடுக்க முடியும் என்கிறார்கள்.
1: ஓஹோ, அப்படியா?
0: இன்னும் கேளுங்கள் அமைச்சரே. இந்த சாம்பிராணி மரங்கள் மிகவும் வலிமையானது. ஆனால் எளிமையாக அதை அறுக்க முடியும், இழைக்க முடியும். இந்த வகையான மரங்களைத்தான் ஊதுபத்தி செய்யவும் பயன்படுத்துகிறார்கள்.
1: ஓஹோ, இதெல்லாம் சரிமண்ணா. இந்த சாம்பிராணி மரத்தின் பெயர், அதிலிருந்து வடியும் பாலின் பெயர், அதிலிருந்து வரும் வாயுவின் பெயர் என எல்லாமே வித்தியாசமான பெயர்களாக இருக்கின்றனவே. இந்தியாவில் இந்த மரங்கள் இருக்கின்றனவா?
0: அமைச்சரே, இந்த மரத்தின் தோற்றம் பற்றி சரியான தகவல்கள் இல்லை. ஆனால் இந்தியாவில் தான் சாம்பிராணி அதிகமாக கிடைக்கிறது. ராஜஸ்தான், ஒரிசா, அசாம், பீகார், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் இந்த சாம்பிராணி மரங்களில் இருந்து சாம்பிராணிகள் கிடைக்கிறது அமைச்சரே.
1: ஓ, அப்படியானால் நம்முடைய தமிழ்நாட்டிலும் சாம்பிராணி கிடைக்கிறதா அண்ணா?
0: அமைச்சரே, தமிழ்நாட்டில் கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை ஆகிய இடங்களில் சாம்பிராணி அதிகமாக கிடைக்கிறது. அதே போல மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் தேக்கு மரத்திற்கு அடுத்து சாம்பிராணி மரம் தான் விலை உயர்ந்த மரமாக இருக்கிறது. அந்த மாநிலங்களில் வீடு கட்டுவதற்கு, சோபா, சேர் போன்றவற்றை செய்வதற்கு கூட சாம்பிராணி மரத்தை பயன்படுத்துகிறார்கள்.
1: ஓ, வியப்பாக இருக்கிறதே மன்னா.
0: இதையும் கேளுங்கள் அமைச்சரே. சாம்பிராணி மரத்தின் பாலில் இருந்து சாம்பிராணி எடுப்பது போலவே அந்த மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய விதைகளில் இருந்து எண்ணெய் எடுத்து சோப், மெழுகுவர்த்தி இவைகள் எல்லாம் தயாரிக்கிறார்கள்.
1: ஓ, அப்படியானால் நாம் சாம்பிராணி மரத்தை வளர்த்து அதில் இருந்து சாம்பிராணியை எடுத்து விற்பனை செய்தால் நிறைய லாபம் இருக்கிறது என்று சொல்லுங்கள் மன்னா.
0: அமைச்சரே, இம்மரத்தை வளர்த்து விற்பனை செய்தால் தான் நமக்கு பலன் என்பதல்ல. சாம்பிராணி மரத்தை வீட்டில் வளர்த்தாலே அது காற்றின் வேகத்தை தடுத்து காற்றை சுத்திகரித்து நமக்கு வழங்கும் என்றும் நிரூபித்திருக்கிறார்கள்.
1: சாம்பிராணியின் சிறப்புகளை எல்லாம் பொறுப்பாக சொன்னீர் மன்னா. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள்.
0: உங்கள் பாராட்டுக்கு நன்றி அமைச்சரே. அமைச்சரே, என்னை பாட்டால் பாராட்டி பரிசில் பெற வேண்டும் என்று புலவர்களை அழைத்திருந்தோமே, அது என்ன ஆனது?
1: அடடா, இவருக்கு பாராட்டு தெரிவித்து நானே அதை அவருக்கு ஞாபகப்படுத்தி விட்டேனா? மன்னா, உங்களை புகழ்ந்து பாட இந்த அகிலத்திலேயே ஆள் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் மன்னா. என்னை விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள்.
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள், செட்டிகள், டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், செட்டிகள், டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

0: 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் மோகன்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸின் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போம்.
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் சுகமான காலை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். டீசல் விற்பனை மீதான கட்டுப்பாடுகள் நாளை முதல் விலக்கிக் கொள்ளப்படுகின்றன என பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழக பள்ளி கல்வியில் புதிய பாடத்திட்டம் உருவாக்குவதற்காக விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் புதிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இப்படி நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் என்ன நடந்தது இதே தினத்தில் அன்று தொகுத்து வழங்குகிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் இன்று அன்று.

0: கொடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று
3: June 30
2: அவசர காவல்துறை உதவிக்கு 100
3: தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு 101
2: அவசர மருத்துவ உதவிக்கு 108
3: இப்படி எளிதில் மனதில் பதியும் வகையில் 3 இலக்கம் கொண்ட எண்ணில்
2: பல்வேறு சேவைகள் பல நாடுகளில்
3: எண்கள் மட்டும் வேறு வேறாக
2: ஆனால் எண்ணம் மட்டும் ஒன்றே ஒன்றாக
3: அது அவசர தேவைக்கு
2: 1937
3: உலகின் முதலாவது அவசர தொலைபேசி எண் 999
2: லண்டனில் அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்று
3: பூமியின் சுழற்சியினால் உண்டாகிறது இரவு பகல்
2: 24 மணி நேரங்கள் சேர்ந்தது ஒரு நாள்
3: கணக்கீடுகளின்படி நாள் வாரம் மாதம் வருடம் வந்து வந்து போகின்றன
2: 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப் வருடமும் வந்து போகிறது
3: எல்லாம் சரியான கணக்கீடுகளுக்காக
2: சில நேரங்களில் பூமியின் சுழற்சி ஒரே மாதிரியாக இருப்பதில்லை
3: மந்தமாக சுற்றுவதால் நொடியளவு வித்தியாசம்
2: ஒரு நொடி கூட்டியோ குறைத்தோ சரி செய்யப்படுகிறது
3: ஒருங்கிணைக்கப்பட்ட சர்வதேச நேரம் அது
2: 1972
3: ஒருங்கிணைக்கப்பட்ட சர்வதேச நேரத்தில் ஒரு லீப் நொடி அதிகரிக்கப்பட்ட தினம் இன்று
2: மைக்கேல் ஜெரார்டு டைசன்
3: ஹெவி வெயிட் குத்துச்சண்டை சாம்பியன்
2: பங்கேற்றது 58 போட்டிகள்
3: இதில் 50 வெற்றிகள்
2: WBC
3: WBA
2: IBF போன்ற 3 பட்டங்களையும் வென்ற முதல் இளைஞர்
3: குத்துச்சண்டையில் அதிகம் சம்பாதித்த போதும்
2: 2003 திவால் நிலையை அடைந்த காலம்
3: 16 வயதில் குத்துச்சண்டை போட்டிக்குள் பிரவேசம்
2: இளவயதில் அதிகமாக செய்தார் குற்றம்
3: எதிராளியின் மீது ரிங்கில் காட்டினார் முரட்டுத்தனம்
2: ரிங் பத்திரிகை கொடுத்தது
3: ஆல் டைம் ஃபேவரட் ஹெவி வெயிட் சாம்பியன் விருது
2: சாதனைகள் பல இவர் வசம் 1966
3: பிரபல குத்துச்சண்டை வீரர் மைக் டைசனின் பிறந்த தினம் இன்று
2: 2004 ஒலிம்பிக்கில் நீச்சல் போட்டியில் 8 பதக்கம்
3: 2008 ஒலிம்பிக்கில் நீச்சல் போட்டியில் 8

0: பதக்கம்,
1: 2012 ஒலிம்பிக்கில் 6 பதக்கம்
0: என ஒலிம்பிக்கில் அதிக பதக்கங்கள் பெற்ற முதல்வர் என்ற சாதனை
1: பெற்றார். பால்டிமோர் புல்லட் என்ற செல்ல பெயரினை
0: 1985
1: அமெரிக்க நீச்சல் வீரர்
0: மைக்கேல் ஃபெல்ப்ஸின் பிறந்த தினம் இன்று.
1: பிரிட்டிஷ் கொடுங்கோல் ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும்
0: என்ற இவரின் நூல் பொருளாதார வழிகாட்டியாக உள்ளது இன்றளவும்.
1: ஆங்கிலேயர்கள் அள்ளி கொண்டு போகிறார்கள் இந்தியாவின் செல்வ வளம்,
0: அதனால் இழக்கிறான் இந்தியன் பொருளாதார வளம்
1: என முதன் முதலில் குரல் தந்த இடம் பிரிட்டிஷ் பாராளுமன்றம்.
0: இங்கிலாந்தில் முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்தியன் கம்பெனி
1: காமா அண்ட் கோவின் பங்குதாரர்,
0: பின் சொந்தமாக நவ்ரோஜி அண்ட் கோவின் நிறுவனர்.
1: லண்டனில் கிழக்கு இந்திய சங்கம் தோற்றுவித்தவர்.
0: இந்திய தேசிய காங்கிரஸ்
1: அதன் முன்னோடி இந்திய தேசிய சங்கத்தை தோற்றுவித்தவர்களுள் ஒருவர்.
0: மும்பை, கராச்சி, லண்டனில் சாலைகள் அமைந்துள்ளன இவர் பெயரில்.
1: 1917
0: இந்திய சுதந்திர போராட்ட முன்னோடி
1: தாதாபாய் நவ்ரோஜியின் நினைவு தினம் இன்று.
2: 1908
3: இதே நாளில் நடைபெற்ற
2: ரஷ்ய கூட்டமைப்பில்
3: சைபீரியா மீதான தூங்குஸ்கா என்ற குறுங்கோல்
2: ஏற்படுத்திய தாக்கம் பற்றியும்,
3: குறுங்கோல் தாக்குவதால் ஏற்படும் பாதிப்பு பற்றியும்,
2: சர்வதேச அளவில் ஒவ்வொரு ஆண்டும்
3: பொது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில்
2: ஐநா பொது சபை
3: June 30 நாளை
2: சர்வதேச குறுங்கோல் நாளாக அறிவித்தது அன்று.
3: சர்வதேச குறுங்கோல் நாள்
2: இன்று. சட்டங்களும் திட்டங்களும் ஒரு நாட்டின் அஸ்திவாரங்கள்.
3: கட்டுப்பாடான விதிமுறைகளும் விதிவிலக்குகளும் நாட்டின் நன்னெறி தூண்கள்.
2: இவை அனைத்தையும் கொண்ட நாடாளுமன்றங்களும் பாராளுமன்றங்களும் பரவி இருக்கும் பாரினில்
3: உலகம் முழுவதும் உள்ள பாராளுமன்றங்களையும்
2: வெவ்வேறு பாராளுமன்ற அரசாங்கங்கள் மக்களின் வாழ்க்கையை நாள்தோறும் முன்னேற்றுகின்ற முறைகளையும்
3: கொண்டாட 1889 ஏற்படுத்தப்பட்டது
2: பாராளுமன்றங்களுக்கான உலகளாவிய அமைப்பான
3: சர்வதேச பாராளுமன்ற சங்கம்.
2: அதன் பின் ஆண்டுதோறும் June 30 கொண்டாடப்பட்டு வருகிறது
3: சர்வதேச பாராளுமன்றவாதிகளின் நாளாக.
2: தொடங்கப்பட்ட ஆண்டு
3: 2018.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமென்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமென்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி, பிருத்வி விமென்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
10: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 MHz-இல் சுகமான காலை. இனி மனதோடு ராகம் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரிகாக்கோசுடன் விவாதித்தார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதித் தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில்

0: தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, நடுநடுங்கும் மார்கழி குளிரிலே உரைய வைக்கும் கடும் பணியிலே உங்களை எல்லாம் கதகதப்பாக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எப்பம் தானுங்க.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: வழங்கும் மனதோடு ராகம்.
0: இனிய காலை வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். நேர்களே, உழைப்பை மூலதனமாகவும் உற்சாகத்தை இலக்காகவும் மக்களின் மகிழ்ச்சியை கடமையாகவும் முன்வைத்து 26 ஆண்டுகளை வெற்றிகரமாக முடித்து 27வது வசந்தத்தில் அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலை 100.5 பணிகள் சிறக்க வாழ்த்து வரவேற்கிறது இன்றைய மனதோடு ராகம். இன்று இந்தியாவின் பின்னலாடை நகரம் என அழைக்கப்படும் மாவட்டம், ஜவுளி நகரம், பனியன் நகரம் எனவும் அழைக்கப்படும் மாவட்டம், 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுக்ரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ள மாவட்டம், சுதந்திர போராட்ட வீரர் கொடிக்காத்த குமரன் நினைவிடம் அமைந்துள்ள மாவட்டம், இங்குள்ள அமராவதி அணை, திருமூர்த்தி அணை, நொய்யலாறு, நல்லாறு, கௌசிகா நதி போன்றவை விவசாயம் வளமாக அமைய காரணமாக உள்ள இடங்கள். இவ்வளவு சிறப்புமிக்க மாவட்டம்தான் திருப்பூர் மாவட்டம். இந்த மாவட்ட நேயர்களின் மனம் விரும்பிய பாடல்களை கேட்க வரலாம். அறிமுகங்கள் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 பொதுவான நேயர்கள் 24, 24, 26 290, 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0452. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர் வாங்க, வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
5: ஹலோ,
0: பேர் சொல்லுங்க.
5: என் பேர் கஸ்தூரிங்க. நான் திருப்பூர் மாவட்டம் குரங்கிட்டிலிருந்து பேசுறேங்க.
0: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. சரி, எப்பவுமே நம்ம வந்து எல்லாரும் நல்லா இருக்காங்க.
5: சரிங்கம்மா,
0: நீங்க சொல்லுங்க. நம்ம எப்பவுமே உற்சாகமாவே இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம்?
5: உற்சாகமே இருக்கணும் அப்படின்னா அவங்க நல்லா வந்து உடல் உழைப்பு இருக்கணுங்க, மனசுல நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணுங்க, அப்பட்ட உற்சாகமா இருக்கும்.
0: சரிங்க, நல்ல உழைப்பும் மனசுல வந்து நல்ல எண்ணங்கள் இருந்தாலே உயர்ந்துரும் அப்படின்றீங்க இல்லையா?

0: உற்சாகமாவும் இருப்போம். சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு இடையில எல்லாரும்
0: கேட்கலாம். நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: கோடை பந்தலை 105 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: Usha Sunflower Oil.
7: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
8: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
10: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
11: ஒரு அமெரிக்கன் இன்சிடென்ட், அது ஃப்ரிட்ஜ் அப்படி ஒரு பையன் திறந்தா 5 லிட்டர் பால், அங்கெல்லாம் 5 லிட்டர் பால் கேன்ல வரும். அந்த கேனை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்பான், எப்படி வேற ஏதாவது ஊத்தி வைக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு. அந்த பிளாஸ்டிக்ஸ் கேனா அமெரிக்கால இருந்து இங்க தூக்கிட்டு வந்த அம்மா எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க லண்டன்ல, அங்க இங்க, ஏன்னா எல்லா அம்மாவும் இதை செய்வாங்க. ஃப்ரிட்ஜ திறந்த உடனே 5 லிட்டர் கேன் கீழே கொட்டி போச்சு. பையன் முழிக்கிறான், அம்மா இப்படி பாக்குறாங்க. என்ன பால் கொட்டிட்டியா? ஆமா. இப்ப என்ன பண்ணலாம்? உனக்கு என்னைக்காவது இந்த பால்ல குளிக்கணும்னு ஆசை உண்டா? பையன் சொன்னான், குளிக்க முடியுமா? உருண்டு புரள்ற, கொட்டி போச்சு, வீணா போனது போகுது, குளி, அதுல உருண்டு புரண்டுக்கோ. இந்த பையன் பார்க்கறான், நம்ம அம்மாவுக்கு என்ன புத்தரா, போதி மரத்தடியில ஞானம் வந்துருச்சா, என்ன நடந்துருச்சு, விளையாடுற, அதில் உருண்டு புரண்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் உரண்டியா உருண்டு. இப்போ கிளீன் பண்ணுவோமா? எப்படி கிளீன் பண்ணணும்? எடு ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு வா, பாலில் வை, அதை அந்த பக்கெட்டில் புழி, இதை எடுத்து திரும்ப மாப் எடுத்துட்டு வா, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்த கிளீன் பண்ணலாம். கிளீன் பண்ணியாச்சு, இதோடு நிறுத்தினா அம்மா இல்லை, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு. இங்கே வா. பால் ஏன் கொட்டுச்சு? ஒரு 5 லிட்டர் கேனை உன்னால தூக்க முடியல, எடுக்கும் போது விழுந்துருச்சு. இப்ப அத பிராக்டிஸ் பண்ணுவோமா? எப்படி? 5 லிட்டர் கேன்ல தண்ணி ஊத்து, ஃப்ரிட்ஜுக்குள்ள வை, திரும்ப வெளியேடு, திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள வை, திரும்ப வெளியில எடு, திரும்ப உள்ள வை, திரும்ப வெளியேடு. இப்போ உன்னால 5 லிட்டர் கேன் தூக்க முடியுதா? ஹேண்டில் பண்றதுக்கு பலம் வந்துருச்சா? வந்துருச்சு. இனிமே அம்மாவுக்கு கவலை இல்லை, இனிமே நீ எப்பவுமே பாலை கொட்ட மாட்டேன், புரியுதா? ஆர் யூ ஹாப்பி? ஹாப்பி, பார்ப்போம். இது இப்படி ஒரு வழி இருக்கா இல்லையா? இப்போ தென் அதுக்கு இன்னொரு ப்ராபபிலிட்டி இருக்கும் போது, வேற ஒரு வழி இருக்கும் போது அதை செய்யணும் அப்படின்னா நீங்க எப்படி செய்வீங்க? அதை யாராவது சொல்லி கொடுத்துருக்கணும், அதை யாராவது கத்து கொடுத்துருக்கணும். உங்களை கண்ட்ரோல் பண்ற மெத்தட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களை மாத்திக்கிறது எப்படி அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது சுலபத்துல வராது. உங்கள் மனசை பக்குவப்படுத்தி அந்த பழக்கத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு பயிற்சி பட்டறை தேவைப்படுகிறது. கரெக்டா? ஒர்க் ஷாப், பயிற்சி பட்டறை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பயிற்சியை நடத்தி அதுல நாம பங்கேற்று சினம் தவிர்த்தல். ஆஹா, கோபம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அதுல இருந்து வெளியே வரணும், வெளியே வர. நான் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் அறிவு பூர்வமா சில விஷயத்தை தேடுவேன். பரம்பரை பரம்பரையா வந்தாதான் சார் வரும், திடீர்னு ஒரு மனுஷனுக்கு வருமா அப்படின்னு கேட்பாங்க. அது உண்மைதான்.

0: ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, மரபணு வழியா வருவது, குவாலிட்டிஸ். அதை எப்படி மாத்துறது? இப்ப தெரிஞ்சுக்கங்க, சயின்ஸ்ல ரெண்டு வேர்டு இருக்கு, ஒன்னு ஜெனட்டிக்ஸ். இதை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு. எத்தனை பேர் இதை படிச்சிருக்கீங்க? ஜெனட்டிக்ஸ் வழியா வர்ற குவாலிட்டிய மாடிஃபை பண்ணி மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு பேர். ஜெனட்டிக்ஸ், எபிஜெனெட்டிக்ஸ். எபிஜெனெட்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன் ஆர் அபவ் த ஜீன் சம் மாடிஃபிகேஷன்ஸ். எப்படி ஜெனட்டிக்ஸ்ல ஒரு ஜீன் கேரி அவுட் ஆகுது, மரபு அணு, அந்த மரபணுல சில மாற்றங்கள் செய்யறது முடியுமா நீங்க கேட்பீங்க. அதை மாடிஃபை பண்றது த்ரூ கல்ச்சர், த்ரூ எஜுகேஷன், த்ரூ ட்ரைனிங், கம்பல்ஷன் அல்லது ரியலைசேஷன். அவங்களுக்குள்ள போராடுறது, அவங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வர்றது. கொண்டு வந்துட்டா என்ன ஆயிடும்? ஜெனட்டிக்ஸ்ல இல்லாத குவாலிட்டிஸ் நமக்கு தானா வந்துடும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: போதும்
5: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.
6: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு குரலின் குரல் வானவில் நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் தேனி நாகலாபுரம் சானா இளங்குமரன் அவர்கள். கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இப்ப இணைப்புல யாருங்க? யார் வந்திருக்கீங்க?
9: திருப்பூர் மாவட்டம் குங்காரவாளைங்க.
8: வானொலி சப்தத்தை குறைங்க.
9: கிட்ட வந்துடுறேங்க.
8: ஆ சரிங்க. அங்கிருந்து உங்க பேரு?
9: என் பேரு சீனுங்க.
8: சீனு.
9: செல்வகுமார்.
8: செல்வகுமார், எப்படி கூப்பிடுவாங்க உங்களை?
9: சீனு குட்டின்னு கூப்பிடுவாங்க.
8: சீனு குட்டியே செல்ல குட்டின்னுவாங்களா?
9: ஆமாங்க.
8: அப்படி கூப்பிடுவாங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்.
9: எனக்கு
8: வந்து ஒரு நெருங்கிய நண்பனா இவர் தான் இருக்காரு அப்படின்னா யார சொல்லுவீங்க?
9: நெருங்கிய நண்பர் எங்க குடும்பம் தானுங்க.
8: குடும்பம் தானா?
9: குடும்பத்துல வீட்டுக்கார அம்மா கலைச்செல்வீங்க. பையன், ஒரு பையன் நவீன், பெங்களூர்ல
8: சரிங்க. உங்க பையனும் உங்க மனைவியும் தான் தோழனாகவும் குடும்ப உறுப்பினர்களாகவும் இருக்காங்க இல்லைங்களா?
9: ஆமாங்க.
8: சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
9: ரெட்ரோல இருந்து ஒரு பாட்டு போடுங்க.
8: நன்றிங்க, பாடல் கேட்கலாம்.

0: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இப்ப இணைப்புல யாருங்க, யார் வந்திருக்கீங்க?
3: திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து பாப்பாத்தி பேசுறேங்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறாங்கம்மா. நம்ம கோடை பந்தலைக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப சந்தோஷம். எந்தெந்த நிகழ்ச்சிகளை ரொம்ப விரும்பி கேட்பீங்க?
3: எங்களுக்கு டைம் இருக்கிற எல்லா நேரங்களிலும் கேட்போம். எல்லா நிகழ்ச்சியுமே நல்லா இருக்கும்.
2: எல்லாமே நல்லா இருக்கு, எதையுமே குறை சொல்ல முடியாது.
3: குறவே சொல்லவே முடியாது, நம்மளுக்கு டைம் கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும்.
2: ஆமா.

0: கேட்கறதுக்கு தான் நேரம் இல்லைங்க, கூடவே இருக்குங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? சரிங்கம்மா. இந்த மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்ப்பாங்கல்ல, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஒப்பிட்டு பாக்குறத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: ஒப்பிட்டு பாக்கலாங்கம்மா, நல்ல விஷயங்கிறது ஒப்பிட்டு பாக்கலாம். அது நாமளாவே எல்லாத்தையுமே தெரிஞ்சு முன்னேற வேண்டியதுதான்.
0: நீங்க அந்த மாதிரி பண்ணுவீங்களா?
1: சில விஷயங்கள்ல நம்ம நினைச்சுக்கலாம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி போயிட்டு இருக்க வேண்டியதான்.
0: இருந்தாலும் பெண்களுக்கு தான் வந்து அந்த குணம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க.
1: கண்டிப்பாங்கம்மா,
0: ஏன்னா அவங்க கிட்ட அது இருக்கு, இவங்க கிட்ட இது இருக்கு, நம்மகிட்ட இல்லையே. அந்த ஒரு ஏக்கத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே இருப்போம்.
1: முயற்சிக்கான ஒரு இதுதானேங்கம்மா.
0: இல்ல இருந்தாலும் அது ஒரு ஏக்கம் தானே நமக்கு, அந்த ஏக்கம் திடீர்னு ஏமாற்றமாவும் மாறிடும் இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா இருக்கும். இருந்தாலும் நம்ம அதை பார்த்து ஏமாந்து போறதை விட நம்ம அதுக்கான முயற்சிகள் பண்ணோம்னா இன்னும் நம்ம முன்னேறலாம் இல்லைங்கம்மா.
0: அதை விட இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டா இன்னும் கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடையலாம்.
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
0: சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கருப்பு படத்துல இருந்து நாங்க நாலு பேர் பாட்டு போடுங்கம்மா.
0: கேட்டலாம். நன்றிங்க.

0: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வழங்கிய மனதோடு.

0: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில் இன்று குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் தேனி நாகலாபுரம் சா நா இளங்குமரன் அவர்கள். திருப்பூர் மாவட்ட நேர்களுக்காக பயணித்துக் கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: வணக்கம்ங்க, திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் தாசரவேட்ல இருந்து பால்சாமி பேசுறேங்க.
0: பால்சாமி ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம்.
1: சரிங்க,
0: சொல்லுங்க, இந்த உற்சாகத்துக்கு என்ன காரணம்?
1: காரணம் நம்ம வானொலி தானுங்க.
0: வானொலி தான்.
1: ஆமாமா, ஏன்னா அந்த வேலை செய்யும் போதெல்லாம் அழுப்பே தெரியாத அளவுக்கு இருக்குங்க, பாட்டு கேட்டுதான் இருக்குங்க. காலையில போட்டீங்கன்னா 6 மணில இருந்து நைட்டு வரைக்கும் பாட்டு கேட்டு

0: சொல்லுங்க, இந்த உற்சாகத்துக்கு என்ன காரணம்?
1: காரணம் நம்ம வானொலி தானுங்க.
0: வானொலி தான்.
1: ஆமா ஆமா, ஏன்னா அந்த வேலை செய்யும் போதெல்லாம் அழுப்பே தெரியாத அளவுக்கு இருக்குங்க, பாட்டு கேட்டே இருப்பாங்க. காலையில போட்டீங்கன்னா 6 மணிலிருந்து நைட்டு வரைக்கும் பாட்டு கேட்டே இருப்பாங்க.
0: அதுல வரக்கூடிய பாடல்களா இருக்கட்டும், செய்திகளா இருக்கட்டும், எல்லாமே உங்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்கு இல்லீங்களா?
1: ஆமா, நீங்க அந்த வேற நிகழ்ச்சிகளும் நல்லா இருக்குது, கேக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குதுங்க.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் கேளுங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: உதய தின வாழ்த்துக்களுங்க.
0: நன்றிங்க.
1: பாடல் சொல்லுங்க. காட்டுமல்லி பாடல் கொடுத்துருங்க.
0: எல்லாருக்காகவும் பாடல் வருது, கேட்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
2: கோடை பந்தலின் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
7: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தலை 5:00 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் மோகன். இசைப்பாடும் தேன்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இன்று திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம்.
3: ஹலோ, வணக்கங்க.
1: பேர் சொல்லுங்கம்மா.
3: கோகிலாங்க.
1: கோகிலா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துல இருந்து கோகிலா பேசுறேங்க.
1: காங்கேயத்துல இருந்து பேசுறீங்க? காங்கேயம் காளைகள் எப்படி பாத்தீங்களா, எவ்வளவு வீரமா இருக்கு.
3: ஆமாங்க,
1: அந்த மாதிரி நம்ம வீரமா இருக்க வேணாம், கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
3: சவுண்டா பேசுறேங்க, என்னோட குரலே இவ்வளவு சவுண்ட் தேங்க, மெதுவா பேச மாட்டேன்.
1: சரி விடுங்க, இதுக்காக வந்து கத்தவா முடியுன்றீங்களா?
3: ரொம்ப பிடிக்கும். என்னங்க,
1: இதுக்காக கத்தவா முடியுன்றீங்களா?
3: அப்படி இல்ல இல்ல மேடம், நீங்க எல்லாம் பேசுறத வச்சு நாங்க எல்லாம் நிறைய கத்துக்கிட்டங்க.
1: சரிங்க, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு இதுதாங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
3: எனக்கு மிகப்பெரிய பரிசுனா
1: என்ன சொல்லுவீங்க, யார சொல்லுவீங்க?
3: ஒன்னும் சொல்ல தெரியலீங்களே,
1: யார சொல்லுவீங்க?
3: எனக்கு உதாரணங்க வந்து உண்மையாலுமே உங்க கோடை எஃப்எம்ங்க, டிவி பார்த்து நிறைய கத்துக்கிட்டேங்க.
1: சரிங்க, கோடை பண்பலை தான் மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா?
3: ஆமா. நீங்க கியூலா மேடங்களா?
1: இல்லைங்க, யாரா இருந்தா பேசுவீங்க?
3: என்ன, இல்ல இல்ல அப்படி இல்லைங்க.
1: நிர்மலா.
3: சரி சரிங்க.

0: எல்லாருமே உங்க வாய்ஸ் குரல் எல்லாமே நல்லா இருக்குங்க.
1: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து கேளுங்க. 26வது உதய விழா இன்னையோட வந்து முடிவடையுது இல்லையா? அந்த அளவில்லாத மகிழ்ச்சியை தரக்கூடியதுதான் கோடை பண்பலை. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: அண்ணாத்தா படத்துல இருந்து மருதாணி அந்த பாட்டுங்க.
1: நன்றிங்க, பாடல் கேட்கலாம்.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தலை நொறுபுளியில் சைபால்
2: முகத்தில் மறுவா சைபால் சரியா கிளங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
3: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் நிறைய சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டார். தனக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கல, தன்னுடைய நாட்டுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அரசாங்க கருவூலத்தில் கையிருப்பு குறைச்சலாக இருந்தது. மக்கள்கிட்ட வரி விதிச்சாகணும், வேறு வழி இல்லை. ஆனாலும் அந்த ராஜா வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். மக்கள் வந்து வரியையும் கட்டணும், அதே நேரத்தில் அவங்க சிரமப்படவும் கூடாது. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டார். அது பிரகாரம் என்ன பண்ணார்னா, அந்த நாட்டில் ஒரு மூணு பெரிய குளங்களை தோண்டினார். அது நிறைய தண்ணீரை நிரப்புனார். அதுக்கப்புறம் எங்கேயோ தேடி பிடிச்சி மூணு விதமான மீன்களை கொண்டுகிட்டு வந்தார். அந்த மூணு குளங்கள்லேயும் விட்டார். அதை ஒவ்வொரு குளத்துலேயும் ஒவ்வொரு விதமான மீன்கள். அந்த மீன்களுக்கு அபூர்வமான ஒரு சக்தி உண்டு. அது எப்படின்னா, அந்த குளத்தில் குளிக்க வர்றவங்களுக்கு அந்த மீன்கள் கடிக்கும் பொழுது வலி ஏற்படுறதில்லை. அதுக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான உணர்வை அவங்க வந்து அனுபவித்தாங்க. அது எப்படின்னா, இந்த முதல் குளத்தில் இருந்த மீன்களால் கடிக்கப்படும் பொழுது ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் திளைச்சிருக்கிறது மாதிரி உணர்வு. இந்த ரெண்டாவது குளம் இருக்க, அதில் இருக்கிற மீன் கடிச்சிதுன்னு வைங்க, மக்களுக்கு எப்படி இருக்கும்னா கால்களே தரையில் படாமல் அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறாங்க. மூணாவது குளத்தில் இருக்கிற மீன் கடிச்சிதுன்னா அவங்களாம் அப்படியே கோடீஸ்வரராக மாறிட்டதாக ஒரு உணர்வு, அதை வந்து அவங்களால் அனுபவிக்க முடியுது. இப்படி ஒரு அபூர்வமான மீன் அது, அந்த மூணு வகை. இப்படி இருந்தால் மக்கள் வந்து அந்த குளங்களில் வந்து குளிக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருப்பாங்களா? அதனால் கூட்டம் கூட்டமாக வந்து அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு குளத்தின் கரையிலேயும் கியூ வரிசையில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு குளத்தங்கரையிலையும் ஒரு ராஜாங்க அதிகாரியை உட்கார வச்சார். டிக்கெட்டை அடித்து கொடுத்தார். குளிக்க வர்றவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்க ஆரம்பித்தார். அவ்வளவுதான், அரசாங்க கருவூலம் நிரம்ப ஆரம்பிச்சுட்டுது. ராஜாங்கத்துக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டுது. இது ஒரு கதை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது மக்களுக்கு சுமை தெரியாமலே வரி வசூல் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் பல அரசாங்கங்கள் இதே மாதிரி மூன்று குளங்களை வெட்டி வச்சுருக்குது. மக்களும் அதில் வந்து குளிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படிங்கிறீங்களா, அந்த முதல் குளம் தான் சினிமா தியேட்டர். அதில் குளிக்கிறவங்க தான் ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் தெளிச்சிருக்கிறது மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறவங்க. ரெண்டாவது குளம் தான் சாராய கடை. இந்த குளத்தில் குளிக்கிறவங்க தான் கால்களே தரையில் படாமல் ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி உணர்வை அனுபவிக்கிறவங்க. மூணாவது குளம் லாட்ரி டிக்கெட். இதில் குளிக்கிறவங்க தாங்கள் வந்து அப்படியே கோடீஸ்வரர்களாக மாறினது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறவங்க. இன்றைக்கி பல நாடுகள் இந்த குளங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. ஒரு பூவில் வந்து வண்டு வந்து உட்காருது, அதில் இருக்கிற தேனை வந்து வண்டு எடுக்குது. இந்த சமயத்தில் அந்த பூவுக்கு வலிக்குமா? அதுக்கு வலிக்கிறதில்ல. அந்த பூவோட மலர்ச்சியும் வளர்ச்சியும் குன்றி போகிறதும் கிடையாது. ஒரு ராஜா மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணும் பொழுது மக்களுக்கு சிரமமும் தெரியக்கூடாது, அதே நேரத்தில் அதனால் அவங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது. அது மாதிரி வரி வசூல் பண்ணணுமா? இது வந்து காளிதாசனின் ரகு வம்சத்தில் காணப்படுகிற ஒரு கருத்து. ஒரு சின்ன குழந்தை தவறுதலாக ஒரு 25 காசு நாணயத்தை மூழ்கி விட்டுது. காசு வயத்துக்குள்ளே போயிட்டுது. அந்த குழந்தையோட தாய் உடனே குழந்தையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டாங்க. அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் வந்தார் தெருவில். என்ன விவரம்னு கேட்டார். இவங்க சொன்னாங்க, குழந்தை காசை மூழ்கிட்டுது, அதுதான் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறேன் அப்படின்னாங்க. அவர் வந்தவர் சொன்னார், கவலைப்படாதம்மா, உடனே இப்படி கொடுங்க குழந்தைய அப்படின்னு கையில் வாங்கினார். ஒரு கையில் அந்த குழந்தையோட கால் ரெண்டையும் பிடிச்சி தலைகீழாக தூக்கி பிடிச்சார். இன்னொரு கையால் அந்த குழந்தையோட வயத்தில் குறிப்பாக ஒரு இடத்துல அப்படியே தேடி அந்த சுட்டு விரலால் ஒரு இடத்துல பொட்டுன்னு தட்டினார். உடனே காசு அந்த குழந்தையோட வாய் வழியாக வெளியில் வந்து விழுந்துட்டுது. காசை எடுத்துக்கிட்டு, இந்தாங்கம்மா உங்கள் குழந்தை அப்படின்னார். ரொம்ப நன்றிங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு டாக்டராக தான் இருக்கணும், என்னுடைய யூகம் சரிதானே அப்படின்னு நாங்களாம் அந்த

0: அதுக்கு அவர் இல்லைங்க, நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், வருமான வரி அதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் அருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர் ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தலை நொறுபொழி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: கோடை பண்பலை 100.5 26வது உதய விழாவின் நிறைவான பகுதியில் இருக்கிறோம். இப்ப யாருங்க பேர் சொல்லுங்க?
4: ஜானகி பெரியசாமி.
3: ஜானகி பெரியசாமி,
4: ஆமாங்க.
3: எங்க இருந்துமா?
4: திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் வாழவாடியில இருந்து.
3: அப்பாடா, வாழவாடி எப்படி இருக்கு?
4: நல்லா இருக்கேங்க.
3: மனதோடு ராகம் நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் நீங்க தான். என்ன பாடல் கேட்கலாம்?
4: சித்தா படத்திலிருந்து பாடல் கொடுங்க.
3: நன்றிங்கம்மா, இதோ உங்களுக்காக.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய உறவுகளுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேயர்களே. கோடை பண்பலை 100.5 இனி உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தாவின் வானவில். வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரகாக்கஸ் உடன் விவாதித்தார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டி அனுப்பினர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மற்றும் பராகுவே அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வானத்தில் மலரும் ஓர் உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: அனில் பாஸ்தா வழங்கும் வானவில்.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: வணக்கம் நேயர்களே,

0: செவ்வாய்க்கிழமைகளில் காலை 9 மணிக்கு விரியும் வானவில் திருக்குறள் அமுதம் பருகும். குறளின் குரலாக வலம் வந்து கொண்டிருப்பது தாங்கள் அறிந்த ஒன்றுதான். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர்களில் நமக்கு கிடைத்த மிக பழமையான உரை இளம் பூரணர் எழுதியதே. 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் தொல்காப்பியத்தின் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களுக்கும் உரை எழுதியிருக்கிறார். இவரது உரையை தழுவி நன்னூல் எனும் இலக்கண நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இளம்பூரணர் திருவள்ளுவரை தெய்வ புலவர் என சிறப்பித்து அழைக்கிறார். அந்த தெய்வ புலவரான திருவள்ளுவர் மொழிந்த 1330 குறட்பாக்களில் ஏதேனும் ஒன்றை இப்போது சொல்ல வாருங்கள் என அன்போடு அழைக்கிறது குடை பண்பலை 100.5 MHz குரலின் குரல் வானவில். அழைக்கலாம் அறிமுகங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைவரும் 24 24 26. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454 2. குரலின் குரல், உங்கள் குரல் சொல்லும் திருக்குறள் கேட்க காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் தேனி மாவட்டம் நாகலாபுரம் முனைவர் சானா இளங்குமரன் அவர்கள். திருக்குறளுக்கு உரை எழுதியது உட்பட கவிதை நூல்களோடு 8 நூல்களை எழுதியுள்ள அவர் 6 தொகுப்பு நூல்களையும் வெளியிட்டும் 50 நூல்களை பதிப்பித்தும் உள்ளார். முதன் முதலில் தொல்காப்பிய முற்றோதுதல், திருக்குறள் முற்றோதுதல் என பெரும் தொண்டு ஆற்றி வருகிறார். திருக்குறள் நெறியில் 400க்கும் மேற்பட்ட திருமணங்களை நடத்தியுள்ள புலவர் சானா இளங்குமரன் அவர்கள் இப்போது உங்களை சந்திக்கவிருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலம் ஐயா, நலமாக இருக்கிறோம். நிலையத்தில் நல்லா வச்சிருக்கேன்.
0: நல்லா இருக்கோங்க ஐயா.
1: மகிழ்ச்சிங்க. இந்த நாள் மிக இனிமையான நாள். இந்த நாள் ஏறக்குறைய உலகெங்கும் இருக்கின்ற பல்வேறு சிறப்புகளுள் ஒன்றான நாள் இந்த நாள். குறிப்பாக தமிழ்நாட்டு வரலாறு என்ற நிலையில் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் பிறந்தனர். குறிப்பாக வெள்ளையரை எதிர்த்து முதன் முதலில் விடுதலை இந்திய விடுதலை

0: வீர பெண்மணி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் இந்த நாள். இந்த பிறந்த நாளை தாண்டி இன்னொரு முதன்மையான செய்தி என்றால், 2010 தொடங்கி அந்த 2010 முதல் இன்று வரை உலகை டிஜிட்டல் முறையில் ஒன்றிணைப்பதில் சமூக ஊடகங்களின் பங்கை குறிக்கும் வகையில் 2010 முதல் இந்த சமூக ஊடக தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது, கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் அருமையான ஊடகமாக விளங்குகின்ற கூடை பண்பலைக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தையும் நன்றியையும் உரித்தாக்குகின்றோம். இந்த அருமையான வேலுநாச்சியார் குறித்த அந்த அம்மையாருடைய பிறந்த நாளுக்காக ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில், அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்று திருவள்ளுவ பேராசான் சொல்லி இருக்கிறார். அந்த குரலுக்கு மிக பொருத்தமானவர் வீரமங்கை வேலுநாச்சியாக இருக்கிறார் என்ற மொழிதலோடு இன்றைய அருமையான நிகழ்வில் தொடர்ந்து பங்கேற்க அனைத்து நேயர்களுக்கும் கோடை பண்பலை வானொலி நிலையத்தாருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தை மீண்டும் உரித்தாக்குகின்றேன்.
1: நேயர் காத்திருக்காங்க, உங்களை சந்திக்க இருக்கிறாங்க. முதல் நேயருக்கு எமது அழைப்பும் வணக்கமும். யாருங்க?
2: ஐயா வணக்கம். ஐயா கரூர்ல இருந்து மணிமாஸ்டர் பேசுறேங்க, ரங்கமேட்ல இருந்து.
0: ஐயா வணக்கம், வாங்க.
2: ஐயா திருக்குறள் ஐயா வைக்கப்படும் என்கிற வார்த்தை வந்து நான்கு இடங்கள்ல திருவள்ளுவர் பயன்படுத்தினதாங்க. வாசவ மாணிக்கினார் கூறுகிறாங்க, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையன் செத்தாருள் வைக்கப்படும், உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான், வையத்து அழகையா வைக்கப்படும், முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும், வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பதை வந்து நான்கு முறை பயன்படுத்துவதாக வாசவ மாணிக்கினார் கூறுகிறாருங்கய்யா. அதாவது ஒத்து அறிவான் என்பது வந்து குறளின் விளக்கமானது, தன்னலமாக வாழ்பவன் வந்து இறந்தவனாகவும், உலகத்தார் உண்டு என்பதை கூறும் அறிஞர்கள் வந்து இல்லை என்று கூறுவன அழகையா, அதாவது ஆதி என்கிறார் ஐயா. நாட்டின் நலனே தன்னலமாக்கிறது மன்னவனை வந்து தலைவன் என்கிறார் ஐயா. உலகம் போற்றும் வாழ்பவனை வந்து தெய்வத்தில் வைக்கப்படும் என்று இறைவனாக கருதுகிறார் ஐயா. மனிதர்களை வந்து நான்கு விதமாக பிரிக்கக்கூடிய அற்புதமான குரலை தந்துவர் திருவள்ளுவர் ஐயா. இறந்தவன், ஆவியானவன், தலைவன், இறைவன் என்ற நாலு பொருள்களை விளங்குறீங்க.
0: மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி ஐயா. வைக்கப்படும் என்கின்ற அந்த குறள் நான்கு இடங்களில், அதாவது அந்த சொல் நான்கு இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது வள்ளுவரால். அருமையான குறள். ஒரு மனிதன் தெய்வ நிலை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்தோடு ஒத்து இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டும், ஒரு மன்னன் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிலையில் மிக அருமையாக வைக்கப்படும் என்ற சொல்லாட்சி பேராசிரியர் வாசுவ மாணிக்கனார் ஐயா அவர்களுடைய அந்த நிலையை கையாண்ட மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் உரித்தாக்குகிறோம் ஐயா. மகிழ்ச்சி. அருமையான குரல், அனைவரும் கடைபிடிக்க வேண்டியது வள்ளுவம்.
1: இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம்.
3: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன் சார், சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு காலை வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் ஐயா. சரவணன் ஐயா வாங்க.
3: ஐயா அதிகாரம் கொல்லாமைங்க, குறள் எண் 322ங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ஐயா அதுக்கு விளக்கம் என்ன சொல்றாருனாங்க ஐயா, கிடைத்ததை பகிர்ந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களை காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்களுக்கு எல்லாவற்றும் தலையான அறம்னு சொல்றாருங்க ஐயா. ஐயா மனிதனுக்கு அடிப்படை தேவை என்னங்க ஐயா, முதல்ல இருக்க இடம், உடுக்க உடை, அதை விட உண்ண உணவு. இருக்க இடம் கூட வாடகை இடத்துல இருந்துக்கலாங்க ஐயா, உடகோட இருக்கிறத போட்டுக்கலாம், ஆனா உணவு அன்றாடம் தேவைங்க மூன்று வேளையுமே. அப்படி உணவுக்கு இன்னைக்கு எத்தனையோ பேர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நாம இருக்கிறவங்க ஏதோ கொஞ்சமாவது உணவு கொடுக்கணுங்க ஐயா. சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தனுங்க ஐயா, ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள ஹைதிங்கிற ஒரு நாடுங்க ஐயா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு வகை மண்ணில வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதுங்க ஐயா ரொம்ப. அங்க ஒரு வகை மண்ணில வந்துங்க ஐயா உப்ப தண்ணியில கரைச்சுங்க ஐயா, அந்த மண்ணை பிசைஞ்சுங்க ஐயா, காய வச்சு வடக மாட்டம் அங்குள்ள பழங்குடி மக்கள் சாப்பிட்றாங்கங்க ஐயா. எல்லாம் வறுமைக்கு ஐயா, வறுமையினால உண்ண உணவு இல்லாதனால பார்க்கும்போது நமக்கு கண்ணீரே வருதுங்க ஐயா. ஆனா இங்க நாம அப்படி இல்லைங்க, ஒரு திருமண நிகழ்வோ ஒரு விசேஷமோ பண்ணையில பஃபே சிஸ்டம்ங்கிற பேர்ல எத்தனை உணவுகளை வீணடிக்கிறோமுங்க ஐயா. அதனாலங்க ஐயா இருக்கிறத நீ உன்னால எல்லாம் கொடுக்க வேண்டாம், ஏதோ ஓரளவுக்கு ஏழைகளுக்கோ எல்லாம் இல்லாதவர்களுக்கோ வறுமை கோட்டுங்க.

0: இருக்கவங்க உண்ண உணவு கொடுத்தாவே மிகப்பெரிய ஒரு அறமா இருக்கலாங்க ஐயா. கோவையில் எதையும் கொண்டு போறது இல்லைங்க ஐயா, அரங்கான்கிற கூட அறுத்துக்கிட்டு தான் விடுறாங்க. அதனால இருக்கும் வரை கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு பொருள் உதவியா பண உதவி வேண்டாங்க ஐயா, உணவு கூட கொடுக்கலாங்க ஐயா.
1: அழகு அழகு. கொல்லாமை அதிகாரம் இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இந்த இந்த குரலை வைத்திருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா கொல்லாமை. உலக உயிர்களுக்கு அந்த பசிக்காக உணவு கொடுக்காமல் இருப்பதே ஒரு உயிரை கொல்வதற்கு சமமாகும் அப்படிங்கிற அந்த நுட்பமான குரலை கையாண்டிருக்கிறார். நிறைய நூறு இடத்துலையும் சொல்லுவாங்க ஈகை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வரியாருக்கு ஒன்று ஈவதுதான் கொடுப்பதுதான் ஈகை அப்படிங்கிறார். ஆகவே இருப்பவர் எல்லாருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்கின்ற அந்த பண்பட்ட திருக்குறளை சொன்ன சரவணன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்து. நன்றி ஐயா.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தா வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
10: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
11: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
12: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
13: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
14: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
13: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
14: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
13: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
14: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
13: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
15: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
16: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
17: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
16: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1-August 15 வரை
17: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
18: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.

0: நேரம் 9:18, கொடை பண்பலை 100.5 MHz வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர், தேனி மாவட்டம் நாகலாபுரம் புலவர் முனைவர் சானா இளங்குமரன் அவர்கள். இப்போது அடுத்த நேரை சந்திக்கவிருக்கிறார் அவர். வணக்கம்.
1: வணக்கம். தேனி மாவட்டம் காமர்ச்சிபுரத்திலிருந்து நாகக்கண்ணி பேசுறேங்க ஐயா.
2: வணக்கம்மா. வணக்கம். வாங்க.
1: ஆமாங்க. அதிகாரம் வந்து 19ங்கய்யா, புறங்குறாமையில 187வது குறளுங்க ஐயா. பகச்சொல்லி கேளிர் பிரித்தர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். அதாவது கூடி மகிழ்ந்தடி இனிய சொற்களை பேசி நட்பு கொள்ளுதலை அறியாதவர் தம் உறவினரையும் புறங்கூறி பிரிந்து போகுமாறு செய்து விடுவார்களாம். இப்படி ஒரு சிலர் இருக்கத்தாங்க இருக்கிறாங்க நம்மடைய, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நன்றியா.
2: வணக்கம். வணக்கம். இது இயல்பாக இருக்கிற செய்திதான். மனிதன் அப்படின்னாலே இதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி நாம எப்படி வாழணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுங்க சொல்றதே கேளிர்னு சொல்றாரு. கேளிர் அப்படின்னா பகைவர் அப்படிங்கிற பொருள். பகைவர்கள் அவர்களுக்குரிய வேலையத்தான் செய்வாங்க. ஆகவே பகை சொல்லி கேளிர் பிரிப்பர். அவங்களுக்கு சிரிப்போ மற்ற இயல்பான தன்மையோ அப்படியெல்லாம் இருக்காது. உறவினர்களை சரியாக வைத்துக்கிட மாட்டாங்க. அருமையாக புறங்கூறாம இருக்கணும். முதல்ல நீ புறணி பேசுறதுன்னு சொல்லுவோம் இயல்பா சுற்றுப்புறத்துல. இந்த புறணி பேசுறது இல்லாம இருந்தாலே போதும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அந்த குரலை சொன்ன அம்மா அவர்களுக்கு, நாககண் அம்மா அவங்களுக்கு பேரன்பும் வாழ்த்தும். அம்மா
0: வாங்க இணைப்புல யாருங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. சிவகாசியில இருந்து அமுதா.
2: வணக்கம் அம்மா. அமுதா அம்மா
3: இருவருக்கும் வணக்கம் ஐயா. புலால் மறுத்தல். கொல்லால் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். ஓர் உயிரையும் கொல்லாமல் புலால் உணவையும் உண்ணாதவனை உலகில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும். ஐயா, இயற்கை கொடுத்த கொடையா காய்கறி கறிக்கிறையும் எவ்வளவோ இருக்கும் போது உயிரை கொள்றது பாவம்னு சொல்லியிருக்காங்க.
2: அழகு அழகு. அருமையான அருமையான குரல். கொலை என்பது, அதாவது உணவுங்கிறது நமக்கு இயற்கை உணவு, குறிப்பா இதை துறவரத்துல வச்சிருக்கிறாரு. இல்லறத்தார் வந்து இதை கடைபிடிக்கிறது கடைபிடிக்காதது ஒரு புறம் இருக்கு. ஆனால் அருளாளர்கள் துறவிகள் இந்த கொல்லாமையை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த கொல்லாமை அதிகாரத்துல அதை வச்சிருக்கிறார். இல்லறத்தார் கடைபிடிச்சா அது ஒண்ணும் தவறு இல்லை, அது மேன்மையை அடையுமா. அழகான குரலை சொன்ன அமுதா அம்மா அவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும். அம்மா
0: வணக்கம். இணைப்புல யாருங்க. வாங்க. வணக்கம்.
4: இனிய சகோதரர் கானகன் ஐயாவுக்கும் புலவர் ஐயாவுக்கும் இனிமையான காலை வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மங்கபுரத்தில் ராஜசேகரன் ஐயா.
2: வணக்கம். வணக்கம் ஐயா. ராஜசேகர் ஐயா வாங்க. ஐயா
4: அதிகாரம் வந்து 61 மடியின்மை. இதுல வந்து ஐயா குரல் எண் வந்து 605. இந்த குரல் வரிகள் எழுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமகலன். ஐயா காரியத்தை தாமதிப்பது, இந்த கடமையை செய்ய மறந்திருப்பது, எதையுமே செய்யாம சோம்பிருக்கினமே இருப்பது, இதே கூடுதலா மிகுந்த உருக்கம், இவை நான்கும் கெட்டு போற விரும்பி அணிந்து கொள்ளும் அணிகலன் ஐயன் சொல்றாரு ஐயா. இதுல வந்து என்னுடைய பார்வையில வந்து இந்த கோம்பல் தான் முதல்வனா இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஐயா. கோம்பலா இருக்கிறவங்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு விளக்கத்தை கொடுங்க ஐயா, நான் மதிப்போடு ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா.
2: அழகிய சோம்பலா இருக்கிறவங்களுக்கு விளக்கம் அப்படிங்கிறத விட அவங்க இயல்பாகவே சுறுசுறுப்பாக இருக்க பழகிக்கணும். துரு துரு அப்படின்னு இருக்கணும். ஒரு மனிதன் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா, அல்லது உயர்ந்த நிலையை அடையணும்னா, அந்த உயர்ந்த குறிக்கோள் இருக்கு பாத்தீங்களா, குறிக்கோளை நோக்கி அவன் பயணப்படுகின்ற பொழுது மடியின்மை காணாமல் போய்விடும். அது பாத்தீங்கன்னா அதுக்கு பேரே மடி. மடி அப்படின்னாலே ஒரு பெரிய கைக்குட்டையோ அல்லது பெரிய திரைச்சலையோ ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க, அது விரிஞ்சு இருக்கிற வரைக்கும் பெருசா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம்

0: கொஞ்சமா மடிச்சீங்கன்னா ஒண்ணும் இல்லாம போயிடும். மடி அப்படிங்கிற அந்த சோம்பல் வந்ததுன்னா இப்படி ஒண்ணும் இல்லாம மனிதன் போயிடுவான் அப்படிங்கிறத நிலை நிறுத்துற குரலாக மடியின்மை அதிகாரத்திலிருந்து குறிப்பா அந்த கெட்டு போறவங்க விரும்பி அணிஞ்சுக்கிற அணிகலனாக நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்ற அருமையான குரலை சொன்ன ராஜசேகர் ஐயாவுக்கு நன்றி ஐயா, வாழ்த்து.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில். கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனிதன்.

0: வானவில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 MHz. இன்று குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்.
1: அதிகாரம் 14 சார், ஒழுக்கமுடைமை. குரல் வந்து 131. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் எல்லோருக்கும் புகழை தருவதால் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க சார். ஆனா இப்பெல்லாம் சமுதாயத்துல பாத்தீங்களா, 10 செய்திக்கு 5 செய்தி இந்த ஒழுக்கக்குறையினால் ஏற்படுற விளைவுகள் தாங்க சார் வருது நிறைய. இதுக்கு அடிப்படை காரணம் வந்துங்க சார், மன கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு இல்லாததான். மனம் தடுமாற அந்த 1 நிமிஷத்தை கடக்க கத்துக்கொள்ளுங்க சார். இதனால வந்து ஒன்று மரியாதை 10 இளம் குழந்தைய கூட பாதிக்கப்படுறாங்க. ஒழுக்கக்குறையினால் அவங்களோட சந்ததிக்கே கெட்ட பேர் ஏற்படுதுங்க சார். இத கருத்துல கொண்டு ஒழுக்கத்தோடு வாழணுங்க சார். இப்பொழுது சமுதாயத்தில் நடக்கிற நிகழ்ச்சி நெஞ்ச பதபதைக்க வச்சுது. மனசாட்சி மனித நேயத்தோட நடக்க வேண்டுங்க சார். நன்றிங்க சார்.
2: கட்டாயமா, கட்டாயம். கிட்டத்தட்ட மனத்தை பண்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். மனத்தை மிக சரியாக வச்சுக்கணும். அதுவும் சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீங்க தொட்டு காட்டீங்க உயிரினும் அப்படிங்கிறாரு. உயிரை
3: ஹலோ, வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.

0: நான் திருச்சி மாவட்டம் திரையூர் வட்டம் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேங்க ஐயா.
1: ஐயா
0: கேக்குதாங்க ஐயா? ஹலோ.
1: இருக்காரு இருக்காரு, நீங்க என்ன குரல் சொல்ல போறீங்க சந்திரா? இணைப்புல நீங்க இருக்கீங்களா? ஏதோ இணைப்புல கொஞ்சம் விளையாட்டு காட்டி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொடை பண்பலை 100.5 MHz வானவிலோடு நாம் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர், தேனி நாகலாபுரம் புலவர் முனைவர் சானா இளங்குமரன் அவர்கள்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா வழங்கிய வானவில்.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் மோகன்.
5: நேரம் 9:31. கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம். வானவில், இன்றைய வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது.

0: இணைப்புல யாருங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சந்திரா, ம், சொல்லுங்க, என்ன குரல் சொல்ல போறீங்க?
1: நான் திருச்சி மாவட்டம் திருயூர் வட்டம் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேங்க.
0: என்ன திருக்குறள்?
1: ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. சாருடைய இணைப்பு கொஞ்சம் எதுவும் என்னன்னு தெரில, கொஞ்சம் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி விடுங்கள். என்ன குரல் சொல்ல போறீங்க?
1: சார் வந்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம்சம் கருமமே கட்டளைக்கல். கல்லுன்னு ஒண்ணு இருக்குங்க சார், இந்த நகையெல்லாம் தங்கமா என்னன்னு உரசி பாக்குற ஒரு கல், அது மாதிரி நம்மள கூட உரசி பாக்குற மாதிரி ஒரு குரல் இது. ஒருவர் செய்யும் காரியங்களையே உரைக்கல்லாக கொண்டு அவர் நல்லவரா அல்லது கெட்டவரா என்பதை புரிந்து கொள்ளலாம். நான் செய்யற உதவி பார்த்தே அவர் நல்லவரா கெட்டவரான்னு புரிஞ்சு கொள்ளலாம் சார். நீங்க விளக்கம் சொல்லிடுங்க சார். நன்றி.
0: அவ்வளவுதான், நீங்களே ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. நம்மளுடைய செயல்கள் தான் நாம யார் அப்படின்றத காட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதுதான், அதுல வேற என்ன நம்ம சொல்ல போறோம்? பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். தங்கத்தை உரசி பார்க்கக்கூடிய ஒரு கல் வந்து அதனுடைய தரத்தை சொல்லிவிடும். அந்த உரைகல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல் போல் நம்மளுடைய நாம தங்கமாக இருக்கிறத உரசி பார்க்கக்கூடிய அந்த விஷயமாக எது இருக்கு.

0: அப்படின்னா நம்மளுடைய நற்செயல்களா இல்லை பிற செயல்களா அப்படின்றது தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ரொம்ப நன்றி சந்திராமா. இப்போது இணைப்பில் யாரோ வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கங்க. நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளத்து கோவிந்தசாமிங்க. நமது கோடை பண்பலை 27 ஆண்டு அடியெடுத்து வைக்கும் இந்த நாளில் சிறப்பு விருந்தினருக்கும் தொகுப்பாளருக்கும் வணக்கம்ங்க.
0: என்ன குரல் சொல்ல போறீங்க கோவிந்தசாமி ஐயா? இணைப்புல இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன தெரியல இணைப்பு.
1: இருக்கிறேன்.
0: என்ன குரல் சொல்ல போறீங்க?
1: அதிகாரம் வந்து 94ங்க. குரல் எண் வந்து 939.
0: 939 சொல்லுங்க.
1: ஆமாங்க, ஆமாங்க. உடை, செல்வம், ஊன், ஒளி, கல்வி என்னும் ஐந்தும் அடையாவாம் ஆயம் கெளின் கொளின் அப்படிங்கிற ஒரு குரலுங்க. சூதாட்ட கூட்டத்தில் போய் சேர்ந்தோம்னா உடை செல்

0: சொல்லுங்க.
1: ஆமாங்க ஆமாங்க. உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்னும் ஐந்தும் அடையாவாம் ஆயம் கெளின் கொளின் அப்படிங்கிற ஒரு குரலுங்க. சூதாட்ட கூட்டத்துல போய் சேர்ந்தோம்னா உடை செல்வம் உணவு கல்வி அதுல கழுத்துல ஓடுற செயின் கையில ஓடுற மோதல் இது அனைத்தும் இழந்துட்டு நடுத்தருவுக்கு வந்துருமுங்க. இத வந்து ஐயன் அந்த காலத்திலயே சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் குடும்பமும் நடுத்தருவுக்கு வந்துருமுங்க. இது சிறப்பு விருந்தா சிறப்பு விருந்தினர் வந்து நல்ல விளக்கம் சொல்லுங்க. வாய்ப்புக்கு நன்றிங்க.
0: ரொம்ப நன்றிங்க. உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயம் கொள்ளின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர். அவ்வளோதான், நீ சூதாட்ட கூட்டத்துக்குள்ளே இல்லை அந்த கூடத்துக்குள்ளே போனினாலே உன்னுடைய உடை அது கூட இழந்துருவ, செல்வம் இழந்துருவ, உணவை இழந்துருவ, புகழை இழந்துருவ, கல்வி பயன் அனைத்தும் இழந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அந்த சூது இன்றைக்கி வந்து அது எப்படி நவீன வடிவில் பல இணையதளங்களில் நிறைய விளையாட்டுகளாக வந்திருக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நம்ம நிறையா படிப்போம் நியூஸுகளில் பாருங்களேன், இந்த இது விளாண்டாரு, விளாண்டனால கடன் அதிகமாகிருச்சு, அதனால் தன் உயிரை மாய்த்து கொண்டார் அப்படின்றலாம் படிக்கிறோம். சூது அப்படின்றது தாயக்கட்டை உருட்டி ஆடுவது மட்டுமல்ல, வெளி இடங்களிலும் இணையத்திலும் அதிகமான சூது விளையாட்டுகள் வந்துவிட்டன. ஆரம்பத்தில் உங்களுக்கு பரிசு வழங்கும் மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். போக போக நீங்கள் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. அப்போ விட்ட காசை பிடிக்கணும் பிடிக்கணும் பிடிக்கணும் பிடிக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் முடித்து விடுவோம் அப்படின்றத இந்த காலத்திற்கும் பொருந்தும் அளவிற்கு ஒரு அருமையான குரலை சொல்லியிருக்கிறாரு சூது அப்படின்ற தலைப்பில். உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயம் கொள்ளீன் அப்படின்ற அருமையான திருக்குறளை நினைவூட்டி சென்றமைக்காக நன்றி கோவிந்தசாமி ஐயா.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
6: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் 9:39. கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ். இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்று குரலின் குரலாக நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் தேனி நாகலாபுரம் புலவர் முனைவர் சானா இளங்குமரன் அவர்கள். கொஞ்சம் இணைப்பில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு. வந்துட்டாரா இல்லையா சார்? சரிங்க, என்னன்னு தெரியல, இணைப்பு கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. பரவாயில்ல,
4: முழுக்க கட் ஆயிருச்சு, இணையம் கட் ஆயிருச்சு.
3: சரி, பரவாயில்ல. இப்போ ஒரு நண்பர் இருக்காரு இணைப்புல. வணக்கங்க.
5: இருவருக்கும் வணக்கம் சார்.
4: வணக்கம். வணக்கம்.
5: சின்னமலூர் சொக்கநாதவரத்திலிருந்து பணத்தாய் பேசுறீங்க சார்.
4: வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா.
5: அதிகாரம் 24, புகழ் குரல் 231. ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு. வறியவருக்கு கொடுத்து அதனால் வரும் புகழுடன் வாழ்தல் வேண்டும். அப்புகழை தவிர மனித உயிருக்கு பயனுள்ளது வேறொன்றும் இல்லை. இருக்கிறவங்க இல்லாதவங்க வாழணும்.
4: இந்த உயிருக்கு சம்பளம் ஊதியம் எது அப்படின்னா கொடுத்து வாழ்வது. இந்த கொடுத்து வாழ்ற வாழ்க்கை தான் உயிருக்கான சம்பளமாக ஊதியமாக இருக்குது. என்ன, உயிர் வாழ்வதே கடினம் தான், ஊதியம் இல்லைன்னா. கத்தா அழகான குரலை சொன்ன அம்மா உங்களுக்கு
3: நன்றி. உங்களுடைய இணைப்பும் கொஞ்சம் விட்டு விட்டு கிடைக்குது அப்படின்றது கொஞ்சம் கவலை அளிக்கும் விஷயமாகவே இருக்கிறது ஐயா. கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் கோபுரம் இருக்கக்கூடிய இடமா பாருங்கள் என்ன விஷயம் அப்படின்னு தெரியல. அடுத்து இணையக்கூடிய நண்பர் யாரோ வாங்க. வணக்கம். வணக்கம்.
6: காலை வணக்கம். பண்பலைக்கு ஐயா.
4: ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்
6: ஐயா. திருக்குறள் வணக்கம்.
3: திண்டுக்கல்
6: மாவட்டம் பத்தளத்தூர்லிருந்து சத்தியமூர்த்தி கல்நடை பாராட்டிக்கிறேன். அறத்துப்பால்ல துறவியல் துறவியல்ல அருள் உடைமை அதிகாரத்தை சொல்றீங்க. அருள் உடைமை அதிகாரத்துல 244 சொல்லியா?
3: சொல்லுங்க சொல்லுங்க.
6: மண் உயிர் போகி அருளாளா அருளாளர்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. கேக்குதுங்களா?
4: கேக்குதுயா? கேக்குது.
6: அது வந்து எல்லா உயிர்கள் இடத்துலையும் நம்ம அன்பு செலுத்தணும்டா, நம்மளுக்கு எல்லா விதத்துலையும் நல்ல நன்மையா இருக்கும் இல்லையா?
4: அருளாளர் அருளாளனும் அருளாளர் வேணும்ல, அருள் இருக்கணும்
6: அப்படின்னா
4: அந்த தன்னுயிரோட தன்னுயிரை எப்படி பாதுகாக்கிறோமோ அது போல மண்ணுயிரையும் பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்காதவங்களுக்கு அருள் உள்ளம் இல்லை, அருள் கிடைக்காது. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. அருளுடைய அதிகாரம் அதிக அழகான குரலை சொன்ன ஐயாவுக்கு வாழ்த்து, நன்றி ஐயா.
3: வாங்க இணைப்புல யாருங்க வாங்க. வணக்கம். வணக்கங்க.
7: சிறப்பு விருந்தினருக்கும் சகோதரருக்கும் வணக்கம். ராணி தேனிலிருந்து 81 அதிகாரம் பழமை. வேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க, நோக்கத்தக்க நட்டார் செய். வருந்தக்கூடிய செயலை

0: தன் நண்பரே செய்தால் அறியாமையால் செய்தப்பட்டதாக அன்றி மிக்க உரிமையை செய்யப்பட்டதாகவே எடுத்துக் கொள்வார் சான்றோர்.
1: அழகம்மா அழகு. உற்ற நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் ஏதாவது தவறு செய்தா அந்த தவறை பெருசா எடுத்துக்காம இருக்கிறது தான் நல்ல நட்பு. பொதுவா நட்பு அப்படின்னு வர்றப்ப நட்புக்கு மட்டுமே ஐந்து அதிகாரத்தை வச்சிருக்கிறார். அந்த ஐந்துல ஒன்று பழமை.
2: ஐயா
1: ஐயா
2: பேசுங்க பேசுங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? சொல்லுவீங்களோ எதிர்பார்த்தேன், வேற ஒண்ணு இல்ல. ஐந்து அதிகாரம் இருக்கு
1: அப்படின்னு. அதிகாரம்.
2: ரொம்ப நன்றிங்க இளங்குமரன் ஐயா அவர்களே. இப்ப அடுத்த நேரை நாம் சந்திக்கவிருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் வானவில் குரலின் குரல் தந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணைப்பில் யாரோ வாங்க. வணக்கம்.
3: அதிகாரம் செல்வம் மிக நலம் பெற்றால் சமியல் மூத்தற்று. வறியவர்களுக்கு கொடுத்து உதவாதவன் வைத்திருக்கும் செல்வம் அழகிய பெண் மனமுடிக்காமல் தனி வாழ்க்கை செய்து மூப்படிந்து போவது போன்றதாகும்.
1: அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்துக்கு
3: குடுக்கணும். தானு நுகராம பிறகு குடுத்து விடுவாங்க இல்லாத வீட்டுல பெருஞ்சனம் வந்து நோயின் முதல்ல அதுக்கு முதல் அதிகாரத்துல அது குரல்ல வருது. மற்றவர்கள் கொடுத்து உதவணும் உதவணும்.
1: நம்ம கிட்ட மிகுந்த செல்வம் இருக்குது அப்படின்னா அந்த மிகுந்த செல்வத்தை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவல அப்படின்னா அந்த செல்வம் எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லா அழகு இருந்த ஒரு பெண், அந்த பெண்ணை நலம் இல்லாம எதற்குமே பயன்படாம ஒலிவது போல அப்படின்னு அருமையான குரல். நன்றியின் செல்வம். எவருக்குமே நன்மை இல்லாத செய்வோம் என்ன ஆகும் அப்படின்னா தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாத அந்த செல்வம் இருப்பது வீண் அப்படிங்கிற அந்த அருமையான குரல். 1007 குரல். நன்றியின் செல்வம் அதிகாரத்துல சொல்லியிருக்க மிக அழகாக சொல்லியிருக்கிற அம்மாவின் பேரன்பு வாழ்த்தும். நன்றி நன்றி.
2: வணக்கம். இணைப்புல யாருங்க?
4: பழனியிலிருந்து தில்சாத் பேகம் ஆசிரியர்.
1: வணக்கம்மா. வணக்கம்.
4: வணக்கம்மா. வணக்கம் சார். ரெண்டு பேருக்கு ரொம்ப நாளாச்சுங்க நான் பேசி லைனே கிடைக்கவே
1: மாட்டேங்குது.
4: அருளால் கிடைச்சிருக்கு.
1: மகிழ்ச்சி.
4: அதிகாரம் 80 ஐயா. நட்பு ஆராய்தல். மறுவுக மாசு அற்றார் கேள்மை ஒன்று ஈட்டும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. குற்றமில்லாதவர் நட்பை தழுவிக்கொள்க. தகுதி இல்லாதவர் நட்பை அவர் விரும்பியதை கொடுத்தாவது விளக்கி விடுக. அனுபவம் சார்.
1: மறுவுக மாசற்றார் கேள்மை. மாசற்றாருடைய கேள்மையை மாசுன்னா குற்றம். எதையாவது கொடுத்தாவது தக்க வச்சுக்கோ.
4: ஆமாங்க சார்.
1: அது மிகுந்த குற்றமுடைய கேடு தருகின்ற ஒருவருடைய நட்பை அது நாம விரும்புறத கொடுக்கறது இல்ல. அவருக்கு என்ன விருப்பமோ அதை கொடுத்து அவர் வெளியே தீர அப்பதான் சரியா இருக்கும்.
4: நன்றிங்க சார்.
1: நட்புல இதுக்கு முன்னாடி பழமை. பழமையில இருந்து அந்த ஐந்து அதிகாரம் சொன்னோம். அதுல ஒரு அதிகாரமாக நட்பு ஆராய்தல். தோழமைக்கு உரியவர்கள் நட்புக்கு உரியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அருமையான குரல். அருமையான குரல் பேகமம்மா. உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன என்ன ஆசிரியர்ல எந்த பள்ளியில என்ன பணி செய்றீங்கம்மா? ஆசிரியர் பணியில எந்த பாடம் எடுக்கிறீங்க?
2: தில்சாத். தில்சாத் பேகம் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டாங்க.
1: நல்லதுங்க.
2: பரவாயில்ல. இப்போ அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாமா? கொடை பண்பலையின் வானவில் இது. வணக்கம்.
5: காணல் மேனன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து சேலம் வேம்படி தரத்துலேருந்து தண்டபாணி ஐயா.
1: வணக்கம். வணக்கம் ஐயா. வாங்க. தண்டபாணி ஐயா வாங்க.

0: வர்றேங்க ஐயா. ஆப்பயன் குன்றும் அறுதொழிலோர் நூ அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனில். அதாவது ஆப்பயன், அதாவது காக்கும் கடமைக்குரிய மன்னவன் முறையாக காக்க தவறினால் பசு கூட பால் தருவதை குறைத்துவிடும். அறுதொழில் செய்யும் அத்த அந்த அந்தனரும் வேதம் மறப்பதாமா?
1: ஆப்பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனில். இந்த நாட்டை ஆள்கின்ற மன்னன் முறையாக ஆட்சி செய்யவில்லை என்றால், மக்களை வழி நடத்தவில்லை என்றால், மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பயன்கள், ஆ பயன்கிறது ஆக வேண்டிய பயன்கள், மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த பயனுமே கிடைக்காது. இந்த நாட்டில் தொழில் வளம் குறையும். இப்ப தொழில் வளம் பெருகணும், மக்களுக்கு பயன் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு அரசன் இந்த மக்களையும் தொழில் சிறப்பையும் கவனத்தில் கொண்டு ஆட்சி நடத்த வேண்டும். அருமையா, அருமையான குரல், வாழ்த்தையா,
0: நன்றி.
2: வணக்கம், இணைப்புல யாருங்க? வாங்க, வணக்கம். வணக்கங்க. கோடை பண்பலையின் வானவில் இது குரலின் குரல் தந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் தேனி நாகலாபுரம் புலவர் முனைவர் சானா இளங்குமரன் அவர்கள். அடுத்த நேயரை காத்திருக்கிறாங்க சந்திப்பதற்காக. யார் வந்திருக்கிறீங்க? வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
1: வணக்கம்மா, வாங்கம்மா.
3: குரல் எண் வந்து 497 சார். அஞ்சாமை அட்டால் துணை வேண்டா, எட்டாமை எண்ணி கிடத்தால் செய்யும். ஒரு செயலை செய்வதற்கான வழிமுறைகளை எவ்வித குறையுமின்றி சிந்தித்து அதற்கு தகுதியான இடத்தையும் தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் அங்கே அஞ்சாமை, அதாவது மன உறுதி ஒன்றை தவிர வேறு எந்த துணையும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: இடநறிதல் என்ன துணை நமக்கு? அச்சம் இல்லாமல் இருப்பதே ஒரு மனிதனுக்கு பெருந்துணை. எந்த இடமாக இருந்தாலும் சரி, அது அச்சத்தை தவிர்க்கணும் ஒண்ணு. இன்னொன்னு, அந்த எண்ண வேண்டியவற்றை குறைவில்லாமல் எண்ண வேண்டும். அப்படியான ஒரு நல்ல சிந்தனையில இருக்கிற செயலுக்கான இடத்தை தேர்வு செய்வது, ஏற்ற இடத்தை அறிந்து செயல்படுவது, செயல்படுவதற்கு அச்சத்தை விடுப்பது என்கின்ற 497 50வது அதிகாரத்திலிருந்து அருமையான குரலை சொல்லி இருக்கிற, குறிப்பா மன்னார்குடியிலிருந்து. அம்மா அவங்களுக்கு பேரன்பும் வாழ்த்தும் அம்மா, கோடை பல்பலை வாழ்த்துகிறது. நன்றி அம்மா.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
6: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: கூடை பண்பலை வானொலி நிலையம் தந்து கொண்டிருக்கிறது குரலின் குரல் வானவேல். இப்போது இணைப்பில் யார்? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,

0: வணக்கங்க.
1: மேனன் சாருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கும் இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடிப்பட்டி குணசேகரன் ஐயா, இருவரும்
2: வணக்கம் ஐயா. வணக்கம், நலமா நலமையா இப்படியா இருக்கிறீங்க குணசேகரன் ஐயா?
1: நலமா இருக்கேன் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினது.
2: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க
1: ஐயா. அதிகாரம் 95 மருந்து, குறள் வந்து 948யா. நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். இது விளக்கம் ஐயா. இன்ன வியாதி என்று அறிந்து அது வந்த காரணத்தை ஆராய்ந்து அதை தீர்க்கும் வழியை அறிந்து பொருத்தமான சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் ஐயா. அது நீங்க கொஞ்சம் சரியான விளக்கம் ஐயா.
2: அழகு அழகு. முதல்ல நோயுடைய தன்மை, இது மருந்து அதிகாரம், நோயுடைய தன்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது அந்த நோய் வருவதற்கான மூலம் என்ன, காரணத்தினால அந்த மூலம் அந்த நோய் வந்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். என்ன ரெண்டாவது, நோய் வந்ததற்கான காரணம் என்ன? மூணாவது, அது அதை தணிக்கின்ற வழி என்ன? இந்த மூன்றையும் ஆராய்ந்து பார்த்து அதற்கு தக்கவாறு மருத்துவம் செய்வதுதான் மிகச்சரியா இருக்கும். ஏதோ போனோம் வந்தோம்ட்டு என்ன மருந்தையோ என்ன மாத்திரையுமோ கொடுத்துடக்கூடாது. இப்ப எல்லாம் நிறைய அது நடக்குது. இன்னும் மருத்துவம் மேலோங்கி இருக்கிற இந்த காலத்துல கூட மந்திரத்துல போய் நிக்கிறோம் பலர். அதெல்லாம் தவிர்க்கணும். அழகையா, மருந்து தொடர்பாக நோய் இருக்கின்ற வழிகளை சொல்லுகின்ற ஓடப்பட்டி குணசேகரன் ஐயா அவர்களுக்கு பேரன்பும் வாழ்த்து.
0: இணைப்பிளையா இருங்க. வாங்க, வணக்கம்.
3: வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டம் வீஎம் சத்திரம் பகுதியிலிருந்து அம்புஜம் அகர்வாணன்.
2: வணக்கம்மா. வணக்கம், வாங்கம்மா.
3: வணக்கம். அதாவது குறள் அதிகாரம் 45 பெரியாரை துணைகோடல், குறள் எண் வந்து 449. முதலிலாக்கு ஊயம் இல்லை, மகளையா சார்பில்லாக்கு இல்லை, இல்லா நிலை கட்டிடத்தை தாங்கும் தூண் போல நம் தம்மை தாங்கியிருக்கக்கூடிய துணை இல்லாதவர்களின் முதலீடு இல்லாத வாணிபத்தில் வருவாய் இல்லாத நிலையை
2: போன்றதாம். ஊதியம் இல்லை, முதல் இல்லாதவர்களுக்கு சார்பு நிலை கிடையாது, பெரியார் துணை இல்லாத பெரியார வச்சுக்கிடணும். அந்த பெரியார துணையா இருக்கிறது என்ன, நமக்கு முதல் இருக்கிற மாதிரி. பெரியார் துணையாக இருக்கிறப்ப முதல் இருக்கிற மாதிரி. முதல் இருந்ததுன்னா கட்டாயம் ஊதியம் இருக்கும். அருமையாக பெரியாரை துணை கோடல் 449 குறள் அருமையாக சொன்ன அம்மா, உங்களுக்கு வாழ்த்துமா. நன்றி.
3: நன்றி ஐயா. நன்றி
0: ஐயா. ஐயா இணைப்புல இருக்கீங்களா?
2: இருக்கிறேன்.
0: ஏறக்குறைய 9:57 ஆக போகுது. நிறைவாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: ஐயர்கள், தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இன்றைக்கு அந்த குரல் அதனுடைய
0: கொஞ்சம் இணைப்பை சரியா வச்சுக்கோங்க. உங்களுடைய இணைப்பு விட்டு விட்டு கிடைக்கும்.
2: அடிப்படை இல்ல இருக்கிற கோடை பண்பலை நேயர்களுக்கு, கோடை பண்பு திருக்குறளை வீடுகோ பண்பலை வானொலி வேண்டும், வாழ்வியலில் கடைபிடிக்க வேண்டும். மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. பேரன்பும் வாழ்த்தும் அம்மா முருகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும், மிக அழகாக இந்த நிகழ்வினை ஒருங்கிணைப்பு செய்கிற மேனன் ஐயா அவர்களுக்கும், தொழில்நுட்ப சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்தும் நன்றியும். நன்றி ஐயா.
0: நன்றிங்க, நன்றிங்க. உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துக்களை திறம்பட சொன்னீங்க. உங்களுக்கு நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்தை கோடை பண்பலை 100.5 MHz-இன் நேய நெஞ்சங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு விருந்தினர் தேனி நாகலாபுரம் புலவர் முனைவர் சானா இளங்குமரன் அவர்களுக்கு நன்றி.

0: நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் வானவில். இன்று குரலின் குரல் தந்து விடைபெறுகிறார் சிறப்பு விருந்தினர் தேனி நாகலாபுரம் புலவர் முனைவர் ச. ந. இளங்குமரன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எஸ். அனீஸ் மற்றும் எம். சரவணன். அழைப்புகளை ஒருங்கிணைத்து தந்தார் சாரா. கணினியாக்கம் ஆர். சிவக்குமார். கொடை பண்பலையில் இனி கலையும் கானமும். நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரிகாக்கோசுடன் விவாதித்தார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதித் தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டி அனுப்பினர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கலையும் அமுதத்தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா.

0: கலைகள் மனதினில் உருவெடுக்கும் மன உணர்வை உயிர்ப்பிக்கும், இன்பங்கள் பெருக வைக்கும், துன்பங்கள் மறக்க வைக்கும், கற்பனை பெருக வைக்கும், கடலின் ஆழம் அறிய வைக்கும், அழகுணர்வு கூட்டி வைக்கும், அகத்திறனை காட்டி வைக்கும், படைப்பாற்றல் பிறக்க வைக்கும், வாழ்வின் நிலை சிறக்க வைக்கும். கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும் வாராவாரம் நாட்டுப்புற கலைஞர்களையும் நாடக கலைஞர்களையும் கலையை வளர்த்துக் கொண்டிருப்பவர்களையும் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியில் இன்று மதுரை மாவட்டம் துவரி மாநிலிருந்து நாட்டுப்புற கலைகள் மற்றும் நாடகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நாடக கலைஞராக இருக்கக்கூடிய நாகேஸ்வரன் அவர்களை கோடை பண்பலை 100.5 சந்திக்க காத்திருக்கிறது. சந்திப்போமா ஐயா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க நாகேஸ்வரன் ஐயா?
1: நல்லா நலமாக உள்ளேன். இருக்கிறோம்.
0: ஏதாவது கச்சேரியில இருந்து வந்தீங்களா? ரொம்ப சந்தோஷமாவும் ஒரு நிறைவோடும் பேசுறீங்களே.
1: இல்ல மாமா, சீசன் நிகழ்ச்சி நாடகங்களும் போய்கிட்டு இருக்கு, நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியிலும் போய்கிட்டு இருக்கு.
0: அப்ப உங்க காட்டுல மழை?
1: மழைதான். மதுரையில இந்த மூணு நாளாவே மழைதான்.
0: மழைதான். அது மாதிரி நம்ம காட்டுலயும் மழைதான்.
1: மழைதான்.
0: சரி, நல்லா பெய்யட்டும் மழை.
1: மழை வந்து மழை எல்லோருக்கும்
0: எல்லோருக்கும். மகிழ்ச்சிங்க ஐயா. சொல்லுங்க நாகேஸ்வரன் ஐயா, வந்து எத்தனை வருடங்களாக இந்த கலைகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க? ஏன்னா சில பேர் வந்து நாடக கலைஞராக இருப்பாங்க, நீங்க வந்து நாட்டுப்புற கலைகள் அத்தனையும் வந்து அத்துப்படி அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஊரு பட்டி தொட்டியில இருக்கக்கூடியவங்க எல்லாம், பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. இத வந்து நீங்க எந்த அளவுக்கு எங்க சொல்ல போறீங்க?
1: அதாவது என்னுடைய 6 வயசுல தொடங்கியது அந்த கலை பயணம்.
0: சரி.
1: ஆமா, இப்ப 31 ஆண்டுகளா இதுல பயணிச்சுக்கிறீங்கம்மா. கலை பயணத்துல எங்க ஃபேமிலியில யாரும் இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தது கிடையாது கலையில.
0: சரி.
1: நானா அது எங்க ஊர்ல கோயில் விழாவுக்காண்டி சிலம்பம் ஒயில் பண்ணி அப்படி வர்றதுல அப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்னுடைய கலை பயணம். இப்ப வரைக்கும் அது உங்களுக்கு கரகம், காபடி, மாடாட்டம், மயிலாட்டம், மரக்கால் ஆட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், காளியம் ஆட்டம், கருப்பசாமி ஆட்டம், சிலம்பம், அதுல தீ விளையாட்டு, இப்படி நாட்டுப்புற கலையை தவிர்த்து இப்போ ஒரு 4 வருடமா நாடகத்துறையில, இசை நாடகத்துறையில வள்ளி திருமணம், அரிச்சந்திரா, பவளக்குடி, வீரபாண்டிய கட்டபொம்மன், இந்த மாதிரி இசை நாடகத்திலயும் சங்கராசாமி எழுதிய நாடகத்திலயும் இப்ப பயணிச்சுக்கிருக்கீங்கம்மா.
0: ரொம்ப மகிழ்ச்சி.
1: பன்முக கலைஞரா?
0: பன்முக கலைஞரா இருக்கு.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கலையும் கானமும் நிகழ்ச்சியில் இன்று மதுரை மாவட்டம் துவரிமான் நாட்டுப்புற மற்றும் நாடக கலைஞர் நாகேஸ்வரன் அவர்கள்.

0: ஒரு கலையை எடுத்து அதில் சிறந்து விளங்குவதற்கும் இப்படி பன்முக கலைஞராக இருக்கிறதுலயும் வந்து என்ன எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது உங்களுக்கு சொல்லுங்க.
1: ஆமா மகிழ்ச்சிமா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கலை நம்மளுடைய வாழ்வாதாரம், தொழிலே அதுன்னு ஆயிருச்சு. அப்படின்ற போது நம்ம எல்லா கலையுமே தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கலையில பயணிக்கிறவங்களும் இருக்காங்க, அவங்களும் கலைஞர் தான்.
0: ஆமா,
1: நம்மள மாதிரி பன்முக கலைஞராகவும் தமிழகத்துல தலை சிறந்தவங்க நிறைய இருக்காங்க. இருந்தாலும் நம்ம கலையின் உள்ள ஆர்வத்துல அடுத்தடுத்து அடுத்த கலையில என்ன இருக்கு, அடுத்த கலை இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லி ஏதாவது கட்டுறது கையளவு கல்லாத உலகளவு,
0: உலகளவு
1: ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கலையினுடைய வளர்ச்சியை அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா கொண்டு போகணும் அப்படின்ற முயற்சியில கலைய கத்துக்கிட்டேங்கம்மா.
0: சரி, எந்த வயதில் வந்து இப்படி கலைகள் மீது உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது?
1: ஆமா அதான்மா, என்னோட 6 வயசு, நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது சிலம்பம் அரங்கேற்றம் எனக்கு.
0: சரி,
1: அதுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்துக்கோங்க, அதுல உள்ள ஈர்ப்பு இன்னும் எனக்கு அதனுடைய வளர்ச்சி பாதையில கொண்டு போய்கிட்டு தான் இருக்கு.
0: மதுரை மாவட்டமே வந்து மண் சார்ந்த கலைகளுக்கு வந்து பெயர் போன ஊர்.
1: ஆமா, கலை வளர்த்த
0: மண். ஆமா, மதுரையில் வந்து தோன்றிய கலைகள், மதுரையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எக்கச்சக்கமான பேர் வந்து இன்றைக்கு உலக புகழ் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இங்கிருந்து நிறைய திரைத்துறைக்கு போனவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். வெளித்திரையில் கொடிகட்டி பறந்த கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படின் போது அது வந்து உங்களுடைய நம்முடைய ரத்தத்தில் ஊறின ஒண்ணு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். உங்க குடும்பத்துல வந்து இப்படி கலைஞர்கள் யாராவது இருந்து போனீங்களா, இல்ல நீ உங்க குடும்பத்துல?
1: எங்க குடும்பத்துல யாருமே இந்த கலை தொழில் இல்ல.
0: இல்ல,
1: எங்க தொழில் வந்து கைவினை பொருள், மண்பாண்ட தொழில் செய்யறவங்க. அதுல இருக்கிறதுனால கலை சார்ந்த குடும்பம்
0: தான்.
1: இந்த கலைகள்ல அதாவது நடன கலைகள்லாம், நாட்டிய கலைகள்ல, இசைகள்ல இல்ல. நான் தான் என்னுடைய முதல் திறமைக்கு இப்ப நான் வந்திருக்கேன். எனக்கு பின்னாடி என் தம்பி, இப்ப அதுக்கு பின்னாடி எங்க சித்தப்பா பையன், இப்ப எங்க தலைமுறையில எனக்கு அடுத்து நான் உருவாக்கிட்டேன்.
0: 30 வருடங்களாக பயணிக்கிறீங்க இல்லையா?
1: ஆமாங்கம்மா,
0: கண்டிப்பா ஒரு 4 தலைமுறையை உருவாக்கி விட்டுற வேண்டியதான்.
1: ஆமாங்கம்மா, இல்லங்கம்மா, அதாவது கலை என்பது மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கும் நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது கலைகள்.
0: கலை,
1: ஆமா ஆமா, அது வரலாறு நீங்க எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை புரட்டி பார்த்தோம்னா கலை இல்லாத ஒரு வாழ்வியல் எங்கேயுமே இருக்க
0: முடியாது,
1: வாய்ப்பே இல்லை.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும் நிகழ்ச்சியில் இன்று மதுரை மாவட்டம் துவரிமான் நாட்டுப்புற மற்றும் நாடக கலைஞர் நாகேஸ்வரன் அவர்கள்.
1: இந்த கலைகளோடு பயணிக்கும் பொழுது உங்களுடைய சொந்த வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்க வந்து தியாகம் பண்ண வேண்டியிருக்கும்.
2: ஆமாமா, உண்மைதான், உண்மை. அது அது நடைமுறையிலே உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அது வந்து நம்ம சொந்த பந்தங்கள் ஒரு மாதிரி நினைக்கிறது போறது வைக்கிறது எல்லாம் அதை நிறைய சொல்லுவாங்க. ஆனா என்னைய சார்ந்து என் ஃபேமிலியில எங்க சொந்த பந்தங்கள் யாருமே என்னை அப்படி தள்ளி நின்றுக்கன்னு சொன்னது இல்ல. எனக்கு எல்லாருமே என்கரேஜ் தான் பண்ணிருக்காங்க, எல்லாருமே எனக்கு சப்போர்ட் தான் பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணுங்கப்பா, ஆமா நல்லா பண்ணுங்க, கலையில அப்படி பண்ணு, இந்த அடுத்தடுத்து பண்ணு, இதை பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்றதுனால நல்ல நமக்கு முயற்சிக்கு வந்து உறுதுணையா தான் இருந்திருக்காங்க. என்னுடைய வீட்டுல அம்மா அப்பாவும் சரி, மனைவியும் சரி, எங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவினர்கள், நாங்களாம் பெரிய குடும்பம் அப்படின்ற போது எல்லாருமே எனக்கு இது நாள் வரைக்கும், அதாவது எப்படி சொல்றது, அது இந்த தொழில் பாக்குறானே, இப்படி போய் பண்றானே, இப்படி வைக்கிறான்றதெல்லாம் இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி சங்கடங்கள் இருந்தது இல்ல, குடும்ப விஷயத்துல இருந்தது இல்ல. சிலம்பு வாத்தியார்ட்ட கொண்டு போய், காட்டராஜா சிலம்பு வாத்தியார்ட்ட என்னை போய் சேர்க்கிறாங்க. ரெண்டு வயசுனா அப்ப என்னுடைய பருவம் எப்ப இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்ப அவங்க இல்லைன்னா அதை போய் சேர்க்க முடியாதுல்ல.
1: அப்ப கம்ப கூட தூக்க முடியாதே உங்களை.
2: முடியாது இல்ல. அப்ப அதுதான், அதுக்கான வயது கொடுத்து அன்னைக்கு போய் அரங்கேற்றம் பண்ணி அந்த வருஷம் பண்ணோம்னா பெரிய விஷயம். ஆமா,
1: அந்த வயதில் வந்து ஏற்பட்ட ஆர்வம் இன்று வரை.
2: ஆமா ஆமா ஆமா ஆமா, உண்மை.

0: ரொம்ப மகிழ்ச்சி நாகேஸ்வரன் ஐயா, கேக்குறதுக்கே வந்து சந்தோஷமா இருக்குது.
1: தாங்கடத்தரிகடத்தலாங்குதத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தரிகடத்தலாங்குதத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தரிகடத்தலாங்குதத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தரிகடத்தலாங்குதத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தரிகடத்தலாங்குதத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தரிகடத்தலாங்குதத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தரிகடத்தலாங்குதத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தரிகடத்தலாங்குதத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தரிகடத்தலாங்குதத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்த

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் மோகன்.
1: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
4: கோடை பண்பலை 100.5.

0: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும் நிகழ்ச்சியில். இன்று மதுரை மாவட்டம் துவரிமான் நாட்டுப்புற மற்றும் நாடக கலைஞர் நாகேஸ்வரன் அவர்கள்.
1: கலைகளோடு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படிங்கறது வந்து நேர்களுமே வந்து இவ்வளவு சந்தோஷமா கலைஞர் இருக்கிறாருப்பா.
2: ஆமாமா, ஆர்ட்ட திருத்திங்கம்மா. கலை வந்து இன்னைக்கு அழிவுற்றங்கள்ல இருக்கிற இடத்துல சூழ்நிலை இருந்தாலும் அத வந்து இப்ப மீட்டு எடுக்க விதமா நாங்களும் என்னைய மாதிரி இளைஞர் கலைஞர்கள் நிறைய இப்ப உருவாயிருக்காங்க இருந்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற நோக்கில்தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: இப்ப வந்து சிலம்பம் வந்து பள்ளி கல்லூரிகளில எல்லாம் நுழைந்திருக்கிறது.
2: ஆமா, முக்கியத்துவமா அது, அதாவது தற்காப்பு கலைக்கு உங்களுக்கு வந்து அது வந்து விளையாட்டு துறைகளை சேர்த்து ஓரளவுக்கு அதுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து. ஆமா, அரசு வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட கலைகள் எல்லாம் வந்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய கலைகளுக்கு எல்லாம் இப்படி ஒரு புத்துயிர் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களை போன்ற கலைஞர்களுக்கு அதை விட மகிழ்ச்சி எதுவும் இல்லை.
2: இல்லங்கம்மா, உண்மைதாங்கம்மா. ஆமா, என்னுடைய ஆசிரியர்கள் மட்டும் இந்த தருணத்துல கொஞ்சம் சொல்லணுமா, அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொடுக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஆமா, என்னுடைய அதாங்கம்மா, 6 வயசுல சிலம்ப வாத்தியார் காட்டுராஜா எங்க துவரிமான். அப்புறம் ஒயிலாண்ட ஆசிரியர்களான நாகமலை தாத்தாங்கனும் தங்கவேல் அப்பாங்கனும் அடுத்து. அப்புறம் கரகக்கலை லைன்ல போகும்போது வேலாசான் செம்பளம் முதல் முதல் கொடுத்து வாங்கி அவங்ககிட்ட தான் நாங்க கத்துக்கிட்டோம். கரகத்திலே ஒயில் பண்றத முதல் முதல்ல நாங்க அறிமுகப்படுத்தணும். அது அவங்க மூலியமா தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்ப இசைக்கல்லூரியில போய் நான் சேர்ந்து நிகழ்வு பண்ண போனது அங்க உள்ளதெல்லாம் கலைகள்ல கரகம் பொய்க்கால் குதிரை மரக்கால் மித்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேங்கம்மா.
1: உங்களுக்கு வந்து எத்தனை ஆசிரியர்கள் பாருங்க.
2: ஆமா, அப்புறம் இப்ப மரக்கால் பண்ணும் போது மோகன மாதியார் இருந்தாங்க, ஐயா கலைமாமணி மோகனையா இருந்தாங்க. இப்ப இசை நாடகத்துக்கு நான் அறிமுகப்படுத்துறதுக்கு கலை முதுமணி எம்ஜி முனியராஜன் ஐயா. நான் இசை நாடகம் ஆசிரியர் பெருங்கலைஞர் அவங்கதான் அந்த
1: நாடகத்தை.
2: மதுரை மதுரை தாங்கம்மா. இப்ப பார்ட் டைமா பறை இசை வந்து இசைக்கல்லூரியில மின்னல் மூர்த்தி என்ன
1: திண்டுக்கல்.
2: ஆமா, பண்ணிக்கிட்டு முடிச்சோம். அந்த கோர்ஸ் இப்பதான் முடிச்சிருக்கோம்.
1: பார்ட்
2: டைம் தனியா இசை நாடகம் 1 இயர் முடிச்சு இப்ப இந்த வருஷம் பறை இசை 1 வருஷம் முடிச்சிருக்காங்க. ஆமா, அப்ப நம்ம இப்ப நம்ம மதுரை மீனாட்சி நம்ம மகளிர் கலைக்கல்லூரி கோரிப்பாளையம் அங்க வந்து 10 நேரம் ஆசிரியரா பணியாற்றிக்கிறீங்க. கலை ஆசிரியரா 2 வருஷமா கவர்மெண்ட்ல இந்த டிபார்ட்மெண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து கலை பண்பாடுத்துறையில இருந்து எங்களை ஆசிரியரா அமர்த்தி இருக்காங்கம்மா. அதனால கலை பண்பாடு துறைக்கும் தமிழக அரசுக்கும் எங்களுடைய அனைத்து கலைஞர்கள் சார்பு மாதிரி, அதாவது தமிழ்நாட்டில் 100 கலைக்கல்லூரி எல்லாத்திலுமே அந்தந்த பகுதிக்கு பிரசித்தி பெற்ற எந்த கலை இருக்கோ அந்த கலைக்கு டீச்சர் பார்ட் டைம் டீச்சர் போட்டு இது ஒரு கலையை மீட்டெடுக்கிற விதமா எல்லா மாணவர்களுமே கலை போய் சேரணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோட அதை அரசாங்கம் பண்ணிருக்காங்க.
1: கிடைச்சிருக்கு,
2: அதுலயும் ஒரு ஆசிரியர் பணியாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கம்மா.
1: இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன வேணும்னு நினைக்கிறீங்க?
2: இல்ல அவ்வளவுதான், அதாவது அதான் சொல்றேன். அதாவது இப்ப நீங்க சொன்னது ஒரே ஒரு பாட்டுல சொல்லுவாங்க, ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் தண்ணீரில் மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். இந்த மாதிரி எனக்கு 1000 பிரச்சனை 1000 சூழ்நிலையில இருந்தாலும் நான் நாடக அதிகாரம் பூசி அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா, இப்ப நகைச்சுவை நடிகர் நான், இசை நாடகத்துல வந்து நகைச்சுவை நடிகர். என் ஃபேமிலியில 1000 பிரச்சனை இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனா ஸ்டேஜ் அங்க நாடக மண்டல ஏறி என்ட்ரன்ஸ் ஆயிட்டு போயிட்டோம்னா ஊர் அன்னைக்கு மக்கள் எதிர்பார்த்துக்கு இருப்பாங்க. அப்ப நீங்க பப்புனு யாருப்பா என்னப்பா விஷயம் சொல்ல போறாப்புல என்ன அப்படின்றத அவங்களுக்கு நமக்கு குடுக்கற விஷயம்தான் நம்ம இன்னைக்கு ஒரு கலைஞர் வெளில வர்றதுக்கான காரணங்கள் ஆகும்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
5: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
6: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்.

0: இது ஒரு சேமிப்பு திருவிழால ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
3: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.
5: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலையும் கானமும் நிகழ்ச்சியில் இன்று மதுரை மாவட்டம் துவரிமான் நாட்டுப்புற மற்றும் நாடக கலைஞர் நாகேஸ்வரன் அவர்கள், என்னென்ன மாதிரியான விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறீங்க நாகேஸ்வரன் ஐயா?
6: ஆமா, நம்ம தமிழக அரசு கலை பண்பாட்டு துறையின் சார்பில் கலை வளர்மணி விருது
5: சரி
6: வாங்கியிருக்காங்கம்மா. செரிசோலம், நம்ம டெல்லி செரிசோலம் பல்கலைக்கழகத்துல இருந்து கௌரவ முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்கம்மா,
5: வாங்கியிருக்கான்.
6: இது சார்ந்து அப்புறம் அறக்கட்டளைகள் இந்த துறை சார்ந்து எல்லாத்துலயுமே நிறைய பரிசுகள் பாராட்டுகளும் பெற்றிருக்கோம்மா.
5: வாங்கியிருக்கீங்க?
6: ஆமா ஆமா ஆமா.
5: இப்படி பக்கத்து மாநிலங்களுக்கு எல்லாம் போய் உங்களுடைய
6: கண்டிப்பா போயிருக்கேன்மா. பண்ணியிருக்கேம்மா, காசி தமிழ்ச்சங்கம் போய் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம், ஒரிசா கலை விழா போய் பண்ணிருக்கோம், ஹைதராபாத் நம்ம யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அங்க போய் செமினார் கிளாஸ் அட்டன் பண்ணி கலை சார்ந்து பண்ணிருக்கோம், குஜராத் கருணாவதி தமிழ் சங்கம் போய் நிகழ்வு பண்ணிருக்கோம்.
5: சரி மகிழ்ச்சி, உங்களது பயணம் இன்னும் விரிவடையட்டும். இப்போ இத்தனை கலைகள் வந்து உங்களுக்கு நீங்க கத்து தேர்ந்திருக்கிறீங்க இல்லையா?
6: ஆமாங்கம்மா.
5: ஏதாவது ஒரு சாதனை சொல்ற அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஆசை இருக்குதா உங்களுக்கு? அந்த மாதிரியான ஒரு இலக்கு இருக்குதா?
6: இல்ல பண்ணணுங்கம்மா. அதாவது இப்ப இத வந்து என்ன, இப்ப நீங்க சொல்றபடி உங்கள் மூலியமா இப்ப இதை வெளிப்படுத்துறோம். இது வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. இப்ப நமக்கு தெரிஞ்ச கலைகள், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கலைகள் பிரசித்தி பெற்றிருக்கும். ஆமா, இப்ப தென் மாவட்டங்கள்ல ஒரு சில கலைகள் முக்கிய கலைகள் இருக்கு, வட மாவட்டத்துல முக்கிய கலைகள் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கலைகள் வேறுபடும்.
5: கண்டிப்பா.
6: எப்படி வேறுபட்டாலும்
5: ஒரு கலையே வந்து வட மாவட்டத்தில் ஒரு மாதிரியாகவும் தென் மாவட்டங்களில் ஒரு மாதிரியாகவும் நிகழ்த்தப்படுகிறது.
6: ஒரு சில சில மாறுதல் மட்டும் இருக்கும். ஆனா நம்ம இவ்வளவு கலைகளும் ஒரு ஆளு பண்றோம்ன்றது உங்களை மாதிரி ஆளுகளை வச்சுதான் வெளிப்படையா வெளியில கொண்டு வர்றது. இத வந்து நம்ம எல்லா கலையுமே ஒரு 15 நிமிஷம் ஒரு நிகழ்வு பண்றோம்னா ஒரு கலைக்கு 2 நிமிஷம். அப்ப இத்தனை கலையும் தெரிஞ்சு ஒரு நீங்க சொன்னாப்புல ஒரு உலக சாதனையா ஒரு இதுவோ ஒரு குறிப்பிட்ட காலத்துல கண்டிப்பா பண்ணணுங்கம்மா, பண்ணுங்க. ஆமா ஆமா.
5: இவ்வளவு கலைகள் நீங்க வந்து கத்து வச்சிருக்கீங்க.
6: சில
5: பேர் ஒரு கலைகள் கற்று அதுல வந்து நிறைய சாதனைகள் வந்து
6: பண்றாங்க, பண்ணிருக்காங்க.
5: சுலபமான ஒரு விஷயம். உங்ககிட்ட வந்து இத்தனை கலைகள் இருக்கு, இத்தனை கலைகளையும் வந்து கற்று தேர்ந்திருக்கிறீங்க, நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க, பல மேடைகள்ல நிகழ்த்தி இருக்கிறீங்க. இத்தனை கலைகளையும் ஒன்றிணைத்து ஏதாவது ஒரு உலக சாதனை செய்யறதுக்கான ஒரு
6: கண்டிப்பான முறையில பண்ணணுங்கம்மா.
5: வாழ்த்து
6: பண்ணணும். அதுக்கு எல்லாம் நல்ல மக்கள் சப்போர்ட் பண்ணி இறைவன் வழிபடுத்துக்குமா. இதை தவிர்த்துக்குமா, நமது மதுரை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில முறையாக நாட்டுப்புற கலைத்துறை பயின்று முடிச்சிருக்கேன், டிப்ளமோ ஃபோக் ஆர்ட் பண்ணி முடிச்சிருக்கேன்.
5: ரொம்ப மகிழ்ச்சி நாகேஸ்வரன் ஐயா.
6: சொல்லுங்கம்மா.
5: கலைகளோடு மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்து ரொம்ப அருமையா உங்களுடைய வாழ்க்கையை நேர்த்தியா கலைகளோடு கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அதற்கு உற்று துணையாக உறுதுணையாக உங்களுக்கு வாய்த்திருக்கிற குடும்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்து உங்களை வளர்த்திருக்கிறாங்க. அதன் மூலமாக இன்னும் நீங்க பல உலக சாதனைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு கோடை பண்பலை நேர்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும்.

0: 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். நிகழ்ச்சியில் இன்று மதுரை மாவட்டம் துவரிமான் நாட்டுப்புற மற்றும் நாடக கலைஞர் நாகேஸ்வரன் அவர்கள்,
1: என்ன சொல்ல வரீங்க கோடை பண்பலை நேர்கள் மூலமாக?
2: இல்ல அதாங்கம்மா, பொதுவான விஷயம் நான் சார்ந்தாலும் பொதுவா தமிழகத்தில் உள்ள அனைத்து கலைகளுக்குமே, இப்ப உங்களை மாதிரி எஃப்எம் மாதிரிலாம் சரி செய்தித்தாள் மூலியமாவும் சரி நலிவுண்டு வர கலைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி முழு ஆதரவு வந்து, அதாவது கிராமத்துல பொறுத்த அளவுக்கு முழு ஆதரவு கண்டிப்பா எல்லா ஊர்லயுமே இருக்கும். இத வந்து நகரத்துல உள்ள மக்களும் இதை ஏத்து அவங்க வீட்டுல நடக்கிற ஒரு விழாவா இருந்தா அதுல வந்து நாட்டுப்புற கலைகளை பயன்படுத்தணும், ஒரு தொழில் கூடமா இருக்கிற இடத்துல இந்த நாட்டுப்புற கலை நாடக கலையை பயன்படுத்தணும், அரசு விழாக்கள்ல நாட்டுப்புற கலை நாடக கலையை பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க,
1: நடக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் வந்து சாதாரணமாக யாரும் நடத்துவது கிடையாது, நிறைய பொருட்செலவு பண்றோம், அதுல வந்து இந்த மாதிரி கலைகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கலைகளை வளர்த்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு கலைஞர்களையும் ஊக்குவித்த மாதிரி இருக்கும். அது பண்ணாலே வந்து நல்ல கலைகள் வளரக்கூடிய ஒரு இடமாக இப்படிப்பட்ட இடங்கள் வந்து மாறும் இல்லையா? ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க, பதிவு பண்ணிருக்கீங்க நாகேஸ்வரன் ஐயா. நிச்சயமா வந்து நேர்கள் யோசிப்பாங்க, அவங்களுடைய வீட்டு விசேஷங்கள் எல்லாம் வந்து இப்படிப்பட்ட கலை நிகழ்ச்சிகளை வந்து நிகழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இது வந்து அமையும்.
2: ஆமாங்கம்மா, இது நம்ம மனிதனுடைய வாழ்வியல்ல வந்தது இந்த கலைகள். அத வந்து நம்ம, அதாவது நம்முடைய தமிழர் பண்பாடு, தமிழர் சமுதாய மக்கள், நம்ம தான் அவங்களுக்கு உத்வேகம் கொடுத்து ஊக்குவிக்கணும். இப்ப நம்ம அண்டை நாட்டிலேயே வெளிமாநிலத்திலேயே போய் நம்ம கலையை மீட்டு கொடுத்து நம்ம சொல்ல முடியாது, பேச முடியாது. அப்ப நம்ம தமிழ் தமிழர்கள் இருக்கிற இடத்துலயே தமிழனுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தா தானே அது பெருமையா இருக்கும், உலகங்கள் பறைசாட்ட முடியும்.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க, அழகான ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறீங்க. கோடை பண்பலை மூலமாக உங்களை போன்ற கலைஞர்களையும் நீங்கள் வளர்க்கக்கூடிய கலையையும் ஆதரிப்பதில் வளர்ப்பதில் கோடை பண்பலை எப்போதும் உங்களை போன்ற கலைஞர்களுக்கு துணை நிற்கும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களது கலைகளை எல்லாம் வைத்து நிறைய உலக சாதனை எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, சீக்கிரம் நிறைவேறட்டும் அப்படின்னு கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துக்களையும் உற்சாகங்களையும் உங்களுக்கு அள்ளி வழங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம், வணக்கம்.

கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா.

0: கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா.
1: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளிலும் நடக்கிற உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக. மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.

இதுவரை கலையோடு செவிக்கு இனிய கானங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய கலையும் கானமும் நிகழ்ச்சி. இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சந்தால் புரட்சி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியின் போது உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். சீக்கிய குரு ஹர்கோபிந்த் சாஹிப் பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரோகாக்கோசுடன் விவாதித்தார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகரத்திற்கு வட்டார துணை ஆணையர் திரு அஃதாப் ரசூல், நீலாங்கரை நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணி இடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.

நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் கோடை பண்பலை 100.5 27வது உதய நாளை முன்னிட்டு சிறப்பு தேடி வரும் பண்பலை. நேய உறவுகளின் பங்கேற்பில் இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது.

0: நிகழ்ச்சியில் உங்களோடு அறிவிப்பாளர் மோகன்.
1: நேயர்கள் அத்தனை பேருக்கும் காலை பொழுதினுடைய வணக்கம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அழகான தருணங்கள் எப்பொழுது வேணாலும் வாய்க்கப்படும். அந்த அழகை நம்ம ரசிப்பதற்கு தயாராக இருந்தா போதுமானது. இந்த வாழ்க்கையினுடைய பல புகை மிகுந்த நிகழ்வுகள் நம்மளுடைய நினைவுகளுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இன்றைய தினத்துல நடைபெறவிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கோடை பண்பலையினுடைய 27வது உதய நாளானது நாளைய தினம் தொடங்க இருக்கிறது. 26 நிறைவு நாள்ல இன்றைய நாளானது இருக்கிறது. இன்றைய நாள்ல பல்வேறு சிறப்பான நிகழ்வுகள் உங்களுக்கு வாழ்க்கையில நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான வாழ்த்துதல் நாங்க சொல்லிக்கிறோம். சரி, இந்த உதய விழாவை கொண்டாடக்கூடிய நிகழ்வாக நம்மளுடைய கோடை பண்பலையில பாத்தீங்கன்னா நாள்தோறும் ஒவ்வொரு இடங்களுக்காக நம்முடைய நண்பர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் அங்கிருந்து நம்ம நேரால் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி 26வது நிறைவு நாளான இன்றைய நாள்ல நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு பகுதிங்க, நாமகிரிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு பகுதி. சுற்றிலும் மலை தொடர்களாக இருக்கின்றன, மலை குன்றுகள் இருக்கின்றன, அழகான காட்சிகள், இயற்கை சார்ந்த விவசாயங்கள் இருக்கின்றன. எங்க பார்த்தாலுமே அவ்வளவு ரம்மியமான ஒரு இடமா இருக்கு. முதல் முறையாக இந்த பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். பார்க்கும்போது இவ்வளவு அழகான ஊரை நம்ம ரசிக்காம இந்த பகுதியில வந்து ஒரு நாளாவது இல்லாம போயிட்டோமே வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பகுதி. இங்க இருந்துதான் இன்றைய தினம் நம்மளுடைய கோடை பண்பலையினுடைய தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி விளம்பர போகுது. சரி, எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்துல நாமகிரிப்பேட்டையில அரசு மருத்துவமனை இருக்கிறது, அதற்கான பேருந்து நிறுத்தம் இருக்கிறது. அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு பக்கத்துல இருந்துதான் நம்ம இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வரப்போகுது. இங்கு சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பான நேயர்கள் எல்லோருமே நீங்க வந்தீங்க அப்படின்னா, கோடை பண்பலையினுடைய 26வது நிறைவு நாள்ல 27வது சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக நீங்க பேசலாம் நேரலையாக. சரி, நம்மளை சுற்றி குழிமி இருக்கக்கூடிய பல்வேறு நேர்களிட்ட இப்ப நம்ம பேச போறோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: எந்த திருப்பிங்க சார்?
1: திருப்பதிங்களா?
2: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மாவட்டம் சின்ன காக்காவரியன் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன் சார்.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பண்றீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா
2: சார்? கூட்டுறவுத்துறையில பணியாற்றி விட்டு தற்போது விவசாயம் செய்து கொண்டிருக்கேன் சார்.
1: ஓ அப்படியா, என்ன விவசாயம் பண்றீங்க
2: சார்? பருத்தி மஞ்சள் சார்.
1: இந்த பகுதி என்ன மண்ணு, என்ன விவசாயம் பண்ணாலும் ரொம்ப செடி பூரா பார்த்தா அவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு
2: சார். இங்க மஞ்சளும் பருத்தியும் அதிகம் வரும் சார். கோழி பண்ணி கொஞ்சம் நிறைந்து இருக்குது சார்.
1: கேட்டுருவேன்
2: சார்.
1: ரொம்ப சந்தோஷம்,
2: மிக்க மகிழ்ச்சி சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுறதுல. அம்மா உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் வந்து இந்திராணி.
1: இந்திராணி, ஓ இந்த ஊருக்கு ராணியோ?
3: அப்படி எல்லாம் இல்லைங்க.
1: அப்ப எந்த ஊரு பிறந்த ஊர் நீங்க?
3: வந்து நாமகிரிப்பேட்டையில வெள்ளக்கல்பட்டி.
1: அங்க பிறந்தது, கட்டி கொடுத்தது
3: அதே ஊர் தாங்க.
1: அங்க உள்ளூர் தானா? அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அம்மா புகுந்த ஊரு பிறந்த ஒரு பயத்தை பார்த்தா இருக்கா? எங்க இருந்தாலும் இப்படி மாறி மாதிரி டக்கு போய்க்கலாம்.
3: ஆமாங்க.
1: சரி, நீங்க என்ன பண்றீங்க?
3: நான் வந்து விவசாயம் தாங்க.
1: என்ன விவசாயம் பாக்குறீங்க?
3: விவசாயம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ங்க. வீட்டுக்காரர் விவசாயம் பண்றாரு. பருத்தி, நெல், சோளம் இந்த மாதிரி.
1: பாட்டு பாடுவாங்களா? பருத்தி எடுக்க பழனாலும் பாட்டு பாடுவீங்களா?
3: அந்த கிளைமேக்ஸ்ல இல்ல சார்.
1: அந்த மாதிரி எல்லாம் இல்ல. என்னென்ன பாட்டு பாடுவீங்க?
3: பாட்டெல்லாம் பாடுறது இல்ல, கோடை பண்பலையில பாட்டு கேக்குறதுதான்.
1: கேக்குறதோட சரி, அந்த சவுண்ட் அதிகமா வச்சு அப்பப்ப சமயத்துல
3: நல்ல நிகழ்ச்சி எல்லாம் விருப்பமா கேட்பாங்க.
1: ஐயா கேப்பாரா?
3: கேப்பாரு.
1: என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது?
3: வானவில், தேடி வரும் தென்றல், மன்னத்தூரிகை.
1: இதுவரைக்கும் பேசிருக்கீங்களா கோடை எஃப்எம்ல?
3: இதுதான் முதல் முறை.
1: அப்படியா, எத்தனை வருஷமா கேக்குறீங்க?
3: நாங்க வந்து ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே எஃப்எம் வந்து
1: 26 ஒரு நாள் கூட பேசுனது
3: இல்ல. இல்ல அப்படி எல்லாம் பேசலீங்க.
1: சரி பாருங்க, உங்க ஊருக்கு நாங்க தேடி வந்துருக்கோம்.
3: சரிங்க,
1: சந்தோஷமா?
3: சந்தோஷம், சந்தோஷம்,
1: ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனதுல. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: நாமகிரிப்பேட்டையில நாதஸ்வர வித்வான். நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் உலக பேர் வாங்கினவருங்க.
1: உலக பேர் வாங்கின?
4: ஆமாங்க, நாதஸ்வர வாசி வாசின்னு பாட்டுல கூட வரும் பாருங்க. நாமகிரி யாருங்க? நான் இல்லைங்க, நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, அந்த
1: ஊருக்கு நீங்க என்ன ஒரு வேலை வாசி
4: பேரு சக்திவேலுங்க. அங்க பாருங்க தெரியுது மலை, அந்த அடிவாரத்துல காடு வீடு எல்லாம்.
1: அந்த மலையா?
4: மலையிலிருந்து வரங்க.
1: அப்படியா, எத்தனை கிலோமீட்டர்?
4: 3.5 கிலோமீட்டர்.

0: நீங்க
1: பருத்தி எடுக்கல பாட்டு நாடித்தான் தேடித்தான் வந்து இருப்போம் தெரியலையா முன்னாடி அப்படின்னு நம்ம நேரம் கழிச்சு பரிதவிக்க போறாங்க. ஏன்னா சான்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. வந்தாங்களா பரவாயில்ல.
0: என்ன பேப்பர் வச்சிருக்கீங்க?
1: இது வந்து 26ஆம் ஆண்டு நிறைவேற நேரையில எங்க ஊருக்கு வந்ததுக்கு நாங்க பெரும் மகிழ்ச்சி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 27ஆம் ஆண்டு நாளை உதயம். அதனால இந்த நேரத்துல வந்திருக்கிறீங்களா? நாகிர்பேட்டை தேடி குருசாம்பாளையத்துல நிகழ்ச்சி போடும் போது அவர் வந்தாரு. முசிறி பக்கம் வந்தாரு.
0: அவர் எல்லா பக்கமும் வந்துருவாருன்னு
1: சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அவர் ரொம்ப முயற்சி எடுத்து செஞ்சிருக்கிறாருங்க. அவருடைய கடின உழைப்பாலதான் இந்த நிகழ்ச்சி
0: நடைபெற்றது.
1: பெரியமா மகன் அக்கா மாமன் அவர் கருப்பண்ணனால அவராலதான் நிகழ்ச்சி நடத்தாரு.
0: ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. கொடைக்கானல் பண்பலை 5.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது 27ஆம் ஆண்டு உதய நாளை ஒட்டி நாளை தினம் உதய நாள் இன்றைய தினத்துல இந்த ஆண்டினுடைய நிறைவு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியாக இன்றைய நாளானது நம்ம நாமகிரி மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில அரசு மருத்துவமனைக்கு அருகில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இருந்தா வளம் வந்துட்டு இருக்கேன். இங்க சுத்தி இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்தீங்க அப்படின்னா கோடை பண்பலையில நேரடியாக பேசுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து இருந்திருக்கலாம் கொடைக்கானல் பண்பலை 5.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியோடு.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: தட்ஸ் ரைட்.
11: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
12: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
11: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்

0: பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
6: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
7: கொடைக்கானல் பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அரசு மருத்துவமனை அருகில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தத்துக்கு பக்கத்துல இருந்துதான் வளம் வந்துட்டு இருக்கு. புளிய மரத்து நில

0: பண்பலு கோடை பண்பலை இசையலை அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அழகான பகுதிங்க. அதாவது ஆத்து போகக்கூடிய ஈரோடு போகக்கூடிய பிரதான சாலை, அந்த சாலையில இருக்கக்கூடிய இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். வழிநடையில பாத்தீங்கன்னா புளிய மரம், வேப்ப மரம்னு ரொம்ப அழகான ரம்யமான ஒரு பொழுது அப்படின்னு போனோம்னா நமக்கு கிடைக்கும். சரி, இந்த சூழல்தான் இங்க இருந்து நம்ம கோடை பண்பலினுடைய சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது வளம் வந்து இருக்கு. நம்மகிட்ட பேசுறதுக்காக பல நேர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, அவர்கிட்ட நம்ம பேச போறோம். சுற்றுவாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்புமிக்க நேர்கள் வந்தீங்க அப்படின்னா நேரில் நம்ம பேசலாம். சரி, இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு ஐயா இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு தங்கவேலுங்க, நான் ஓய்வு பெற்ற நடத்துனர். மேலும் மேலும் இந்த எஃப்எம்ஓட நிகழ்ச்சி தொடரணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க நடத்துனர் அப்படின்னு வேற சொல்றீங்க, எவ்வளவோ மனிதர்களை பார்த்திருப்பீங்க. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் நிறைய பேருந்துகள்ல இருக்கு. நீங்க உங்களுடைய வேலை செஞ்ச பணி செஞ்ச பேருந்துல பண்பலை எல்லாம் வச்சிருந்தீங்க.
1: ரொம்ப அதிகமாக எனி டைம் எஃப்எம் எங்க வண்டியில பாடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு முதல் எல்லா எனி டைம் நாங்க டியூட்டியில வண்டி ஸ்டார்ட் பண்ணா முதல்ல எஃப்எம் போட்டுட்டு தான் அடுத்த வண்டியை மூவ் பண்ணுவோம்.
0: சரி, இப்படி மாதிரி வேலையில பேருந்துல இப்படி மாதிரி கேட்கறதுனால என்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும்?
1: மக்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்பாங்க, அவங்க ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டு
0: இருக்காங்க. ஓய்வு பெற்றுட்டு அப்படின்னு சொல்றீங்க, இப்போ என்ன உங்களுக்கு பண்றீங்க, எப்படி துணையா இருக்கு?
1: நாங்க வீட்டுல இருக்கோம்னாலும் எங்க வீட்டுல எஃப்எம் பாடிக்கிட்டு தான் இருக்கோம்.
0: ஐயா இருக்கிறாரா இல்லையான்னு காலிங் பில் அமுத்த வேணாம், நாங்க கொடுத்தா போதும்.
1: கேட்டோம், எஃப்எம் பாடிக்கிட்டு இருந்தாங்க, நாங்க வீட்டுல இருக்கோம்னு அர்த்தம்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனதுல. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் கற்பகம்.
0: கற்பகம், நீங்க என்ன பண்றீங்கம்மா?
2: சென்னையிலிருக்கோம், நானும் சார்
0: மட்டும்தான்
2: வீட்டுல யாரும் கேக்கல, நாங்க மட்டும்தான் எப்ப ஒரு 10 வருஷமா நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனி டைம் எஃப்எம் பாடிக்கிட்டே இருந்தாலும் எனக்கு தூக்கமே, எனக்கு வேலையை செய்ய முடியும். ஆமா, அதை பாத்துட்டா கேட்டுதான் வேலையை செய்வேன்.
0: ரொம்ப சந்தோஷம். வேலை செய்யறது கூட எங்க பண்பலை கேட்டாதான் வேலை நடக்கும்னு சொல்றாரு. ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் ஐயா, ராசி வட்டம் பூசாரி வளையம் ஏரிக்காடு பூபதி.
0: ஆமா, ஏரிக்காடு ஏரிக்காடுங்கிறீங்க, ஏரி இருந்தா அதுக்குள்ள எப்படி காடு இருக்கும்?
3: ஏரிக்காடுங்கிற ஊரு பேரு, அது ஏரி பக்கத்துல இருந்து வீடு.
0: ஏரி வீடு நல்லா வச்சிருக்கீங்க, ஏரி காடுன்னு வச்சிருக்காங்க உங்க ஊருக்கு.
3: ஏரி ஓரமா காடு இருந்தா அது ஏரிக்காடு பேரு.
0: இந்த மாதிரி கேள்வி கேக்குறது உலகத்துல என்ன விட்டாலும் ஆள் இல்ல, இதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் பதில் சொல்றதுக்கும் உங்களை விட்டாலும் ஆள் இல்ல.
3: திருநாள் வாழ்த்து சொல்லுகிறேன் நமது நேயர்களாகட்டும், நமது பண்பலையில் பணிபுரியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் உதய விழா திருநாள் அற்புதமான இந்த நன்னாள் வாழ்த்துகள். பல எண்ணற்ற நிகழ்ச்சியில வந்து புதுவிதமான நிகழ்ச்சி இப்ப கொண்டாந்துருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கே வந்து ஒரு பரவசமா இருக்குது. அது மட்டும் இல்ல, காலையில ஆகட்டும் மத்தியானம் ஆகட்டும், அதாவது ஒரு சோம்பேறியா இருக்கிற மனுஷனை கூட வந்து சுறுசுறுப்பாக்க கூடிய நம்ம பண்பலை வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 23-25 வருஷமா கேக்குறேன், என்னுடைய எழுத்துகளும் என்னுடைய பேசும் திறமையும் எல்லாம் வளர்த்தது நமது கோடை பண்பலை 100.5 மட்டுமே.
0: அதாவது எங்களை மாதிரி அறிவிப்பாளர்களுக்கு ஒரு போட்டியாளரை உருவாக்கி வச்சிருக்கிறோம்.
3: கண்டிப்பா நிறைய
0: இந்த மாதிரி மனசு யார் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
3: நிறைய இருக்குது. உண்மையே சொல்லணும்னா நீங்க குறிக்கின்ற ஒவ்வொரு தகவலும் அதாவது குறிப்பு ஏடு எடுக்கிற அளவுக்கு தகவல் நிறைய வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா
0: இருங்க, புளியம்பூ உங்க தலையில இருக்குது, எடுத்துருவோம்.
3: ஏன்னா புளியம்பூ ஒரு மென்மையான,
0: எதை சொன்னாலும் அதை பத்தி ஒரு நிமிஷம் பேசுறீங்களா?
3: நாமகிரி பேட்டைக்கு வந்திருக்கிறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நாமகிரி பேட்டை வந்து அற்புதமான ஊரு. நாதஸ்வரம் என்றாலே நாதஸ்வரம் ஆகட்டும், எல்லாமே வந்து நாமகிரி பேட்டையில் இருக்கிற வித்வான்களுடைய பேர் நிறைய விளங்கி இருக்கு. பழைய திரைப்படம் ஆகட்டும், எல்லாத்துலயும் நமது பண்பலையில அதை வந்து ஒளிபரப்புக்காக கேட்டுக்கிறோம்.
0: ரொம்ப சந்தோஷம் பேசுனதுல, நன்றி. இப்ப நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பேச போறோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஐயா வணக்கம்.
0: என்ன ரொம்ப நேரமா வானத்தை பாத்துட்டு இருக்கீங்க, என்ன தெரிகின்றது?
1: இந்த நாமகிரி பேட்டைக்கு இப்படி ஒரு அலுவலக நீதியா செய்தியாளர் எஃப்எம் வந்திருக்கிறதுனால மிக்க மகிழ்ச்சிங்க. நாமகிரி பேட்டைக்கு மகிழ்ச்சி.
0: என்ன பண்றீங்க, உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? நாங்க
1: நான் வந்து படித்த பட்டதாரி, புரியுதுங்களா? இந்த கவர்மெண்ட்
0: இல்ல, என்ன வேலை பாக்குறீங்க, என்ன பண்றீங்க?
1: நான் சொல்றது வாங்கணுங்க, அப்பதான் இது எல்லாத்துக்கும் பதிவு.
0: இல்லைங்க, நீங்க என்ன பண்றீங்க மட்டும் சொல்லுங்க.
1: ஆசிரியருங்க.
0: ஆசிரியரா இருக்கிறீங்க, சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுனதுல. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: பெரிய பெரிய சாமி சார், நாமக்கல் மாவட்டம்.

0: பண்ணிருக்கீங்க சார். பூச்சத்திரம் சார்.
1: ஓ புதுச்சத்திரமா? எங்க இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் இருக்குமா?
0: அங்கிருந்து வந்துருக்கேன் சார்.
1: எப்படி எத்தனை மணி கிளம்பி வந்தீங்க?
0: ஒரு 11 மணி கிளம்பு சார்.
1: சரி, ரொம்ப சந்தோஷம். எப்படி இவ்வளவு தூரம் பண்பலை கேட்டு இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வரணும்னு ஆர்வம்?
0: மதுரை கொடைக்கான வானொலி நிலையம் அஞ்சல் என்பது கேட்டுக்கிறேன் சார். சில அப்பந்தே நம்ம கோடை பண்பலை நிகழ்ச்சியும் பிடிக்கும் சார். அதான் ரொம்ப ஆர்வம் சார். நிறைய லெட்டர்லாம் போட்டிருக்கேன் சார். இப்போ நிகழ்ச்சி நாங்கள் அடிக்கடி நைட் 10 மணி வரையும் பரவ முடியும் கேட்போம் சார். 20-21 வருஷமாக கேட்டுக்கிறேன் சார். எனக்கு ரொம்ப கொடைக்கானல் பண்பலை நிகழ்ச்சியில் ரொம்ப பிடிக்கும் சார். லெட்டர் நிறைய போட்டுருக்கிறேன் சார்.
1: அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
0: ஆண்டு எவ்வளோ வாழ்த்துக்கோங்க சார்.
1: ரொம்ப நன்றி உங்களுடைய வருகைக்கும் இதுக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில அண்ணா என்ன என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க வீட்டுல?
2: வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க.
1: அப்படியா? என்ன வேலைக்கு போறீங்க?
2: கிளம்பில போயிட்டு இருக்கீங்க.
1: சரி சரி. உங்க பேரு?
2: ராஜா.
1: சந்தோஷமா
2: இருக்கு.
1: ரொம்ப சந்தோஷம்னா உங்ககிட்ட பேசினதுல. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, முறைச்சு வேற பாக்குறாங்க. உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் கைலாஸ். மலைய மலர். எப்படிங்க இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிற. ஏன் மலர் இந்த வெயில்ல வந்திருக்கீங்க?
3: மலர் வாடி போயிடறாருல, அதனால கொஞ்சம் எல்லாரும் மரமா பார்த்து வந்தேன்.
1: ஓ, அதனால லேட்டோ.
3: அப்புறம் நம்ம நிலைய அதே மாதிரி நாளைக்கு உதய விழா வாழ்த்துக்கள் நிலைய தலைவர்கள் அனைவருக்கும். அதே மாதிரி சொல்ல போனா தம்பி விக்னேஸ்வர அண்ணனுக்கு, ராஜா அண்ணன், முருகேஸ்வரி அக்கா, மயிலப்பன் தம்பி அனைவருக்கும், நம்ம ஆர்ஜேக்கள் அனைவருக்கும் இனிய 27வது உதய விழா வாழ்த்துக்கள். தம்பி மோகனுக்கும் சேர்த்தி.
1: கைலாசம் வாழ்த்துல மலர் அக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா ரேடியோ கையிலே கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்க எங்க இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க, ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னு. ரொம்ப நன்றி சொல்லிடுவோம். நேர்களே, கொடைக்கானல் பண்பலை 100.5 27வது உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அருகில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்த பக்கத்துல இருந்தா வளம் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சந்திக்க போறோம். அதற்கு முன்பாக கொடைக்கானல் பண்பலை 100.5
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
5: அனில் சோயா சங்க்ஸ்.

0: திகிருதா, நீ சூப்பர் திகிருதா, இந்த திகிருக்கேத்த மைனர் நானுதா.
1: பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.
2: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
3: கொடைக்கானல் பண்பு 100.5 சிறப்பு தேடுவரும் பண்பு நிகழ்ச்சியை நாம தெரிவித்துக்கிறோம். இன்றைய தினத்துல பாத்தீங்க அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில அரசு மருத்துவமனைக்கு அருகில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தத்துக்கு பக்கத்துல இருந்துதான் பேசிட்டு இருக்கிறோம். நம்மட நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, நம்மகிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக. பண்புலை பல இதயங்களுடைய இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பலையாக இருக்கிறது. இந்த அன்பு வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நேர்களை சந்திக்கக்கூடிய சிறப்பு நிகழ்வு இன்றைய நாள்ல 26 நிறைவு நாள்ல இந்த நேரலை நிகழ்ச்சி நம்ம வழங்கிட்டு இருக்கிறதுல நமக்கும் பெரும் மகிழ்ச்சி. நம்மகிட்ட பேசுறதுக்காக நிறைய நண்பர்கள் சாலையில போயிட்டு இருக்கும் போது பார்த்த உடனே, ஓ, கோடை பண்புலை வந்திருக்கா அப்படின்னு நிறைய பேர் பேச வந்திருக்காங்க. அதுல ஒரு நண்பர்கிட்ட பேச போறோம். சார் வணக்கம்.
4: சார் வணக்கம் சார்.
3: உங்க பேர் சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
4: நேம் கதீஷ். சார் நாமிரிப்பேட்டை கிருஷ்ணன், நாதேஸ்வரன், உலகம் புகழ் பெற்ற.
3: அதுக்கு பிறகு ஏன் இன்னும் பல பேரோட பேர் வரல நாமகிரிப்பேட்டையில இருந்து? என்னாச்சு?
4: அது அவரோட புகழ் இன்னும் நீடிக்கணும். அவருக்கு இன்னும் பீட் ஆகணும்னா யாருன்னு நம்ம ஏறுக்குள்ள வரலீங்க.
3: சரி சரி, என்ன காரணம் இந்த நாதேஸ்வரம் இந்த ஊர்ல இருந்து ரொம்ப மிகப்பெரிய அளவு காரணம்?
4: நீங்க நிறைய திரைப்படங்கள்ல பாத்துருக்கீங்க, அவங்க வந்து வாசிக்கிறதும் அவரை பத்தி பேசுறதுமாவே கொஞ்சம் இதா இருக்கீங்க. ஆனா நாமிரிப்பேட்டை அப்ப இருந்தே ஒரு ஃபேமஸ் புகழ் பெற்றவரு. அவரு நம்ம வீட்டுக்கு அருகில்தான் இருக்காரு. அவரு வந்து இறந்துட்டாரு.
3: அப்படியா? சரி சரி சரி. என்ன அந்த வீட்டுல அந்த

0: நாதஸ்வரம் வச்சிருக்காங்க.
1: அவங்க இங்க இப்ப கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. ஆனா நினைவுகள் பூரா நம்ம ஸ்கூல்ல ஹை ஸ்கூல்ல இவங்கள படி புகைப்படம் எல்லாம் இருந்துச்சு. அவங்க பார்த்து குழந்தைங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இவ நாமிதிப்பட்டை
0: அடுத்ததா அடுத்த ஒரு இளைய தலைமுறையினருக்கு கத்துக் கொடுக்கிற பழக்கம் அந்த மாதிரி அடுத்த ஒரு வரக்கூடிய சந்ததியினருக்கான நிகழ்வு நடக்குதா இல்ல எப்படி இருக்கு சூழல்?
1: அவங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களோட உறவுகள்லாம் இங்க இருக்காங்க. நம்ம இதுலயே நாமிதிப்பட்டையில இருக்கிறாங்க. அவங்களை பத்தி என்ன ஒரு சில பேருக்குலாம் வந்து எல்லாம் சொல்லலாம்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நன்றி உங்களுக்கு.
1: சரிங்க சார், நன்றி.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: கோடைப்பந்தல்ல இது மேம்மேலும் வளர்றதுக்கு என்னோட நாமிதிப்பட்டை சார் மக்கள் சார்பாகவும் நன்றி.
0: ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு மகிழ்ச்சி. ஐயா வணக்கம் சொல்லுங்க.
2: நாமக்கல் மாவட்டம் குருசாமி பாளையம் கே வரதராஜன் கோடையப்பம் நேயர். 2000 இதுவரைக்கும் நண்பர் நேயர் பல முறை நான் கலந்திருக்கிறேன். நேயர் மன்றமும் வச்சிருக்கேன் குருசாம்பளத்துல.
0: மன்றமே வச்சிருக்கீங்களா?
2: இருக்கேன்.
0: மன்றத்துல நீங்க என்ன பொறுப்பு?
2: மன்றத்தில் நான் பொறுப்பாளர்.

0: சாமி பாளையம் கே வரதராஜன் கோடையப்பம் நேயர். 2000 இதுவரைக்கும் நண்பர் நேயர் பலமுறை நான் கலந்திருக்கிறேன். நேயர் மன்றமும் வச்சிருக்கேன் குருத்தம்பலத்துல.
1: மன்றமே வச்சிருக்கீங்களா?
0: மன்றத்துல நீங்க என்ன பொறுப்பு? மன்றத்தில் என்னுடைய தேவராஜன் இருக்கிறாரு. நாங்க ஒரு 10 பேர் சேர்ந்து மெம்பரா இருக்கோம். பட்டிமன்றம் நடத்திருக்கிறோம். சுந்தர ஆவடியப்பா, மகா சோமாச, இவங்கெல்லாம் கூட்டி வந்து நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம்.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி.
0: பழைய நேயர் 2000 இருக்கணும் எல்லாமே. என்னிடம் பழைய பாடல் தான் எங்களுடைய மெயின். என்னிடம் இருக்கிற அரக்க ரெக்கார்டு, சின்ன ரெக்கார்டு
1: எல்லாம் வச்சிருக்கீங்களா?
0: அத்தனை ரெக்கார்டு இருக்கு, பிளேயர் ரன்னிங்லயும் இருக்கு.
1: கூட
0: பாக்கலாம். எங்க ஹைஸ்கூல் கூட்டி கொண்டு அது இப்ப ஜெனரேஷனுக்கு பொருத்தமா
1: குவாலிட்டின்னு சொல்லுமே தரம் அது அப்படியே இருக்கு.
0: அப்படியே இருக்கு. நீங்க இப்ப எடுத்து நிப்ப எடுத்து போட்டாலும் அந்த குவாலிட்டி நம்ம ரேடியோ ஸ்டேஷன்ல எப்படி இருக்கு இல்லையாங்கிறது தெரியாது. என்னோட அந்த குவாலிட்டி
1: நாங்களும் எங்க ரேடியோ ஸ்டேஷன்ல
0: வச்சிருக்கீங்க. நான் ஒரு தடவை வந்து பார்த்தேன்.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப
0: சந்தோஷம். கோளை பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி. அம்மா உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் புவனேஸ்வரிங்க, மளிகைக்கடை வச்சிருக்கோம்.
1: மளிகைக்கடை? ஓஹோ, எங்க பாதாம பருப்பெல்லாம் அடிக்கடி காணாம போகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஐயா.
2: அது ரெண்டு கால் எலி ஏதாவது தூக்கிட்டு போயிருக்கோம்.
1: ரெண்டு கால் எலியா தூக்கிட்டு போயிருக்கா? தூக்கிட்டு சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்களா?
2: சாப்பிடா பாப்பா.
1: யாரு அது? ஐயாவ சொல்றீங்க, உங்களே சொல்லிருக்கா?
2: ரெண்டு பேருமே தான்.
1: ஆளுக்கு ஒரு டப்பாவா?
2: ஒரே டப்பால ரெண்டு பேரும் எடுத்துக்கோ.
1: வருவாங்க ஏத்திலேயே நம்மளை அப்படியே சிக்க வச்சிடறாங்கப்பா. நாம கேரி பேட்டைக்காரங்க. ரொம்ப சந்தோஷம்க்கா.
2: ரொம்ப நன்றிங்க.
1: பாதாம் பருப்பு முன்னாடியே வச்சிருக்கீங்க?
2: இல்ல இல்ல, அது நாங்க தனியா டப்பால விட்டோம்.
1: ரெண்டு எலி மட்டும் சாப்பிட்டா போதும், மூணாவது எலி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க அக்கா. ரொம்ப நன்றிங்க உங்ககிட்ட பேசுனதுல. நன்றி ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ராஜாங்க.
1: ராஜா, ஏன் மூச்சிறக்கி வந்திருக்கீங்க?
3: நாங்க தனிப்படி எடுக்கிறாங்க. எப்பவும் கேட்டுட்டுதான் இருக்கிறோம். கடந்த 2-3 வருஷமா கேட்டுட்டு தான் இருக்கிறோம். சரி, இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்கிறேன்னு சொல்ல நம்மளா ஓடி இருந்தேன். நாங்க பவர் லூம்ஸ் தறி ஓடுறோங்க.
1: சரி, அப்படின்னா தறிக்கு இடையில கோடை இப்ப மூடிட்டு இருக்கா?
3: அதெல்லாம் காலையில 4-5 போட்டுருவேன். அதாவது சாமி பாட்டில இருந்து நைட்டு 11 வரைக்கும் தறி ஓட ஓட நாங்க கேட்டுட்டு தான் இருப்போம். ஆ பண்றது இல்ல, லைட்டு போறோமா இல்லையா முதல் ரேடியோ தான் போடுவோம்.
1: ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்ககிட்ட பேசலாம்
3: வந்து உதயகலாக வாழ்த்துக்கோங்க சார்.
1: ரொம்ப நன்றி ஐயா. உங்க பேர் சொல்லுங்க.
4: இப்பா ராசிபுரம்.
1: ராசிபுரத்துல வந்துருக்கீங்களா?
4: ஓடிட்டு வந்தாங்க.
1: அது சரி, என்ன பண்றீங்க?
4: நான் முத்த வர மாட்டேன் சார்.
1: சரி, ரொம்ப சந்தோஷம். டெம்போல கொண்டு போவீங்களா எப்படி?
4: இல்ல, ஆம்னில கொண்டு போறேன்
1: சார். ஆம்னில? ஆம்னில நம்ம ரேடியோ இருக்கா?
4: ஆமா சார், அது இருக்கு. செல்லு கேட்டாதான் இருப்போம். ஆன்லைன் கால் 5 இருந்து கேட்டாதான் இருக்கிறது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல, சூப்பரா இருக்குது. எல்லாமே கேட்போம். அது நைட் கொடை தந்தால அருமை. 9-12 வரைக்கும் அதுக்காக டைம் ஒதுக்கிறது. சேலம் ராசிபுரம் அதுக்கு 9-10 ஒதுக்கிடுவேன். அமைதியா கேட்டு வரணுன்ட்டு. சூப்பர் சார். இன்னும் இல்ல, பயங்கரமா பண்ணணும், நல்லா பண்ணணும்.
1: நல்லா நீங்களும் நல்லா முட்டை சாப்பிட்டு நல்லா தைரியமா இருங்க. சரி, நண்பர்களே, கொடைக்கானல் பண்பலின் 1.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நம்முடைய நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அருகில பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இருந்தா வளம் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சந்திக்கலாம். அதற்கு முன்பாக கோடை பண்பலையில்
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1-August 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: கோடை சென்னை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரம்.

0: கொடைக்கானல் பல்வேறு ஊர்களில் இணைந்துல நாம கேட்டு இருக்கிறோம். சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது இன்றைய தினத்துல நம்முடைய நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தத்துக்கு அருகில் இருந்தா வளம் வந்துட்டு இருக்கு. அற்புதமான ஒரு இடத்துல இருந்து 26ஆம் ஆண்டினுடைய நிறைவு நாள் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை நாம இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறோம். நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கேக் வெட்டுறதுக்காக தயாராக இருக்கிறாங்க. அதாவது ரோஸ் நிறத்துல செர்ரி பழம் எல்லாம் வச்சு அதே போல ரோஜா பூ எல்லாம் வச்சு போட்டிருக்காங்க. கோடை பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழா நாள் 1/7/2026 சிறப்பு தேடி வரும் பண்பலை நாமகிரி பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கேக் எல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. எல்லா பக்கமும் தேடி வரும் பண்பலை போகக்கூடிய நிகழ்ச்சி இடத்துல இது போல பல பேர் வரவேற்புகள் நம்மளுடைய பண்பலைக்காக அன்புமிக்க நேர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப என்ன பண்ண போறோம், நேர அலையில இந்த கேக் வெட்ட போறோம். நம்மளுடைய நேர்கள் எல்லாம் சுத்தி குழுமி இருக்கிறாங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேக்க நம்ம எடுத்து நம்மளுடைய மன்றத்தினுடைய செயலாளராக பொருளாளராக எங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண கருப்பணன் அவர்களுக்கு எங்க கேக் கொடுத்தா மொத்த கேக்கையும் அவரே சாப்பிட்டாருங்க. சரி, நீங்க இப்ப கேக்கு சாப்பிடுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் கிட்ட எல்லாம் பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: நாங்க அனிதாங்க, ஒடுங்குறிச்சி. அனிதா
0: பேடு குறிச்சி இருந்துறீங்களா? ஒடுவங்குறிச்சியோ? இந்த ஊர்ல எல்லாம் நிறைய இந்த பொருள் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்களே, இந்த மளிகை பொருள் எல்லாம்
1: விற்பாங்கன்னு. வியாபாரம் பண்றாங்க.
0: வியாபாரம் பண்றாங்க. இங்க விளையுதோ?
1: இல்ல சார், கொல்லிமலையில இருந்து வாங்கிட்டு வருவாங்க, சேலம் இருந்து வாங்கிட்டு வருவாங்க.
0: அங்க இருந்து
2: விஜய் பாபுங்க.
0: ரொம்ப சந்தோஷம். இந்த ஊருக்கு மக்கள் எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க முகத்துல பாக்கணும்.
2: மகிழ்ச்சியா?
0: என்ன காரணம்?
2: அது எப்பயுமே யாருக்கும் மனசுல கல் நஞ்சம் இல்ல, எல்லாரையும் நண்பரா பழகுவாங்க.
0: அப்படியா? ஓஹோ, ஏன் இந்த ஊர் மட்டும் அப்படி ஒரு ஸ்பெஷல்?
2: ஸ்பெஷல் இயற்கையாவே அமைஞ்சிருக்கு, யாருக்கும் ஈகோ இல்ல.
0: ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உண்மையுமே பேச்சுக்காக சொல்லல, எல்லா மனிதர்களுமே ரொம்ப மனமகிழ்வோடு வாழக்கூடிய பகுதியாக தெரியுது. மனிதர்களை பார்க்கும் போது
2: கட்சி பாகுபாடு கூட இருக்காது, நண்பர்களாவே எல்லாருமே இருப்பாங்க.
0: ரொம்ப சந்தோஷம். காலத்துக்கு நம்ம அப்படிதான் இருக்கணும். அண்ணா உங்க பேரு?
3: அண்ணா.
0: அண்ணா உங்க மீசை மட்டும் எப்படின்னா கருப்பா இருக்கு, என்ன காரணம்?
3: என்ன
0: காரணம்? டை அரிச்சதான் தம்பி காரணம். சரி, மீசு கடிச்சீங்க, தாடி கணிக்கல?
3: தாடி காணும். தாடி பாடிச்சோம்னா ரொம்ப இஷ்டம்.
0: பூவரசன் மரத்தையே பார்க்க முடியல, ஆனா பூவரசன் பேரு. பூவுக்கு ஒரு அரசன், பூவரசன் ரிங்டோனா?
4: என்னங்க வெக்கப்படுறாரு?
3: பேருதான்.
0: என்ன பண்றீங்க சார்?
3: நான் மொபைல் ஷாப் வச்சிருக்கேன்.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி போயிட்டு இருக்கு தொழில்?
3: பரவாயில்ல, நல்லா போயிட்டு.
0: ரொம்ப சந்தோஷம். வேற சொல்ல இல்ல, வேண்டாங்க, நீங்க வேற கோத்து விட்டுருவீங்க. அண்ணா உங்க பேரு?
5: நான் பேர் மோகன சுந்தரம், நாமீர்பேட்டை நாமக்கல் மாவட்டம் வெள்ளாக்கல்பட்டி கிராமம். ஆமாங்க, டூ வீலர் மெக்கானிக்.
0: அப்படிங்களா? சரி, சந்தோஷம். எத்தனை வருஷமா இருக்கிறீங்க?
5: நான் இப்ப 45 வருஷமா அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன்.
0: அப்படியா? ஓகே.
5: அந்த உலகம் வேற வெள்ளாக்கல்பட்டி தான்.
0: நாமக்கல்
6: மட்டும் குடும்பத்தார் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமா ஜாலியா இருக்கிறோம். எப்பமா ரொம்ப நிம்மதியா இருக்கேன். தெரிய வர்றதுக்கு இது கூட ஒரு வாழ் இருக்கிற மாதிரி எனக்கு சப்போர்ட். இது
0: ஒரு ஆள் சொன்னீங்களே,
6: சேர்த்து சேர்த்து
0: நகைச்சுவை சொன்னா சிரிக்கிறீங்க. இவ்வளவு

0: ரொம்ப சந்தோஷம் வந்த நிகழ்ச்சிக்கு.
1: சரி,
0: ரொம்ப காக்காயிரின் குடும்பத்தினர் சார்பாக கோடை உதய வாழ்த்துக்கள்.
1: சரி, நல்லது, நன்றி. அண்ணா உங்க பேரு?
2: என் பேர் மெய்யப்பனுங்க. நான் இங்க பக்கத்து ஊருங்க, ஒடுவன்குறிச்சிங்கிற கிராமம்.
1: சரிங்க,
2: பாத்திர வேலை செய்யறேங்க. மனைவி பேரு குணபதி, பசங்க எல்லாம் நாங்க பரம்பரையா தொழில் செஞ்சுதான்.
1: சரி, அந்த சந்தோஷம் எப்படி நம்ம பண்பலை கேட்டுட்டு?
2: பண்களை வந்து பண்களை கிடையாதுங்க, பல்கலை. சிறப்பானது ஒரு இத கொடுத்துட்டு இருக்கீங்க, நிகழ்ச்சி எல்லாம் அருமை. சொல்றதுக்கு எதுவும் இல்ல, சந்தோஷம். ரொம்ப சிறப்பா பண்றீங்க. இது இன்னும் மென்மேலும் மக்களுடைய அறிவுத்திறனை இப்பவே பெருக்கிறதுக்கு தான் நிறைய நிகழ்ச்சிகள் பண்றீங்க. இது இல்லாம இன்னும் நிறைய பண்ணீங்கன்னா மக்கள் வந்து தெளிவடைவாங்க இன்னும் சிறப்பா. இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜிலயும் ரேடியோவை கேட்கறதுக்கு 8 கோடி பேர் இல்ல 6 கோடி பேர் இருக்காங்கன்னா இதை விட பெருமை வேற ஒண்ணும் கிடையாது.
1: நிச்சயமா, நிச்சயமா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. ஆனா உங்க பேரு?
3: ஆனா என் பேர் செல்வம், ஆட்டையம்பட்டி சேலம் மாவட்டம். நான் ரோடு வேலை செஞ்சிட்டு இருக்கேன், தார் ரோடு வேலை செஞ்சிட்டு
1: இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்.
3: நேரம் கிடைக்கும், சாயங்க காலையில 7 மணிக்கு போட்டுனா நைட்டு 11 மணி வரைக்கும் கேட்டுப்பேன். பழைய பாட்டு நல்ல பாட்டா போடுறீங்க. இன்னும் இந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் பழைய பாட்டா போட்டு நல்லா கேட்கறது.
4: முதலுக்கிறாங்க, கரூர்ல இருந்து ராசிபுரம் வந்த மோகனுக்கு ஒரு முதல் வரவேற்பு.
1: ஆமாங்க, நான் சுத்திட்டு 70 கிலோமீட்டர் சுத்திட்டு வந்திருக்கேங்க, வழி தெரியாம.
4: நீங்க கோடை எஃப்எம் கேட்டுக்கிட்டே வரணுங்க, அது கேட்காம வந்ததுனாலதான் இந்த பிரச்சனைகளை. ராசிபுரத்திற்கு 2வது முறையாக சிறப்பு தேடி வரும் பண்பலைக்கு வந்ததற்கு, தேடி வரும் பண்பலை வந்ததற்கு, முதற்கமாக கோடை பண்பலைக்கு எங்களது இனிய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: சரிங்க, நன்றி. உங்களோட பேசுறதுல நேர்களே, கொடைக்கானல் பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக பண்பலையில் இப்பொழுது
5: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடைக்கானல் பண்பலை விவரக்குழு நிகழ்ச்சியில சிறப்பு தேடுவரும் பண்பலை நிகழ்ச்சியானது 27ஆம் ஆண்டு உதய விழா காணக்கூடிய கோடை பண்பலையுடைய சிறப்பு தேடுவரும் பண்பலை நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில பகுதியில் வளம் வந்துட்டு இருக்கு. அரசு மருத்துவமனை இருக்கிறது, அதற்கு அருகில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தத்துக்கு அருகில் இருந்தா வளம் வந்துட்டு இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசுவதற்காக நடந்து இருக்கிறாரு, சொல்லுங்க.
1: ராசிபுரம் எஸ் கே தேவராஜன். 26ஆம் ஆண்டு முடிந்து 27ஆம் ஆண்டு உதய விழா நடக்கும் கோடை பண்பலைக்கு எங்கள் ஏரியா முழுவதுக்கும் உண்டான அனைவரும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
0: நல்லது, நன்றி ஐயா. உங்க பேர்
2: விவசாயம்
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். யாருக்கு போன் பண்ண போறீங்க?
2: வீட்டுல
0: வீட்டுக்கார அம்மாவுக்கா? என்ன சொல்லி அனுப்பி
2: விட்டாங்க? நான் வந்ததே தெரியாத சொல்லிட்டு வரப்பேன். அரை 11:30 எனக்கு தெரியும். அந்த
0: போன் பண்ணி என்ன சொல்ல போறீங்க?
2: போன்ல பேசுறத கேட்கணும்ல அவங்களுக்கு.
0: அவங்களுக்கு
2: ஓ,
0: ஆனா டெக்னாலஜி இப்படி இல்லாம இப்ப ரேடியோ கேட்டுட்டு இருக்க மாட்டாங்களா?
2: ரேடியோ தூரமா இருக்க அவங்க போன்லதான் பேசிட்டு இருப்பாங்க.
0: அதனால போன் போட்டு எங்க பாத்தியாப்பா நான் ரேடியோல பேசிட்டு இருக்கேன், வீட்டுக்காரன் மட்டும் சொல்லணும். சரி சரி சரி, இப்ப பேசி முடிச்சுட்டீங்க, என்ன பண்ண போறீங்க? அப்படிங்களா? மாமனார் ரேடியோல பேசுறது சொல்ல வந்திருக்காரு, கேக்குறீங்களா? சரி சரி, எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? இப்போ உங்க மாமியார் எங்க போயிட்டாங்க? பக்கத்துல இருக்காங்களா? சந்தோஷம் சந்தோஷம். இப்படி ரேடியோ கேட்டுட்டு
3: இருக்கீங்களா?
0: நீங்க பேசுறது கேக்குதா?
3: அப்படியா,
0: இப்ப நீங்க பேசுறது ரேடியோல கேட்டுட்டு தான் இருக்குது. நன்றிமா உங்ககிட்ட பேசுனதுல. நன்றிங்க ஐயா. மருமகளும் பேசிட்டாங்க. சரி வணக்கம், நிகழ்ச்சி நிறைவா சொல்லுங்க.
4: நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கே கருப்பண்ணன். எங்களின் அழைப்பை ஏற்று இந்த பகுதிக்கு வந்து இந்த பகுதிக்கு வந்த சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஐயா அவர்களுக்கும், நிலைய இயக்குனர் மற்றும் அனைத்து பண்பலை பணியாளர்களும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். 27ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: போன்ல வேற கவிதை எழுதி வச்சிருக்கிறாருங்க, ஸ்கோல் பண்ணும்போது உடனே வர மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இருந்தாலும் மகிழ்ச்சி.
4: ஐயா மீண்டும் ஒரு கதை. காற்றில் தவளும் தென்றலாய், கடலில் உருவாகும் அலைகளாய், நீர்த்துளிகளில் உருவாகும் அருவியாய், விண்ணில் தவளும் மேகமாய், வண்டியின் ரீங்காரமாய், குயிலின் இன்னிசை என்றும் நேயர்கள் எண்ணங்களில் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 இனிய உதய நாள் வாழ்த்துக்கள். 100 ஆண்டுகள் ஆனாலும் அதன் பணிகள் தொடரட்டும்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. நேயர்களே, நிறைவுக்கு வருகிறது கொடைக்கானல் பண்பலை 100.5 இந்த சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது. இன்று தினம் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அருகில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தத்திலிருந்து இங்கு அன்புமிக்க நண்பர்களை சந்தித்த மனமகிழ்வோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை 100.5 27வது வசந்தத்தின் வாழ்த்துக்களோடு வலம் வந்தது. நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து நேயர்களையும் உதய விழா வாழ்த்துக்களையும் வரவேற்று மகிழ்ந்தார் அறிவிப்பாளர் மோகன். கோடை பண்பலை 100.5 இனி சகோதரிகளின் பங்கேற்பில் புதிய அனுபவம். எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின்

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் மகளிர் நேரம்.

0: தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: வணக்கம் நேயர்களே, ஒரு நல்ல புத்தகம் நமக்கு புதிய சிந்தனைகளையும் இனிய அனுபவங்களையும் தருகிறது. சில வரிகள் சிரிக்க வைக்கின்றன, சில வரிகள் சிந்திக்க வைக்கின்றன, இன்னும் சில வரிகள் மனதில் நீங்காமல் நிற்கின்றன. அப்படிப்பட்ட நம் மனதை கவர்ந்த வாசிப்பு அனுபவங்களையும் படித்ததில் பிடித்த கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் பிரியதர்ஷினி. நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அனைத்து சகோதரிகளையும் அழைக்கலாம். 24 24 29 மற்றும் 290 333 அறிமுக சகோதரிகள் அழைக்கலாம். 24 24 26 இந்த எண்களில். முன் இணைப்பிற்கு 045 42 இணைத்து. நிகழ்ச்சியில் முதல் நேயர் வாங்க வருக. வணக்கம். வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கு இனிய மதிய வணக்கம் கூறி அன்பலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் கோலப்பாளையத்தில் மதிவானம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.

0: விஜயலட்சுமி மதிவாணம்.
1: விஜயலட்சுமி அம்மா வணக்கம்மா, நல்லமா இருக்கீங்களா?
0: மேடம் நல்லா இருக்குங்க மேடம். நீங்களா எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் எல்லாரும் நிலையத்தில் நல்லா இருக்கோம்மா. சரிங்கம்மா, சொல்லுங்க. படித்ததில் பிடித்தது?
0: படித்தது பிடித்தது வந்து மேடம், இந்த வாரம் வந்து நான் வெற்றியின் கதவு என்னன்னு நம்ம ராஜா வர்றதுல சேலம் போனூர் ராதா கோபாலகிருஷ்ணன் அவர் எழுதின புக்கு தான் மேடம் சொல்லலான் இருக்கிறேன்.
1: சொல்லுங்கம்மா.
0: அதாவது நாங்கள் ஒரு விவசாய குடும்பங்க மேடம், அதனால இந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நீங்கள் எதிர்காலத்தில் என்ன ஆகலாம் என்ற கேள்விக்கு மருத்துவர், பொறியாளர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், விஞ்ஞானி என்றென்றும் விவசாயி என்றுமே ஆவது அதை பற்றி சொல்லவே இல்லை. நம் பூட்டன் சுத்தமான விவசாயி, பாட்டன் விவசாய கூலி, சந்தைக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும், காட்டு வேலை தெரியும், நமக்கோ எல்லாம் செவி வழி செய்தி. மகன் பாட புத்தகத்தில் படத்தை காட்டி கேட்கிறான், ஏற்றம் இருப்பது என்றால் என்னப்பா என்று. எங்கே விவசாயம் வளரும்? விவசாயத்தில் லாபமில்லை என்று விவசாயம் செய்யும் ஆளும் இல்லை. பாலுக்காலும் குழந்தைகளுக்கு உண்மையானால் ஆள் இல்லாமல் விவசாயம் பாழாகிவிட்டால் பாலுக்காலும் குழந்தைகளுக்கு பதில் என்ன? அப்புறம் பிள்ளைகள் வருடம் முழுவதும் படிக்கட்டும், விடுமுறையிலாவது விவசாயத்தையோடு அழகட்டும், கம்ப்யூட்டர்களே பொழுதை விடியட்டும், கூடவே கலப்பை பிடிக்கவும் தெரியட்டும்னு எழுதியிருக்காங்க மேடம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது.
1: சரிங்கம்மா, அருமையான கருத்துக்களை நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டீங்க. நன்றிம்மா.
0: நன்றிங்கம்மா மேடம்.
1: நன்றிங்கம்மா. அடுத்த நேயர்.
2: ஹலோ
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கங்க. வணக்கங்க மேடம்.
1: வணக்கம்மா, உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
2: நான் நாமக்கல் மாவட்டம்.
1: சொல்லுங்கம்மா.
2: நாமக்கல் மாவட்டம் சித்ராங்கம்மா.
1: சித்ராமா, சொல்லுங்கம்மா. சமீபத்தில் நீங்க படிச்ச புத்தகத்தின் படித்ததில் பிடித்தது?
2: நான் சின்ன வயசுல நான் படிச்ச திருக்குறள் தாங்க சொல்றேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: திருவள்ளுவர் குறள் வந்து தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். தான் சொல்லுவது பொய்ன்னு தெரிஞ்சோ ஒருத்தர் அதை வந்து வற்பட்டு தான் மனம் சுடுறது தான் அந்த குறளோட வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா.
1: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. அடுத்த நேயர். அடுத்த நேயர். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்க்கா. மதிய வணக்கம்க்கா. நல்லா இருக்கீங்களாங்க்கா?
1: நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்க்கா. நிகழ்ச்சி கேட்டு நல்லா இருக்கேன்க்கா.
1: சொல்லுங்கம்மா. படித்ததில் ரெங்கமேட்டில இருந்து அமுதாம்மா. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்கீங்க?
3: என்றுமே அழகுன்னு சொல்லிட்டு ஜெயகாந்த் எழுதியதுங்க்கா.
1: எத்தனாம் பக்கம்?
3: அன்பு கொண்டவர் மனம் அழகு, கருணை கொண்டவர் கண் அழகு, உதவி செய்வர்கள் கை அழகு, நேர்மையாக வழியில் நடத்துவர் கால் அழகு, நல்ல வழியில் கேட்டும் போது கால் அழகு, நிலவு உயரும் போது தலை அழகு, ஆரோக்கியமான இருக்கும் போது உடல் அழகு, புன்னகை பூக்கும் போது முகம் அழகு, கொஞ்சம் இடைவெளி வீட்டில் தொடரும் போது வாகனங்கள் மற்றும் உறவுகள் தமது வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் நல்லபடியே கடைசி வரை நீடிக்கும், வேண்டும் சிறிய இடைவெளி அவசியம்.
1: சரிங்கம்மா, அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றிம்மா. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 படித்தது பிடித்தது. நேர்களை சந்திப்பதற்கு முன்பாக,
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
9: சென்னை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம்.

0: ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
2: இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 12:14. படித்ததில் பிடித்தது, இன்றைய படித்ததில் பிடித்தது மகளிர் நேரத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்.
3: வணக்கம்.
2: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: திருநெல்வேலி மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: பாக்கியலட்சுமி அம்மா நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் வந்து எடுத்திருக்க புக்கு வந்து மனம் வீசும் மலர்கள்.
2: சரிங்க.

0: எஸ் ஜீவராஜன்.
1: சரிங்கம்மா சொல்லுங்க.
0: அவர் எழுதியது எனக்கு ஒரு அந்த வார்த்தையை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எழுதினதுல பெற்ற தாயே மதித்தாய், படைத்த இறைவனை பணித்தாய், வருந்த வறுமையை வணங்கினாய், வந்த தடைகளை தகர்த்தாய், தோல்விகளை வெட்டி படியாக்கினாய், அடைந்த அவமானத்தை உடைத்து கற்களாக்கினாய், உழைப்பால் உன் உள் ஒளி வெளியே ஒளி ஆக்கினாய், லட்சியத்தை விடாமுயற்சியால் வென்றும் எதிர்பார்ப்பையும் உன் கண் சிரிப்பால் சிதறடித்தாய், லட்சியம் வெற்றியாய் நீ நல்ல கருப்பட்டியாய், உன்னை நாடி வரும் எறும்புகளுக்கு உன்னை கடவுளின் ஒப்படைத்தாய், அதன் பலனாய் உனக்குள் கடவுள் ராஜாங்கம் அமர கண்டாய், உடலுக்கு மருத்துவம் பார்க்க நீ. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது.
1: சரிங்கம்மா, இப்போ நீங்க சொன்னீங்களம்மா, அது எத்தனை நாள் பக்கத்துல இருக்குமா அந்த புத்தகத்தில்?
0: 222வது பக்கம்.
1: 222ஆம் பக்கம், மலர்கள் தீபங்கள்.
0: ஆமா சார்.
1: சரிங்கம்மா, மிகவும் அருமையான கருத்தை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றிங்கம்மா. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: சரிங்கம்மா.
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கங்கம்மா, நான் தேனி மாவட்டம் பெரியகுளத்துல இருந்து நாகலட்சுமி பேசுறேங்கம்மா. அனைவருக்கும் மதிய வணக்கம்மா.
1: அனைவர் உங்களுக்கும் மதிய வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்காங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா.
2: 27வது உதய நிலா வாழ்த்துக்களை சொல்லிடுறேங்கம்மா.
1: நன்றிங்கம்மா. தொடர்ந்து
2: உலக அறிஞர்களின் பொன்மொழிகள் சொல்றேங்கம்மா.
1: உலக அறிஞர்களின் பொன்மொழிகள் சொல்லுங்கம்மா.
2: பொன்மொழிகள், எந்த சமயத்திலும் உங்கள் தவறுகளை நீங்களே நியாயப்படுத்தி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. அடுத்து யாரையும் தண்டிக்க நினைக்க வேண்டாம், எல்லோரும் ஒரு நாளில் மரணம் காத்திருக்கிறது. வின்சென்ட் சர்ச்சில் சொல்லியிருக்காங்கம்மா. அடுத்து வந்து நீங்கள் கடந்து வந்த பாதையை பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள், டாக்டர் ஸ்டேபிள் அப்படி சொல்லியிருக்காங்கம்மா. முடியாது என்பது நடவாது என்பதும் உடமான வார்த்தைகள், எமர்சன் அப்படின்றவர் சொல்லியிருக்காருமா. பகையறியாத மனிதனால் மட்டுமே நிம்மதியாக உறக்கம் கொள்ள முடியும், மார்கஸ் அரேலியஸ் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய இருக்கு, அடுத்த நேரத்தில் வரட்டும்.
1: சரிங்கம்மா, ரொம்ப நன்றிமா.
2: நன்றிங்கம்மா. நன்றிங்க.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்.
3: ஹலோ,
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து கோயில்பட்டி ரெங்கநாயகி பேசுறேன்.
1: வணக்கம்மா.
3: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம்மா. வேலைகள் எல்லாம் முடிஞ்சதா?
3: ரெண்டாவது தடவை பேசுறேன்.
1: அப்பா பரவாயில்ல. இரண்டாவது முறையா வந்திருக்கீங்க படித்ததில் பிடித்ததுக்கு?
3: ஆமா.
1: சரிங்கம்மா, சமீபத்துல நீங்க படிச்ச புத்தகம் பேரு?
3: பேர் வந்து சோபா சக்தி மேடம் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து எனக்கு பிடிச்ச வரிகள் சொல்றேன். வரலாறு என்பது வெற்றியாளர்களால் எழுதப்படுகிறது, ஆனால் இலக்கியம் என்பது தோற்கடிக்கப்பட்டவர்களின் குரல். அது இதோட இது தெரியல, இந்த வரி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு.
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா.
3: அதனால நான்.
1: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா.
4: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
5: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
4: இது எதுக்கு?
5: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
6: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
7: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
1: நீ சகோதரிகள் எல்லாருமே அவங்க படித்த புத்தகத்தில்

இருந்து சிறப்பான கருத்துக்களை நம்மளோடு வழங்கி கொண்டிருந்தாங்க. இதை கேட்கும்போது எனக்கும் சமீபத்தில் படித்த ஒரு புத்தகம் நினைவுக்கு வருது. இது இதை கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கேட்டு படித்து பாருங்கள். சமீபத்தில் நான் படித்த புத்தகம், புத்தகத்தின் பெயர் உன்னோடு ஒரு நிமிஷம், நூலின் ஆசிரியர் வே இறையன்பு அவர்கள். அந்த புத்தகத்தில் அந்த புத்தகம் படித்ததில் எனக்கு பிடித்த வரிகள், தாழ்வு மனப்பான்மையை தகர், பக்கம் எண் 104. வெளிப்புற தோற்றங்கள் எல்லாம் நிரந்தரமானவை அல்ல, நம் உள்மையத்துள் எப்படி திகழ்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. அன்பாலும் கருணையாலும் உழைப்பாலும் பணிவாலும் பண்பாலும் படிப்பாலும் அறிவாற்றலாலும் நிறைந்திருப்பவர்கள் மட்டுமே புறத்தோற்றங்களை தாண்டி அழகாக இருக்கிறார்கள். அந்த அழகே நீடித்து நிற்கிறது. மேன்மையானவர்கள் தாழ்வு மனப்பான்மை கொள்வதுமில்லை, உயர்வு மனப்பான்மை அடைவதும் இல்லை. அவர்கள் தண்ணீரை போல் தேவைப்படும்போது அருவியாக விழுகிறார்கள், சூழல் வரும்போது மேகமாக உயர்கிறார்கள். இந்த புத்தகம், இந்த வரிகள் வந்து எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த புத்தகத்தை வாங்கி பயனடைங்க.

0: நேரம் 12:25 இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. இன்றைய மகளிர் நேரத்தில் சகோதரிகள் அனைவரும் தங்களின் பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சுதா சந்திரன், சிவகாசியில இருந்து பேசுறேன்.
0: சுதா சந்திரன், நலமா இருக்கீங்களாம்மா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நலமா இருக்கோம். வேலைகள்லாம் முடிஞ்சதா?
1: வேலைகள்லாம் முடிந்தது.
0: சரிங்கம்மா, நீங்க படித்த புத்தகங்கள் பத்தி சொல்லுங்க.
1: அலைகள் அப்படிங்கிறது புத்தகத்தோட பேரு.
0: சரிங்கம்மா.
1: எழுதியவர் வந்து லாசா ராமாமிர்தம்.
0: ராமாமிர்தம்,
1: இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. அதுல வந்து முள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல வந்து அப்பா மகள் அவங்களோட உணர்வும் கணவன் மனைவி எப்படி ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு ரெண்டு வரி மட்டும் சொல்லிடுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: நீ என் சண்டையானால் நான் உன் சமாதானம், நான் உன் கோபமானால் நீ என் சாந்தம், நான் உன் வருத்தமானால் நீ என் சந்தோஷம்.
0: இந்த புத்தகத்தை எப்பமா படிச்சீங்க சமீபத்தில்?
1: இப்ப படிச்சிட்டு இருக்கேன்.
0: இப்ப படிச்சிட்டு இருக்கீங்களாம்மா?
1: ஆமா.
0: உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பீங்களா?
1: ஆமா, நான் லைப்ரரிக்கு போய் புக் எடுப்பேன். என்னோட பொழுதுபோக்கு மேக்ஸிமம் புக் படிக்கிறதும் ரேடியோ கேக்குறதும்.
0: சரிங்கம்மா, தொடர்ந்து கேளுங்க. நன்றிம்மா.
1: நன்றி.
0: வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நேரம் 12:27 இணைந்திருக்கிறோம். மகளிர் நேரம் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் பரமக்குடியில இருந்து அம்சலேகா.
0: அம்சலேகா, சொல்லுங்கம்மா.
3: மனதில் இருந்து சில மயத்துளிகள் புத்தகத்தின் பெயர். வேண்டும் வேண்டும்னு தலைப்பு. வெற்றி என்றும் வரும்போது பெற்றுக்கொள்ள பணிவு வேண்டும். தோல்வி என்றும் வரும் பொழுது கற்றுக்கொள்ள துணிவு வேண்டும். ஊனமுள்ள மனிதரை நாம் பேண வேண்டும். ஒரு வாழ்வில் உடல் பொருள் தானம் செய்ய மனம் வேண்டும். அவ்வளவுதான் மேடம்.
0: சரிங்கம்மா. இந்த வரிகள் வந்து அந்த புத்தகத்துல எத்தனாம் பக்கத்துல இருக்குமா?
3: 96.
0: சரிங்கம்மா, அருமையான கருத்துக்களை நீ நம்ம நிகழ்ச்சியில பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்மா.
2: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க. திவ்யாம்மா, எப்படி இருக்கீங்க திவ்யாம்மா?
2: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?
0: நாங்க எல்லாரும் அருமையா இருக்கோம். வேலைகள்லாம் முடிஞ்சதா?
2: வேலையெல்லாம் ஓடிட்டே இருக்கு மேடம்.
0: ஓடிட்டே இருக்கு. ஒரு வேலையோட வேலையா பண்பலையும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிதானே?
2: ஆமா மேடம். ஆமா.
0: சரிங்கம்மா, சமீபத்துல படிச்ச புத்தகத்தின் இதை பகிர்ந்து கொள்ளுங்கம்மா.
2: இது சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை தொழில்கள். ஒரு சின்ன புத்தகத்துல இருந்து. அடுத்தவனின் பாதையை பின்பற்றாதே, ஏனெனில் அது அவனுடைய பாதை, உன்னுடையதல்ல. உன்னுடைய பாதையை கண்டுபிடிச்சின்னா நீ வெற்றி அடையலாம்.
0: வெற்றி அடையலாம்.
2: ஆமா மேடம்.
0: சரிங்கம்மா, நம்ம பாதையை நம்ம கண்டுபிடிக்கணும்.
4: வணக்கம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: நான் புதுக்கோட்டை மாவட்டம் கோனாபட்டில இருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா.
0: பழனியாய்மா, சொல்லுங்கம்மா.
4: 27வது உதயவில் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.
0: நன்றிங்கம்மா.
4: அதாவது நான் வந்து சொல்ல போறது வந்து அது ஏஜிபி அப்துல் கலாம் உடைய வாழ்க்கை வரலாறு புக்காவது. அதுல வந்து ஒரு 66வது பக்கத்துல உள்ளது. அவர் எழுதின கவிதைகள்.

0: ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலி ஆகின்றான். ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமை கொள்ளும் தருணத்தில் முட்டாளாகின்றான் என்ற பெருமை கொள்ளும் தருணத்தில்
1: முட்டாளாகின்றான்.
0: கஷ்டம் வரும்போது உன் கண்ணை மூடாதே, கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னையும் எப்போதும் மண்டியிடுவதில்லை. வாழ்க்கையில் இடர்பாடுகள் அவசியம், ஏனென்றால் வெற்றி என்ற மகிழ்ச்சியை அனுபவிக்க அதை உதவியாக இருக்கும். நேர்மை, துணிவு, உண்மை இவைகளை கடைபிடிக்கும் கரங்களே அழகிய கரங்களாகும்.
1: சரிங்கம்மா, உத்வேகமூட்டும் வரிகளை கொடுத்திருக்கீங்க, நன்றிமா.
2: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை
4: ஆரம்பிக்கலாமா?
3: ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
6: வழங்கிய மகளிர் நேரம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: வெறும் விவசாயம்.

0: தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் ஷூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: இணைந்திருக்கிறோம். நேரம் 12:37. புத்தகங்கள் வெறும் பக்கங்கள் அல்ல. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு பக்கத்தை செதுக்கும் பங்கு அதற்கு உண்டு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் பேரு செல்வி ரவிங்க மேடம்.
6: சொல்லுங்கம்மா.
7: இது புத்தகத்தின் பெயர் பஞ்சதந்திர பொன்மொழிகள். தொகுத்தவர் டீனா சுப்பிரமணியன். பேச்சு: நல்ல மழை பெய்திருந்தால் விதையிலிருந்தும் மற்றொரு விதை உண்டாகிறது போல் பேச்சுக்கு பேச்சு கிளம்பும், அதிலிருந்து மறுபேச்சு உண்டாகும். இதமாகவும் மிதமாகவும் திருந்திய நடையில் பேசுகிறவனும் அதிகமாக பேசாதவனும் பொருளை ஆராய்ந்து அறிந்தே பேசுகிறவனுமான அவன் வார்த்தை எல்லா காரியங்களிலும் நிறைவேற்றும். அவ்வளவுதானுங்க மேடம்.
6: சரிங்கம்மா, மிகவும் அருமையான கருத்தை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றிம்மா.
8: ஹலோ.
6: ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க.
8: வணக்கம் மேடம்.
6: பேர் சொல்லுங்கம்மா.
8: திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி வட்டம் காடவளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர் பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கும்மா
8: மேடம்.
6: நல்லா இருக்கும்மா. எப்படி இருக்கீங்க?
8: நாங்க நல்லா இருக்கிறோங்க மேடம்.
6: சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. படித்ததில் பிடித்தது
8: ஜெயபாஸ்கரன் அவர்கள் எழுதின மகள் இருந்த வீடு, அந்த ஒரு புக்ல இருந்து அவர் எழுதின ஒரு சில லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அவர் வந்து மகளை வந்து நினைச்சு ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து சொல்றாரு, மகள் வந்து நம்ம வீட்டுல இருந்த வரைக்கும் எங்க வீட்டுக்கு போறேன், ஐயோ நேரமாச்சு, எங்க வீட்டுக்கு போறேன், எங்க வீட்டுக்கு வாயன் அப்படின்னு அவங்க தோழிகளை எல்லாம் கூப்பிடுற மாதிரி கதை எழுதியிருக்கிறாரு. அதே மகள் வந்து திருமணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது மாமியார் வீட்டுல இருந்து இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னு யாருகிட்டயோ சொல்ல கேட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து தோணுது, மகளே இப்பொழுதும் ஒரு உனக்கென்று ஒரு வீடற்றவளாக இருக்கிறாயே அப்படின்னு அவரு
6: சொல்றாரு,
8: மனசுல நினைக்கிற மாதிரி எழுதியிருந்தாரு. அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. மகளே உனக்கென்று ஒரு வீடற்றவளாக அப்படின்னு சொல்றது பிடிச்சிருந்ததுங்க.
6: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நீ தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மண் உரம் தொடர்பான தகவல்களை அளிக்கும் கைபேசி செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மண் வளத்திற்கு ஏற்ப உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்லினோ காரணமாக மழை பொழிவு இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் என்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச நாடாளுமன்ற தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்ற பின் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் வலுவான நாடாளுமன்றத்தால் மட்டுமே ஜனநாயகத்தை பேணி காக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், அரசியல் சாசன அடிப்படையில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் கிடைப்பதற்கான தளமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களை இயற்றுவதற்கான இடம் மட்டுமன்றி அரசின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் இடமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே யுபிஐ பணப்பரிமாற்றத்திற்கான சேவையை யூரோ வங்கி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பணப்பரிமாற்றக் கழகமும் யூரோ வங்கியும் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தார். கிரீஸ் நாட்டில் இந்திய நுகர்வோர் யுபிஐ பணப்பரிமாற்ற செயலி மூலம் உடனடியாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். யுபிஐ மூலம் பல்வேறு நாடுகளில் செயல்படுவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொருளாதார திட்டங்களை உலக நாடுகள் ஏற்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சந்தால் புரட்சி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பழங்குடியின மக்களின் வீரமும் தியாகமும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சிந்தோ, கான்ஹு, சாந்த், பைரவ் உள்ளிட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் நிலம், நீர் மற்றும் வன பாதுகாப்பிற்காக சிந்தோ, கான்ஹு தலைமையில் இந்த சந்தால் ஹூல் போராட்டம் தொடங்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மங்களூரு அருகே கடலில் தத்தளித்த 6 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இந்திய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ள பதிவில், கடலோர காவல்படை கப்பலான சாஷே இந்த மீனவர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக பதவியேற்க உள்ள ஜெனரல் உபேந்திர த்விவேதி தமது ராணுவ தளபதி பதவியிலிருந்து விலகும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 40 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது பெருமிதம் அளிப்பதாக உள்ளதாக கூறினார். தேசிய

செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க

0: பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டப்பணி தொடங்கியுள்ளது. இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு, பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்தல் போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் அலைபேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் அலைபேசிக்கு வெளியாகும் ஓடிபி எண் மூலம் கால்நடைகளின் முழு விவரமும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல், கால்நடைகள் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் லிசா குக்கை நீக்குவதற்கான முடிவை தடை செய்துள்ளனர். அந்நாட்டு அரசியல் சாசன சட்டத்தின் பாதுகாப்பு இருப்பதால் அவரை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 1913 அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி தொடங்கியதற்கு பின் எந்தவொரு அதிபரும் வங்கி ஆளுநரை நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்ததாக தாலிபான் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் அமைதியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் இரு நாடுகளையும் கேட்டுக் கொண்டுள்ளது. மிசோரம் மாநிலம் வளர்ச்சியடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். மிசோரம் அமைதி ஒப்பந்தத்தின் 40th ஆண்டு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். மிசோரம் தற்போது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம் புத்தா நகர் மாவட்டத்தில் 8th வகுப்பு வரை காலை 7 முதல் நண்பகல் 12 வரை செயல்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பீலிபீட் மாவட்டத்தில் காலை 7:30 முதல் 11:30 வரை வகுப்புகள் நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு பள்ளி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இப்பிரிவில் இந்திய அணி 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஃப்ரீஸ்டைல் அணி 3 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று 2nd இடத்தை பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொரோக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 100.5.
1: கோடை பண்பலை 100.5. ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவலை மீள

0: கேள்வி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாய வலை மீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
3: வணக்கம் வாக்கி டாக்கி அவர்களே.
4: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். சோ நம்ம வந்து அந்த சைபர் கிரைம் ரிலேட்டடான மோசடி எப்படி நடக்குது, அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொள்றது அப்படிங்கறத கடந்த சில தினங்களாக டிஸ்கஸ் பண்றோம். சோ அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு எப்படி பாக்குறோம்னா, நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து நாடுவோம். சோ அந்த அரசு வெப்சைட் இணையதளங்கள் எல்லாமே வந்து .gov.in அப்படிங்கறத முடிவடையும். இது இல்லாம வந்து வேற ஏதாவது கவர்மெண்ட் போட்டு வேற ஏதாவது ஒரு வெப்சைட் மாதிரி வந்ததுன்னா அது வந்து ஃபேக்ங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து ஏதாவது லிங்க் வருது, அந்த மாதிரி இமெயில் ஐடியோ வெப்சைட்டோ இருக்குன்னா அதை நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும், அதுல 1 or 2 லெட்டர்ஸ் வந்து மாறி இருக்கும். இதுல இருந்து இது வந்து நம்ம போலின்னு தெரிஞ்சுக்கலாம். அது போல இந்த மாதிரி போலி இணையதளங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் மாதிரியே உருவாக்கி அவங்க வந்து நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீசஸ், முதியோர் உதவித்தொகை, மாணவர்களுக்கான ஊக்கத்தொகையோ, இல்ல பெண்களுக்கான மகளிர் உதவித்தொகையோ, அந்த மாதிரி வந்து அப்ளை பண்றது, அதுக்காக நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களை வந்து அப்ரோச் பண்ணி அவங்களோட ஆதார், பான் கார்டு, வங்கி டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. இந்த சேவையை நீங்க பெறதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவங்கள்ட்ட கொஞ்சம் அமௌண்ட் தான் வாங்குறாங்க. ஆனா இதுல ஏமாறது பாத்தீங்கன்னா அது மார்ஜினலைஸ்ட், ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அவங்களை கூட விட்டு வைக்கிறது இல்ல அவங்க. அதனால இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணும், சேவை வரி அப்படிங்கிற மாதிரியான ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அதனால உங்களோடத்தவங்க அப்ரோச் பண்றாங்க, ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்கி ரெடி பண்ணி தரோம் அப்படிங்கிறாங்க, அவங்களோட உண்மைத்தன்மையை வந்து அறிஞ்சுக்கிறது நல்லது. அதே போல ஏதாவது கவர்மெண்ட் லோனுக்கு ஏதாவது அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸுமே எடுத்துட்டு அவங்களையுமே கான்டாக்ட் பண்ணி நிறைய ஏமாத்துறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தர் ராமன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து அவரோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக லோன் தேவைப்படுது, நிறைய டீடைல்ஸ் தேவைப்படுது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் சர்ச் பண்ணும்போது ஆன்லைன்ல வந்து குறைந்த வட்டிக்கு வந்து லோன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போலியான ஒரு விளம்பரம் வருது. அது பார்த்துட்டு சரி நம்மளுக்கு வட்டி கம்மியா இருக்கு, டாக்குமெண்டேஷனும் கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுல லோனுக்கு அப்ளை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுறாரு. அப்போ அந்த வெப்சைட்ல வந்து அவரோட பான், ஆதார் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கேக்குது. அது அப்படி ஃபில் பண்ணிட்டே இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு இதுக்கும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது தெரியுது அது போலியான வெப்சைட் அப்படின்னு சொல்லி. சோ கரெக்டான நேரத்துல அவங்க ஃப்ரெண்டோட ஹெல்ப் கிடைச்சதுனால வந்து அவர் வந்து அந்த மாதிரி போலி வெப்சைட்ல போய் அவரோட பணத்தை வந்து இழக்காம இருந்தாரு. சோ இந்த மாதிரி லாக்ஸ் கணக்குல வந்து அவங்க லோன் வாங்குறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு நீங்க வந்து ப்ராசஸிங் ஃபீஸே வந்து தௌசண்ட்ஸ்ல கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இப்போ ஒரு அவங்க ஒரு 1 lakh அவங்க லோன் வாங்கினா ஒரு 2500 ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்க ஃபர்ஸ்டே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க. அதனால வந்து நீங்க ஏதாவது லோன் அப்ரோச் பண்றீங்க அப்படின்னாக்க பேங்கை வந்து நேரடியா போயிட்டு வெரிஃபை பண்ணிட்டு நல்ல ஒரு ஆத்தன்டிகேட்டட் சோர்ஸ்ல நீங்க லோன் வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்காகவோ கல்வி கடனுக்காகவோ நிறைய இதுல வந்து மக்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்க. அதனால நம்ம அலர்ட்டா இருந்துட்டு ஆத்தன்டிகேட்டட் சோர்ஸ்ல வந்து நம்ம லோன் வாங்குறதோ வேற ஏதாவது சேவைக்காக அப்ளை பண்றதோ அந்த வெப்சைட்டோட ஆத்தன்டிசிட்டியை தன்மையை வந்து செக் பண்ணிட்டு நம்ம புதுசா வந்து நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே போல வந்து இந்த ஏமாத்துறவங்களும் யார் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி உதவித்தொகைக்காக அப்ளை பண்றோமோ இல்லைன்னா இந்த மாதிரி லோனுக்காக இது பண்றோமோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட மொபைல் நம்பர்ஸ் எப்படியாவது வாங்கிட்டு நம்மளுக்கு ஒண்ணு கால் பண்ணி கேட்பாங்க, இமெயிலுக்கு மெயில் அனுப்புறது, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது. நம்மளுக்கு வந்து கரெக்டான நேரத்தில் உதவி கிடைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் தோணும். பட் மேக்ஸிமம் கேசஸ்ல பாத்தினா ஒண்ணு வந்து அவங்களோட டீடைல்ஸ் எடுத்துட்டு அவங்களை வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க, இல்லனா வந்து ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படுத்துறதுக்காக தான் நிறைய இன்சிடென்ட்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதனால நம்மளுக்கு வந்து எச்சரிக்கையா இருந்துட்டு ஆத்தன்டிகேட்டட் சோர்ஸ் தானிட்டு நம்ம செக் பண்ணிட்டு நம்மளோட விவரங்களை தர்றதோ அமௌண்ட் பே பண்றதோ அதுக்கப்புறம் வந்து நம்ம செஞ்சோம்னா நம்ம வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண தகவல்கள் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாய வலை மீள வழி.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம்.

0: புரம் கோவை கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
1: நேரம் 12:56 ஆயிடுச்சு. இதுவரை படித்ததில் பிடித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நிறைவுக்கு வருகிறது இன்றைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற பங்கு பெற முயற்சித்த அனைத்து சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கற்பதை ஒருபோதும் நிறுத்திவிடாதீர்கள். கற்பதை ஒருபோதும் நிறுத்திவிடாதீர்கள், ஏனெனில் வாழ்க்கை கற்பிப்பதை நிறுத்துவதில்லை என்று கூறி மற்றொரு அழகிய சந்திப்பில் சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி.

0: நம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5
1: கோடைப்பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: வணக்கம் நேயர்களே. ஒரு பாடகன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவன் சிறந்த ரசிகராகவும் இருக்க வேண்டுமா? அவரும் அப்படித்தான். புகழின் உச்சத்தில் இருந்தபோது தான் சிறந்த ரசிகர் என்பதையும் நிரூபித்தார். ஜி ராமநாதன் பாடல்கள் அடங்கிய பாட்டு புத்தகங்களை கையில் வைத்து கொண்டு பாடி திரிந்த அவருக்கு பின்னாளில் ஜி ராமநாதனே திரை இசையில் பின்னணி பாடும் முதல் வாய்ப்பை வழங்கினார். ஒரு நவராத்திரி விழா, நடிகர் தங்கவேலு வீட்டில் கச்சேரி, மதுரை சோமு பாடிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாடலையும் ரசித்து கொண்டே வந்த அவர் பிரமாதம் என அவர் வாய் மொழிய கை தனது வெற்றிலை பெட்டியை தூக்கி சோமுவிடம் கொடுத்தது. அது வெள்ளி வெற்றிலை பெட்டி. தான் பாடகர்தான் என்றாலும் பிறரின் திறமையையும் மதிக்க தெரிந்த ரசிகரான அவர்தான் திருச்சி லோகநாதன். அவர் மாயாபஜார் படத்திற்காக பாடிய புகழ்பெற்ற பாடலுக்கு இசை அமைத்திருந்தார் கண்டசாலா. அந்த இனிய பாடலோடு தொடங்குகிறது கொடை பண்பலை 100.5 MHz-இன் நெஞ்சில் நிறைந்தவை. தேனி பண்ணைபுரம் கிருஷ்ணகுமார் ஆனந்தி பாபு சரண்யாவின் விருப்பத்திற்காக.
1: கல்யாண சமையல் சாதம்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கூடை பண்பலை. இனி பயணம் திரைப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்றனர் கரூர் திருகாடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன்.

கொடை பண்பலை 100.5 MHz தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. இனி வசந்தத்தில் ஓர் நாள் படப்பாடல். மதுரை கைத்தறி நகர் குமரன் ஸ்ரீதேவி சூர்யா நாராயணன் வாசுகி பார்கவி மீரா சீதாமணி சுமதி ராமலிங்கம் மாலதி

0: கூடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா. ஏன்னா

0: அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
2: நேரம் 1:16. நெஞ்சம் மறவா பாடல்களை தரவா தரவா என கேட்டு கேட்டு தந்து கொண்டு இருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz-இன் நெஞ்சில் நிறைந்தவை. இனி கல்லும் கனியாகும் படப்பாடல். கரூர் தாந்தோன்றி மலை, ஜீவா நகர், செல்வராஜ், பெரிய நாயகி, ஜோசியாஸ்ரீ, கிறிஸ், ஜெய்தேவ், ரமேஷ், காயத்ரியின் விருப்பத்திற்காக.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
4: கூடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை. இனி பி சுசீலா பாடிய கந்தன் கருணை படப்பாடல், அபிராமம் சையது ராஜா, சாகுல் ஹமீது, சாகிரா பர்வின், அகமது அசீஸின் விருப்பத்திற்காக.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளிலும் நடக்கிற உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக. நாள்தோறும் மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.
4: நேரம் 1:30.

பத்தொரு நிமிடம் கூட பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி ராணி சம்யுக்தா படப்பாடல், கொண்டரசம் பிரளயம், தமிழினியன், தன்யா குகன், சாய் பிரணவ், சாய்ராம், சாய் ஸ்ரேயின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: பகல் நேர இசை விருந்து நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கோடை பண்பலை 100

5. இனி சாந்தி படப்பாடல். ஆண்டிப்பட்டி நாகுலகவுண்டன்பட்டி பெருமாள் ஜோதி காவியசுதன் பாக்கியபாரதி வீரமணியின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன்.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். வணக்கம் நேர்களே, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து செய்யலாமா அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் டயாலிசிஸில் இருக்காங்க. உதாரணத்துக்கு எங்கள் மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா ஒரு 5 டயாலிசிஸ் மிஷின் இருக்குது. அந்த

0: இஞ்சி டயாலிசிஸ் மிஷினும் 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளுக்கு ஒரு 60-70 பேர் டயாலிசிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ டயாலிசிஸ் வந்து சர்வசாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சர்க்கரை வியாதி மற்றும் பல வியாதிகளுக்கு கிட்னி கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆன பட்சத்தில் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு கிட்னியினுடைய பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் மற்றும் பல காரணங்கள்னால டயாலிசிஸில் கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ அவங்களும் ஒரு சராசரி மனுஷன் தானே, அவங்களுக்கும் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் டயாலிசிஸ் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற கழிவு நீர்லாம் யூரின் வழியாக கிட்னி என்ன பண்ணும், அதை ரத்தத்துலேருந்து உறிஞ்சி எடுத்து அந்த கெட்ட விஷயங்களை வெளியில் ஒன்றுக்கு வழியாக வெளியில் வந்துடுது. ஆனால் டயாலிசிஸ் அதே வேலை தான் செய்யுது. கிட்னி வேலை செய்யாத பட்சத்தில் நம்ம பிளட்டு வந்துட்டு அந்த கிட்னி மாதிரி அந்த மிஷினுக்குள்ளே போட்டால் அது எல்லா கெட்ட கெமிக்கல்ஸையும் உறிஞ்சி மீதி பியூர் பிளட்டை மட்டும் உள்ளே தள்ளிடும். இதுதான் டயாலிசிஸ்னுடைய வேலை. ஸோ இதே மாதிரி நாங்கள் கீமோதெரப்பி, டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் மற்றும் பல ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறப்போ நார்மலாக கிட்னி டேமேஜ் ஆகும். அந்த கெமிக்கல்ஸ்லாம் வெளியில் வர்றதுக்கு நம்ம இந்த டயாலிசிஸ் உதவும். ஸோ அதனால் எந்த ட்ரீட்மெண்ட்டும் மாறாது. ஜஸ்ட் டைமிங் மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அதாவது டயாலிசிஸ் எடுத்துகிட்ருக்காங்கன்னா கீமோதெரப்பி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாளோ இல்லை 2 நாள் கழித்து நாங்கள் டயாலிசிஸ் பிளான் பண்ணுவோம். அதே மாதிரி டயாலிசிஸ் பண்ண உடனே நாங்கள் கீமோதெரப்பி கொடுக்க மாட்டோம். ஸோ சில சேஞ்சஸ் நாங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். பட் ஓவரால் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் மாறாது. ஒரு டயாலிசிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற பேஷண்ட்டுக்கு அறுவை சிகிச்சையும் மாறாது, கீமோதெரப்பியும் மாறாது, ரேடியோதெரப்பியும் மாறாது, எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டயாலிசிஸ் இன்றைக்கி காலகட்டத்தில் அது ஒரு தேவை மாதிரி ஆகிடுச்சு நிறைய பேருக்கு. ஒரு நேயர் என்ன கேட்டிருக்காருன்னா, டாக்டர் நான் வந்து என்னோடய கல்லீரல் வந்து வீங்கியிருக்குன்னு ஒரு டாக்டர் சொன்னாங்க, அதுக்கான ஸ்கேன் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். அந்த ஸ்கேனில் வந்துட்டு கண்டினியூஸாக ஃபேட்டி லிவர் அதாவது கொழுப்பு நிறைந்த கல்லீரல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கொழுப்பு நிறைந்த லிவரில் என்ன பிரச்சனைகள் வரும்னா, லிவர் சைஸ் பெருசாக இருக்கும் ஆனால் ஃபங்க்ஷன் ஆகாது. கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் கிடையாது, ஆனால் மற்ற விஷயங்கள் வரும். உதாரணத்துக்கு லிவர் ஃபெயிலியர், நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் மற்ற ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன், இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபேட்டி லிவர்னால வரும். ஃபேட்டி லிவரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கிற ஓவரால் பாடி வெயிட்டில் ஃபேட் எல்லாமே கண்டென்ட்டு குறைச்சோம்னா லிவரில் இருக்கிற ஃபேட்டையும் குறைக்க முடியும். லிவர் இருக்கக்கூடிய ஃபேட்டை எப்படி குறைக்க முடியும்னா, எக்ஸசைஸ் மற்றும் டயட் மூலமாக குறைக்க முடியும். நம்ம ஃபாஸ்டிங் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, விரதம் இருக்கும்போது ஃபஸ்ட்டு கல்லீரலில் இருக்கிற ஃபேட்டை வந்து கரைச்சி தான் நம்ம எனர்ஜி கிடைக்கும் பாடிக்கு. ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் ஃபாஸ்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபேட்டி லிவருக்கும் டைரெக்டாக கேன்சருக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனால் ஃபேட்டி லிவருக்கும் மற்ற வியாதிகளுக்கும் நிறைய சம்மந்தம் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, தென் ஒரு அலாம் பெல் உங்கள் மைண்டில் அடிக்கணும். நீங்கள் வந்து ஃபேட்டு அந்த டயட்டை மாடிஃபை பண்ணணும், ஃபேட்டை இருக்கிறதெல்லாம் குறைக்கணும், ப்ளஸ் எக்ஸசைஸில் ஈடுபடணும்.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: நேரம் 1:45, கொடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இனி கை கொடுத்த தெய்வம் படப்பாடல் இளையான்குடி இக்பால், சிதி கதீஜா, அப்துல் மஸ்ஜிது, ரிஃபாயா, முகமது அசனின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் TM சுந்தரராஜன்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சொர்க்கம் படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறோம். கொடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்த வெயில். கோவை காமநாயக்கன் பாளையம், சுஜாதா மோகன், அதுல்யா, மதுமிதா, மரகதம், ஆறுச்சாமியின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சுந்தரராஜன்.

திண்டுக்கல் நாகல் நகர் அறிவொளி சீதாராமன் தனலட்சுமி துர்கா தேவி வசந்தி கணேசின் விருப்பத்திற்காக சவாலி சமாளி படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறது. கொடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவை.

வானதி இனி ஒன்றும் பேசக்கூடாது என்று தீர்மானித்து மௌனமானாள். அவளுடைய உள்ளம் ஒரே குழப்பமாயிருந்தது. அன்று நடந்ததையெல்லாம் ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்து கொண்டாள். எல்லாம் உண்மையாக நிகழ்ந்த சம்பவங்களாகவே தோன்றின. எனக்கு சித்தப்பிரமை ஒன்றுமில்லை. அக்காதான் என்னை பைத்தியமாக அடிக்க பார்க்கிறாள் என்று சில சமயம் எண்ணினாள். யானை தன்னை துதிக்கையினால் சுற்றி தூக்கிய பிறகு என்ன நடந்தது என்பதை எண்ணி எண்ணி பார்த்தாள். ஒன்றும் நினைவுக்கு வரவில்லை. என்னதான் நடந்திருக்கும்? தன் உயிருக்கே ஆபத்தான அந்த வேளைக்கு அக்கா சரியாக அங்கே வந்து தன்னை காப்பாற்றியிருக்க வேண்டும். அக்காவை பார்த்ததும் முதன் மந்திரி நடுநடுங்கி

0: போயிருக்க வேண்டும். ஆயினும் யானை துதிக்கையின் பிடியிலிருந்து காப்பாற்றுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியமா? ஒருவேளை இவ்வாறு இருக்குமோ? தன்னை துதிக்கையால் கட்டி தூக்கிய யானைதானா இது? மேலே அம்பாரி இருந்தது. அந்த இருட்டிலும் சிறிது தெரிந்தது. இளைய பிராட்டி அந்த அம்பாரியிலேயே இருந்திருக்கலாம். யானை துதிக்கையினால் தூக்கி தன்னை தூர எறிவதற்கு பதிலாக மேலே அம்பாரியில் விட்டிருக்கக்கூடும். அந்த மாதிரி செய்ய யானைகள் பழக்கப்பட்டிருப்பதை வானதி பலமுறை பார்த்ததுண்டு. முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் சேர்ந்து இம்மாதிரி சூழ்ச்சி செய்திருக்கிறார்களோ? எதற்காக? நான் தனியாக பிரயாணம் செய்வதை தடுக்கும் பொருட்டுத்தான். என்னுடைய தைரியத்தை சோதிப்பதற்காகவும் இளைய பிராட்டி இம்மாதிரி செய்திருக்கலாம். பொம்மை முதலையை என் அருகிலே விட்டு ஒரு சமயம் சோதனை செய்யவில்லையா? எப்படியாவது இருக்கட்டும். நான் இன்று தனி வழியே புறப்பட்டது பெருந்தவறு. இப்போது அக்காவின் மடியில் தலையை வைத்து படுத்திருப்பது எவ்வளவு நிம்மதியாயிருக்கிறது! அக்காவின் வார்த்தைகள் எவ்வளவு தைரியமும் உற்சாகமும் அளிக்கின்றன! பொன்னியின் செல்வன் எங்கேயோ பத்திரமாயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை இந்த பிரயாணத்தின் முடிவில் அவரை சந்திப்போமோ? இவ்வாறு எண்ணிய போது வானதியின் உள்ளத்தில் அளவில்லாத கிளர்ச்சி ஏற்பட்டது. மனச்சோர்வுக்கு நேர்மாறான உற்சாக இயல்பு இப்போது அவளை ஆட்கொண்டது. யானை கம்பீரமாக நடந்து சென்று கொண்டிருந்தது. யானை மேல் அம்பாரி ஆடி அசைந்து கொண்டிருந்தது. முன்னும் பின்னும் காவற்படைகள் போய்க் கொண்டிருந்தன. மழை சிறு தூறலாயிற்று. பிறகு தூறலும் நின்றது. வானத்தில் மேகக்கூட்டங்கள் சிதறிக் கலைந்தன. நட்சத்திரங்கள் எட்டி பார்த்தன. வானதி யானையின் அம்பாரி கூரை வழியாக மேலே வானத்தில் தெரிந்த நட்சத்திரங்களை பார்த்தாள். வானவெளியில் சஞ்சரிக்கும் நட்சத்திரங்களுக்கும் பூலோகத்தில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கைக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்க முடியுமா என்று அதிசயப்பட்டாள். பொன்னியின் செல்வர் உதித்த நட்சத்திரத்துக்கும் தான் பிறந்த நட்சத்திரத்துக்கும் உள்ள பொருட்டத்தை பற்றி ஜோதிடர்கள் சொல்லுவதில் ஏதேனும் உண்மை இருக்குமா? தன் வயிற்றில் பிறக்கும் மகன் மூன்று உலகத்தையும் ஆளப்போகிறான் என்று ஜோதிடர்களுடன் சேர்ந்து அக்காவும் சொல்வது உண்மையாகுமா? வால் நட்சத்திரம் தோன்றுவது ஏதோ உற்பாதத்துக்கு அறிகுறி என்று ஜனங்கள் பேசிக்கொள்ளுகிறார்களே, அது எவ்வளவு தூரம் நிஜமாயிருக்கும்? அப்படி என்ன உற்பாதம் நடக்கும்? பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கியதுதான் அந்த உற்பாதமா? அக்கா கொண்டுள்ள நம்பிக்கையின்படி அவர் திரும்பி வருவாரா? அப்படியானால் வேறு என்ன உற்பாதம் நடக்கக்கூடும்? இம்மாதிரியெல்லாம் வெகுநேரம் சிந்தனை செய்து கொண்டிருந்த பிறகு வானதி லேசாக கண்ணயர்ந்தாள். அவள் கண்விழித்து பார்த்தபோது பொழுது புலர்ந்திருந்தது. புள்ளினங்கள் உதயகீதம் பாடின. இளைய பிராட்டியும் விழித்து கொண்டிருந்தாள். அம்பாரியின் பட்டுத்திரையை விலக்கிக் கொண்டு வெளியே பார்த்து, இதோ ஆனைமங்கலம் வந்துவிட்டோம், சோழ மாளிகையின் வாசலுக்கே வந்துவிட்டோம் என்றாள். இரு இளவரசிகளும் யானை மீதிருந்து இறங்கினார்கள். மாளிகைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அங்கே ஆயத்தமாயிருந்த அரண்மனை தாதிமார்கள் இளவரசிகள் இருவரையும் மாளிகையின் எல்லா பகுதிகளுக்கும் அழைத்துச் சென்று காட்டினார்கள். கடைசியில் மாளிகையின் கீழ்ப்புறத்துக்கு வந்து அங்கிருந்த அலங்கார முன்றின் முகப்பில் நின்றபடி கடலுடன் கலந்த கால்வாயை பார்த்து கொண்டு நின்றார்கள். அக்கா, இளவரசரை தேடுவதற்கு ஏற்பாடு செய்யப் போவதாகச் சொன்னீர்களே, என்ன செய்திருக்கிறீர்கள் என்றாள் கொடும்பாளூர் இளவரசி.
1: ஆமாடி வானதி, தேடுவதற்கு ஏற்பாடு ஆரம்பமாகிவிட்டது. அதோ பார், ஒரு படகு வருகிறது. அதில் வருகிறவர்கள் ஒருவேளை ஏதேனும் செய்தி கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார்கள் என்றாள் குந்தவை.
0: வானதி திரும்பி பார்த்தாள். சற்று தூரத்தில் மரக்கிளைகளின் இடைவெளியில் ஒரு சிறிய படகு வருவது தெரிந்தது. அதில் இருவர் இருந்தார்கள்.
1: அக்கா, அந்த படகில் வருவது யார் என்று வானதி கேட்டாள்.
2: படகு தள்ளுகிறவன் சேந்தனமுதன். தஞ்சாவூர் பாதாள சிறையிலிருந்து நாம் அன்றொரு நாள் விடுதலை செய்தோமே அவன். உட்கார்ந்திருப்பவள் பூங்குழலி.
0: வானதிக்கு உடம்பு சிலிர்த்தது.
1: அக்கா, நான் அந்த பெண்ணை பார்க்க விரும்பவில்லை, உள்ளே போகிறேன் என்றாள்.
2: என்னடி, அவளை கண்டு எவ்வளவு பயம்! உன்னை அவள் விழுங்கி விடுவாளா என்ன?
1: நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீ பயப்படாமல் சும்மாயிரு என்றாள் குந்தவை.
0: படகு நெருங்கி வந்து கொண்டிருந்தது. யானை துதிக்கு இலகப்பட்ட வானதி எப்படி உயிர் பிழைத்தாள்? இது குறித்து அவள் இரண்டாவதாகச் செய்த ஊகம்தான் சரியானது. யானை துதிக்கையை சுழற்றி அவளை தூர எறியவில்லை, மேலே தூக்கி அம்பாரியின் அருகில் லேசாக வைத்தது. அங்கே திரைமறைவில் ஆயத்தமாயிருந்த குந்தவை அவளை வாரியணைத்து மடியில் போட்டுக்கொண்டாள். பிறகு முதன் மந்திரியும் பல்லக்கில் ஏறினார்.
3: தேவி, போய் வரட்டுமா? உன் பிரயாணம் இனிதா இருக்கட்டும், அதன் முடிவும் இனிதா இருக்கட்டும்
0: என்று சொன்னார். ஐயா, தங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்றாள் இளைய பிராட்டி.
3: கொடும்பாளூர் கோமகளை கோழை என்றாயே, அவளைப் போல் நெஞ்செழுத்தக்கார பெண்ணை

0: நான் பார்த்ததே இல்லை.
1: முன்னையெல்லாம் அவள் கோழையாகத்தான் இருந்தாள். கொஞ்ச நாளாகத்தான் அவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்கிறது என்றாள் குந்தவை.
0: எல்லாம் உன்னுடைய பயிற்சிதான். அந்த பெண் என்னை பயங்கர ராட்சதன் என்று எண்ணியிருப்பாள். போனால் போகட்டும். என்னை பற்றி எவ்வளவோ பேர் எத்தனையோ விதமாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். நான் அதற்காக எல்லாம் கவலைப்படுவதில்லை. போய் வாருங்கள் அம்மா.
1: இவ்விதம் முதன் மந்திரி கூறியதும் அவருடைய பல்லக்கும் நாலு வீரர்களும் மட்டும் மேற்கு திசையில் செல்ல யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் கிழக்கு நோக்கி சென்றன. முதன் மந்திரி பல்லக்கு புறப்பட்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் மழை பிடித்து கொண்டது. மழையை பொருட்படுத்தாமல் சிவிகை தூக்கிய ஆட்களும் சிவிகையை காத்த வீரர்களும் சென்று கொண்டிருந்தார்கள். மழை குறைந்து தூரல் நிற்கும் சமயத்தில் திடீரென்று பல்லக்கு நின்றது.
0: ஏன் நிற்கிறீர்கள்
1: என்று முதன் மந்திரி கேட்டார். சுவாமி, அந்த மரத்தடியில் யாரோ கிடப்பது போல தெரிந்தது என்றான் முன்னால் சென்ற காவலர்களில் ஒருவன். முதன் மந்திரி அவன் சுட்டிக்காட்டிய திசையை உற்று பார்த்தார். பளிச்சென்று ஒரு மின்னல் மின்னியது.
0: ஆமாம், யாரோ கிடக்கிறதாகத்தான் தெரிகிறது. இறங்கி பார்க்கிறேன்
1: என்றார் முதன் மந்திரி. சிவிகிலிருந்து இறங்கி அருகில் சென்றபோது மரத்தடியில் கிடந்த மனிதன் முனகும் சத்தம் கேட்டது.
0: யார் அங்கே
1: என்றார் அனிருத்தர். அதற்கு பதிலாக
2: முதல் மந்திரி போல இருக்கிறதே
1: என்ற தீனமான குரல் கேட்டது.
0: ஆம், கேட்டது முதன் மந்திரி தான்.
1: இங்கே கிடப்பது யார்?
2: ஐயா, தெரியவில்லையா? நான் தான் மதுராந்தகன்.
0: இளவரசே, இது என்ன கோலம்? இங்கே எப்படி வந்தீர்கள்? என்ன நேர்ந்தது
1: என்று பரபரப்புடன் கேட்டுக்கொண்டேன். முதன் மந்திரி மதுராந்தகரை தூக்கி நிறுத்த முயன்றார். முதன் மந்திரியின் கரம் மதுராந்தகன் மேல் பட்டதும் அவன் அலறினான்.
2: ஐயோ அப்பா, செத்தேன். என்னை தொட வேண்டாம். என் கால்கள் போச்சு போச்சு.
1: அனிருத்தர் அவனை தூக்குவதை நிறுத்திவிட்டு,
0: இளவரசே, தங்களுக்கு என்ன நேர்ந்தது? தங்கள் கால்களுக்கு என்ன நேரிட்டது
1: என்று கவலையுடன் கேட்டார்.
2: என் கால்கள் முறிந்தே போய்விட்டன. நடக்க முடியவில்லை, நிற்கவும் முடியவில்லை.
1: முதன் மந்திரி திரும்பி பார்த்து,
0: அடே, பல்லக்கை இவ்விடம் கொண்டு வாருங்கள்
1: என்று தம் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். பின்னர்,
0: ஐயா, இந்த விபத்து எப்படி நேர்ந்தது? தாங்கள் மழையில் தனியாக கிடக்கும் காரணம் என்ன? தங்களோடு வந்த பரிவாரங்கள் எங்கே? தங்களை இவ்விதம் விட்டுவிட்டு அவர்கள் எப்படி போகத் துணிந்தார்கள்? அவர்களுக்கு என்ன தண்டனை விதித்தாலும் போதாதே
1: என்றார்.
2: முதன் மந்திரி, யாரையும் தண்டிக்க வேண்டாம். யார் பேரிலும் குற்றமில்லை. மாலை நேரத்தில் குதிரை மேல் ஏறிக்கொண்டு நான் தான் தனியாக கிளம்பினேன். நதிக்கரையோரமாக போய்க் கொண்டிருந்தேன். திடீரென்று மழை பிடித்து கொண்டது. ஒரு பெரிய மின்னல் மின்னி இடி இடித்தது. குதிரை மிரண்டு ஓடியது. நான் இந்த மரத்தின் கிளையில் சிக்கிக்கொண்டு கீழே விழுந்து விட்டேன். குதிரை எங்கேயோ போய்விட்டது. விழுந்த வேகத்தில் கால் முறிந்து விட்டதோ அல்லது சுளுக்கி கொண்டு விட்டதோ தெரியவில்லை. எழுந்து நிற்கவும் முடியவில்லை. நல்ல வேளையாக தாங்கள் இந்த சமயம் இங்கே வந்தீர்கள்.
0: ஏதோ தங்களுடைய தந்தை மகானாகிய கண்டராதித்த தேவர் செய்த புண்ணியம்தான் இந்த மட்டும் நான் இங்கே வரும்படி நேர்ந்தது. கொஞ்சம் பல்லை கடித்து கொண்டு பொறுத்திருங்கள். பல்லக்கில் தங்களை ஏற்று விடுகிறேன். மற்ற விவரங்கள் எல்லாம் நாதன் கோவிலில் அடியனின் இல்லத்துக்கு போன பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன்
1: என்றார் அனிருத்தர்.
3: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: வானதியை தேடி போவதா, மதுராந்தகரின் உதவிக்கு போவதா? இந்த போராட்டம் வந்தியத்தேவனின் உள்ளத்துல நடந்ததை பார்த்தோம். எதிர்பாராத விதமா ஒரு குட்டி சக்கரவர்த்தியை சந்திக்கும்படியா நேர்ந்துடுச்சு. அன்னைக்கு கடம்பூர் மாளிகையில தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை விட பல மடங்கு விஷயங்களை தெரிஞ்சிக்க முடிஞ்சது. ஆனா என்ன பயன்? அந்த பள்ளிப்படை காட்டிலிருந்து வெளியேற முடியுமா? இந்த தருணத்தில் ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்தான். அவன் சொன்னபடி முதன் மந்திரி செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிற முன்ஜாகிரதை ஏற்பாடுகளை பார்த்துக்கிட்டு வரோம். வானதிக்கு துணையா குந்தவை மதுராந்தகரை கவனிக்க தாமே களத்தில் இறங்கிட்டார் அனிருத்தர். இந்த கட்டத்தில் பள்ளிப்படை காட்டை விட்டு புறப்படுறதுக்கு முன்னால காளாமுகர் கூட்டத்தை பற்றியும் மதுராந்தகர் அங்கே போக உத்தேசித்திருப்பது பற்றியும் முதன் மந்திரிக்கு தெரியுமான்னு கேட்டான் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான. அதை நினைவுபடுத்திப்போம். அதுக்கு தெரியாமலா என்ன அனுப்பினார்? அதே சமயத்தில்

0: மதுராந்தகர் அங்கே போய் சேராமல் இருக்கிறதுக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கார். அவரோட ஆள்தான் தீவர்த்தியை தூக்கி பிடிச்சு வேணுமென்னே குதிரையை மிரட்டி தறிகட்டு ஓட செஞ்சிருப்பான். தரையில் விழுந்த மதுராந்தகரை யாராவது எடுத்து காப்பாற்றியிருப்பாங்க. இந்நேரம் அநேகமாக ரதத்திலேயோ பல்லக்கிலேயோ ஏறி அனிருத்தர் தஞ்சையை நோக்கி போய்கிட்டு இருப்பார். வா, நாம் நம்ம வழியே போகலாம்னு சொன்னானே உற்பாதம். இச்சொல்ல ஆராய்வோம். பாதம் இதன் பொருள் அழிவு கேடு. உத் என்கிற முன்னொட்டு இணைஞ்சு தோன்றுதல் என்ற பொருளை தருது. அதாவது உத்பாதம் என்பதன் அர்த்தம் அழிவுக்கான அறிகுறி, முற்குறி, கெடுகுறி, துர்க்குறி. இப்படி சத்குரு சர்க்குரு உற்பத்தி உற்பத்தி ஆவது போல உத்பாதம் உற்பாதம் ஆகுது. வடமொழியில் இத் என்கிற மெய்யெழுத்து பாவுடன் சேரும்போது தமிழுக்கு ஏற்ப இருன்னு மாற்றமடையுது. கொடும்பாளூர் கோமட கோழை என்றாயே என்று வியந்தார் அனிருத்தர். கல்கியின் சொல் விளையாட்டு திறமைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கோ கோ கோ. உரை நடையில் இப்படி ஒரு மோனை நயம் அவருக்கு இயல்பாமையுது. நாதன் கோவில் குழந்தைக்கு தென்மேற்கே 8 கிலோமீட்டர், சோழ மாளிகைக்கு கிழக்கே 3 கிலோமீட்டர். துவாபர யுகத்திலேயே நாதன் கோவில் என்கிற பெயர் இருந்ததாக சொல்லப்படுது. நாதன் தலைவன், உற்சவர் ஜெகந்நாதன். இந்த நெடுங்கதைக்கு 500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஊரில் தோன்றி மேலும் பெருமை சேர்த்தவர் காளமேக புலவர். நினைச்ச மாத்திரத்தில் கவிப்பாட வல்ல இந்த ஆசு கவி பாடின சிலேடை பாடல்களில் நயமும் உண்டு, நகைச்சுவையும் உண்டு. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: Just let it go, let it go. இனிய வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 சிறப்பு வென்றார் வந்தார். கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்துக்க இருக்காங்க மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் எஸ் சென்னம்பட்டி சிவபாக்கியம் அவர்கள். ரொம்ப ஆர்வமா பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க, இப்ப அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்மா.
3: வணக்கம்மா.
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நிலையத்துல எல்லாரும் ரொம்ப நலமா இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
3: நான் இல்லத்தரசியா இருக்கேங்கம்மா.
2: இல்லத்திற்கே அரசி அப்படி சொல்லுங்க.
3: ஆமாங்கம்மா.
2: சரி, உங்களோட பொழுதுபோக்கெல்லாம் என்னம்மா?
3: எங்களோட பொழுதுபோக்கு நம்ம கோடை பண்பலை கேட்கறதுதாங்கம்மா.
2: சரி, பண்பலையோட பயணம் உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சிச்சு? எத்தனை வருட காலம் பயணம்?
3: நான் 2010 வந்து மனதோடு ராகத்தில் முதன் முதல்ல பேசினேங்கம்மா.
2: சரி,
3: நம்ம ஐயா ரவிச்சந்திர ஐயாட்ட அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க வந்து மனதோடு ராகத்தில் எனக்கு கேட்ட பாட்டெல்லாம் கொடுத்தாங்க.
2: சரி,
3: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க.
2: அதுதான் நீங்கள் முதல் முறையாக நம்ம பண்பலையில் பேசினதா?
3: ஆமாங்க.
2: அதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சியிலலாம்?
3: வண்ணத்தூரிகையில் பேசியிருக்கேங்கம்மா, நினைவே சுகத்தில் பேசியிருக்கேன், மகளிர் நேரத்தில் பேசியிருக்கேன், செப்புக செந்தமிழில் 2 தடவை வெற்றி பெற்றிருக்கேங்கம்மா.
2: இப்போ வந்து செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வாகை சுழி தான் நீங்கள் சிறப்பு வென்றார் வந்தார்ல வந்திருக்கிறீங்க. முதல் முறையா செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியில எப்ப பேசினீங்க?
3: கடந்த 2 வருஷம் இருக்குங்கம்மா. அதில் செப்புக செந்தமிழில் வெற்றி பெற்று நம்ம சுந்தர ஆவடையப்பன் ஐயா அவங்க கொடுத்த திருக்குறள் புக்கு பரிசு நூலாக நான் வாங்கினேன்.
2: சரி, எப்படி இருந்துச்சு?
3: ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்கம்மா.
2: சரி, பொதுவாக சொல்கிறாங்கல்ல செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியில் வந்து பரிசு வாங்கி அதாவது வாகை சுடுறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: அப்படியெல்லாம் கஷ்டமெல்லாம் இல்லைங்கம்மா. நம்ம தாய்மொழியில் நம்ம பேசுகிறதுக்கு எதுக்குங்கம்மா கஷ்டம்? அப்படியெல்லாம் எனக்கெல்லாம் கஷ்டமா இல்லை. நான் இது மூணாவது தடவையாக வென்றிருக்கேன்.
2: மூன்றாவது முறையா வெற்றி பெற்றீங்க. ரொம்பவே வந்து எளிமை தான் செப்புக சிந்தமிழ்ல வாகை சூடுறதெல்லாம் ரொம்ப எளிமை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க.
3: ஆமாங்கம்மா, அப்படிதாங்கம்மா.
2: சரி, நிறைய வார்த்தைகள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நீங்க எப்படி நீங்க குறிப்பெடுத்து வச்சுக்கிருவீங்களா இல்ல தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்பீங்களா? எப்படி?
3: நான் தொடர்ந்து நிகழ்ச்சி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்கம்மா.
2: நிகழ்ச்சி கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்க. சரிங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலா, விருப்ப பாடலா, என்ன பாடல் கேட்கலாம் உங்களோட விருப்பத்தில்?
3: அம்மா, நான் வந்து இது இங்கே வந்து கோடை பண்பலைக்கு வந்ததுக்கு நாட்டாமை படத்திலிருந்து மீனா பொண்ணு அந்த பாட்டு கேட்குறேங்கம்மா.
2: மீனா பொண்ணு உங்களுக்காகவே பண்பலையில் வராங்க, கேட்போம்.
3: சரிங்க.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,

0: நேரம் 2:36, கோடைப்பண்மலை 100.5 சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரா மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் எஸ் சென்னம்பட்டி சிவபாக்கியம் அம்மா அவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, இந்த பாடல் பிடிக்கிறதுக்கான காரணம், அதாவது மீனா பொண்ணு பாட்டு கேட்டோம், அந்த பாட்டு வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, என்ன காரணம்?
1: அம்மா, நாங்கள் வந்து டூர் வந்தோங்கம்மா. 1995 9th படிச்சுக்கிட்டு இருக்கப்ப பசங்களோட ஜாலியாக, அப்போ வர்றப்ப இந்த பஸ்ஸில் வர்றப்ப இந்த பாட்டு போட்டாங்கம்மா. அப்போ இந்த பாட்டு எங்கே கேட்டாலும் இந்த டூரோட அனுபவம் தான் எனக்கு கேட்கும்.

0: அம்மா நாங்கள் வந்து டூர் வந்தோங்கம்மா 1995 நைன்த்து படிச்சுக்கிட்டு இருக்கப்ப பசங்களோட ஜாலியா.
1: சரி,
0: அப்போ வர்றப்ப இந்த பஸ்ஸில் வர்றப்ப இந்த பாட்டு போட்டாங்கம்மா. அப்போ இந்த பாட்டு எங்கே கேட்டாலும் இந்த டூரோட அனுபவம் தான் எனக்கு கேட்கும்.
1: அதாவது நீங்கள் அப்படியே திரும்ப பள்ளி பருவத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படி சொல்றீங்க.
0: ஆமாங்கம்மா, அப்படிதாங்கம்மா உணர்வோம்.
1: சரி, அதுலயும் குறிப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, ஒரு
0: குற்றாலச்சாரலுக்கும் கொடைக்கானல் தூரலுக்கும் இல்லாத சுக முந்தன் வார்த்தையோ அப்படின்ற கேட்டோடனா நம்ம பண்பளிப்பு அவங்க வந்துருங்கம்மா.
1: நீங்கள் பேசுகிறதுலையே நீங்கள் சொல்கிறதுலையே தெரியுது எந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அவங்கள பற்றிலாம் சொல்லுங்கள்.
0: என்னுடைய கணவர் பெயர் வந்து எஸ் ராஜாங்கம். தம்பி பேர் ஆர் ரஞ்சித்து. அவர் பிகாம் முடிச்சுட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம். ரெண்டாவது பையன் பேர் ஆர் ராஜேஷ். அவர் பிஇ எலக்ட்ரானிக் இன்ஜினியர் முடிச்சுட்டு சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறான். இன்னொன்று பையன் வந்து ஆர் ராகுல். அவர் வந்து யாதவ கல்லூரியில் டிஎம்எல்டி முடிச்சுட்டு பயோகெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்காங்க மேடம். தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கோம்.
1: சரி, வீட்டில் கணவர் என்ன வேலை பார்க்குறாரு?
0: அவர் சும்மா சிறு வணிகம் பண்ணிட்டு இருக்காரு, பைக்கில் போயிட்டு அந்த மாதிரி வருவார். நான் இல்லத்தரசியாக இருக்கேங்கம்மா.
1: சரி, இல்லத்தரசி. உங்களுக்கு வீட்டு வேலைகள் தவிர வேறு பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: நான் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துக்கு போவோம். அங்கே நல்லா ஜாலியாக இருந்துட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வருவோங்கம்மா. எங்கள் வீட்டில் கால்நடை வளர்ப்பு சும்மா ஒரு நாலு குட்டியை வச்சுருக்கோங்கம்மா. அதை மேய்ச்சிட்டு ஜாலியாக எஃப்எம் கேட்குறதா எங்களோட வேலை.
1: பண்பலை கேட்குறதா உங்களோட பொழுதுபோக்கு அப்படின்னே சொல்கிறீங்க.
0: ஆமாங்கம்மா.
1: சரி, நம்ம பண்பலையில் எந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி வந்து நான் கேட்க தவறவே மாட்டேன், தினமுமே இந்த நிகழ்ச்சி கேட்டுருவேன் அப்படின்னா எந்த நிகழ்ச்சியை சொல்லுவீங்க?
0: கொடைத்தன்றல் 9 மணிக்கு போடுற கொடைத்தன்றலும் நினைவை சுகமும் கேட்காம தூங்க மாட்டேங்கம்மா.
1: அதாவது தொடர்ந்து கொடைத்தன்றலும் நினைவே சுகமும் கேட்பீங்க.
0: ஆமாங்க.
1: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்களா?
0: ஆ, பேசியிருக்கேங்கம்மா. மதுரை மாவட்டம் வர்றப்ப நான் பேசியிருக்கேன், நிறையா தடவை பேசியிருக்கேன். எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு போட்டிருக்காங்க.
1: சரி, முதல் முறையாக நீங்கள் வந்து மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் வந்து நான் பேசினேன், எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. முதல் முறையாக நீங்கள் என்ன பாடல் நம்ம பண்பலையில் உங்கள் விருப்பத்தில் கேட்டீங்க, நினைவில் இருக்கா உங்களுக்கு?
0: ஆ, இருக்குங்க மேடம். நம்ம ரவிச்சந்திர ஐயா அவங்க கிட்ட தான் முதன் முதலியாக பேசுனேங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல, மனதோட நம்ம நம்பர் போட்ட உடனே சாருங்க எடுத்து பேசுகிறாங்களேன்ட்டு சந்தோஷம் தாங்க முடியலங்கம்மா. அதில் கும்கி படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்டேங்கம்மா.
1: சரி, பொதுவாக வந்து இந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியிலலாம் வந்து நம்ம தொலைபேசி வழி நம்ம தொடர்பு கொண்டோம்னா எளிமையாக வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் பேசுறதுக்கு, அப்படிதானே?
0: ஆமாங்கம்மா.
1: செப்புகசந்தமிழ் நிகழ்ச்சியில் எப்படி, நீங்கள் எத்தனை முறை நீங்கள் முயற்சி செஞ்சுருப்பீங்க?
0: அது நான் நிறைய வாட்டி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேங்கம்மா. பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப லைன் கிடச்சிச்சுன்னா அப்படியே பேசி வென்றிருக்கேங்கம்மா.
1: சரி, செப்புகசந்தமிழ் நிகழ்ச்சியில் பேசணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம், அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு?
0: அது ஒரு தம்பி சிவகாசி வட்டத்திலேருந்து ஒரு கீர்த்திராஜன் ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பி வந்து எனக்கு பின்னாடி தான் லைன் பிடிச்சி வந்தான். அவன் வந்து செப்புகசந்தமிழ் பேசி வென்றுட்டான்னு சொல்லவும், அப்போ நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் பேசியிருக்கோமே, நம்மளும் ஒரு நாளைக்கு பேசி கண்டிப்பாக ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சுங்கம்மா. அப்படியே நான் செப்புக சந்தமில்ல வெற்றி பெற்றேங்கம்மா.
1: அதுக்கப்புறம் தொடர்ந்து முயற்சி
0: பண்ணிக்கிட்டே இருந்தேங்கம்மா.
1: சரி, முதல் முறை வெற்றி அனுபவம் எப்படி இருந்துச்சு? நீங்கள் வந்து செப்புக சந்தமிழ் நிகழ்ச்சியில் நீங்கள் வாகை சுடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்பலையில் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை கேட்ட உடனே எப்படி இருந்துச்சு?
0: எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்கம்மா. ஐயா, பெரிய மேலாளர்கள்லாம் ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் செப்புக சந்தமிழ் வெற்றி பெற்றிருக்கீங்க, உங்கள் நம்பர்லாம் கொடுங்கன்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்கம்மா.
1: சரி, வீட்டில் கணவர்கிட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி நான் வந்து கோடை பண்பலையில் செப்புக சந்தமிழில் என்னை வந்து பரிசு அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்களா? என்ன சொன்னார் அவர்?
0: அவரும் சந்தோஷப்பட்டாரு, சரி பரவாயில்லையே, நீ பேசி ஜெயிச்சிருக்க, நீயாவது பேசிட்டு இருக்க அப்படின்னு அவரும் கேட்பாரு. கேட்டுட்டு பாராட்டுல தான் சொல்லுவாங்க.
1: சரி, வீட்டுல எல்லாருமே நம்ம கோடை பண்பலை கேப்பீங்க. நீங்க வந்து அதிக நிகழ்ச்சியில வந்து நேரலையில கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உங்களோட பசங்க எல்லாம் நம்ம பண்பலையில நிகழ்ச்சியில பேசுவாங்களா?
0: தம்பிங்கெல்லாம் அவங்க வேலை அனுப்பிக்கிட்டு போயிடுவாங்கம்மா. நான் சொல்லுவேன், பேசுங்கடா செப்புக சந்தமில்ல பேசுங்கப்பா, லைன் கிடைக்கும், பேசுங்க அப்படின்ட்டு. ஒரு ரெண்டு தடவை எங்கள் ராகுல் முயற்சி பண்ணியிருக்காங்கம்மா. கடைசி பையன்
1: கூட இருந்து நான் சொல்லித்தரேன்ப்பா, எதுக்கும் வருத்தப்படாத, நான் பக்கத்துலேருந்து எல்லாமே சொல்லித்தரேன் அப்படி சொன்னீங்களா?
0: அப்படிலாம் சொல்லியிருக்கேங்க மேடம்.
1: சொல்லியிருக்கீங்களா?
0: பேசுப்பா, எதுக்குப்பா பயப்படுறீங்க, நல்லா பேசுங்கப்பா, பேசுங்க, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க மேடம். பேசியிருக்கேன், ராகுல் பேசியிருக்காங்க.
1: சரி, நல்லா ஊக்கம் கொடுத்து பேச வச்சிருக்கிறீங்க.
0: ஆமாங்க மேடம்.
1: சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த விருப்ப பாடலா உங்களோட விருப்பத்துல நம்ம பண்பலையில என்ன பாட்டு கேட்கலாம்?
0: மறுமலர்ச்சி படத்துல இருந்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தைகள். எங்க கணவர் வந்து இதை மதிச்சு என்ன அனுப்பியிருக்காரு, அவருக்கு தான் இந்த பாட்டை நன்றி.
1: கண்டிப்பா பண்பலை கேட்கிற எல்லா நேயர்களுக்காகவும் இந்த பாடல் கேட்கலாம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
7: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: நேரம் 2:46. கோடை பண்பலை 100.5 சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் எஸ் சென்னம்பட்டி சிவபாக்கியம் அம்மா அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம்.

0: சொல்லுங்கம்மா. அதாவது பண்பலையோட பயணம் வந்து உங்களுக்கு, அதாவது தினமுமே நாள்தோறும் நிறைய நிகழ்ச்சிகள் கேட்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறீங்க. பொதுவாக வந்து இந்த செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியில் வந்து நிறைய விதிமுறைகள் இருக்குது.
1: ஆமாங்கம்மா.
0: அப்படி தானே? அதாவது பிறமொழி சொற்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஒற்றை சொற்கள் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. அதையெல்லாம் தாண்டி எப்படி நீங்கள் வாகை சூடுனீங்க?
1: நம்ம வந்து ஆங்கிலத்தில் பேசக்கூடாதுங்கம்மா. ஒரு வார்த்தையை மூன்று தடவை பயன்படுத்தி, இப்போ ஐயான்னு சொல்கிற வார்த்தையை வந்து நம்ம மூணு தடவை பயன்படுத்தக்கூடாது.
0: ஆமாம்
1: ஆமாம். தம்ன்ற வார்த்தை, முடியுன்ற வார்த்தையை அதையும் பயன்படுத்தக்கூடாது. அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் கரெக்டாக சொல்லணுங்கம்மா.
0: அதுதான் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அதை தான் கேட்குறேன் நான்.
1: நான் கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கவனித்து அந்த மாதிரி பதில் சொல்லுவேங்கம்மா. கவனிச்சுட்டே இருப்பேன். சார் என்ன கேட்க போகிறாரு, என்ன போட்டு வாங்க போகிறாரு அப்படின்ட்டு தெளிவாக இருந்து பேசுவேங்கம்மா.
0: தொடர்ந்து, அதாவது எல்லா வாரமுமே இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் கேட்பீங்களா?
1: கேட்பேங்கம்மா. ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா 4 மணிக்கு செப்புக செந்தமிழ் கேட்பேன்.
0: வேறு எந்த வேலையுமே செய்கிறது இல்லை?
1: அதெல்லாம் இல்லைங்கம்மா, கேட்டுட்டு தான்.
0: என்ன முக்கியமான வேலை?
1: செப்புக செந்தமிழ் 4 மணிக்கு கேட்டே ஆகணும். யார் வென்றாருன்னு கேட்டே ஆகணும்னு கேட்பேங்கம்மா.
0: அதாவது செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சி கேட்டு அதில் வந்து யார் வாகை சுடுறா அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் அடுத்த வேலை, என்ன முக்கியமான வேலை இருந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா?
1: ஆமாங்கம்மா, அப்படிதாங்கம்மா.
0: சரி, பண்பலைக்கு கடிதம் எழுதுகிற பழக்கம்லாம் இருக்கா உங்களுக்கு?
1: இல்லைங்கம்மா, அந்த வேலை அப்படியெல்லாம் பண்ணலைங்கம்மா, எழுதுறதெல்லாம் இல்லைங்கம்மா.
0: சரி, இனிமேல் வந்து நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு பண்பலையில் வளம் வர நிகழ்ச்சிகள் குறித்து உங்களோட கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் எழுதி அனுப்பலாம். சரிங்களா?
1: சரிங்கம்மா.
0: சரிங்கம்மா, அடுத்த விருப்ப பாடலாம் என்ன பாடல் கேட்கலாம்?
1: நான் வாழ்த்து சொல்லிக்கிறேங்கம்மா. அந்த உதயநிலை 27வது ஆண்டு நமது பண்பலை அடியெடுத்து வைக்கிறதுக்கு கோடான கோடி நன்றிங்கம்மா. இன்னும் வளர்ச்சி அடையணுங்கம்மா. அதே மாதிரி ஆசிரியர் தின நாள்லையும் நான் வந்து ஆசிரியர் தினங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவேம்மா. அதனால் டீச்சர் அவங்களுக்கு, காளீஸ்வரி டீச்சர், எமரால்டு டீச்சர் இவங்களுக்கெல்லாம் கோடை பண்பலை மூலம் வாழ்த்துக்கள்ங்க மேடம்.
0: இப்போ அவங்கெல்லாம் கேட்டுட்ருக்காங்களோ?
1: ஆமாங்கம்மா, கேட்டுட்டு இருப்பாங்கம்மா.
0: சரி, இப்போ யாராட்டாலாம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க, நான் வந்து கோடை பண்பலைக்கு சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு கலந்துக்க போகிறேன்ப்பா, நீங்களாம் கேளுங்கப்பா அப்படின்னு யார்ட்ட சொல்லிட்டு வந்தீங்க?
1: எங்கள் மாமனார்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேங்கம்மா. எங்கள் வீட்டுக்கார்ட்ட, பக்கத்தில் ஒரு பிள்ளை முத்து செல்வின் இருக்கு அந்த பிள்ளைகிட்ட, எங்கள் தங்கச்சி இங்ககிட்ட, எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்.
0: சரிங்கம்மா, இப்போ எல்லாருமே அவங்க கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த விருப்ப பாடலாம் என்ன பாடல் கேட்கலாமா?
1: அம்மா, ஆட்டுக்கார அலமையிலிருந்து பருத்தி எடுக்கையில் அந்த பாட்டு வேணுங்கம்மா. இந்த பாட்டு கேட்க காரணம் வந்து, நான் நினைவே சுகம் முதன் முதல்ல கேட்டப்போ சார் அவங்க இந்த பாட்டை போட்டாங்க, அதனால தாங்கம்மா.
0: சரி, நீங்கள் வந்து என்றைக்காவது நினச்சிருக்கிறீங்களா, அதாவது தினமுமே வந்து இந்த மாதிரி வென்றார் வந்தார் நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்குங்களே, நாம் என்றைக்காச்சும் நம்ம பண்பலையில் போய் உட்காந்து பேசுவோம், நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு என்றைக்காவது எதிர்பார்த்துருக்கீங்களா?
1: எதிர்பார்த்துருக்கேங்கம்மா. நிறைய பேர் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, நம்ம என்றைக்கு வெற்றி பெற்று நம்மளும் போகணுமே அப்படின்றலாம் நினச்சிருக்கேங்கம்மா. இன்றைக்கி இந்த தருணத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு கோடான கோடி நன்றிங்கம்மா. கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள்மா. ரொம்ப சந்தோஷங்கம்மா.
0: ரொம்ப நன்றி. இப்போ பாடல் கேட்கலாம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: நேரம் 2:55 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் எஸ் சென்னம்பட்டி சிவபாக்கியம் அம்மா அவங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கலாம்.
7: நானும் வாழ்த்து சொல்கிறேங்கம்மா. நிலையத்தில் பணிபுரிகின்ற அத்தனை பணியாளர்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் கோடை பண்பலை நல்வாழ்த்துக்கள் மேடம். மேடம்
6: உதய நாள்
7: வாழ்த்துக்கள்.
6: ரொம்ப நன்றிம்மா.
7: ரொம்ப நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 தொடர்வது உயிர் எழுத்து நிகழ்ச்சி. வருமுன் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி விபத்து மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகள் 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாட்டில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தி திறன் பயிற்சி பெற்ற மருத்துவர்களை உருவாக்க சம அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் திரு மகேந்திர தேவ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் நராசாபூர் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் நாளை முதல் நெல்லூர் ரயில் நிலையத்திற்கு காலை மணி 8:41 வந்து சேரும் என்று தெற்கு கடலோர ரயில்வே அறிவித்துள்ளது. தூத்துக்குடி கடல் பகுதியில்

வீசி வரும் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேயர்களே, இசை என்பது மனங்களை இணைக்கும் இனிய மொழி. அந்த இசையின் வழியே நேயர்களின் விருப்ப பாடல்களோடு மனதை மகிழ்விக்கும் பொழிப்புரைகளை ஒன்றிணைத்து கேட்டு ரசிக்கும் நேரமாக நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை தன் உன்னத தெரிவால் அலங்கரிக்கிறார் ஈரோடு மாவட்டம் குளத்துப்பாளையம் TMR இளங்கோவன் அவர்கள். நிகழ்ச்சியில் இனிய இசையினை வழங்க காத்திருக்கிறேன் நான், உங்கள் பிரியதர்ஷினி. நேயருக்கும் பண்பலைக்குமான தொடர்பை தன் கவிதை மூலம் தெரிவிக்கிறார் இவ்வாறு: கவிதைக்குள் கருவாய், வார்த்தைக்குள் பொருளாய், சுடருக்குள் ஒளியாய், பூவுக்குள் மனமாய், சிந்தைக்குள் சிறகாய், குயிலுக்குள் குரலாயிருந்து எங்களை ஆட்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. காற்றோடு கைக்குலுக்கி காதோரம் கண்கொண்டு பார்த்திருக்கிறேன் கோடை பண்பலை 100.5 தாயின் மடியில் தவழ்ந்து உயிரெழுத்து நிகழ்ச்சியில் வரம் வர தவமிருக்கிறேன். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு குக்கு குக்கு என்ற தலைப்பிட்டு அந்த இனிய ஓசைக்கு சொந்தமான குயிலின் பெயரோடு தொடங்கும் பாடலை அனுப்பியுள்ளார் ஈரோடு மாவட்டம் TMR இளங்கோவன் அவர்கள். முதலாவது பாடலுக்கு தரும் கவிதை: கண்ணுக்கு காட்சி இனிது, மூக்குக்கு நறுமணம் இனிது, நாவுக்கு சுவை இனிது, காதுக்கு இசை இனிது. அந்த இசையால் மலர்ந்த மல்லிகை வாசம் இனிதினும் இனிது.

0: டெக்னாலஜியுடன் டிடிஐ நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1-August 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
9: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. உருசலம்பட்டிலிருந்து ஒரு நேயர் ஒருத்தர் ஆக்சுவலாக கேள்வி கேட்டிருந்தார். என்னன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் யாரும் வந்து வளர்ச்சி வந்து, அதாவது ஏஜ் ஆனாலும் வளர்ச்சி வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க, ரொம்ப குள்ளமாக இருக்காங்க, அவங்க வந்து வளரல. ஸோ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது எலும்பு சம்மந்தமாக நான் ஏதாவது பார்க்கணுமா, இல்லை எலும்பு ரொம்ப வீக்காகி அவங்க வீக்காயிருவாங்களா அப்படின்னு சொல்லி நேர் கேட்டுட்டு இருந்தார். மெயினாக என்னென்னா, அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, மெயினாக வந்து ஸ்கெலிட்டல் டிஸ்பிளேசியான்னு சொல்லுவோம். அது சின்ன வயசுல இருக்க ஜீன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதில் நிறையா டைப் இருக்குது. ஸோ வந்து சிலது பார்த்திங்கன்னா அந்த எலும்போட கால்சியம் தன்மையை அட்டாக் பண்ணும், சிலது வந்து வளரக்கூடிய தன்மையை கம்மி பண்ணும், இன்னொன்று எலும்போட ஸ்ட்ரென்த்தை குறைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னொன்றும் ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏகாண்ட்ரோப்ளேஷியா, ஹைப்போகாண்ட்ரோப்ளேஷியா, இந்த மாதிரி ஆஸ்டியோஜெனிஸ் இம்பர்ஃபெக்டா, இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் அதில் நிறைய டைப் இருக்குது. அது மெயின் காரணம் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த ஹார்மோன் டெஃபிஷியன்சி, இந்த க்ரோத் ஹார்மோன் வந்து கரெக்டான இதில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த போனோட க்ரோத்துமே அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி சின்ன வயசில் ஹைப்போ தைராய்டிசம் இருக்கவங்களுக்கு, தைராய்டு பிரச்சனை சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு, அது கரெக்டாக ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா, போனோட மெச்சூரிட்டி வந்து ரொம்ப கம்மியாகும், அதனால் க்ரோத் ஃபெயிலியர் ஆகும். இதே வந்து சில ஹார்மோன் அந்த குஷின்ஸ் சிண்ட்ரோம் சொல்லுவோம், அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த எலும்போட வீக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த இதில். அதே மாதிரி இந்த விட்டமின் D3 குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா, சில இதில் விட்டமின் D3 டெஃபிஷியன்சி இருக்கும், காலை வளைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, உடனே வந்து அதை பார்த்து விட்டமின் D3 லெவல் செக் பண்ணணும், பாஸ்பேட் லெவல் செக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதோட லெவல் எப்படி இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கரெக்டாக எடுத்தோம்னா அதோட க்ரோத் பார்த்திங்கன்னா நல்லாவே இது இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஏதாவது கால் ரொம்ப வளைஞ்சிருக்கு அப்படின்னா, அது சில குழந்தைங்களுக்கு நார்மலாகவே சில இது வளைஞ்சிருக்கும், சில இது அப்நார்மலாக வளைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தயவுசெய்து அது போய் உடனே மருத்துவர் அணுகுங்க, உங்கள் குழந்தைங்கள் டாக்டரோ இல்லை ஆர்த்தோ டாக்டர் பக்கத்தில் இருக்கவங்களோ போய் அணுகுங்க. அவங்க தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எதாவது எடுக்கணுமா இல்லை எதுவுமே வேண்டியது இல்லையாங்கிறத அதை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதே மாதிரி சில சமயங்கள் ஏதாவது குழந்தைங்கள் சின்ன வயசுலேயே வந்து கிட்னியில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது சின்னதாக இருக்கலாம். ஸோ அதனால் கூட நம்ம அந்த கால்சியமோட தாக்கம் வந்து இதனால் கூட வரும் நமக்கு. அதே மாதிரி சரியான சாப்பாடு, உணவு சரியாக எடுத்துக்கல அப்படின்னாலும் அவங்களோட க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், சில சமயம் வந்து கால் ரொம்ப வளைஞ்சுன்னு நடக்க முடியாமல் போகும், ஜாயிண்ட்டில் வந்து பெயின் ஆகும், இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து மூட்டு தேய்மானம் வந்து சீக்கிரமாக ஆகும். அதே மாதிரி அவங்களோட போன் டென்சிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிரும். இதுக்கு என்னென்னலாம் வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக வந்து இது ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணும். ஸோ அது என்ன காரணத்தினால இருக்குது, இது இந்த எண்டோக்ரைன் அதே மாதிரி இந்த க்ரோத் ஹார்மோன்லாம் நல்லாயிருக்கா, தைராய்டு நல்லாயிருக்கா, அந்த கார்டிசோல் நல்லாயிருக்கா அப்படிங்கிற அந்த ஹார்மோன் லெவல்லாம் நம்ம செக் பண்ணணும். அடுத்தது இந்த எலும்போட ஸ்ட்ரென்த்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு டெக்ஸா ஸ்கேன் மூலிமா அந்த ஸ்ட்ரென்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த டிஃபார்மிட்டிலாம் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்ரே மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான ஃபிசியோதெரப்பி, அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்ஸ், அதுக்கு தேவையான ஹார்மோனல் தெரப்பி, இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கும் போது இது வந்து நல்லாவே ரெக்கவரி ஆகும். ஸோ இதை வந்து நம்ம அலட்சியமாக விட வேண்டாம். ஸோ அது போய் நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களோட டென்சிட்டிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணோம்னா அவங்களோட பின்னாடி இந்த ஃப்ராக்சர் ஆகக்கூடிய தன்மையும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களோட க்ரோத்துமே சீக்கிரமாக பார்க்கும்போது அவங்க க்ரோத்துமே நம்ம ஆக்சிலேட் ஆகி க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ

0: நம்ம முன்னாடியே பார்க்கறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதில். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

குயிலின் கானங்களை இசைத்தென்றலாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து பண்பலை சொல்லும் நேரம் 3:18. காற்றுக்குள் கலந்தும் காதுக்குள் இனித்தும் எங்கேயோ இருந்து என் மனதை வருடிவிட்டும் மீண்டும் மீண்டும் ஆவலை தூண்டும் மின்சாரம் பாய்ந்தது போல உணர்வு சொல்லி மாளவில்லை. உன் சொல்லின் வாசையோ புரியவில்லை. அன்பாகவே பேசுகிறாய், என்னை ஆனந்தத்தில் தள்ளி பறக்க விடுகிறாய். சின்ன சின்ன வண்ணக்குயிலின் ஓசையாய்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

சின்ன சின்ன வனக்குயில் கூவி சென்ற நேரம் 3:24. மனம் விரும்பிய பாடல்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம் கொடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் TMR இளங்கோவன் அவர்கள். துளைகளுக்குள் நுழைந்து இதயத்தில் வலிந்தோடும் புல்லாங்குழலின் ஓசையாக உன் குரல் வரும் திசையெங்கும் சூரத்தேங்காயாக மனமுடைந்து சிதறுகிறது அதை சுகம் சுகமென்று கேட்கும்போது.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு. பரவாயில்லையே.
0: ஏய், பேச்ச மாத்தாத, பாட்டப்படி.

இசை என்னும் பாலத்தின் வழியே அனைவரின் இல்லங்களிலும் இசைத்தென்றல் வீசும் நேரம் 3:30. நம் கோடை பண்பலை 100.5 பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து நிகழ்ச்சி. என்ன சொல்லி என்னை அழைக்கிறாய்? ஏன் இப்படி மனதை பொடி பொடியாக்குகிறாய்? மழலையாய் பேசித்தான் மரக்கிளையில் அமர்ந்து கொண்டும் மாந்தோப்பில் இருந்து கொண்டும் மனதில் வாழ்கிறாய், மகிழ்விக்கிறாய். குக்கு குக்கு என்று கூவியே மனதை குலைய வைக்கிறாய். யார் வரவை எதிர்பார்த்து தவிக்கிறாய்? குக்கு குக்கு என்று கவிதை எழுதி வாசிக்கிறாய்.

0: ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

கவிக்குயிலின் இனிய பாடல்களையும் பாடல்களுடன் பின்னிப்பிணைந்த நினைவுகளோடு நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நம் கோடை பண்பலை 100.5 இல் உயிர்

கவிக்குயிலின் இனிய பாடல்களையும் பாடல்களுடன் பின்னிப்பிணைந்த நினைவுகளோடு நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நம் கோடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் TMR இளங்கோவன் அவர்கள். என்ன பேசிக் கொண்டிருந்தது, யாரிடம் செய்தி கூறி சென்றது? மாங்குயிலின் ஓசையும் பூங்குயிலின் ஓசையும் குக்கு குக்கு என்று கூவியே மனதை வருடும் குயிலின் ஓசையை இணைந்து கேட்போமா இப்பொழுது?

0: சத்தியம்
1: அழியாமை
0: அல்லது
1: எப்பொழுதும்
0: அல்லது
1: வீடு பேறு
0: அல்லது
1: கடல்
0: நித்தியம்
1: வீடு

குயிலின் இனிமை கலந்த பாடல்களை மீட்டிக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. குயிலின் கீதம் சொல்லும் நேரம் 3:45. சொல்லாத பாசைகள் உன் சொல்லில் தரும் ஓசைகள், காதில் கேட்க ஆசைகள், காற்றில் கலக்கும் திசைகள். குக்கு குக்கு, குயிலின் குப்பத்திலிருந்து கேட்போமா?

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: மனம் விரும்பிய பாடல்களுடன் இனிய இசை பயணத்தில் பயணிக்கும் நேரமாக நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் குயிலின் ஓசை கொண்ட பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியுள்ளார் ஈரோடு மாவட்டம் TMR இளங்கோவன் அவர்கள். குயில் கருப்புதான், பாடும் கானமோ கேட்பதற்கு சிறப்புதான், அடைக்காக்க தெரியாத பிறப்புதான், இது ஆண்டவனின் படைப்புதான், ஆனாலும் குரலோ கேட்க கேட்க இனிமைதான்.
1: குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்கு

உயில் ராகங்களை மீட்டி இந்த ஒரு மணி நேரமும் நினைவில் நீங்காத பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை பூங்குயிலின் ராகத்தெரிவில் அலங்கரித்திருந்தார் ஈரோடு மாவட்டம் குளத்துப்பாளையம் TMR இளங்கோவன் அவர்கள். மீண்டும் மற்றொரு அழகிய சந்திப்பில் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரியதர்ஷினி.

நேர்களே, இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பூங்குயில் ராகம் உங்களுக்கு பிடித்துள்ளதா? அப்பொழுது எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கோடைப்பண்பலை 100.5, கொடைக்கானல் 624, 101 என்ற முகவரிக்கு.

0: நம் கோடைப்பண்மலை 100.5 அணில் பாஸ்தா தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி விபத்து மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகள் 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாட்டில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தி திறன் பயிற்சி பெற்ற மருத்துவர்களை உருவாக்க சம அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் திரு மகேந்திர தேவ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் நரசாப்பூர் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் நாளை முதல் நெல்லூர் ரயில் நிலையத்திற்கு காலை 8:41 வந்து சேரும் என்று தெற்கு கடலோர ரயில்வே அறிவித்துள்ளது. தூத்துக்குடி கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அனில் பாஸ்தா,
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கும் வண்ணத்துரிகை.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணினாலே சினிமா பற்றிய கேள்விகளோடு நேயர்களை சந்திக்கும் இனிய நிகழ்ச்சியாய் கோடை பண்பலை 100.5 சினிமா கொட்டகை. கேள்விகள் தயாரா இருக்கு, நேயர்களும் தயாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேயர்கள் வரலாம் 24 24 24 24 24 26 24 24 29 290 333 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு
1: பிரியதர்ஷினி,
0: சசிரேகா, குமரகுரு. இனிய மாலை வணக்கம் நேர்களே.
1: மாலை வணக்கம் நேர்களே.
0: பிரியதர்ஷினி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க அப்படியே தான் இருக்கோம்.
1: அப்படியே தான்
0: இருக்கு. சரி, நிறைய கேள்விகள் வச்சிருக்கோம், நேயர்களும் நிறைய அப்படியே இணைப்புல வந்துட்டே இருக்காங்க. நேயர்களை பாத்திரலாம்.
1: பாத்திரலாம்.
0: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம்மா.
2: ஹலோ. வணக்கம்.
1: ஹலோ.
2: காரைக்குடியில இருந்து சக்காலைக்குட்டி வள்ளியப்பன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: இனிய மாலை வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் ஐயா.
2: கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு உதயவண்ண வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். பிரியதர்ஷினி மேடத்துக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க. உங்களுக்காக வந்து கேள்வி தயாரா இருக்கு. இன்னைக்கு சினிமா கொட்டகை, சினிமா சம்பந்தமா கேள்வி கேட்போம். உங்களுக்காக ஒரு இப்ப பாடல் வருது, பாடல முத கேட்கலாம். கேட்டுட்டு பாடல்ல இருந்து தான் கேள்வியே தொடங்க போறோம்.
2: ஓகேம்மா.

0: இணைப்பில் இருக்கீங்களா ஐயா? இந்த ஒளிபரப்பாச்சு இல்லையா, இந்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம்.
1: படம் வந்து
0: என்னங்கய்யா?
1: நல்ல பேசு பூ.
0: இல்லைங்களே, கொஞ்சம் யோசிச்சு சொல்லலாமா? அடுத்த நேருக்கு வழிவிட்டுலாமா?
1: அடுத்த நேருக்கு வழி. நன்றி மேடம்.
0: நன்றிங்க. அடுத்து வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்கய்யா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
2: விருதுநகர் மாவட்டம், அருப்புக்கோட்டை, திருநகரம், பாண்டியராஜ்.
3: பாண்டியராஜ் ஐயா,
2: நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
3: எல்லாரும் நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கேன்.
3: சரிங்கய்யா, இப்போ குறிப்பு பாடல் ஒலிக்கும், அதை கேளுங்க.

0: பாண்டியராஜன் ஐயா, இணைப்பில் இருக்கீங்களா?
1: இருக்கேங்க.
0: பாடல் கேட்டீங்களா? என்ன திரைப்படம்? இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம்?
1: எனக்கு எல்லா படமும் பிடிக்கும். வேற நடிகர்கள் யாருன்னு சொல்லலாம்?
0: நடிகர்கள் நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கணும், யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். இந்த திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா, சொல்ல துடிக்குது மனசு, 1988 வெளிவந்த திரைப்படம், சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும் எனக்கு.
1: நடிகர் அஜித்.
0: நன்றிங்க. அடுத்து வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்கய்யா.
2: திண்டுக்கல் மாவட்டம், அய்யலூர். கார்த்திக்
3: ஐயா. ஐயப்போ எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
3: சரிங்கய்யா, இப்போ ஒலிக்கும் குறிப்பு பாடலை கேளுங்க.
2: அதான் சொல்ல துடிக்கிற மனசு அதான் சொல்லிட்டீங்க படம்.
3: சரிங்க,
0: சொல்ல துடிக்குது மனசு. யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க ஐயா அந்த படத்துல?
2: கார்த்திக் கதாநாயகன், அந்த கதாநாயகி பிரியாஸ்தீன் ஒரு லேடி,
0: சார்லி இருப்பாரு, மலேசியா வாசுதேவன், ராதா ரவி,
2: அதெல்லாம் ஞாபகம் இல்லைங்க.
0: சரிங்க. இசை?
2: இளையராஜா.
0: இளையராஜா, சரிங்க. இந்த திரைப்படத்திற்கு கதை எழுதியவர் யார், அதான் கேள்வி.
2: லெனின் ஒருத்தர்.
0: அவர் வந்து திரைக்கதை
2: டைரக்டர்ங்களா?
0: அதாவது இயக்கமும் திரைக்கதையும் லெனினும் சுந்தரேஸ்வரர் ரெண்டு பேரும் எழுதியிருக்கிறாங்க. நான் சொல்றது இந்த திரைப்படத்திற்கான கதை அமைப்பு, கதையை ஒழுங்குபடுத்தி கொடுத்தவர் இல்லைங்களே. இதே மாதிரி அவரும் கொஞ்சம் பிரபலமானவர், நிறைய திரைப்படங்களை நடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு எழுத்தாளர். பாட்டெல்லாம் எழுதலைங்க. அவர் வந்து ஒரு நாடக கலைஞர், நாடகத்திலிருந்து தான் திரைத்துறைக்கே வந்தார்.
2: நினைக்கிறேங்க
0: இல்லைங்களே.
2: சரி,
0: நன்றிங்க. வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. கோடைப்பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை.
4: வணக்கம்மா, நான் தஞ்சாவூர்லேருந்து போனேன்.
3: புவனேஸ்வரம். சொல்லுங்கம்மா.
4: ஆமாம்மா.
3: வணக்கம்மா.
4: ஆ வணக்கம்மா. இது
3: கேள்வி கேட்டிங்களா?
4: ஆ கேட்டேம்மா. இது பாலகுமாரனா?
0: இல்லைங்களே. கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் இருந்து இருந்தவங்க தான் இருக்கிறவங்க தான் அவங்க.
4: கிரேசி மூவனா?
0: கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க. என்ன கொஞ்சம்?
3: இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க.
0: அந்த காலகட்டத்தில் அவங்களோட சேர்ந்து தான் இவங்க எல்லாமே நாடகத்துறையில் நடிச்சிட்டு இருந்தவங்க. இல்லையே, கொஞ்சம் அந்த நாடகத்துறை சம்பந்தமாக இருக்கவங்கள மட்டும் அப்படியே கொஞ்சம் யோசிங்க.
4: மனோகர்?
0: இல்லைங்களே. சரிங்கம்மா, நன்றிங்க. புவனேஸ்வரி, நல்ல முயற்சி. பிரதாப் போத்தன், சரிங்களா? இவர் தான் வந்து சொல்ல துடிக்குது மனசு அந்த திரைப்படத்துக்கு கதை எழுதியவர்.
5: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
8: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையாக AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
11: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
10: எப்படிமா?
11: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
10: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
12: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
13: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
12: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
13: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே.

0: இது மிஸ்டர் கோல்ட். ஒரு லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத ஒரு லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி ஒரு லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத ஒரு லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
6: அனில் பாஸ்தா,
5: தாராபுரம், VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
7: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

பந்தாடும் பந்தாட்டம். இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளிலும் நடக்கிற உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக. மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
4: இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 வண்ணத்துரியை சினிமா கொட்டகையாக இன்று வளம் வந்து கொண்டிருக்கிறது.
5: பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:23:45 ஆயிட்டிருக்கு.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
6: காந்தி கிராமம் கனிமொழி வீரமணி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
4: நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: உங்களுக்காக ஒரு பாடல் வருது, சரிங்களா? பாடலை கேளுங்க, நானே உங்கள்ட்ட கேள்வி கேக்குறேன்.

0: கனிமொழிமா, இணைப்புல இருக்கீங்களா? கேட்டீங்களா பாடல்? கேட்டீங்களா அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம்?
1: ஐயோ, இன்னொரு தடவை போடுங்க மேடம்.

0: கேட்டிங்களா?
1: படம் வந்து அறிந்தும் அறியாமலும்
0: மேடம். அறிந்தும் அறியாமலும் 2005 வந்த திரைப்படம் இது. யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கம்மா?
1: மேடம் ஆரியா.
0: ம்,
1: அப்புறம் புதுசா வருது
0: யாருன்னு
1: தெரியும்.
0: நவதீப்,
1: ராஜ், சமீஸ்தா.
0: அவ்வளவுதான் தெரியும். சரி, இந்த படத்தோட இயக்குனர்
1: வந்து விஷ்ணுவர்தன் மேடம்.
0: சரி, தயாரிப்பு
1: கீதா மேடம்.
0: எப்படி கூகுள் கடவுள் உங்களுக்கு உதவி செய்யறாரு பாருங்க. சரி
1: மேடம்,
0: ஈஸியா வந்துருச்சு, டக்குன்னு அடிச்சோடனே வந்துருச்சு. இருங்க, அடுத்து இருக்கு உங்களுக்கு. சரி, இந்த பாடல் கேட்டீங்கல்ல இப்போ, சில் சில் சில் சில் மலையே, அந்த பாடல பாடினவங்க யாரு? கூகுள் கடவுள் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. ஆமா, கேள்வி அதுதாங்கம்மா. அந்த பாடனவரை வச்சுதான் அடுத்த கிளை கேள்வியே இருக்கு. சரி, கனிமொழியம்மா
1: பாட்டு போடுங்க. எவ்வளவு நேரம் நாங்க சொன்னோம்ல, பாட்டு வந்து அந்த பாட்டை போடுங்க மேடம். என்ன சார் ஆசைப்படுத்துறோம்?
0: என்னங்கம்மா, என்ஆர்சி மச்சான்ல இருந்து போடலாம். நீங்க பதில் சொன்னாதான். என்ஆர்சி ராசாவே படத்துல இருந்து பாடல் போடலாம். நீங்க பதில் சொல்லணும்ல, பாடினவர் சொல்லவே இல்லையே. ஆமா, பதில் சொன்னவங்களுக்கு தான் பாடல். சரி, அடுத்த நேரம் சந்திக்கலாமா? உங்களை உங்க கூட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். க்ளூவா? அவர் வந்து என்ன சொல்றது, நிறைய திரைப்படங்கள்ல பாடி இருக்கிறாரு, பாடல் ஆசிரியர். சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான் அவரு. ஸ்நேகன் இல்லையே, அதே போலதான். அவர் மாதிரி தான் இவரும். பழனி பாரதி பாடல் ஆசிரியர். இவர் பாடகர், அதுவும் இல்லாம பாடல் ஆசிரியரும் கூட. நன்றிங்க கனிமொழியம்மா, உங்க கூட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். அடுத்து வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலிருந்து

0: சரிதா
1: சொல்லுங்கய்யா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க நல்லா இருக்கோம்.
2: சர்தார் ஐயா, இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் ஒளிபரப்பணும்.
0: ஆமாங்க.
2: அந்த பாடலுக்கான திரைப்படம் எது எல்லாம் சொல்லிட்டோம். அந்த பாடல பாடினவர் யார்? பாடகர் ஆண் குரலுக்கு சொந்தக்காரர் யார்? அதான் கேள்வி.
0: சங்கர் ராஜாங்களா?
2: இல்லைங்களே. கொஞ்சம் யோசிக்கலாம். க்ளூ, அவர் நிறைய பாடல் பாடியிருக்காரு. சரிங்களா, அவர் ஒரு பாடகரும்
0: கூட.
2: பாடகர்களா?
0: என்னங்க
2: சொல்லுங்க ஐயா?
0: பின்னணி
2: பாடகர், இசையமைப்பாளர். இல்லைங்களே. நிறைய திரைப்படங்கள்ல பாடியிருக்கிறாரு. ஏகன் படத்துல பாடியிருக்கிறாரு, வட்டாரம் படத்துல பாடியிருக்கிறாரு, நேபாளி படத்துல பாடியிருக்கிறாரு. பாஸ் என்ற பாஸ்கரன் படத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த முகப்பு பாடலே அவர் தான் பாடியிருப்பாரு. பானா காத்தாடி, அவன் இவன், கழுகு, மாற்றான், உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த திரைப்படத்தில் இருக்கும், மாற்றான் படத்தில். யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பு அந்த திரைப்படத்துக்கு, அறிந்தும் அறியாமலும் அந்த திரைப்படத்துக்கு. நிறைய வெற்றி பாடல்களை பாடியிருக்கிறார் இவர். சரோஜா படத்தில் பாடியிருக்கிறாரு. தெரியலங்களா? அடுத்த நேயருக்கு வழிவிட்டுலாமா? நன்றிங்க சர்தார். அடுத்து வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம். கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை.
3: வழங்கிய
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: உங்களுடைய பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
3: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம். இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
4: வணக்கம். விருது மாட்டம் திருத்தாங்கிலிருந்து மளிகை கடை பொன்ராஜ் மாலை. வணக்கங்கள்.
3: வணக்கங்கய்யா,
4: சொல்லுங்க மேடம்.
3: இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கொடுத்தோம், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், நடிகர்கள் எல்லாம் பேசியாச்சு, சரிங்களா?
4: சத்யன் மேடம்.
3: அழகா சொல்லிட்டீங்க. அவருக்கு ஒரு கிளை கேள்வி வச்சிருக்கோம். சத்யன் மகாலிங்கம்,
4: அப்படிதானே?
3: அவரு முதன் முதல்ல பாடின பாடல் எந்த திரைப்படத்துல இடம் பெற்றுச்சு, அந்த பாடல் எது? அதான் கேள்வி.
4: குழு கொடுங்க மேடம்.
3: கூட பாடினவர் பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஜாம்பவான், அனைத்து கலைகளையும் கற்ற வித்தகர்னு சொல்லலாம்.
4: தெரியல மேடம், அடுத்த நேரம்.
3: நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. பண்பலை சொல்லும் நேரம் மாலை 4:32:58 ஆயிட்டிருக்கு. இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கரூர் மாவட்டம் வெங்கமேட்லேருந்து விஜயாங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்தில் அனைவரும் நலமாக இருக்குங்கம்மா.
1: 27 உதய நாள் வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்களுக்கும் உதய நாள் நல் வாழ்த்துக்கள் விஜயாமா. சரிங்க விஜயாமா,
1: சொல்லுங்க மேடம்.
0: சத்யன் மகாலிங்கம் அவர் ஒரு பாடகர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், சரிங்களா? அவர் பாடிய முதல் பாடல் எது, எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுச்சு?
1: மேடம் சரோஜாவாங்க.
0: சரோஜாவில் பாடியிருக்காரு, ஆனால் அது முதல் பாடல் இல்லையே. அது ஒரு பெரிய ஜாம்பவான் நடித்த திரைப்படம்.
1: ரஜினி படங்களா?
0: இல்லைங்களே, அப்படியே வந்துட்டீங்க அந்த வகையில. அந்த வந்துட்டீங்க அந்த வகையில் அடுத்து இருக்கிறவர் யாரு?
1: ரஜினி கமல் தாங்க.
0: ஆ, கமலஹாசன் நடித்த திரைப்படத்தில் அவர் பாடியிருப்பார்.
1: கமலஹாசன் திரைப்படம்.
0: ஆமாம்
1: மேடம். வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மேடம்.
0: வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல என்ன பாடல்
1: மேடம்? பாட்டு மனசுல இருக்கு, வரமாட்டேங்குது மேடம். உங்களுக்கு
0: கொஞ்சம் கொஞ்சம் யோசிங்க யோசிங்க. இங்க இருக்கு இங்க வரல அப்படிங்கிறீங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சு சொல்லலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அதேதான், கலக்க போவது யாரு. சரி, அழகா சொல்லிட்டீங்க. இன்னும் அதுல வந்து அந்த பாடலை சத்யனோட சேர்ந்து பாடினது யார்? என்ன பாடல் கேட்கலாம் இப்போ?
1: முள்ளுமலரும். அந்த பாட்டு வரி வரல
0: முள்ளுமலரும் தானே? நேத்து வச்ச மீன் குளம் அப்படிதான் ஆரம்பிக்கும். விஜயம்மா, கத்திரிக்கா. சரி, உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம்.

0: அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: இசை வேகம் 100.5 இல் இன்று மாலை

0: பருத்திலிருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இனோவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: இசை வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
4: நடையிலும் உடையிலும் தலை வந்தால் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
6: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை.
7: இணைந்திருக்கிறோம். 4:39.
6: அடுத்த இணைப்புல வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ் மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்?
6: நலமா இருக்கும் சுரேஷ். கூகுள் சுரேஷ்.
8: ஓகே மேடம், சொல்லுங்க மேடம்.
6: உங்களுக்கு பேர் பாருங்க, நிரந்தரமாவே ஆயிருச்சு நாங்க வச்ச பேரு. கேள்வி ரொம்ப ஈஸி தான், நீங்க பதில் சொல்லிருவீங்க. ஆடாடா, உங்களுக்கு இந்த கேள்வி எடுத்து வச்சிட்டமே.
8: சரிங்க மேடம், என்னால பாட்டு கேட்கலாம் மேடம், ரொம்ப நல்லா.
6: சரி, பாடல் கேட்கலாம். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா சரியா?
8: ஓகேங்க மேடம்.
6: உங்களுக்காக ஒரு குறிப்பு பாடல் வருது, கேட்கலாம்.

0: கேட்டிங்களா சுரேஷ்?
1: மேடம் ஒண்ணுமே புரியல மேடம், அது என்ன வரிக்கல தெரியல.
0: ஒண்ணுமே புரியலையா? புரியாமலா பாட்டு எழுதுனாங்க?
1: பாடல்
0: கேக்கலன்னு சொல்லுங்க, பாடல் வருது மீண்டும் ஒரு முறை.

0: சோம்பல் முறைக்கு இல்லவே. கேட்டிங்களா சுரேஷ்?
1: கேட்டோம்னா வரிகளே புரியல மேடம். ஏதாவது வரிகள் ஃபஸ்ட் வரி தான் சொல்லுங்களேன். ஃபஸ்ட் வரியா சொல்லுங்க மேடம், வரிகள் சரியாக புரியல மேடம்.
0: இப்படித்தான் ஆரம்பிக்கும் பாட்டே, வெள்ளை பூ. இந்த பாடல் இப்படித்தான் ஆரம்பிக்கும், வெள்ளை பூக்கள் மலர்வதெல்லாம் இப்படித்தான் ஆரம்பிக்கும் பாடலே.
1: அத வரிய புரியல மேடம்.
2: வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே,
0: இதுதான் முதல் வரியே இந்த பாடலுக்கு. முதல் வரியே இதுதான்.
1: வெள்ளை பூக்கள் மேடம்,
0: வெள்ளை பூக்கள்.
1: இல்ல அதுக்கப்புறம் வரிகள் வரியல மேடம்.
0: இன்னும் ஒரு முறை உங்களுக்காக இந்த பாடல் கொடுக்கலாம், நீங்கள் வந்து சரியாக கவனிக்கலை அப்படின்னா அடுத்த நேருக்கு போயிடலாம். சரிங்களா?
1: சரிங்க மேடம்.

0: சிம்ரன் நடிச்சிருக்காங்க.
1: அப்புறம்
0: நந்திதாராஜ் மேடம்.
1: சரி, பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாரு.
0: ஆமாம் மேடம், மணிரத்னம் இயக்குனர் மேடம்.
1: ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. அதில் ஒரு குட்டி பாப்பா இருப்பாங்கல்ல?
0: ஆமாங்க மேடம், பார்த்திபன் அவங்க பொண்ணு மேடம்.
1: சரியாக சொல்லிட்டீங்க. அவங்களுடைய பெயர்?
0: பேர் மேடம்,
1: க்ளூ கொடுத்துட்றோம். அவங்க இந்த திரைப்படத்தில் மட்டும்தான் நடிச்சிருப்பாங்க. பேர் பேர் பேர் அதான் முக்கியம்.
0: சுஜாதா மேடம்.
1: இல்லையே.
0: நல்ல பேர் மேடம். சரியா மேடம் இல்லைங்களே.
1: என்ன பாடல் கேக்கலாம் இப்போ? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா, அந்த பாட்டு வேணுமா? சரி சரி, இருங்க இருங்க இருங்க இருங்க
0: சொல்லுங்க மேடம்.
1: அந்த பாப்பா பேரு திரும்ப சொல்லுங்க.
0: கீர்த்தனா மேடம்.
1: இனிஷியல் சொல்லணும்ல?
0: பி.எஸ்.
1: கீர்த்தனா. கன்னத்தில் முத்தமிட்டால் அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. 2002லையும் 2003ல், அதாவது 2002ல் தமிழக அரசோட விருது பெற்ற திரைப்படம், 2003ல் தேசிய விருது பெற்ற திரைப்படம் கன்னத்தில் முத்தமிட்டால். நன்றிங்க சுரேஷ்.
2: வண்ணத்தூரிகை.

0: கேட்டிங்களா
1: மேடம்? கன்னத்தில் முத்தம் பால் மேடம்.
0: அப்பாடா, ஒரு வார்த்தை உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள. சுரேஷ், கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படம் கரெக்டு? சரி, அது யார் யாரெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்கிறாங்க? அடுத்த கேள்வி.
1: மேடம், இவர் மாதம் நடிச்சிருக்காரு மேடம்.
0: சரி,
1: இவர் ரகுமன் இசை. ரகுமன் யார்? ரகுமன் இசை மேடம்.
0: சரி,
1: அதுக்கப்புறம் நீங்க தான் மேடம் கேள்வி.
0: நீங்க நான் கேட்டதுக்கே சரியா பதில் சொல்ல டக்குன்னு அங்கிட்டு தாவிட்டீங்க. மாதவனை மட்டும் சொல்லிட்டு வேற யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? ஒரே ஒருத்தர் தான் அந்த திரைப்படத்தை நடிச்சிருந்தாரா?
1: என்ன மேடம்? இல்ல மேடம், எதுவுமே எடுத்துக்கிட்டேன் மேடம். இவங்க

0: அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
7: வணக்கம்.
8: 2.5 கோடி மக்களின் ஆதரவு பெற்ற ஒரே பண்பலை கோடை பண்பலை 100.5 மாலை வணக்கம்.
6: பேசுங்க, நீங்களே உங்க ஸ்டைலே சொல்லுங்க.
8: பெருந்திரை திருவாஜி சிலியம்பலையும் சோமசுந்தரம்.
7: சோமசுந்தரம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கு மேடம். மேடம் நீங்க எப்படி இருக்கு? மேடம்
7: நாங்க நல்லா இருக்கோம்.
6: சோமசுந்தரையா? மேடம் சோமசுந்தரையா கேக்கல.
8: மேடம் நல்லா இருக்கீங்களா? மேடம்
6: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கோங்க.
8: சரிங்க மேடம்.
6: சரிங்க சோமசுந்தரையா,
8: சொல்லுங்க மேடம்.
6: உங்களுக்காக ஒரு குறிப்பு பாடல் கேட்கலாமா?
8: கேட்கலாம் மேடம்.

0: ஹலோ,
1: கேட்டிங்களாயா?
0: கேட்டோம் மேடம்.
1: என்ன திரைப்படம், என்ன பாடல்?
0: ஒரு குழு கொடுக்கல மேடம்.
1: இந்த பாட்டு க்ளூவா
0: மேடம்? சச்சின்.
1: அப்படி வரணும் பதில். சரிங்கய்யா, யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில்? சச்சின்ல

0: மட விஜய் வடிவேலு அஜினு ஜெனிபா
1: ஜெனிபா இல்ல ஜெனிலியா
0: ஜெனிலியா ஆமா மேடம்
1: பேரை மாத்தி சொல்ல கூடாது எல்லாரும் சண்டைக்கு வந்துருவாங்க பேர் முக்கியங்க சரி
0: ஆமா மேடம்
1: ஜெனிலியாக்கு பின்னணி குரல் கொடுத்தவங்க யார் அவங்களும் ஒரு நடிகை
0: அங்க கூட இங்க தெரியுங்களா மேடம்
1: கிளை கேள்வி கேட்டா தானே நல்லா இருக்கும்
0: ஆமா மேடம் ஒரு குழு கொடுங்க மேடம் அதுக்கு சொல்லிடுறேன்
1: அவங்க ஒரு நடிகைன்னு சொல்லிட்டேன்
0: நடிச்சிருக்காங்க மேடம் பல படங்கள்
1: 2005 வெளிவந்தது ஒரு திரைப்படம் அவங்க நடிச்சு ஆமா அதுக்கப்புறமும் நிறைய திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க சேரன் படத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க ஒரு திரைப்படத்துல
0: சேரன் பாண்டியங்களா சேரன்
1: சேரன் நடிகர் சேரன் இருக்கார் இல்லையா இயக்குனர் சேரன் இருக்கார்ல அவர் நடிச்ச திரைப்படத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க கடைசியா இல்லைங்களே
0: ரேவதி இருக்குமா மேடம்
1: இல்லைங்களே இவங்களா அவங்களா யாரோ ஒருத்தர்
0: கன்னிகா
1: கன்னிகா எப்படி கரெக்டா சொன்னீங்க
0: இருந்தாலும் அந்த யூக்குலயே வந்த மேடம் கரெக்டா தெரிஞ்சிச்சு மேடம்
1: கூகுள் கடவுள் ஹெல்ப் பண்ணிட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க
0: மேடம் நான் மூணு ரெண்டு பேர் சொன்னீங்க சரி கன்னிகா தான் இருக்குன்னு நான் யோகம் பண்ண மேடம் அவங்க கூட ரோஜா கூட்டத்துல என்ன ஒரு படம் நடிச்சிருப்பாங்க
1: ஃபைவ் ஸ்டார் படத்தை நடிச்சிருப்பாங்க
0: ஆமா மேடம்
1: சரி என்ன பாடல் கேட்கலாம்
0: நன்றிங்க
1: உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5 இதிலிருந்து

0: விருந்துரை கேட்டோம். பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
3: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய சினிமா கொட்டகை.
4: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் அனீஸ் சரவணன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ஆர் சிவகுமார். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா.
3: கோடை பண்பலை 100.5 இனி கவித்தூரிகையால் இசைவண்ணம் பூச காத்திருக்கிறது சித்திர செவ்வானம். மும்பை செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி தெரிவித்துள்ளார். ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பகலின் உழைப்பு முடிந்து இரவின் அமைதியை தேடி நகரும் இந்த இடைப்பட்ட அந்தி பொழுது எவ்வளவு அழகானது! அந்த அழகிற்கு மேலும் வண்ணம் சேர்க்க மலர்கிறது நம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு அபிநயா கணேஷ்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
8: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
7: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
8: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
7: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
8: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
9: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
10: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
11: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
10: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: கன்னத்தில் கண்ணம் வைத்து பேசும் மௌன மொழியில் காலமே உறைந்து போகிறது அவள் இதழ்களின் வழியில்.

கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 8 மணிக்கு வலம் வர காத்திருக்கிறது இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக சொல்ல துடிக்கும் என் காதல் கதையின் முதல் எழுத்து அவள். நெஞ்சில் ததும்பி வழியும் பேரன்பின் ஒற்றை முகவரி அவள். விழி மூடினாலும் பிரியாத என் உயிர் நிழலும் அவள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
4: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
5: We are ready.
6: We are ready.
7: We are ready.
8: We are ready.
9: We are ready.
10: We are ready.
11: We

0: பந்தாடும் பந்தாட்டம் இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைய வணக்கனே.
2: அனைய வணக்கனே.
0: அப்பப்பா ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாக்கு கொடுக்கலாம். சாக்கு மேல சாக்கா இருந்தா, அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருந்தா நம்ம என்னதான் பண்றது? எத்தனையத்தான் தாங்கும் இந்த குட்டி இதயம். அப்படித்தானே எல்லாருக்கும் மனநிலை இருக்கு?
1: ஆமானே ஆமானே.
2: இதுதானே ஃபுட்பாலோட சுவாரஸ்யமே. இதுதான் எப்ப என்ன நடக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது.
0: அதேதான், நான் கூட பிரேசில் ஜப்பான் மேட்ச் பார்த்து முடிச்சேன். ஜெர்மனி தோத்துருச்சு அப்படின்னு சொன்னதும், இந்த ஜெர்மனியா தோத்துருச்சா, என்னடா இது, பராகுவே அவ்வளோவா நல்லா விளையாண்டாங்கன்னா நிஜமா நல்லா விளையாண்டாங்க. சரி நெதர்லாண்ட்ஸ் மொராக்கோ, வழக்கம் போல நெதர்லாண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான டீம், பேப்பரில் கன்ஃபார்மாக நெதர்லாண்ட்ஸ் ஜெயிக்கும். இன்றைக்கி சாயந்தரம் பேசுகிறப்ப நெதர்லாண்ட்ஸ் ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம பேசலாம். இன்னைக்கு ஒரே ஒரு போட்டி கஷ்டமான போட்டியாக இருக்கிறது வந்து போர்ச்சுகலுக்கும் குரோவேஷியாவுக்கும் தான். மிச்சபடி ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு மெத்தனத்தில் நினச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் நினைக்காதீங்க தம்பி, நாங்கள் விளாடுவோம். மொராக்கான சும்மா நான் நினச்சிங்க, ஆப்பிரிக்கா டீம் அடுத்த ரவுண்டுக்கு எப்படி நெதர்லாண்ட்ஸ் ஒரு 2010 உலகக்கோப்பை ஃபைனல் வந்த அணியை போகிற போக்கில் புரட்டி விட்டு போயிட்டாங்க. சரி, இப்படி நம்ம பொதுவாக பேசாமல் ஒவ்வொரு போட்டியும் என்ன நடந்தது அப்படின்றத ஆரம்பித்து சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் பகிர்ந்துக்கலாம். முதல் போட்டி
2: ஜப்பான், ஜப்பானுக்கும் பிரேசிலுக்கும் வரலாறு படைத்த ஒரு அணிக்கும். இது வரைக்கும் வேர்ல்டு கப் ஜெயிச்சதே இல்லை, ஆனால் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, வரலாற்றில் பங்கேற்போம் அப்படின்ற சொல்கிற ஒரு அணிக்குமா நடந்த ஒரு போட்டி. இந்த போட்டியில் ஜப்பான் 1-க்கு பிரேசில் 2 அப்படின்ற கணக்கில் பிரேசில் ஜெயிச்சிட்டாங்க, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டாங்க.
1: முதல் கோல் பார்த்தீங்கன்னா ஜப்பான் அணியோட சேனோ போட்டியோட 29வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார்.
0: செமையான கோல் அது. நிஜமா ஒரு மிட்ஃபீல்டில் கிரவுண்டோட நடுவில் பிரேசில் அணி வீரர் ஒரு பாசை தவறுதலாக கொடுப்பாரு. எங்கேருந்து தான் சனோ பாஞ்சு வந்தாருன்னு தெரியாது. அருமையாக அந்த பாலை கால்கிட்ட அப்படியே தட்டி சோலோரன் ஒரே தனிநபர் பந்தை தாங்காலே வச்சு கொண்டு போய் பாக்ஸுக்கு வெளியில் நின்று ஒரு பயங்கரமான ஒரு முரட்டுத்தனமான ரைட் லெக்கில் ஒரு ஷூட்டு. கோல் கீப்பரோட வலது பக்கம் கோல் கீப்பர் என்னதான் தாவுனாலும் பந்து வலையை பிச்சுட்டு போகுது. அப்படியே பார்த்தோன்னா சனோ கீழே விழுந்து கிடப்பார் அடித்த வேகத்தில். ஒரு தனிநபராக எப்படி டேக்கிள் பண்ணுற டிஃபெண்டரை தாண்டி

0: கோல் அடிக்க முடியுன்றதுக்கு ஒரு தரமான மற்றும் சிறந்த உதாரணம் தான் நீங்கள் சொன்ன சனோ அடித்த கோல். ஆ, அடுத்த
1: கோல் வந்து பிரேசில் அணியோட முதல் கோல். கெசமேரா அப்படின்ற ஒரு 56வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தாரு.
0: அந்த கோலும் ஒரு அருமையான கோல். எப்படின்னா, ஒரு ஹெட்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ தலையில் பலம் இருக்கணுன்றதை காட்டுறதற்கான ஒரு முயற்சி அந்த கோல். சிறப்பான முயற்சியாக இருக்கும் கெசமேரோட்ட இருந்து கோல் கீப்பரோட இடது கை பக்கம் நல்ல ஒரு உயரத்தில் தாவி தலையை பின்னாடி சாச்சு நட்டுன்னு ஒரு அடி. அப்படியே கல் தலையை செவத்தில் அடிக்கிற மாதிரி பந்தில் அடிப்பார், பந்து பறந்து போகும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 அட்டம்ப்ட் பிரேசிலிருந்து பண்ணுவாங்க. குறிப்பாக இதே மாதிரி ஒரு ஹெட்டர், நல்ல பவர்ஃபுல் ஹெட்டரை ஜப்பானோட கோல் கீப்பர் திறம்பட அந்த கோலை தடுப்பார். அதில் இன்னும் உத்வேகம் அடைஞ்சு தான் கேசமீரோ ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஹெட்டரை போட்டு ஒரு கோலை போட்டு பிரேசிலை சமப்படுத்துவார்.
1: பிரேசிலோட ரெண்டாவது கோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மார்டினெலி 90வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சுப்பார்.
0: இந்த மார்டினெலியோட கோல் தான் பிரேசிலோட கொண்டாட்டத்தின் உச்சத்துக்கே கொண்டு போவார். ஏன்னா அது போட்டியோட நிறைவு நேரம், நல்ல ஒரு பாஸை ரிசீவ் பண்ணி அதையும் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஷூட்டில் ஜப்பானுக்கு எதிராக அந்த கோலை பதிவு செஞ்சு ஜப்பானுக்கு ஹார்ட் பிரேக்கிங் இதய வழியை கொடுத்துட்டு பிரேசிலுக்கு இன்ப வழியை கொடுத்த ஒரு தருணமாக அந்த தருணம் பார்க்கப்படுது. நல்ல போட்டி, நல்ல டிஃபென்ஸு. பிரேசில் பண்ண ஒரே ஒரு சின்ன தப்பாக அந்த டிஃபென்ஸில் விட்ட கோட்டையை கனக்கச்சிதமாக சனோ பயன்படுத்தி வரலாறுல இடம் படிக்கிறதற்கான முயற்சியை ஜப்பான் செஞ்சது. ஆனால் அப்படிலாம் நாங்கள் விடுறா இல்லை, 5 டைம் சாம்பியனு, உங்களை அடித்து பறக்க விடுவோன்னு பிரேசில் பறக்க விட்டுட்டாங்க.
2: சனோக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு தானே, ஏன்னா அவரோட முதல் இன்டர்நேஷ்னல் கோலே இதுதான். ஒருத்தருக்கு முதல் இன்டர்நேஷ்னல் கோல் வேர்ல்டு கப்பில் வர்றது, அதுவும் ஒரு நாட் அவுட் சீரீஸில் வருதுன்றது அருமையான விஷயம். அதை அவர் என்றைக்குமே மறக்க மாட்டார். அவரோட ஃபுட்பால் வாழ்க்கையில் இது ஒரு பொன்னான நாள் தான். நம்ம பிளேயர்களை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கோம், கோச்சை பற்றியும் பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்பயுமே பிரேசில் பின்தங்கி தான் இருந்தாங்க. இதுக்கு காரணமாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அவங்களோட நட்சத்திர வீரர் நெய்மர் உள்ளுக்கில் வரல. என்னப்பா பிரேசிலோட கோச் பெரியாலும் சொன்னீங்க, பிரேசில் 5 வேர்ல்டு கப் வின் பண்ண டீம்னு சொன்னீங்க, பெருசாக அப்படி எதுவும் நடக்கலையே, முதல் ஹாஃபில் ஜப்பான் தான் கோல் போட்டு முன்னணியில் இருக்காங்களேன்னு எல்லாம் நினச்சாலும், பிரேசிலோட கோச் கார்லோ அன்சலோட்டி நான் யாருன்றதை செகண்ட் ஹாஃபில் ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தார். என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப தடுமாறிட்டு இருந்தார், ரொம்ப தடுமாறிட்டு இருந்த கெசமீரை மாற்றி நெய்மரை உழுக்கில் தான் கொண்டு வர போகிறாரு அப்படின்னு எல்லாம் நினச்சாங்க. ஆனால் அவர் அப்படி பண்ணலை. அதுக்கு பலனாக அவர் மேட்ச்சை ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்தில், அதாவது 56 நிமிஷத்தில் ஒரு கோலை போட்டு சமநிலைக்கு கொண்டு வந்திருந்தார். ரெண்டாவதாக ஒரு 70வது நிமிஷத்தில் மார்ட்டி வீரராக கொண்டு வந்த மார்டினெலி தான் பிரேசிலுக்கான இறுதி கோலை போட்டு பிரேசிலை வின் பண்ண வச்சார். இதுலேருந்து தெரியும் பிரேசிலோட கோச் கார்லோ ஆன்சலோட்டி. அடுத்த போட்டி, இதுவும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு போட்டி பற்றி பேசிடுவோமா?
1: ஜெர்மனிக்கும் பாருகேவிக்கும் ரொம்ப பாரபரமாக நடந்துச்சு, 1-1 கோல் கணக்கில்.
0: நல்ல முயற்சி ரெண்டு அணியுமே செஞ்சாங்க. இதில் ஜெர்மனியோட கோல் முயற்சியும் நல்லா இருந்தது, பாருகேவோட கோல் முயற்சியும் நல்லா இருந்தது. என்ன இந்த கால்பந்தாட்ட ரசிகர்கள் மத்தியில் ஒரு உலகத்தரம் வாய்ந்த அணி ஜெர்மனி அணி. ஒரு 2014 உலகக்கோப்பை ஜெயிச்சதை ஒரு பெரிய அணி. அதுக்கப்புறம் இப்போ தான் ரவுண்ட் ஆஃப் 32, அதாவது ரவுண்ட் ஆஃப் 16 இது வரை இருந்தது. இந்த ரவுண்ட் ஆஃப் 32 கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு தகுதி பெற்றிருந்தப்போ பெரிய எதிர்பார்ப்பு அந்த அணி மேலே இருந்தது. எல்லாருமே நம்ம நாங்கள் பேப்பரில் அந்த அணி ஸ்ட்ராங், சொல்லப்போனால் சிறப்பான வீரர்கள் ஹேவேட்ஸாக இருக்கட்டும், கிம்மிச்சாக இருக்கட்டும், வோல்டேமேடாக இருக்கட்டும், இப்படி உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள் அவங்க கையில் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க தோத்ததை வந்து நிஜமாகவே ஏற்றுக்கிறவே முடியாது, அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த அணியாக கருதப்பட்டாங்க. பராகுவே அணி வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஜெயிச்சாகணுன்ற வெறி அவங்களோட ஆட்டத்தில் காண முடிஞ்சது. யார் யார் கோல் போட்டாங்கன்னு பேசிடலாமா?
1: கண்டிப்பாக பேசலானே. பராகுவே அணியோட முதல் கோல் என்சிசோ போட்டியோட 42வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். அடுத்து ஜெர்மனி அணியோட முதல் கோல் ஹாவர்ட்ஸ் அப்படின்றவர் போட்டியோட 54வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். ஆனால் போட்டி சமநிலையில் முடிஞ்சிருச்சு.
2: 16 வருஷத்துக்கு அப்புறமா உலகக்கோப்பைகளில் நுழைஞ்ச பராகுவே அணி தன்னோட முதல் நாக் அவுட் சுற்றில் வெற்றி அடைஞ்சிருந்திருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம், ஏன்னா ஜெர்மனி சாதாரண அணி கிடையாது. 4 முறை உலக சாம்பியன் ஆகியிருக்காங்க, 4 முறை உலகக்கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. 2014 அப்புறம் அவங்களோட உலகக்கோப்பை வரலாற்றில் ஒரு சொல்லிக்கும்படியாக எதுவும் அமையலை. ஏன்னா 2018 அவங்க குரூப் ஸ்டேஜில் வெளியேறிட்டாங்க, 2022 குரூப் ஸ்டேஜில் வெளியேறிட்டாங்க, இப்போயும் முதல் நாக் அவுட் சுற்றுலேயே வெளியேறிட்டாங்க.
0: அதே தான் இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, மேட்ச் ட்ரா, ரெண்டு பேரும் ஒவ்வொரு கோல் அடித்து போட்டி சமநிலையில் நடந்தது. இது எலிமினேட்டர் ரவுண்ட், அதாவது ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும். நாக் அவுட்டுன்றதுனால பெனால்டி ஷூட் அவுட்டுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுச்சு. வாய்ப்பு என்னமோ, மொதல் சான்ஸே ஹேவேட்ஸ் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அவர் கோல் அடிக்க முடியலை. ஆனால் அதுக்கு பதிலாக வரிசையாக பராகுவே அணி 3 கோல் பெனால்டி ஷூட் அவுட்டில் தொடர்ந்து அடித்தாங்க. அதுக்கடுத்து 2 வாய்ப்பையும் ஜெர்மனி கோலாக பதிவு செஞ்சாலும் 4வது வாய்ப்பை 2 அணிகளுமே தவற விடுறாங்க. 4வது பெனால்டி ஷூட்டை ஜெர்மனிக்கு வால்டேமேட் மிஸ் பண்ணுறாரு. அங்கே பராகுவேக்கு வந்து சனாப்ரியா வந்து அந்த வாய்ப்பை இழக்கிறாரு. அடுத்து அமீரி வந்து ஜெர்மனிக்கு கோல் அடிக்கிறாரு, ஆனால் பராகுவே வீரர் வந்து வாய்ப்பை இழக்கிறாரு. ஆனால் பராகுவே வீரரான கேனல் கடைசி கோலில் பதிவு, அதாவது கடைசி பெனால்டி ஷூட் அவுட்டை உள்ளே அடிக்கிறாரு. தா அவர் வந்து வெளியே அடிக்க அப்போ ஏற்பட்ட ஒரு எழுச்சி தான் அந்த அரங்கத்தில். ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோன்னு எப்படியெல்லாம் கத்தி சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் பராகுவே வீரர்கள்

0: அவங்களோட கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஒரு சிறப்பான போட்டியாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் கால்பந்தாட்ட ரசிகர்களுக்கு, குறிப்பாக ஜெர்மனி நாட்டு கால்பந்தாட்டத்தை ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்த போதிலும் வரலாறை படைத்திருக்கிறார்கள். பராகுவே ரவுண்ட் ஆஃப் 16 தகுதி பெறுறாங்க.
1: அப்புறம்னே அடுத்த போட்டிக்கு போயிடலாமா?
0: அதே தான், அடுத்த போட்டியும் ஒரு அருமையான போட்டி. அப்படிதானே?
2: அதே தான், இதே மாதிரி பெனால்டி ஷூட் அவுட்லாம் நடந்து முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு போட்டி, மொராக்காவுக்கும் நெதர்லாந்துக்குமான ஒரு போட்டி. அதை பற்றி பேசிடலாமா?
1: கண்டிப்பாக பேசலானே. இப்போ நெதர்லாந்து அணியோட முதல் கோல் கேக்போ அப்படின்றவர் போட்டியோட 72 ஒரு கோல் அடிச்சாரு. மொராக்கோ அணியோட முதல் கோல் டிப்போ அப்படின்றவர் போட்டியோட 90 ஒரு கோல் அடிச்சு 1-1 கோல் கணக்கில் போட்டியை சமநிலையில் முடிச்சாங்க.
0: அதே தான், நெதர்லாண்ட்ஸ் அணி பார்த்தோம்னா 2010 உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்துக்கு ஸ்பெயினோட எதிர்கொண்டு 1-0 என்ற கோல் கணக்கில் தோத்துருப்பாங்க. அதில் ஆண்ட்ரே இனியஸ்டா ஒரு கோல் அடிச்சு ஸ்பெயினை ஜெயிக்க வைப்பாரு. நெதர்லாண்ட்ஸில் பெரிய பெரிய வீரர்கள் இருந்தாங்க, அயன் ராபன், வெஸ்லி ஸ்னைடர், இப்படி நிறைய பேர் இருந்த காலம் அது. ஆனாலும் இன்றளவுலையும் நேற்றைய போட்டியில் கேக்போ அடித்தார்ல கோல். கேக்போ ஒரு சிறந்த வீரர் நெதர்லாண்ட்ஸுக்கு. அவர் மட்டும் கிடையாது, கூப் மெயினர்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், குல்வெட்டுன்னு ஒருத்தர் இருக்காங்க. இந்த மாதிரியான பலம் வாய்ந்த வீரர்கள் வந்து நெதர்லாண்ட்ஸ் அணியில் இருக்காங்க. இவங்களோட பாஸ் அக்யூரசி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இவங்க மொராக்காட்ட தோக்க வாய்ப்பே இல்லைன்னு இந்த உலகமே எதிர்பார்த்துச்சு. அப்படிலாம் யாரும் எதிர்பார்க்காதீங்க, எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு மொராக்கோ வந்து எதிர்பாராததை எதிர்பார்க்க வச்சுட்டாங்க. கரெக்டாக சரியாக சொல்லணும்னா போட்டியோட நிறைவில் டியோப் வந்து மொராக்காக்காக ஒரு கோலை போட்டு போட்டி சமநிலையில் முடிந்தது.
2: 5 பெனால்ட்டியில் 3 பெனால்ட்டியை இழந்து நெதர்லாந்து அணி அந்த போட்டியிலேருந்து தோல்வி அடைஞ்சு வெளியேறிட்டாங்க. நெதர்லாந்து என்னதான் ஒரு பலமான அணியாக இருந்தாலும் அவங்களோட பலவீனமாக சொல்லப்பட்டது, எப்பயுமே சொல்லப்பட்டு இருக்குது அந்த பெனால்டி ஷூட் அவுட் தான். அது என்னன்னா, இதுவரைக்கும் 10 பெனால்டி ஷூட் அவுட்டை உலகக்கோப்பையில் சந்திச்சிருக்காங்க. அதில் 8 பெனால்டி ஷூட் அவுட்ல தோல்வியை தான் அடைஞ்சிருக்காங்க. அந்த தோல்வி இதோட சேர்த்து 8வது தோல்வியாக அவங்களுக்கு அந்த பெனால்டிக்கான கர்ஸ் தொடர தான் செய்யுது.
0: அவங்களுக்கு அதில் ராசி இல்லை போல் இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. அது கொஞ்சம் ஏமாற்றத்தை தான் அழிச்சிருக்கு. 3 போட்டிகள் நேற்று நடந்தது. நடந்ததில் வந்து 2 எதிர்பாராத முடிவுகளை சந்திக்க வேண்டிய சூழலில் இந்த உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கும் சுவாரஸ்யமான போட்டிகள் இருக்கா அப்படின்னா, நிச்சயமாக சுவாரஸ்யமான போட்டிகள், 3 சுவாரஸ்யமான போட்டிகள் தான். ஐவரி கோஸ்ட் வந்து நார்வேவை எதிர்கொள்கிறாங்க. ஹாலாண்டு இறங்குறாரா, என்ன பண்ண இருக்காருன்னு அந்த போட்டியில் உன்னத தருணங்களுக்கு காத்திருக்கலாம். அதே மாதிரி நட்சத்திர வீரர் கிலியன் எம்பாப்பே விளையாடுற ஃப்ரான்ஸ் அணியும் ஸ்வீடனும் நாளை அதிகாலை 2:30 இந்திய நேரத்தில் விளையாட இருக்காங்க. பார்க்கலாம். ஸ்வீடன் வந்து ஒரு பெரிய அணியாக இருந்தது, இன்றைக்கும் ஓரளவு பெரிய அணியாகத்தான் கருதுகிறாங்க. ஆனால் ஃப்ரான்ஸோட ஒப்பிடும்போது ஃப்ரான்ஸ் ஜெயிச்சிருங்க அப்படின்னு தான் இன்றைக்கி நம்புகிறோம். நாளைக்கு தான் தெரியும் என்ன நிலவரம்னு. அதே மாதிரி 3வது போட்டியாக மெக்சிகோ ஈக்வேடார், 3 உலகக்கோப்பையை நடத்துது. அதில் 1 மெக்சிகோ, அவங்க நாளைக்கு களம் காண இருக்காங்க. பார்ப்போமே முடிவுகள் எப்படி இருக்குன்னு.
1: பார்த்துருவோனே,
2: எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, நடக்கிறது நடக்கட்டும் என்னன்னு பார்த்துடலாம்.
0: ஆ, அதே தான், நடக்கிறது நடக்கட்டும், நல்லபடியாக நடக்கட்டும்னு இப்போ சொல்லிட்டு கிளம்பிடுவோமா?
1: கிளம்பிடுவோம்,
2: கிளம்பிடுவோம்.
3: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
4: கோடைப்பன் விலை 0.5 இப்போது கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மாலை தென்றலை இசை தென்றலாய் மாற்றி தருகிறது நம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். அவள் நெற்றி பொட்டின் சிவப்பில் என் ஆயுள் ரேகை நீள்கிறது. அவள் முகத்து மஞ்சள் ஒளியில் என் இருண்ட உலகம் ஒளிர்கிறது. என் வாழ்வை அழகாக்கிய அவளின் காதலே என் தவத்தின் பயன்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி.

0: காண்டாக்ட் 9884-21666.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் M. Kumaraswamy College of Engineering Autonomous. Admissions open. Counseling code 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினைய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 13, கபால பைரவர். சூரிய கிரகணத்தன்று காவேரி கடலில் சங்கமிக்கும் இடத்தில் கண்களை மூடி தியானத்தில் இருந்த அருள்மொழி தேவி திடீரென்று கடலில் பாய்ந்ததாக பொன்னன் கூறி வந்தான். இனி அருள்மொழி தேவி, குழந்தாய் விக்ரமா, இதோ வந்துவிட்டேன் என்று அலறிக்கொண்டு அலைக்கடலிலே பாய்ந்தாள் என்ற விவரத்தை கேட்டபோது விக்ரமனுடைய கண்களில் நீர் ததும்பி வழிய ஆரம்பித்து விட்டது. அச்சமயம் கடல்களுக்கு அப்பால் எங்கேயோ தான் இருக்கும் விஷயம் தன் தாயின் நினைவுக்கு வந்து அதன் பயனாகத்தான் அப்படி அவள் வெறி கொண்டு பாய்ந்திருக்க வேண்டும் என்று விக்ரமன் எண்ணினான். பொன்னன் தானும் பரஞ்சோதி அடிகளும் தேவியை தேடியதை பற்றி சொல்லி வந்தபோது விக்ரமன், பொன்னா, சீக்கிரம் சொல்லேன், மகாராணி அகப்பட்டாரா என்று கதறினான். இல்லையே மகாராஜா, அகப்படத்தானே இல்லை. அப்புறம் மகாராணியை தரிசிப்பதற்கு இந்த பாழும் கண்கள் கொடுத்து வைக்கவில்லையே என்று பொன்னனும் கண்ணீர் விட்டான். பின்னே மகாராணி உயிரோடுதான் இருக்கிறார் என்று சற்று முன்பு சொன்னாயே, எனக்கு ஆறுதலுக்காக சொன்னாயா? ஐயோ, இந்த செய்தியை கேட்கவா நான் கப்பலேறி கடல் கடந்து வந்தேன் என்று விக்ரமன் புலம்பினான். அப்போது பொன்னன், பொறுங்கள் மகாராஜா, குறையையும் கேளுங்கள். மகாராணி உயிரோடுதான் இருக்கிறார், சந்தேகமில்லை. அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கத்தான் முயன்று கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்துவிட்டீர்கள், இனிமேல் என்ன கவலை என்றான் பொன்னன். பிறகு நடந்த சம்பவங்களையும் தான் அறிந்த வரையில் விவரமாக கூறலுற்றான். அலைகளுக்கு மத்தியில் அடர்ந்த இருளில் பரஞ்சோதி அடிகளும் பொன்னனும் அருள்மொழி ராணியை வெகு நேரம் தேடினார்கள். மகாராணி அகப்படவில்லை. பொன்னா, தேவியை சமுத்திரராஜன் கொண்டு போய்விட்டான் என்று பரஞ்சோதி அடிகள் துக்கம் ததும்பும் குரலில் கூறினார். பொன்னன் ஓவென்று அழுதான். இனிமேல் ஒருவேளை அகப்பட்டாலும் உயிரற்ற உடல்தான் அகப்படும் என்று இரண்டு பேருடைய மனத்திலும் பட்டுவிட்டது. உயிரற்ற உடலை அலைகளே கரையில் கொண்டு வந்து தள்ளிவிடும், இனியும் தேடுவதில் ஒரு உபயோகமும் இல்லை. இவ்வாறு மனத்தில் எண்ணிக்கொண்டு இரண்டு பேரும் கரையேறினார்கள். அவர்கள் கரைக்கு வந்த சமயத்தில் கிரகணம் விட ஆரம்பித்திருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்தகாரத்தை அகற்றிக்கொண்டு சூரியனுடைய ஒளி நாலா திக்குகளிலும் ஸ்தாபித்து வந்தது. மாரிக்காலத்து மாலை வேளையை போல் தோன்றிய அச்சமயத்தில் பரஞ்சோதியாரும் பொன்னனும் கரையேறிய போது அங்கே விடவிடவென்று குளிரில் நடுங்கிக் கொண்டு நின்ற பரஞ்சோதியாரின் பத்தினியும் வள்ளியும், வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள் என்று கூவினார்கள். அவர்கள் விரைவில் அருகில் நெருங்கியதும் யாரோ ஒரு ஒற்றை கை மனிதன் அப்போதுதான் கடலிலிருந்து கரையேறியதாகவும் அவன் அந்த ஒற்றை கையினால் ஒரு ஸ்திரீயை தூக்கி கொண்டு போனதாகவும் மங்கிய வெளிச்சத்தில் பார்த்தபோது அருள்மொழி ராணி மாதிரி இருந்ததென்றும் தாங்கள் கையை தட்டி கூச்சல் போட்டு கொண்டிருக்கும் போதே அம்மனிதன் ஜனக்கூட்டத்தில் சட்டென்று மறைந்து போய்விட்டதாகவும் சொன்னார்கள். ஒரே படபடப்புடன் பேசிய அவர்களிடமிருந்து மேற்கண்ட விவரங்களை தெரிந்து கொள்வது

0: அதற்கே சற்று நேரம் ஆகிவிட்டது. முன்னால் அலைக்கடலில் அருள்மொழி ராணியை தேடிய பொன்னனும் பரஞ்சோதியாரும் இப்போது மறுபடியும் ஜனசமுத்திரத்தில் ராணியை தேடத் தொடங்கினார்கள். இதுவும் நிஷ்பலனே ஆயிற்று. மாநிலத்தில் உள்ள மாந்தர் யாவரும் திரண்டு வந்திருந்தது போல் தோன்றிய அந்த பெரிய ஜனக்கூட்டத்தில் ஒற்றை கை மனிதனையும் அவர்கள் காணவில்லை. அவன் ஒரு கையினால் தூக்கிச் சென்ற அருள்மொழி ராணியையும் காணவில்லை. எவ்வளவோ தேடியும் அகப்படாமல் போகவே திருவெண்காட்டு நங்கையும் வள்ளியும் பார்த்ததாக சொன்னதிலேயே அவர்களுக்கு அவநம்பிக்கை உண்டாயிற்று. அது ஒருவேளை அவர்களுடைய பிரமையாயிருக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அம்மூதாட்டியும் வள்ளியுமோ தாங்கள் நிச்சயமாய் பார்த்ததாக ஆணையிட்டு கூறினார்கள். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மங்கி வரும் மாலை பொழுதை மங்காத இசை பொழுதாய் மாற்றி தருகிறது நம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நெஞ்சுக்குள் பூட்டி வைத்த காதலை நெருங்கி வந்து சொல்லத்தான் பயம். மயங்கி நின்றேன் அவளின் விழிமொழியில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 சித்திரச் செவ்வானம். மீண்டும் நாளை கேட்கலாம் 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். அபிநயா கணேஷ். விழி

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: திருவாரூர் மாவட்டம் திருவேலி மிழலை வேலிநாதீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

சிவனின் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 61வது தலமாக இருக்கின்றது அருள்மிகு திருவீலி மிளலை வேலி நாதேஸ்வரர் திருக்கோயில். திருஞான சம்பந்தர் மட்டுமல்லாது அப்பர் மற்றும் சுந்தரராலும் சைத்தனார் மற்றும் அருணகிரிநாதராலும் புகழப்பட்ட திருத்தலம் திருவீலி மிளலை வேலி நாதேஸ்வரர் திருக்கோயிலாகும். முன்னொரு காலத்தில் காத்தியாயன முனிவர் என்பவர் தனக்கு குழந்தை வரம் வேண்டி மனைவியுடன் கடும் தவம் புரிந்தார். இவரது தவத்திற்கு மெய்ச்சிய பார்வதி அந்த முனிவருக்கே மகளாக பிறந்தாள். அக்குழந்தைக்கு கார்த்தியாயினி என்று பெயரிட்டு வளர்த்தனர். பெண்ணிற்கு திருமண வயது வந்ததும் இறைவனே கார்த்தியாயினியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வேண்டினார். முனிவரின் வேண்டுகோளின்படி சித்திரை மாதம் மகம் நட்சத்திரத்தன்று சிவபெருமான் ஒரு மணமகனின் பிரகாசமான வடிவத்தில் தோன்றி அவளை இந்த இடத்தில் திருமணம் செய்து கொண்டார். சிறிது தாமதம் ஏற்பட்டது. அதனால் காத்தியாயனியை கேலி செய்ய மணமகள் தோன்றாததால் தான் என்றென்றும் காசிக்கு செல்ல போவதாக சிவன் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். விரைவில் காத்தியாயனி வெளியே வந்தார். அரசாணை மற்றும் பந்தக்கால் நிறைந்த ஒரு திருமண மண்டபத்தை ஒத்த கருவறையில் திருமணம் நடந்தது. அப்போது முனிவர் என்றென்றும் இதே திருமண கோலத்தில் இத்தலத்தில் அனைவருக்கும் அருள்பாளிக்க வேண்டினார். அதன்படி இறைவன் மூலஸ்தானத்திலேயே திருமண கோலத்தில் அருள்பாளிக்கிறார். சுயமூர்த்தியாக அருள்பாளிக்கும் சிவன் பாதாள நந்தியோடு உள்ளார்.

கோயிலே நந்திக்கு மேல் அமைந்திருப்பது போல் உள்ளது. இங்கு இறைவன் காசி யாத்திரைக்கு கிளம்பும் மாப்பிள்ளை கோலத்தில் அருள் பாலிப்பதால் மாப்பிள்ளை சுவாமி எனப்படுகிறார். அம்பிகை சுந்தர குசாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். மகா மண்டபம் திருமண மண்டபம் போல் பந்தக்காலுடன் காட்சியளிப்பது இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத சிறப்பாகும். கொடிமரம் அருகே

0: சிவலிங்கம் அமைந்திருப்பது இன்னொரு சிறப்பம்சம். ஒரு காலத்தில் இத்தலம் முழுவதும் வீழி எனப்படும் சந்தனம், செண்பகம், பலா, விலா ஆகிய மரங்கள் அடங்கிய காடுகளாக இருந்தன. மிளலை குறும்பர் என்ற வேடுவர் இத்தல இறைவன் மேல் கொண்ட அன்பினால் தினமும் விளாங்கனியை நெய்வேத்தியம் செய்து வழிபட்டு வந்தார். இறைவன் அவரது அன்பிற்கு இறங்கி அஷ்டாமா சித்திகளை வழங்கினார். வேடுவரால் நிவேதனம் செய்யப்பட்ட விளாங்கனி வீழிநாதரின் பாதத்தில் இன்றும் காட்சியளிக்கிறது. இதனால் இத்தலம் திரு வீழி மிளலை என்று அழைக்கப்படுகிறது. திருவீழி மிளலை வீழிநாதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தனித்தல வரலாறும் உண்டு. மகாவிஷ்ணுவின் சக்ராயுதத்தை சலந்தரன் என்ற அரக்கன் பறித்து கொண்டு சென்று விட்டான். அவர் பரமசிவனிடம் சக்ராயுதத்தை மீட்டுத்தர வேண்டினார். பூலோகத்தில் வீழி செடிகள் அடர்ந்த இடத்தில்தான் இருப்பதாகவும் அங்கு தினமும் பூஜை செய்தால் சக்ராயுதம் கிடைக்கும் என்றும் அருளினார் சிவபெருமான். விஷ்ணுவும் இத்தலத்தில் தனது பெயரால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதிலிருந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து 1000 தாமரை மலர்களால் ஈசனை வழிபாடு செய்து வந்தார். ஒரு நாள் சிவனின் திருவிளையாடல் சிவ பூஜைக்கான 1000 தாமரையில் ஒன்று குறைந்தது. அந்த ஒரு தாமரைக்கு பதில் விஷ்ணு தன் கண்ணையே 1000வது மலராக தந்தார். இதனால்தான் கோயில்களில் கண்மலர் காணிக்கை தரும் பழக்கம் உருவானது. இப்பூஜைக்கு மகிழ்ந்த சிவன் சலந்தரனை வதம் செய்து சக்ராயுதத்தை கொடுத்தருளினார். விஷ்ணு சிவனுக்கு பூஜை செய்த கண்மலர் இன்றும் சிவனின் பாதத்தில் இருப்பதை காணலாம். அனைவருக்கும் திருவீழி மிளலை வீழிநாதீஸ்வரரின் அருளாசி கிடைக்க பிரார்த்திப்போம். இதுவரை திருவாரூர் மாவட்டம் திருவீழி மிளலை வேழிநாதீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வல்லுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை நொறுப்புளியைந்தில் இப்போது கேட்கலாம்.
1: கோடை பண்பலை நொறுப்புளியைந்தில் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: இப்ப நீங்க எவ்வளவு நல்ல விஷயத்தை கொண்டு கொடுத்தாலும் கூட, அந்த வைரக்கற்களே எடுத்துக்கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்தாலும் கூட, அவர் வாங்கி பார்த்துட்டு இல்லையே கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தா பாத்துருக்கலாமே அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் எப்போதும் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் பாருங்களேன். குறை சொல்லுகிற போது என்ன அப்படின்னா, ஆனா சொன்ன உடனே சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் முகம் சுருங்கி போவாங்க. அப்ப குறையே சொல்லக்கூடாதா? இல்ல இல்ல, அப்படி இல்லை. ஆனா நீங்க நிறைய நிறைய சொல்லிட்டு ஒரு குறை சொல்லுங்களேன், அது தெரியாதுங்க. எப்படி அப்படின்னா, இப்ப எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருவார் கிராமத்திலிருந்து. அவர் வந்த உடனே எங்கள் குடும்பமே அவரை பாராட்டி வரவேற்கும். என்ன காரணம் அப்படின்னா, அவர் பணக்காரரா? இல்லை. பெரிய அதிகாரியா? கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, சாதாரண விவசாயி. எங்களுக்கு சொந்தக்காரன் வச்சுக்கங்களேன், வருவார் சாப்பிட சொல்லுவாங்க. இலை போட்ட உடனே முத வார்த்தை சொல்லுவார், அற்புதமான இலைங்க, எங்கே கிடைக்குது அப்படிம்பார். தண்ணி ஊற்றுக்குவாங்க, அதில் ஏசா அப்படி குடிச்சு பார்த்துட்டு, அமுதம் அப்படிம்பார். எனக்கு தெரியாது, ஒரு வாரத்துக்கு முந்தி வந்த கார்பரேஷன் வாட்டர்ன்னு. ஒன்றும் சொல்ல மாட்டேன் நான். அடுத்தது என்ன, சாப்பாடு வைப்பாங்க, இட்லியை தொட்டு பார்த்துட்டு மல்லிகைப்பூ சொல்லி சொல்லி சாப்பிட்டுட்டு ஆகா ஓகே இது நடந்துகிட்டே இருக்கும். எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு அவர் போறப்ப குடும்பமே போய் அவர் பின்னாடி நின்று, அடுத்து எப்போ வருவீங்க? இத்தனைக்கு அவர் ஒன்றும் வாங்கிட்டு வந்ததில்லை எனக்கு தெரியும். ஆனால் என்ன தெரியுங்களா, அவர் போற போது என்னுடைய துணைவியாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்தீங்களா எப்படி பாராட்டுறார், நீங்கள் இருக்கீங்களே அப்படிம்பாங்க. நான் ஒன்றும் சொல்லுவேன், அவர் பாராட்டிட்டு போயிடுறாருல, நான் இங்கே தானே இருக்கேன், அதே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பேன். ஆனால் என்ன தெரியுங்களா, நான் கண்டுபிடிச்சேன், அவர் எல்லா பொருளையும் நல்ல விஷயத்தை பார்க்குறாருங்க. தண்ணீரா? குளிர்ச்சி பொருந்தியது தான், ஆனால் அது தருபவர்களை பொறுத்து இனிமையாக மாறுகிறது. சரி, அடுத்தது என்ன? உணவு. எல்லாருக்கும் உணவு தாங்க, தருபவரை பொறுத்து அது வந்து இனிமையாக மாறுகிறது. எங்க அம்மா கையில வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி வராதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குமானால், பொருள் இல்லைங்க அங்க வந்து அந்த இனிமைதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பரபரப்பான வாழ்க்கையில நெரிசல் மிகுந்த இந்த நகரங்கள்ல பயணப்படுற போது மனம் சஞ்சலப்பட்டுகிட்டே இருக்கும். அப்ப யாரையாவது கோபப்பட்டு யாரையாவது வஞ்சி எதையாவது ஒன்ன சொல்வதை காட்டலாம், அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு உதாரணமாக சிவபுராணமாக சொல்லி பார்க்கலாம், ஒரு பைபிள் வாசகமாக நினச்சி பார்க்கலாம். இப்போ கவனத்தை

0: ஒரு நிமிஷம் நம்ம மாத்திக்கிட்டு ஒரு விஷயத்த ரசிக்க ஆரம்பிச்சோம் வச்சுக்கோங்களேன், கார்ல உட்காந்து இருக்கிறோம், இந்த கண்ணாடிக்கு பின்னாடி யாராவது நின்று ஒரு சின்ன பையனையோ ஒரு சின்ன குழந்தையோ ஆர்ட்டியா பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருந்தோம்னா ஒரு வினாடி மனசு ஒரு டக்குன்னு ஒரு மாறு மாறுங்க. இப்ப பாத்தீங்களா, குறை காணுதல் என்பதை காட்டிலும் நிறை காணுகிற போது கிடைக்கிற பலன் என்ன என்பதை பார்க்கிறோம். குறை காண வேணான்னு சொல்லல, குறையே காணுதல் தான் தப்பாக நமக்கு தோன்றுகிறது. எனவே நிறைவாக எதையும் செய்கிற போது நமக்கு எப்போதும் இனிமை ஏற்படும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்,
2: விளங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: பூங்காற்றில் புன்னகை பூ பூத்து ஆடும் மலர்களின் நறுமணத்தோடு, காற்றில் நயமாய் நலம் விசாரிக்கும் நீரமாய் கோடை பண்பலை நொறுப்பிளியைந்தில் கதம்ப மலர்கள்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு ஒலிக்க இருக்கிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் கரூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வலம் வர காத்திருக்கிறது. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது நாணைகள் சிக்கு புக்கு விளையாட்டுகளோடு.

இன்றிரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றலாய் ஒலிக்க இருக்கிறது. இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்றைய தென்றல் விருந்தினர் விருப்பமாய் ஒலிக்க இருக்கிறது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கொடைக்கான

கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வெண்ணிலா அவர்கள். கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் தமிழில் செய்தி அறிக்கை.

0: सेमीफाइनल T20 क्रिकेट मैच का आंखों देखा हाल सुनने से पहले आइए सुनते हैं विशेष कार्यक्रम फर्स्ट बॉल 20।
1: दिस इज आकाशवाणी, वी नाउ ब्रिंग यू द बॉल।
2: அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும் சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக்கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர், இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறைகளின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில், இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஊட்டச்சத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் குளறுபடிகளையும் முறைகேடுகளையும் களைய வேண்டும் என்றும், இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011ஆம் ஆண்டுக்கு முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜல்ஜீவன் திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீருக்காக வனப்பகுதிக்கு செல்லும் நிலை மாறி வீடுகளுக்கே குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: எனது பெயர் ராமலிங்கம், மீகேரி கிராமத்திலிருந்து பேசுறேங்க. எங்க ஊர்ல முன்னாடி எல்லாம் குடிநீர் கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 200 வீடுகள் கொண்ட ஊர்ல 20 பைப்புக்கு பக்கத்துலதான் இருந்தது. இப்பொழுது மத்திய அரசின் மூலமாக ஜல்ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு வீடு பைப் போட்டிருக்காங்க. குடிநீருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம தண்ணீர் போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி சுத்தி வட்டாரத்துல இருக்கிற எல்லா இதுக்கு கொடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மத்திய அரசினுடைய ஜல்ஜீவன் திட்டம் வந்து எங்கள் ஊருக்கு ரொம்ப சிறப்பாக உள்ளது. முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறத எனது இதை தெரிவிச்சு கொடுங்க.
0: வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சராசரி கடல் மட்டத்தில் மகாராஷ்டிராவிலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ இரத்த தான கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு இலவச தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மத்திய சுங்க இலாக்கா முதன்மை ஆணையர் திரு தேவேந்திர வி நாக் வெங்கர் தலைமையில் போதை இல்லா இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில்

வேளாண் பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளுக்கான வாங்குபவர் விற்பனையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நெல்லை ரயில் நிலையத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த யார்டு மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவி நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜையம்.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்.
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன
3: இந்திய காஃபி சர்வதேச சந்தைகளில் ஒரு முக்கிய அந்தஸ்தை பெற்றுள்ளது. இதற்கு இயற்கையான வன நிழலின் கீழ் சாகுபடி, குறைந்த ரசாயன பயன்பாடு மற்றும் பல்லுயிர் வளம் நிறைந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகளே காரணம். இந்தியாவில் காபி தோட்டம் உலகளாவிய விவசாய பொருளாதாரத்தில் ஒரு வலுவான இடத்தை பிடித்துள்ளது. காபி உற்பத்தி மற்றும் சாகுபடி பரப்பில் இந்தியா உலகில் 7வது இடத்தில் உள்ளது. சுமார் 4.45 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் காபி பயிரிடப்படும் முக்கியமான தோட்ட பயிர்களில் ஒன்றாக விளங்குகிறது. புத்துணர்ச்சிக்காக அருந்தப்படும் காபியின் சாகுபடி முறைகள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்கிறார் போடி நாயக்கனூர் காபி வாரியத்தின் துணை இயக்குனர் முனைவர் கே தங்கராஜா அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து டாக்டர் கே தங்கராஜா, டெப்டி டைரக்டர் காஃபி வாரியம் போடி நாயக்கனூர். நிறைய கேள்விகள் வந்து காஃபி குடிப்பது நன்மையா தீமையா, ஸோ அந்த ஒரு கேள்விகள் நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ரெண்டு விதமான காஃபி வந்து அதிக அளவில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து ஃபில்டர் காஃபி, அடுத்து வந்து இன்ஸ்டன்ட் காஃபி. ஸோ இதில் வந்து பெஸ்ட்டு எதுன்னு கேட்டால் நான் ஃபில்டர் காப்பின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த ஃபில்டர் காப்பி வந்து உங்களுக்கு 100% சுத்தமான காஃபியாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்களே வந்து பீன்ஸ் வாங்கி ரோஸ்டிங் பண்ணி, ரோஸ்டிங் கிரைண்டிங் அண்ட் பவுடர் பண்ணிட்டு ஒரு சின்ன ஃபில்டர், மொக்காப்பாட்டின் ஒரு ஃபில்டர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அந்த ஃபில்டரை வாங்கிட்டு நீங்களே வந்து காஃபியை வந்து ஃபில்டர் பண்ணி வித்தவுட் மில்க், அதாவது பிளாக் காஃபி குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம உற்பத்தி பண்ணுற காஃபியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து வருஷத்துக்கு 3.5 லட்சம் மெட்ரிக் டன் வந்து காஃபி உற்பத்தி பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தா 3 லட்சம் மெட்ரிக் டன் வந்து நம்ம இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். அந்த ஏற்றுமதி பண்ணும்போது மேக்ஸிமம் காஃபி, அதாவது 60% ஆஃப் தி காஃபி வந்து எங்கே போகுது அப்படின்னா யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு தான் போகுது. ஸோ அந்த யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து உள்ள மக்கள் எப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க முழுக்க முழுக்க பிளாக் காஃபி தான் குடிக்கிறாங்க. மில்க் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியும். ஸோ அந்த மாதிரி பிளாக் காஃபி குடிக்கும்போது நல்ல பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும், நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்ல உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபில்டர் காஃபி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, அது பிளாக் காஃபி யூஸ் பண்ணுறது ரொம்ப மிகவும் நல்லது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து காஃபி சம்மந்தமான ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்கும்பொழுது எங்களுடைய கன்சர்ன் லைசன் ஆஃபீஸரை தொடர்பு கொள்ளலாம். ஸோ அது இல்லாமல் ஊடுபயர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் வந்து என்ன அப்படின்னா உலக காஃபிலே வந்து நம்ம இந்தியா காஃபிக்கு தான் நல்லா விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அரபிக்கா பார்த்தா அதிக அளவில் பிரேசில், ரொபஸ்டா வந்து வியட்நாம், அவங்க தான் நமக்கு மெயின் காம்படிட்டர். ஸோ அவங்க எல்லாமே ஓப்பன் கண்டிஷன் தான் விளையிறாங்க. ஸோ உலகத்திலே வந்து பூச்சிக்கொல்லி கம்மியாக யூஸ் பண்ணி நிழல் வச்சு காஃபி விளையக்கூடிய ஒரே நாடு வந்து நம்ம இந்தியா நாடு தான். ஸோ அந்த மாதிரி உள்ள கண்டிஷனில் வந்து நமக்கு வெளிநாட்டில் வந்து நம்ம இந்தியன் காஃபிக்கு விலை கொடுத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து காஃபி விவசாயிகள் காஃபியை வந்து தைரியமாக நல்ல வகையில் வந்து பயிர் செய்வது மிகவும் நல்லது. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்குது, பயிற்சிகள் நிறைய நாங்கள் மீட்டிங்கு, ட்ரைனிங்கு, டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் நோ யுவர் காஃபி அப்படின்னு ஒரு காம்படிஷன் நடத்துவோம் பெங்களூரில். கடந்த ஆண்டு 144 சாம்பிள் நம்ம தமிழ்நாடு சார்பா கொடுத்து இருந்தோம். சோ அதுல பார்க்கும் பொழுது அதாவது அரபிக்கா பார்ச்மெண்ட்க்கு வந்து 5 பிரைஸ் கிடைக்கும். அந்த 5 பிரைஸுமே வந்து நம்ம இந்த வருஷம் தமிழ்நாட்டில் உள்ள ஏற்காடு காஃபிக்கு வந்து 5 பிரைஸ் கிடைச்சிருக்கு. இது இல்லாம வேல்யூ அடிஷன், வேல்யூ அடிஷன்ல வந்து 2 பிரைஸ், மகேஷ் நாராயணன் பட்டிவேம்பட்டி, சோ அவருக்கு வந்து 2 பிரைஸ் கிடைச்சிருக்கு. இது இல்லாம இன்னொரு வேல்யூ அடிஷன் காஃபி வந்து இங்க நம்ம பெருமாள் மலையில வந்து அனுகிரகா எஸ்டேட் எஸ்டேட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம ரொபஸ்ட்

0: ரோபஸ்டா காஃபிக்கு கூட உள்ள ஒரு விவசாயிக்கும் கார்ல ஒரு விவசாயிக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப உலக அளவுல வந்து நம்ம தமிழ்நாடு காஃபியும் வந்து நல்லா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு, நல்ல குவாலிட்டி இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த நோ யுவ காஃபில வந்து நம்ம அவார்ட் வின் பண்ணது. இப்ப காஃபி உற்பத்தியில் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கர்நாடகா, செகண்ட் வந்து கேரளா, தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல உள்ளது. இல்ல இதுல ஒன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அரபிக்கா காஃபின்னு பார்க்கும் பொழுது இந்தியா லெவல்ல வந்து தமிழ்நாடு தான் நல்லா செஞ்சிட்டு இருக்கும். இப்ப நமக்கு அடுத்தபடியாக வந்து இப்ப இவங்க ஆந்திர பிரதேச அரக்குவேலி அந்த சைடு வந்து அரபிக்கா காஃபி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து அரபிக்கா காஃபிக்கு நல்ல டிமாண்ட் இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாடு வந்து மேக்சிமம் நல்ல குவாலிட்டியான காஃபியை கொடுத்து உற்பத்தியை கூட்டி அதிக அளவில் வந்து இன்கம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம இப்ப வந்து ரோபஸ்டா எங்கெல்லாம் எலிவேஷன் வந்து கம்மியா இருக்கோ, அதாவது 1000 மீட்டர் கீழே இருக்கோ, தண்ணி வசதி இருக்கோ, அந்த இடத்துல வந்து சில விவசாயிகள் வந்து ரோபஸ்டா காஃபி போட்டுட்டு இருக்காங்க. ரோபஸ்டாக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபியூச்சர்ல வந்து இப்ப அரபிக்கா கூட ரோபஸ்டா மிக்ஸ் பண்ணி குடிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து நல்லா வந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த டேஸ்ட்டுக்காண்டி அரபிக்கா 80%, ரோபஸ்டா 20% மிக்ஸ் பண்ணி சிக்கரிக்கு பதிலாக ரோபஸ்டா காஃபியை மிக்ஸ் பண்ணி மார்க்கெட்ல வந்து இப்ப நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம ரோபஸ்டா காஃபி கர்நாடகா கேரளாவில் வாங்கறதுக்கு பதிலாக நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணி நம்ம அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு அதிக அளவில் உள்ளது. காஃபியை பத்தி உங்களுக்கு மேக்சிமம் நான் எப்படி உற்பத்தி பண்றது, எப்படி வெதை காஃபி வாங்குறது தகவல் சொல்லியிருக்குங்க. மேலும் விவரங்களுக்கு வந்து எங்களுடைய அமைஞ்சிருக்கு. ஆபீஸுமே வந்து திண்டுக்கல் மாவட்ட காபி விவசாயிகளுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப ஏற்காடுன்னு பார்க்கும் பொழுது ஏற்காடுல வந்து டெக்னாலஜி எவல்யூஷன் சென்டர் SL ஆபீஸ் ஒண்டிக்கடை என்ற இடத்துல வந்து நம்ம லேக்கு ஒட்டின மாதிரி ஏற்காடுல அமைஞ்சிருக்கு. சோ அந்த ஆபீஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வத்தல்மலை தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட், அடுத்து வந்து உங்களுக்கு கல்டராயன் ஹில்ஸ் வந்து உங்களுக்கு சேலம் அண்ட் கள்ளக்குறிச்சி ஆத்தூர், சோ அந்த இடத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம திருச்சி மாவட்டம் பச்சைமலை, சோ அங்கேயும் வந்து இப்ப இந்த ஆபீஸ் கவர் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கொல்லிமலை வந்து நாமக்கல் மாவட்டம், சோ அங்க வந்து காஃபி வித் மிளகு அதிக அளவில் பயிர் செஞ்சு அது இயற்கை விவசாயமா இப்ப வந்து போயிட்டு இருக்கு. சோ அங்க எங்க லைசன் ஆபீசர்ஸ் வந்து அங்கேயும் காஃபி விவசாயிகளுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம கூடலூர் அங்க வந்து ஒரு SLO ஆபீஸ் இருக்கு, மெயினா அது ரோபஸ்டா பேஸ் பண்ணி இருக்கு. குன்னூர் ஒரு ஜெயல் ஆபீஸ் இருக்கு, போடி நாய்க்குனூர்ல ஒரு JLO ஆபீஸ் இருக்கு. சோ ஒரு 10 ஆபீஸ் வந்து தமிழ்நாடு முழுக்கும் நாங்க ஒரு 10-12 மாவட்டங்களில் காபி விளையக்கூடிய 1,00,000 ஏக்கர் மற்றும் 19-20,000 விவசாயிகளை உள்ளடக்கி இந்த காபி வாரியமாக செயல்பட்டு வருகின்றது. சோ மேலும் விவரங்களுக்கு நீங்க என்னுடைய நம்பர் டாக்டர் கே தங்கராஜா, டெபுட்டி டைரக்டர் போடி நாய்க்கனோ, நீங்க வந்து ஏதாவது சந்தேகங்கள், காபி விளையணும் இல்ல மார்க்கெட்டிங் பண்ணணும் இல்ல வேல்யூ அடிஷனுக்கு ட்ரைனிங் வேணும், இந்த சந்தேகங்களுக்கு சோ என்னுடைய நம்பர் வந்து 9945771380. சோ மீண்டும் சொல்கிறேன், 9945771380 என்ற நம்பரை வந்து நீங்க தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நன்றி.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். இதுவரை காஃபியின் சாகுபடி முறைகள் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார் போடி நாயக்கனூர் காஃபி வாரியத்தின் துணை இயக்குனர் முனைவர் கே தங்கராஜா அவர்கள்.
2: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
3: ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு, நன்றி நேர்களே.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வாழ்த்து கூறுவதும் வாழ்த்து பெறுவதும் ஒரு அழகான பொக்கிஷம். நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை நொறுபுள்ளியைந்தில் சிறப்பு வாழ்த்து தன்றில்.
2: நான் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து திலகராஜ் பேசுகிறேன். நான் காலை 5 மணிக்கு எந்திரத்துடன் எனக்கு பிடித்தது, எனக்கு வளர்த்து விட்டதே இந்த பண்பலை தான். என வளர்த்து விட்டது எனக்கு பண்பலைனா மிக்க எனக்கு பிடிக்கும். என் உயிர் உள்ளவரை என் பண்பலை எனக்கு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். என் வீட்டில் ரேடியோ பாடிக்கிட்டே இருக்கும். காலையில நான் 5 மணிக்கு போட்டேனா நான் நைட்டு 10 மணி வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எல்லா நிகழ்ச்சியும் எனக்கு பிடிக்கும். கோடை பண்பலைக்கு மிக்க நன்றி. உதயநுலா வாழ்த்துக்கள் மிக்க நன்றி. விருதுநகர் மாவட்டம் எம்மாளவரில் திலகராஜ் பேசுகிறேன்.
3: வணக்கம். பரம்குடியிலிருந்து நளினி பேசுகிறேன். 27ஆம் ஆண்டு உதயநாள் காடும் கோடை பண்பலைக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். நன்றி.
4: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் திண்டுக்கல் சௌராஷ்டிர காலனி மகாலட்சுமி. கோடை பண்பலைக்கு இனிய உதய விழா வாழ்த்துக்கள். நன்றி.
5: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் வெள்ளவேலிருந்து கிட்டு. 26ஆம் ஆண்டு முடித்து 27ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்றும் அன்புடன் கிட்டு.

0: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தன்றில்.
1: வணக்கம்.
2: உதயவிழா வாழ்த்து கூறுவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கல்காவேரி கிராமம் சோண்டப்பன் சாந்தி லோகச்சந்திரன் கோச்சிலவாணி சீனிவாசன் நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் எங்கள் உதயவிழா வாழ்த்துக்கள், மனதார வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.

0: அதிகாலை 5 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரைக்கும் அனைத்தினர் இல்லங்களில் உள்ளங்களில் எல்லாம் விடைபெறாமல் இறங்காமட்டுக் கொண்டிருக்கும். மலையில் இளவரசி கோடை பண்பலை 25-27 விதைகளை காணும் பார்ப்பவர்கள் மதுரை மாவட்டம் 85 வேலுசாமி முத்துக்குமார் பழனிக்குமார் திறகவரை. வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: ஐயா, நாமக்கல் மாவட்டம் பரமத்தூர் எழுதி ஏடிசி ராஜி பேசுறேங்க. நிலை இயக்குனர் அவர்களுக்கும் கோடை பண்பலை பணிபுரியும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் கோடை பண்பலின் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். இன்றும் என்றும் பல்லாண்டு வாழ்க்கை என்று மன நிறந்து வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கங்க ஐயா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த 3 நாடுகளிலும் நடக்கிற உலக கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கோம். குரல் வழியாக மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.
4: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தன்றில்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: ரோஷன் ஸ்டூடண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
3: கோடை பண்பலை 100

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தன்றில்.

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ இளங்கன்றலே.
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை நொறு புள்ளியில் சிறப்பு வாழ்த்து தன்றில்.
1: வணக்கம், இனிய வணக்கம். உலகத்திலே ஒருவனென உயர்ந்து நிற்கும் திலகம் நடிகர் திலகம். அதுபோல் உலகத்திலே உயர்ந்து நிற்கும் ஒரே பண்பலை கோடை பண்பலை. உலகம் உள்ளவரை கோடை பண்பலை வாழும், நாங்கள் உள்ளவரை கோடை பண்பலையை வாழ்த்திக் கொண்டே இருப்போம். வாழ்க பல்லாண்டு, என்றும் அன்போடு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருப்புக்காவலி. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். 3.5 கோடியா ஆதரவு பெற்ற ஒரே பண்பலை கோடை பண்பலை 100.5க்கு 27வது ஆண்டு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்வது ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பகலாயூர் பிஏ நாச்சிமுத்து பேசுகிறேன். நமது கோடை பண்பலைக்கு 27வது ஆண்டு நல்வாழ்த்துக்களையும் உதயவிழா நல்வாழ்த்துக்களையும் அனைத்து உலக நேயர்கள் சார்பாகவும் அனைத்து மக்கள் சார்பாகவும் மனப்பூர்வமாக மன மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமாக அனைத்து பணியாளர்களும் பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் என்னுடைய உணர்வு பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வணக்கம்.
4: ஈரோடு கொடுமடி ராசாமத்துல கோவிந்தசாமி பேசுறேங்க. காலை 7வது ஆண்டை அடி எடுத்து வைக்கும் நம்ம கோடை பண்பலை வாழ்த்துக்களுடன் ஈரோடு மாவட்டம் கொடுமடி ராசாமலை கோவிந்தசாமி மற்றும் லட்சுமி குடும்பத்தினர்.
1: வணக்கம்.
5: என்னுடைய இனிய நண்பன் கோடை அப்பம் பண்பலைக்கு 27வது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்படிக்கு தென்காசி மாவட்டம் குருவியோள வட்டம் ஐயனிலிருந்து அன்புடன் செல்வ பிரபு.
1: வணக்கம்.
6: திருப்பூர் மாவட்டம் கொடுவை தினே 27வது ஆண்டு உதயவிழா வாழ்த்துக்கள் மேடம். நன்றி, வணக்கம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
4: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தன்றில்
5: பொன்மொழி கேசவன் மாவட்டத்தில் வாழ்த்துக்கள்.
6: வணக்கம் கோடை பண்பலை. கோடை பண்பலைக்கு 27th ஆண்டு உதய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூர் மாவட்டம் கவுண்டம்பேட்டி கே கார்த்திகுமார் டெய்லர். நன்றி, வணக்கம்.
7: வணக்கம். ஊத்துக்குளி மண்ணிலிருந்து பாப்பம்பாளையம் சுரேஷ்குமார் பேசுகிறேன். நான் கோடை பண்பலையை கிட்டத்தட்ட மதுரை வானொலி அஞ்சல் செய்யும் காலத்திலிருந்து, சோதனை ஒளிபரப்பு காலத்திலிருந்து கேட்டு வருகிறேன். வானொலியானது எனக்கு வானொலி மட்டுமல்ல, கோடை பண்பலை வானொலி எனது வாழ்வின் ஒளி. வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த ஒரு பேராசான், ஒரு பல்கலைக்கழகம் என் வாழ்க்கையை வளம் பெறச் செய்தது கோடை பண்பலை வானொலி. வானொலியின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் என்னை ஒரு மனிதனாக உருவாக்கியது.
8: புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் ஆண்ட

0: வானிலை தளம் என்றார். வானிலை வழியில் வான ஊர்வலமாய் காணம் பாடும் கலையான வானொலியே, எல்லை இல்லா காற்றினில் இன்பமாய் மிதந்து வரும் சொல்லின்பம் தரும் அமிர்த துறவியே, உள்ளத்தில் சோகம் வந்தால் பாடல் தந்து தேற்றும் பிள்ளையாய் காதோடு மகிழ்ச்சியை கூறும் தோழியே, விடியலின் அதிகாலையில் விழிப்புணர்வை தந்திடும் அடியிலேயே செய்திகளை அறிவிப்பாய் தருபவளே, உன் குரல் கேட்கும் ஒவ்வொரு நாளும் இன்பமாய் மலரும் வானொலி திருநாளே, உன்னை வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிழ்கிறேன். 26ஆம் ஆண்டு முடிந்து 27வது நாளை அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலை வானொலிக்கு எனது இன்பம் தரும் பிறந்த நாள் மற்றும் உதய நாள் விழா வாழ்த்து செய்திகளை மகிழ்வுடன் அறிவித்து வருகின்றேன். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி தலைமுறை, நன்றி வணக்கம்.
1: அனைவருக்கும் தமிழ் கடவுள் மாலை வணக்கம். மேயர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்துக்களும். செங்கரை பேரூராட்சியின் கள்ளிப்பட்டியின் சார்பாக 26வது முடிந்து 27வது உதய விழா ஜூலை 1ஆம் தேதி பணிவான வணக்கமும் வாழ்த்துக்களும். தேனி மாவட்டம் பெரியகுளம் மகேந்திரவர்மன் செயலு கூலிச்சாமி அமராவதி என் தென்கரை பேரூராட்சியின் சார்பாக 27வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். குடும்பத்தின் சார்பாக பணிவான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கூலிச்சாமி அமராவதி தேனி மாவட்டம் பெரியகுளம் கோடை, நான் காலை 4:55 ஸ்டார்ட் பண்ணி 11:50 வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருப்பேன். இந்த கோடை பண்களை என்னுடைய உயிர். இந்த கோடை பண்களை கேட்டதுக்கு பின்னாடிதான் எனக்கு அறிவு வளர்ந்தது. என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நேயர் அனைவருக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் கோடை பண்களை 3 கோடி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா கீரங்குடி கிராமத்திலிருந்து அசோக்குமார் பேசுகிறேன். கோடை பண்பலை 100.5 27வது உதய தின நல்வாழ்த்துக்கள். குழந்தைகளுக்கு நல்ல ஆசிரியராகவும் பெற்றோராகவும் அனைத்து வகையிலும் விளங்கக்கூடிய கோடை பண்பலை 100.5 27வது உதய நாள் விழா வாழ்த்துக்கள் கூறுவது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா கீரங்குடி கிராமத்திலிருந்து அசோக்குமார். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.

0: காதில் பிறந்தது ராகம்.
1: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள். சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
1: பண்பலை படைப்பாளிகள். படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தன்றில்.
1: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் கிராமத்தில் சிறுவகுமார் பேசுகிறேன். கோடையப்பம் நல்வாழ்த்துக்கள். நன்றி.
2: வணக்கம் நேயர்களே. குழு குழு கோடையப்பம் 100.5 7 ஆண்டு உதயநிலா எங்கள் கோடையப்பம் நேயர்களின் இதயநிலா. காற்றோடு காற்றாக செவி வழியாக எங்களை மகிழ வைத்துக் கொண்டிருக்கும் 100.5 கோடான கோடி நேயர்களின் சார்பாக 27 ஆண்டு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் இதயங்கள் சங்கீதா கௌரவேல் மானசா.
3: வணக்கம். பள்ளி நரிக்கல்பட்டியிலிருந்து கமலவேணி. என்னுடன் அன்றாட வாழ்க்கையில் என்னிடம் அனுதினமும் பயணிக்கும் எனது அன்பு தோழியான 100.5 உதய விழா நல்வாழ்த்துக்கள். அதிகாலை முதல் அத்த ஜாமம் வரை வீங்காரம் விட்டு ஒழித்து கொண்டிருக்கும் உன் சேவை தொடரட்டும் பல்லாண்டு பல நூற்றாண்டு. நன்றி. வாழ்க.
4: புதுக்கோட்டை மாவட்டம் சடையம்பட்டில இருந்து அகிலா டெய்லர் பேசுகிறேன். கொடைக்கானல் மக்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியிலிருந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நீரோடு வாழணும், எல்லாரும் கேட்பையெல்லாம் இன்புறணும். கோடான கோடி நேயர்களுக்கு எங்களுக்கும் எனது அன்பார்ந்த உள்ளங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க நீரொளி, வாழ்க வாழ்க வளர்க பல்லாண்டு வாழ்க. கொடைக்கானல் வானொலி நம் பன்முலைக்கு வாழ்த்து கூறுகிறேன். வணக்கம். நன்றி.
5: கோடை பண்பலைக்கு வணக்கம். இசை தூரிகை தீட்டிய இனிய ஓவியமாய் தெரித்துக் கொண்டிருக்கும் அன்பு பண்பலை கோடை பண்பலை 100.5 வணக்கம். பூத்து குலுங்கும் பூக்களின் வாசமாய் இசை வாசத்தை தினம் தினம் அள்ளித்தந்து மனமெங்கும் தித்திக்க வைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியின் வழியே ஒவ்வொரு சுவைகளும்

0: தகவல்களையும் அள்ளி தந்து கொண்டிருக்கும் களஞ்சியமாய் மனமெனும் பேரில் ஜொலி ஜொலித்து பவனி வந்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பில் நிறைந்த கோடை பந்தலை 100.5 நேயர்களின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் 27 உதயந்தா நல்வாழ்த்துக்கள். வாழ்த்து கோரி மகிழ்வது தேவி திண்டுக்கல். நன்றி.
1: இனிய காலை வணக்கங்கள். இசைவானில் இன்ப பயணமாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் நம் கோடை பண்பலைக்கு 27 உதயநாள் நல்வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன்.
2: நான் கரூர் வெங்கமேட்டில இருந்து ஜான் பீட்டர்னு பேசுறேங்கம்மா. என் வீட்டுக்காரம்மா பேரு மரியா, என் பையன் பேரு சத்யநாதன். வந்து 27 கொடைக்கானல் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. பாலிய பல்லாண்டு வாழ்க வாழ்க.
3: தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் கணேசன் கோடை பண்பலை 27 வாழ்த்து.

0: கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள் முற்பகல் 11 மணிக்கு பாட்டுக்கு பாட்டு சிறப்பு நேரலையாக வலம் வர காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு நாங்களும் நடிப்போம்ல. 2:15 உதய விழா வாழ்த்து தென்றில். 3 மணிக்கும் தொடர்கிறது உதய விழா வாழ்த்து தென்றில். மாலை 4 மணிக்கு விடுகதை வண்ண தோரிகை. 8:00 இளமை பேசுகிறது. நாளை ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு வலம் வர காத்திருக்கிறது. 10:00 நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் பயணிக்க காத்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. 11:00 விரிய இருக்கிறது இரவு சிறகு. பண்பலையோடு இணைந்த இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:00
2: தங்கள் அன்புடன்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.
3: இந்த காலம் நீ நீடு வாழ வேண்டும். எல்லா நிகழ்ச்சியும் அருமையா இருக்கு. நம்ம பண்பலைக்குல மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கும் மலைகளின் அரசி நீலகிரி மாவட்டம் கோத்தேரில இருந்து பாத்திமா பேசுறேன். மலைகளின் நிலவரசி கொடைக்கானலில் உள்ள நம்ம கோடை பண்பலைக்கு 27 உதய விழா வாழ்த்துகள். நன்றி
4: அனைவருக்கும். நான் கருவ மாட்டேன். மலைகளின் நிலவரசி
5: பரமக்குடி தர்மா காலனி பாலாஜி பேசுறேன். கொடைக்கானல் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
6: திருவண்ணாமலை மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் அண்டாவசாய் கிராமத்திலிருந்து பேசுறேன். 27 காலம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். என்னுடைய குடும்ப சார்பாகவும் என் பசங்க சார்பாகவும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயம் நடந்தது. அன்னைக்கு இன்றைக்கு எங்களுடைய அந்த பொங்கலை கேட்டு எங்க வாழ்வாளர் ஒவ்வொரு நாளும் சென்றுகிட்டே இருக்கு. 27
0: அன்பான வாழ்த்துக்களோடு வலம் வந்தது சிறப்பு வாழ்த்து தென்றில். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா குமரகுரு. நன்றி நேர்களே.

வாசிப்பவர் சுதாகுமரன். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும், சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள்

அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக்கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு JP நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறையின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில், இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி 2:30 நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

வானம் கனமாக தோன்றினாலும் கனவுகள் தூரமாக தெரிந்தாலும் நாம் எப்போதும் புன்னகையாய் பளிச்சிடும் சிறு நட்சத்திரமாய் ஜொலிப்போம் என்பதை நினைவில் கொள்வோம். நம்மால் முடியாதது ஏதுமில்லை, நம்மால் முடியும், நம்மால் மட்டுமே முடியும் எனும் மனப்பக்குவத்தோடு இருந்தால் எதையும் வெல்லலாம் என கூறி ஆனந்தமாய் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. மாணவர்கள் வரலாம் 24 24 24 24 24 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45 42. மாணவர்களை வரவேற்று காத்திருக்கிறேன். சசிரேகா, குமரகுரு. இனிய இரவு வணக்கம் நேர்களே.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: யார் பேசுறீங்க தங்கம்? எங்க இருந்து?
1: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் கண்ணப்பள்ளி கிராமத்துல இருந்து மகாசத்யா பேசுறேன்.
0: மகாசத்யா? ஈரோடு மகாசத்யா? சரி தங்கம், விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு நாணைகள். நாணைகள் எப்படி விளையாடணும்னு தெரியுமா தங்கம்?
1: தெரியுங்கா.
0: என்ன சொல்றோமோ அதை திருப்பி அப்படியே சொல்லிடணும், அவ்வளோதான் நாணைகள். அப்படித்தானே?
1: சரிங்கா.
0: தயாரா? வளைவு, நெளிவு, சுளிவு, மேடு, பள்ளம், சமதளம் எல்லாமே இருக்கும் சாலையில். இன்னொரு முறை சொல்கிறேன், காதில் வாங்கிக்கோங்க. வளைவு, நெளிவு, சுளிவு, மேடு, பள்ளம், சமதளம் எல்லாமே இருக்கும் சாலையில்.
1: வளைவு, சுளிவு,
0: அதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு முறை சொல்லட்டுமா? வளைவு, நெளிவு, சுளிவு, மேடு, பள்ளம், சமதளம் எல்லாமே இருக்கும் சாலையில்.
1: வளைவு, நெளிவு, சுளிவு, மேடு, பள்ளம், சமாதானம்.
0: சமாதானமா சமதளமா?
1: சமதளம்.
0: சமதளம்.
1: எல்லாம் இருக்கும் சாலை.
0: எல்லாமே இருக்கும் சாலையில. இன்னொரு முறை சொல்லிடலாமா? சொல்லுங்க பார்க்கலாம்.
1: வளைவு, நெளிவு, சுளிவு, மேடு, பள்ளம், சமதளம் எல்லாமே இருக்கும் சாலையில.
0: அவ்வளவேதான். மகாசக்தி ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்களா? எந்த ஊர் ரொம்ப பிடிக்கும்? எந்த ஊர் அது?
1: சேலம் மாவட்டம்.
0: சேலம் மாவட்டத்தில்
1: நங்கோலி.
0: சரி சரி, சரிங்க தங்கம், ரொம்ப அழகாக விளையாடினீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கோடை பண்பலை 100.5 இதிலிருந்து.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

0: கோடை பண்பலை 100.5 அன்பான நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நமது பண்பலையின் 27வது உதயவிழா கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற உள்ளது. உதயவிழா கொண்டாட்டம் நடைபெறும் நாளும் இடமும் பின்பு விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் வர காத்திருக்கும் செல்லக்குட்டி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க தங்கம்?
1: யாதவன்.
0: யாதவன், எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம்.
0: திருச்சி மாவட்டத்தில இருந்து?
1: கோட்டமேடு.
0: கோட்டமேடு, திருச்சி கோட்டமேடுல இருந்து பேசுறீங்க?
1: ஆமாக்கா.
0: யாதவன்,
1: ஆ சொல்லுங்க.
0: ஆ, உங்க ஊரோட சிறப்பு என்ன? என்ன கேக்கல, புரியல. திருச்சியில மலைக்கோட்டை, அப்புறம் ஸ்ரீரங்கம் இருக்கு, அப்புறம்
1: சமயபுரம்.
0: என்ன தங்கம்?
1: காவேரி ஆறு.
0: அப்புறம் முக்கொம்பு இருக்கு,

0: முத்தம்.
1: இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு, அப்படித்தானே?
0: ஆமாக்கா.
1: பட்டாம்பூச்சிக்காக ஒரு பெரிய ஒரு பூங்காவே இருக்கு திருச்சியில.
0: ஆமாக்கா.
1: சொல்லணும்ல, உங்கள் ஊர் சிறப்பு கேட்டால் அப்படி சொல்லணும். சரி, உங்கள் ஊர் கிராமத்தில் என்ன சிறப்பு? ஒரு ஊர் சொன்னீங்க இல்லையா, என்ன ஊர் சொன்னீங்க?
0: மருதகளியம்மன்.
1: இல்லை, உங்கள் ஊர் பேர் மட்டும் சொல்லுங்கள் ஒருக்க.
0: சொட்டியம்.
1: தொட்டியத்தில் என்ன ஸ்பெஷல்?
0: வானப்பற்று.
1: என்னம்மா புரியல?
0: வாழைப்பழம்.
1: நீங்கள் தொட்டியம் அப்படி சொன்னோடனே மனக்கண் முன்னாடி வரணும், அப்படியே இயற்கை சூழ்ந்த வயல்வெளி, அங்கே ஓடுற வாய்க்காலில் ஓடுற அந்த தண்ணி, ஒத்த காலில் நிற்கிற கொக்கு, தென்னை மரம், சரிங்களா? தென்னை மரத்தில் அப்பப்போ வெட்டக்கூடிய அந்த இளநீர், நீங்கள் சொன்ன மாதிரி வாழை மரம் குளத்தள்ளி இருக்கும் அந்த ஒரு மனக்கண்ணு முன்னாடி வந்துடணும். தொட்டியம் அப்படின்னாலே இத்தனை கற்பனை வந்துடணும் நமக்கு, சரிங்களா தங்கம்? இவ்வளோ ஸ்பெஷல் இருக்கு உங்கள் ஊரில். சரி, நம்ம விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு சிக்கு புக்கு. சிக்கு புக்கு எப்படி விளையாடணும்னு தெரியுமா யாதவனுக்கு? தங்கம்? தெரியுமா? சரி, விளையாடலாமா? திரும்ப ஒரு முறை சொல்லிடட்டுமா லாட்டி?
0: திரும்ப ஒரு வர.
1: நான் முதல் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். ரெண்டாவது கேள்வி நான் கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில் சொல்லணும். மூணாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில், மூணாவது கேள்விக்கான பதில் சொல்லணும். நாலாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில், மூணாவது கேள்விக்கான பதில், நாலாவது கேள்விக்கான பதில். இப்படி கோர்த்து விளையாடணும். இதுக்கு பேர் தான் சிக்கு புக்கு. சரிங்களா தங்கம்? யாதவன் விளையாடலாமா? கதிரவன் உதிக்கும் திசை. காலையில் நீங்கள் எழுந்திருக்கிற நேரம். மல்லிகைப்பூ மலரும் நேரம். மல்லிகைப்பூ மலரும் நேரம்.
0: கிழக்கு. இரவு.
1: பள்ளி விட்டு நீங்கள் திரும்புகிற நேரம்.
0: கிழக்கு. 6 மணி மாலை.
1: என்னம்மா?
0: கிழக்கு. 6 மணி மாலை.
1: அப்புறம் உங்கள் வீடு எந்த தெருவில் இருக்கு?
0: மெயின் ரோடு.
1: மெயின் ரோட்டில்.
0: கிழக்கு. 6 மணி இரவு மாலை. மெயின் ரோடு.
1: சரி, ஆனாலும் கொஞ்சம் அவசரமாக மெயின் ரோடு முன்னாடி வந்துருச்சு, அப்படி தானே முந்திக்கிட்டு, அப்படி தானே தங்கமயில்? சிக்கு புக்கு விளையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லும்போது என்ன செய்யணும், அந்த நான் கோர்த்து விளையாடுற அந்த இது சொன்னேன் இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த முறை வரும்போது அழகாக கரெக்டாக டான் டான் டான் அப்படி பதில் சொல்லி நேராக வந்துடலாம், சரியா? யாதவன் ரைட்டா? யாதவனுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கோடை பண்பலை இன்னொரு பிள்ளையே இதிலிருந்து.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் காணடிகாத்தான் அன்புமணி பேசுறேன்.
0: சரிங்க அன்புமணி, விளையாடலாமா?
1: விளையாடுறக்கா.
0: தயாரா?
1: தயாருக்கா.
0: உங்களுக்கு என்ன விளையாட்டு, நீங்களே இப்ப முடிவு பண்ணி நேரம் வச்சிருப்பீங்களே. நாணைகள் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்கக்கா.
0: ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, சொல்லிருவீங்க.
1: சரிக்கா.
0: பிரியமா பிரியாவும், கலகலப்பா கலாவும், அன்பா

0: அமலாவும் வீம்பா விமலாவும் இயல்பா இலக்கியாவும் வீட்டுக்கு வந்தாங்க.
1: ஐயையோ,
0: ஐயையோ, எப்படி சொல்றது? ஆ, ஏமா,
1: பிரியா
0: இருங்க இருங்க, இன்னும் ஒரு முறை, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்றேன், நல்லா கவனிச்சுட்டு சொல்லணும், சரியா?
1: சரிக்கா.
0: ஒன்று ரெண்டு மூணு அஞ்சே லைன் தான் இருக்கு உங்களுக்காக.
1: சரிக்கா.
0: பிரியமா பிரியாவும், கலகலப்பா கலாவும், அன்பா அமலாவும், வீம்பா விமலாவும், இயல்பா இலக்கியாவும் வீட்டுக்கு வந்தாங்க. கலா கலாவும் நான் சொல்லல, ஒழுங்கா சொல்லணும். திரும்பவும் நான் சொல்றேன், ஒழுங்கா கேட்டு சொல்லணும், சரியா?
1: சரிக்கா.
0: பிரியமா பிரியாவும், கலகலப்பா கலாவும், அன்பா அமலாவும், வீம்பா விமலாவும், இயல்பா இலக்கியாவும் வீட்டுக்கு வந்தாங்க.
1: பெரியம்மா பிரியாவும், கலகலப்பாம கலாவும், அன்பா அமலாவும்,
0: என்னது? சரி சரி, ஓகே ஓகே ஓகே.
1: இளமா இலக்கியாவும் வீட்டுக்கு வந்தாங்க.
0: விமலா போயிட்டாங்க, கலாவுக்கு என்னமோ சொன்னீங்க, அமலாவுக்கு திரும்ப ஒரு முறை சொல்றேன், சரியா கேட்டு சொல்லிடணும், சரியா?
1: சரிக்கா.
0: பிரியம்மா பிரியாவும், கலகலப்பா கலாவும், அன்பா அமலாவும், வீம்பா விமலாவும், இயல்பா இலக்கியாவும் வீட்டுக்கு வந்தாங்க.
1: பிரியம்மா பிரியாவும், கலகலப்பா
0: கலாவும்,
1: அன்பா அமலாவும்,
0: நிறைவா ஒரே ஒரு தடவை சொல்லுவேன், சரியா சொன்னீங்க அப்படின்னா பலத்த ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம், சரியா? பிரியா பிரியமா பிரியாவும், சரியா? பிரியமா பிரியாவும், கலகலப்பா கலாவும், அன்பா அமலாவும், வீம்பா விமலாவும், இயல்பா இலக்கியாவும் வீட்டுக்கு வந்தாங்க.
1: பிரியமா பிரியாவும், கலகலப்பான கலாவும், அன்பா அமலாவும், வீமா விமலாவும், இயல்பா இலக்கியாவும் வீட்டுக்கு வந்தாங்க.

0: ரொம்ப அழகாக விளையாடினேன் அன்புமணிக்காக. இப்போ கைத்தட்டல் கொடுத்துட்டோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பாடல் கொடுக்கலாம்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
0: சிவகங்கை காணாடுகாத்தான் அன்புமணிக்காக பாடல் ஒலிக்கிறது. இப்போது கோடை பண்பலை 1.5 இலிருந்து

0: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமரபூண்டியிலிருந்து கவின்குமார் பேசுறேன்க்கா.
0: கவின்குமார், வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா.
0: எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் சூப்பரா இருக்கேன்க்கா.
0: சரி கவின்குமார், விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: உங்களுக்கான விளையாட்டு சிக்குப்புக்கு.
1: சரிங்கக்கா.
0: சிக்குப்புக்கு எப்படி விளையாடணும்னு சொல்லணுமா கவின் உங்களுக்கு?
1: இல்லைங்கா, தெரியும்க்கா.
0: தெரியும். சரி விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: வானத்தின் நிறம்?
1: நீலம்.
0: கிளியின் நிறம்?
1: என்னங்கா?
0: கிளியின் நிறம்
1: நீலம் பச்சை.
0: மிளகாய் பழத்தின் நிறம்?
1: நீலம் சிவப்பு. நீலம் பச்சை சிவப்பு.
0: மாலை நேர வானத்தின் நிறம்?
1: நீலம் பச்சை சிவப்பு ஆரஞ்சுக்கு.
0: உங்களுக்கு பிடிச்ச நிறம்?
1: நீலம் பச்சை சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள்.
0: மஞ்சள் உங்களுக்கு பிடிக்குமா?
1: பிடிக்குங்க.
0: சரி கவின், ரொம்ப அழகாக விளையாடினீங்க. உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணா?
1: இல்லைக்கா, யார் இல்லைங்க.
0: யாரும் ஹெல்ப் பண்ணலையா?
1: இல்லைங்க.
0: ஆனாலும் எந்த தப்பும் இல்லாமல் அழகா விளையாடுனீங்க கவின். உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கோடை பண்பலை 100.5 இருந்து.

இரவு 8:51 இணைப்பில் காத்திருக்கும் மணவக்கண்மணி, வாங்க. வணக்கம். வணக்கம். இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. வணக்கம். வணக்கம். என்ன கவிலன், திடீர்னு ஆளை காணும்? சரி தங்கம், விளையாடலாமா? கபிலன் தயாரா?

0: உங்களுக்கான விளையாட்டு நாணைகள். நாணைகள் எப்படி விளையாடணும் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே சொல்லிடணும், அவ்வளோதான்.
1: சரிங்க.
0: உங்களுக்கு பேர்ட்ஸ் எல்லாம் பிடிக்குமா, பறவைகள் பிடிக்குமா? எந்த பறவை ரொம்ப பிடிக்கும்? அப்படியா, சரி, அது மாதிரி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. சரியா? காக்கா கத்த, கிளி கீச்சிட, குயில் கூவ, ஆந்த அலற, சிட்டுக்குருவி படபடக்க, சோலைக்குள்ள பறவைகளின் சத்தம். இன்னொன்று வாட்டி சொல்கிறேன், ஈஸியாக இருக்கா? ஒன்றும் இல்லை. காக்கா, காக்கா ஞாபகம் வச்சுக்கணும், கிளி ஞாபகம் வச்சுக்கணும், குயில் ஞாபகம் வச்சுக்கணும், ஆந்தை வச்சுக்கணும், சிட்டுக்குருவி வச்சுக்கணும். அஞ்சு பறவைகள் சொல்லியிருக்கேன், சரியா? அதை வந்து ஆர்டராக மட்டும் வச்சுக்கணும். காக்கா, கிளி, குயில், ஆந்தை, சிட்டுக்குருவி. காக்கா என்ன செய்யும்? கத்தும். கிளி என்ன செய்யும்? கீச்சிடும். குயில் என்ன செய்யும்? கூவும். ஆந்தை என்ன செய்யும்? அலறும். சிட்டுக்குருவி என்ன பண்ணும்? அப்பப்போ படபட படபடன்னு பறந்துகிட்டே இருக்கும், சரியா? இது எல்லாமே சோலைக்குள்ள இந்த பறவைகளோட சத்தம் இருக்குது, அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். சொல்லலாமா? திரும்ப ஒருக்க சொல்லட்டுமா? கவனமாக கேட்டு சொல்லணும். காக்கா கத்த, கிளி கீச்சிட, குயில் கூவ, ஆந்த அலற, சிட்டுக்குருவி படபடக்க, சோலைக்குள்ள பறவைகளின் சத்தம். கிளி கீச்சிட, அவ்வளோதானா? இதெல்லாம் எங்க இருக்கு? சோலைக்குள்ள பறவைகளின் சத்தம், அவ்வளோதான். சொல்லல, அது
1: காக்கா கத்த, கிளி கீச்சிட, புலி கூவும், ஆந்தை அலற, சிட்டுக்குருவி படபடக்க, சோலை நகர்த்தி,
0: சோலைக்குள்ள பறவைகளின் சத்தம்,
1: சோலைக்குள்ள பறவைகளின் சத்தம்.
0: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ரெண்டு தடவை கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க, சூப்பரா பேசின. கபிலனுக்காக பாடல் வருது, கோடை பண்பலை 100.5 இருந்து அருமை தங்கம்.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பாராட்டுக்கள். முயற்சி செய்த அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றிகள். கேட்டு சுவைத்த நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய இளமை பேசுகிறது மீண்டும் கேட்கலாம். இளமை பேசுகிறது நாளை இரவு 8 மணிக்கு. ஆனா ஆவனா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு வெள்ளம் வரும். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சசிரேகா, குமரகுரு, நன்றி நேர்களே.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே.

0: இன்னிசை இளவரசன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இப்பொழுது குடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய், இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வெண்ணிலா சிவகுமார் அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.
1: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இனிய இரவு வணக்கங்கள். செவ்வாய்க்கிழமை 9 ஆனதும் காற்றலைகளில் விருந்தினர் விருப்பம் தமிழ ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி இனிமையாக அருமையாக தமிழ ஆரம்பித்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிக்க சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்திற்கு நம்மோட அவங்களுடைய வாழ்க்கை பயணம், அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிற வந்திருக்காங்க. சிறப்பு விருந்தினரை கோடை பண்பலை 100.5 சார்பாக அன்போடு வரவேற்றலாம். அம்மா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம்.
1: உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் முதல்ல சொல்லி ஆரம்பிச்சிடலாமா நிகழ்ச்சியை?
2: ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. என்னுடைய பெயர் திருமதி கா வெண்ணிலா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க ஐயா. இப்போ பார்த்தோன்னா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் பெருமாள் மலை அப்படிங்கிற இடத்துல தான் இருந்துட்டுருக்கேன். கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்த்துட்ருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 காலம் பணி அனுபவம் இருக்குதுங்க ஐயா. கோடை பண்பலை கேட்பது என்னுடைய ரொம்ப ரொம்ப ஒரு மிகுந்த ஒரு ஆசைன்னே சொல்லலாம். ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு வானொலின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு இந்த அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஐயா, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப அழகாக இயல்பாக பேசுகிறீங்களே, என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாமா?
2: நான் வந்து தமிழ்துறை. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிச்ச ஒரு மொழி. எம்ஏ தமிழ், எம்ஏ மொழியியல், எம்எட், எம்ஃபில், ஸ்லெட், முனைவர் பட்டம் இப்போ வாங்க போகிறேங்க ஐயா.
1: தமிழ் மீது ஆர்வம் அப்படின்னு பேச்சில் இருந்தே அறிஞ்சிக்கிற முடியுது, தெரிந்து கொள்ள முடியுது.
2: ஆமாங்க ஐயா.
1: கோயம்புத்தூர்காரவங்க அப்படிதானே?
2: ஆமாங்க.
1: இப்போ வந்து திண்டுக்கல்காரவங்களாம் மாறியாச்சு.
2: ஆமாங்க.
1: தொடர்ந்து நம்ம பேசலாம், கோயம்புத்தூர் பற்றி பேசலாம். உங்கள் ஊர் இது என்ன மாதிரியான சூழல், வாழ்க்கை அனுபவம் இதெல்லாம் பேச ரொம்ப ஆவலாக இருக்கேன். அதே நேரத்தில் உங்களோட முதல் பாடல் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுலையும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
2: எனக்கு இசை அப்படின்னா என்னோட உயிர் இசை. தமிழ் துறையாக இருந்தாலும் இசைத்துறை மேலே வந்து ஒரு அதீத பற்று இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் படித்த கல்லூரி துறையோட ஒன்றா இருக்கக்கூடியது எங்கள் துறையோட. அதனால் அந்த இசையை ரசிக்கிற மாதிரி நேயர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. பாடும் பறவைகள் அப்படிங்கிற படத்துல இருந்து இளமை உள்ளம் இசையில் துள்ளும் அப்படிங்கிற பாட்டு கேட்கலாங்க ஐயா.
1: உங்களோட விருப்பத்துல நீங்க கேட்ட பாடல் ஒளி உலாவரருக்கு இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இசையின் முகவரி கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வெண்ணிலா சிவகுமார் அவர்கள்.
4: நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் நீங்க சொன்னீங்க உங்க பெயர் வெண்ணிலா, நான் கோயம்புத்தூர்காரவங்க, திண்டுக்கல் வந்துட்டோம். கோயம்புத்தூர்ல எங்க உங்க ஊர் இது சொல்லலாமா?
5: மருதமலை அடிவாரங்க ஐயா எங்களுடைய வீடு இருக்கிறது. எங்களுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூரா இருந்தாலும் எங்க அப்பா வேலை பார்த்த இடம் வந்து நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டம் மேஃபீல்ட் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊருங்க ஐயா. அங்கதான் நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம், படிப்பு, எங்களுடைய வாழ்க்கை, எங்க அப்பாவோட வேலை எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் எங்களுடைய பயணம் இருக்கு. பல மக்களோட பழகக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குங்க ஐயா. எங்களுடைய பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேஃபீல்ட் எஸ்டேட்ல தான். தம்பி தங்கைகள் எல்லாமே நாங்க ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சோம். மேஃபீல்ட் எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பள்ளிக்கூடம் இருக்குதுங்க. 6ஆம் கிளாஸ் வந்து நாங்க எங்க போகணும்னா தேவர் ஷோலை அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே நாங்க நடந்து போறதுக்கான ஒரு காலகட்டங்கள், அதெல்லாம் இன்னும் நினைச்சாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல இருக்கோம்னா அந்த அஸ்திவாரம் தான், அந்த இடம் தான் எங்களுக்கு எல்லாமே கத்து கொடுத்து இந்த அளவுக்கு எங்களை உயர்த்தி இருக்குதுங்க ஐயா.
4: மேஃபீல்ட் எஸ்டேட்
5: தான் ஆரம்ப களம்.
4: சரி சரி சரி, இப்ப அதுவும் ஒரு குளிர் பகுதி.
5: ஆமாங்க,
4: அதே மாதிரி கொடைக்கானலும் குளிருக்கு பஞ்சம் இல்லாத பகுதி.
5: ஆமாங்க.
4: இப்ப இந்த ஊர்ல இருந்துட்டு இந்த ஊர்ல ஏதாவது ஒரு வித்தியாசம் சொல்ல முடியுமா? சின்ன பிள்ளையில இருந்தப்ப மேஃபீல்ட் எஸ்டேட் இப்படி இருக்கு, ஆனா இப்ப பெருமாள் மலை எப்படி இருக்குன்னு ஏதாவது ஒரு உணர்வு ரீதியா?

0: ஒருவேளை நான் அந்த மாதிரி ஒரு மலைப்பிரதேசத்துல இருந்து நான் நினைக்காத ஒரு இடம் கொடைக்கானல். நான் வாழ்க்கையில கொடைக்கானலுக்கு வருவேன்னு ஒரு நாளும் நினைச்சு பார்த்தது இல்லைங்க. கல்லூரி படிக்கும் பொழுது கல்லூரி சுற்றுலா நான் வந்திருக்கேன். ஆனா என்னுடைய கணவர் இங்கே தான் கிடைப்பார் அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த வரம். ஏன்னா அவங்க இருக்கிற இடம் தான் பெருமாள் மலை. நான் திருமணமாகி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு கால சூழ்நிலை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அவங்களோட பழகிட்டு இங்கே வந்து புதுசாக, நான் வந்த புதுசில் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுங்க, இப்போ பழகிட்டேங்க.
1: அந்த பழகிட்டேங்க, அந்த இங்கே இங்கே வர்றதை வச்சா நம்ம சொல்லிடலாம் கோயம்புத்தூர்காரவங்கங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க மேஃபீல்டு எஸ்டேட்டில் ஆரம்ப நிலையாக இருந்தது, அதுக்கடுத்து தேவர் சோழா அந்த பகுதிக்கு ஆறாம் வகுப்புலேருந்து போனோம், பயணமானது. அப்போ எங்கெங்கே போனாங்களோ அங்கங்கே எங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் பயணத்தின் ரீதியாக மக்களை சந்தித்தோன்னு. இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
0: எங்களுடைய காலகட்டங்களில் தொலைக்காட்சி அப்படிங்கிறது எட்டாத ஒரு கணின்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் வந்து இப்போ கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் இப்போ கிடைக்காது. இந்த பாடலை வந்து பேருந்தில் நான் அதிகமாக கேட்டிருக்கேங்க ஐயா. ஆனால் அதை ரொம்ப ரசித்து கேட்பேன். எந்த பாடல் அப்படின்னா, ஒரு பொண்ணு நினைச்சா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து.

ஒரு பொண்ணு நினைச்சா அந்த படத்திலிருந்து உதயமே உயிரேன்ற பாடல் உங்களுக்காக உதயமாக இருக்கு பண்பலையில். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிறப்ப மேஃபீல்டு எஸ்டேட்டு நீலகிரி மாவட்டம், அப்போ அது ஊட்டி உதகமண்டலம்னு நம்ம சொல்லுவோம். இப்போவும் ஊட்டின்னு சொன்னால் தான் பலருக்கும் பிடிபடும், சொல்கிறது மனசில் ஏற்புடையதாக இருக்கும்.
1: ஆமாங்க.
0: இப்போ அப்பா அங்கே என்ன வேலை செஞ்சாங்க, என்ன மாதிரியான பணி அனுபவம் இருந்ததுன்னு சொல்லலாமா?
1: என்னுடைய அப்பா பெயர் வந்து எம் கருப்பையா, என்னுடைய அம்மாவோட பெயர் வந்து நல்லம்மாள். எங்கள் வீட்டில் 6 குழந்தைங்க, அதில் மூத்த பொண்ணு நான் தான். வெண்ணிலா, மஞ்சுளா, விமலா, கார்த்திக், ராகுல், எங்களுடைய 6 குழந்தைங்க. 4 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள் எங்கள் வீட்டில். மூத்த பொண்ணுங்கிறனால பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. தேயிலை தோட்டத்தில் ஒரு தோட்ட தொழிலாளியாக எங்கள் அம்மா இருந்தாங்க. எங்களுடைய அப்பா ஒரு டீ ஃபேக்ட்ரியில் மேனேஜராக ஒர்க் பண்ணாங்க. இது தான் எங்களுடைய காலம். எங்களுடைய பெற்றோர் கஷ்டப்பட்டு தான் எங்கள் 6 குழந்தைங்களையும் நல்ல விதமாக படிக்க வச்சுருக்குறாங்க. இந்த படிப்பு தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குதுங்கய்யா. இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் ஒருவேளை உணவு சாப்பிடும் பொழுது

0: இப்போ எங்கள் தகப்பனார் இல்லை, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க எங்கள் அப்பா இருந்திருந்தா. எங்கள் தாய் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுடைய வளர்ச்சியில் நினச்சிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் என்னுடைய பெற்றோர், எனக்கு கற்றுக் கொடுத்த பேராசான்கள், என்னை பணியமர்த்திய ஆற்றல் மிக்க ஆளுமைகள் எல்லோரையும் நான் நினச்சி பார்க்காத நாளே கிடையாதுங்க ஐயா. ஒவ்வொரு நாளும் நான் நினச்சி பார்ப்பேன்.
1: கடந்து வந்த பாதை வந்து எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை ஒரு தடவை நம்ம மீள் பார்வையாக போய் பார்க்கும்போது மனதுக்கு அது ஒரு நல்ல மகிழ்வையும் தரும், அனுபவத்தையும் அது கொடுக்கும். ரொம்ப நெகிழ்ந்து பேசக்கூடிய சூழலும், உணர்வு பூர்வமாக பேசக்கூடிய சூழலும் உருவாகிருச்சு. உணர்ச்சியின் மிகுதியினால் விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. சரி, இப்போ என்ன பாடல் கேட்கலாம்? மூன்றாவது பாடல் உங்களோட விருப்பத்தில்.
0: இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, இது கேட்டாலே மனசு ரொம்ப அப்படியே ரம்மியமாக இருக்க மாதிரி எனக்கு தோணும். என் ஜீவன் பாடுதுன்ற படத்திலிருந்து காதல் வானிலேன்ற பாட்டு கேட்கலாங்க ஐயா.
1: காற்று வானிலே காதல் வானிலா பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: இப்போ நீங்கள் உங்களுடைய கடந்து வந்த பாதை, தந்தை, இது உங்களுக்கு இந்த நிலைக்கு வரதுக்கான காரணம் மிக்க எல்லா மனிதர்களையும் நினச்சி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. இதில் நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டுக்கு நான் தாங்க முத பிள்ளை அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் பெண் பிள்ளை. வீட்டுக்கு முத குழந்தை பிறந்தாலே வீட்டில் எல்லோரும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, மகாலட்சுமி பிறந்துட்டா அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லார் வீட்லேயுமே பெண் பிள்ளையே பெண்ணுன்னு கூட சொல்லாமல் எனக்கு பொன் பிள்ளை பிறந்திருக்குன்னு பெண் பிள்ளையை கூட பொண்ணாக தங்கமாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் வீட்டில் முதல் பிள்ளையாக இருந்து நீங்கள் சந்தித்த சவால்கள், உங்களுடைய பாதை, இன்பம், அது மூத்த பிள்ளை அப்படின்னு உங்களுக்குன்னு தனி ஒரு தனித்துவம் இருக்கும். சொல்லப்போனால் ஒரு அதிகாரமே கிடையாது. அக்கா நான் சொல்கிறேன் நீ செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கும். அதே நேரம் எல்லாம் அக்கா பார்த்துக்குருவா அப்படின்னு பாரத்தையும் தூக்கி சுமக்கக்கூடிய சூழல் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டுமே ஏதாவது பகிர்ந்துக்கிற முடியுமா? நான் மறக்க முடியாது.
1: கண்டிப்பாங்க ஐயா. அப்பா வேலை பார்த்துட்டு இருந்த காலகட்டங்களில் அப்பாவுக்கு சர்வீஸ் இருக்கும்போதே நாங்கள் விஆர்எஸ் தான் வாங்கினோம். ஏன்னா அப்பாவோட உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு. நிறைய நாள் நாங்கள்லாம் கூட்டு குடும்பமாக தான் நாங்கள் வீட்டில் இருந்திருக்கோம். அப்பா சித்தப்பா எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம். எங்கள் அப்பா ராத்திரி தான் ஃபேக்ட்ரியிலேருந்து வருவார். நாங்கள் நிறைய நாள்

0: எங்க சித்தப்பாவை தான் அப்பானே நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஏன்னா அப்பா வருவாங்க, வேலை முடிப்பாங்க, குழந்தைங்கெல்லாம் பாட்டி எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலி தான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் நாங்கள் சந்தோஷமாக இருந்த சூழ்நிலையில் அப்பாவோட உடல்நிலை சரியில்லைங்கும் பொழுது அவங்க விஆர்எஸ் வாங்குகிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கல்லூரி முடித்து எம்ஏ எம்ஃபில்லாம் முடிக்கக்கூடிய சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பை எனக்கு வந்துருச்சுங்க. ஐயா அப்பா வீட்டில் வந்துட்டார், இனிமேல் நம்ம நல்லா படித்து நம்ம தான் குடும்பத்தை பார்த்துக்கணுன்றப்ப என்னுடைய தம்பி தங்கைகளுடைய படிப்பு எல்லாத்தையும் நான் பொறுப்பாக பார்த்துக்கிட்டேங்க ஐயா. அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். என்னுடைய இரண்டாவது தங்கை டாக்டர் கே விமலா ஒரு பெண்ணிய விஞ்ஞானியாக இருக்காங்க ஐயா, பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தான் படித்தாங்க. அவங்க இருக்கிறதுக்கு காரணமாக எங்கள் குடும்பமே உறுதுணையாக இருந்தோம், அதில் என்னுடைய சப்போர்ட் வந்து நிறைய இருந்துச்சுங்க ஐயா, அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அதே நேரத்தில் என்னுடைய தந்தையை இழந்த சூழ்நிலையில் எங்களுடைய தங்கைகளுக்கு நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு நான் திருமணம் செய்து வந்த குடும்பம் எனக்கு உறுதுணையாக இருந்தனால அந்த பொறுப்பெல்லாம் தாங்கிக்கிற ஒரு உறுதுணையாக நான் இருந்திருக்கேங்க ஐயா. என்னுடைய அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம்.
1: பிறந்த இடத்துலயும் ஒரு ஆதரவு, அடுத்து திருமணம் ஆகி வந்த இடத்துலயும் ஒரு ஆதரவு.
0: அப்படி இருந்தனால என்னுடைய குடும்பத்துக்கு நான் செய்யறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு.
1: அதற்கான வாய்ப்புகளும்
0: வாய்ப்புகள் அமைஞ்சிருச்சு. அப்படி இறைவன் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துட்டாங்க.
1: சொல்லுவாங்க, இணையாது எய்தினும் எய்தும் இணையாலும் ஈசன் செயல்.
0: ஆமாங்க,
1: அது அது கிடைக்கிறது நம்ம நினைக்கிறோமோ நினைக்கலையோ நம்மள வந்து சேரும். அது சரி. இப்ப என்ன பாடல் கேட்கலாம் உங்களோட விருப்பத்துல?
0: எனக்கு வந்து ராதாம்மாவை நான் ரொம்ப ரசித்து அவங்களுடைய நடிப்பை விரும்பி பார்க்கக்கூடியவள் நான். அவங்களுடைய நெஞ்சமெல்லாம் நீயே அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து

0: அப்படின்ற பாட்டை கேட்கலாங்க.
1: நிறைய நேரம் நல்லா பாடுவீங்க போல் இருக்கே, யாரது யாரதுன்னு சொல்லி அழகா பாடிட்டீங்க. பாடல் காற்றலையில யாரது யாரதுன்னு உலா வர்றதுக்கு இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: இப்போ நீங்கள் சொன்னப்போ சொன்னீங்க தங்கைகள் தம்பிகளோட வீட்டோட மூத்த பெண் பிள்ளை நான் அப்படின்னு. இப்போ அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி சண்டை வரதான் செய்யும். அந்த சின்ன பிள்ளைங்கள அடாடா அந்த சண்டையில் ஒரு சுவாரஸ்யமும் இருக்கும். அதே நேரம் சண்டை முடிஞ்சா வா சரி அக்கா தானே வாப்பா வாப்பா அப்படின்னு ஒரு சமாதானமும் இருக்கும். நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்களா? அஞ்சு ஆறு ஆறு பேர் சொன்னீங்க, ஆறு பேரும் எப்படி சண்டை பயங்கரமாக போடுவீங்களா? இல்லைங்க நாங்கள் இப்போ அப்படிலாம் கிடையாது, அது மாதிரி ஏதாவது என்ன என்ன பண்ணுவீங்க?
1: வாய்ப்பே இல்லைங்க ஐயா. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நான் வீட்டுக்கு பெரிய பொண்ணுங்கிறனால என்னுடைய தம்பி தங்கைகள்லாம் என்னை வந்து ஒரு தாய் ஸ்தானத்தில் தான் பார்ப்பாங்க. என்னுடைய ரெண்டு தம்பிகளும் ஏ அக்காவுக்கு நம்ம எல்லாம் சொல்லி கொடுப்போம், சாப்பிட்ற விஷயமா இருந்தாலும் சரி ஒரு நல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி. அவங்கெல்லாம் இந்த ட்ரெண்டில் வளர்ந்த குழந்தைங்க இல்லையா, அதனால் என்னை நல்லா பார்த்துக்குவாங்க என் தம்பி தங்கைகள். தூர தூரமாக நாங்கள் இருக்கிறனால அந்த ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்ணும் ஒரு நல்ல விசேஷம் வருதுன்னா கூட அக்கா கணவர் வீட்டில் இருக்காங்களே அப்படி கூட நினைக்க மாட்டாங்க. எல்லோரும் கிளம்பி இங்கே வாங்க, இங்கே நல்லா ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஐயா. அதனால எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வந்தது இல்லைங்க. ஒரு அந்த தொலைவில் இருந்தாலும் அந்த ஒரு பாசம் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு.
0: அதேதான் பக்கத்துல இருக்கிறத கொஞ்சம் தூரமா இருக்கும் போது என்ன இருக்கும்னா தம்பி தங்கச்சி அப்படின்னு.
1: ஏன்னா நாங்க படிச்ச காலங்கள் வந்து எங்களுக்கு ஒண்ணு நாங்க ஊட்டி வரணும் இல்ல கோயம்புத்தூர் வரணும், கூடலூர் அப்படிங்கிறது இப்போதான் கல்லூரி எங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு. நாங்கள் இருந்த காலகட்டங்கள் அப்போ கல்லூரி வாய்ப்பு கிடைக்காது, உயர்நிலை கல்வி மட்டும்தான் அது வரைக்கும். அப்போ நாங்கள் எல்லாருமே அங்கேருந்து எல்லாம் வெளியில் தான் போய் படிச்சிருக்கோம். அப்போ தூர தூரமாக இருந்தனால எங்களுக்கு அந்த ஒன்றா இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப குறுகிய காலம்தான் நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்திருக்கோம். அதனால இப்போவுமே அந்த உறவு வந்து நெடுங்காலமா தொடர்ந்துட்டே இருக்குங்க ஐயா.
0: அந்த பிணைப்புன்றது இயல்பா இருக்கு,
1: இயல்பா இருக்குங்க ஐயா.
0: சரி இப்போ ஒரு கஷ்டமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, உங்களோட உடன்பிறப்புகள் தங்கை தம்பி இருக்கும், இதில் யார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? இவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது என் தங்கச்சினா எனக்கு உயிர், என் தம்பினா எனக்கு உயிர்னு யாராவது ஒரு ஆள் தான் சொல்லணும், யார் சொல்லுங்க?
1: கண்டிப்பா என்னுடைய மூன்றாவது தங்கை பெங்களூர்ல இருக்கான் தனலட்சுமி, அவ தான் என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன்.
0: அவங்க பேரை நீங்க தொடக்கத்துல சொல்லல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்குங்க ஐயா.
0: விமலா மஞ்சுளா சொன்னீங்க, தனலட்சுமி அவங்க பேரை மட்டும் சொல்லலை. நான் நினச்சேன் சரி இவங்க ஆறு பேருன்னு சொல்கிறாங்க, அஞ்சு பேர் தான் சொல்லியிருக்காங்க. சரி இப்போ அவங்க பேரை ஏன் அப்போ விட்டுட்டீங்க?
1: இல்லை இல்லை, அவளை நான் ஸ்பெஷலாக சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். எதுக்காகனா எப்பவுமே கேட்பாங்க வீட்டில் வந்து எல்லாமே பார்க்கும் பொழுது என்ன பார்த்துக்கிறது யாருன்னா தனா தான்.
0: சரி அப்ப இதை கேட்டுட்டு மிச்சம் யாரும் உங்களோட வம்புக்கு வந்த என்னக்கா நீ மட்டும் மூணாவது தங்கைன்ட்ட?
1: கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் விவரமானவங்க, அது ரொம்ப கை குழந்த. அப்போ ஏன் அது என் மேல இன்னும் தானா எங்க என் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கா அப்படின்னு இன்னும் தெரியாது. என்னுடைய கணவர் கூட நான் எப்பவும் சொல்லியிருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை தானா தான், அதுக்கப்புறம் தான் மற்ற தம்பி தங்கைகள்லாம் அப்படின்னு இன்னும் அதை தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அவரு நேரடியா பார்த்தாங்க, அவரே ஷாக் ஆயிட்டார்.
0: அப்போ அவ்வளோ தூரம் அன்பு அக்கா மேலே. சரி மிச்ச நான்கு பேரும் கேட்டுட்டு சண்டை பிடிச்சாங்கன்னா நீங்கள் தான் சமாளிச்சுக்கணும்.
1: சரிங்க ஐயா.
0: சரி இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் அந்த ஹம்மிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஐயா. புதுமனிதன் படத்துலேருந்து அங்கம் உனதங்கம் அந்த பாடல் கேட்கலாங்க ஐயா.
0: ஒரு ஹம்மிங் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க, அப்போ ஹம் பண்ணாமல் போனீங்கன்னா அந்த சரியாகவே இருக்காதுல்ல. ஹம்மிங் பிடிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹம் பண்ணுங்க, அப்படியே அப்படின்னு பண்ணுங்க, நாங்கள் அப்படியே கேட்டுட்டு பாடல் வந்துடும். கேட்டுடலாமா உங்கள் ஹம்மிங்கோட பாடலை?

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: இசையின் முகவரி கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வெண்ணிலா சிவகுமார் அவர்கள்.
2: பேசுறப்ப ஒரு உத்வேகம் இயல்பாகவே இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிரிச்ச முகத்தோட பேசும்போது சொல் ரொம்ப தெளிவாகவும் இயல்பாகவும் பேசுறீங்க. அது காரணம் தமிழ்னு உணர முடியுது. இப்போ கேள்வி எங்கே வருதுன்னா அங்கே தான் வருது. தமிழ் ஏன் படித்தீங்க? எவ்வளவோ படிப்பு இருக்கும், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல் இப்படி சொல்லிட்டே போகலாம். தமிழ் எடுக்க காரணம் என்ன? யார் அந்த ஆசையை மனதில் விதைச்சா? என்ன விஷயம் அது?
3: நாங்கள் குடியிருந்த குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பல மொழிகள் பேசக்கூடிய மக்களோட வாழ

0: கூடிய ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் தமிழ் ஃபேமிலி, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து தமிழ் மேலே ரொம்ப பற்று. எங்கள் பாட்டி அதை விட அதீத பற்றுடையவர்கள். சாயங்காலம் ஆனிச்சுனா கதைகள் நிறைய சொல்லி தருவாங்க. மாரல், பஞ்சுவாலிட்டி அப்படின்னா எங்கள் பாட்டி தான். அவ்வளோ ஒரு அவங்க எப்படி சொல்கிறது, இப்படித்தான் அப்படின்னா அப்படிதான் எங்களை வளர்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழை வந்து எப்போவுமே நம்ம மறந்துடக்கூடாது, தமிழ் மொழிக்கான ஒரு இதை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பாவோட விருப்பம் என் பொண்ணை வந்து நான் தமிழ் படிக்க வைக்கணும் அப்படின்னு அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்காக தாங்க என் தமிழ் நான் படித்தேன். இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதும் என்னுடைய ஆவல். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணுன்றதுதான் என்னோட நோக்கம்.
1: தந்தையார் அவங்களுக்கு இருந்த நாட்டம் தான் உங்கள் மனதில் விதைக்கப்பட்டிருக்கு.
0: ஆமாங்க.
1: சரி, அது மாதிரி பாட்டி சொன்னீங்க, பாட்டி பாட்டி பேர் சொல்லிடலாமா?
0: வீரம்மாள்.
1: வீரம்மாள்
0: அப்பாவோட அம்மா.
1: இப்போ இவங்களோட தாக்கம் தான் தமிழ் படிக்க ஆசை, நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையை உருவாக்குச்சுன்னு. தமிழ் மொழி வந்து ரொம்ப இனிமையான மொழின்னு நம்ம ஒத்துக்கிறோம். நம்ம தாய்மொழின்றதை தாண்டி உலகத்தில் ஏற்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழி. நிறைய பாடல்கள் மொழி புலமையை சொல்லும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய தமிழ் பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாட்டா எனக்கு தமிழ்னாலே எனக்கு இதாங்க பாட்டு, நான் ஆரம்பிக்கணும் ஏதாவது பேச விரும்புகிறேன் அப்படின்னா இந்த பாடலை சொல்ல எனக்கு தூக்கத்தில் என்னை தட்டி எழுப்பிக்கலுங்க, கண்ணை மூடி இந்த பாட்டை நான் சொல்லுவேன் அப்படின்னா என்ன பாடல் உங்களுக்கு பிடிக்கும்?
0: இலக்கியத்தில் கேட்குறீங்களா, திரை இசையில் கேட்குறீங்களா?
1: இலக்கியத்தில்.
0: இலக்கியத்தில்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்கொலினாலத்து இருளகற்று மாங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்றேனையது தன்னேறில்லாத தமிழ். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா.
1: இந்த பாடல் பிடிக்கிறதுக்கான காரணம்,
0: இலக்கணம் அப்படின்றது ரொம்ப பிடிச்ச ஒரு பிரிவு. தண்டி அலங்காரம் அப்படிங்கிற ஒரு நூலில் தான் இந்த பாடல் வந்து தண்டி ஆசிரியர் தான் எழுதியிருக்காரு. எங்களுக்கு என்னுடைய ஆசான்கள் நடத்தியிருப்பாங்க இல்லைங்களா, வகுப்புகள் எடுக்கும் பொழுது இந்த பாடலை அறியாதவர்கள் தமிழ் படித்தவர்களாக இருக்கவே முடியாது என்பதை நினைவு கூர்ந்தே இருப்பார்கள். நாங்கள்லாம் படிக்கும் பொழுது நினைவாற்றல் பயிற்சிங்கிறதே ஒரு பெரிய விஷயங்க ஐயா. கல்லூரியில் படிச்சுட்ருப்போம், காலையில் வந்து எங்களுடைய பேராசிரியர்கள் எங்களுடைய வருகை பதிவு எடுப்பார்கள். அந்த வருகை பதிவை எடுத்துட்ருக்கும் பொழுதே தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய நூற்பாவை கடகடன்னு சொல்லணும். நாங்கள் படித்த காலகட்டங்களில் அந்த ஒரு பயிற்சி தான் எங்களுக்கு அந்த நினைவாற்றல் பயிற்சியை வந்து உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்துச்சுங்க ஐயா.
1: நினைவில் நிறுத்தினாதான் சொல்லவும் முடியும்.
0: செந்தமிழும் நா பழக்கம் சொல்றோம் இல்லைங்களா, சித்திரமும் கை பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம். நீங்க எந்த அளவுக்கு உச்சரிச்சு எந்த அளவுக்கு நீங்க அதை சொல்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த நினைவு வந்து ஆழ்மனதுல இருக்கும்ன்றதுதான். இப்ப எங்க குழந்தைங்களுக்கு நாங்க பார்க்காம சொல்றோம்னா அது ஒரு நாள் வந்த பயிற்சி இல்லைங்க ஐயா. எங்களுடைய கல்லூரி காலங்களில் எங்கள் ஆசிரியர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப மேலும் மேலும் நல்லா இருக்கணுங்க ஐயா. எங்களை உருவாக்கியிருக்காங்க இல்லையா, நாங்களும் ஆசைப்படுறோம் அவங்கள மாதிரி, அவங்க எங்களை உருவாக்கின மாதிரி எங்கள் குழந்தைங்களை நாங்களும் உருவாக்கணும்னு எதிர்பார்த்த நாங்களும் அதே மாதிரி சொல்லி கொடுக்குறோங்க.
1: நிச்சயமாக அந்த அவா நிறைவேறும், நல்ல ஆசையும் கூட, அடுத்த சமுதாயத்தை உருவாக்குறது நம்ம கடமையும் கூட. சரி, இப்போ இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
0: எனக்கு வந்து பார்த்தா சிகரம் திரைப்படம் ரொம்ப நல்லா விரும்பி பார்த்துருக்கேங்க ஐயா. அதில் இதோ இதோ என் பல்லவின்ற பாட்டு கேட்கலாங்க ஐயா.
1: அது ஒரு வரி பாடலாமா?
0: இதோ

0: மகனோ, இதோ இதோ என் பல்லவி.
1: இதோ இதோ என் பல்லவி பாடல் இதோ வந்துருச்சு கோடை பண்பலை 100.5 இணைந்திருங்கள். இது விருந்தினர் விருப்பம், உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: அம்மா, நீங்கள் ஒரு தமிழ் துறை சார்ந்த பேராசிரியராக இருக்கீங்க, பாடல்கள் நிறைய மனப்பாடம் பண்ணோம், அதுக்கான பயிற்சிகளும் முறையாக இருந்தது அப்படின்னு உங்களுடைய கல்லூரி அனுபவத்தை அப்படி போகிற போக்கில் பகிர்ந்துக்கிட்டீங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: இப்போ பேராசிரியர் கால அனுபவத்துக்கு நான் வர விரும்புகிறேன்.
1: சொல்லுங்கள்.
0: நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய முறையை பார்த்து நம்ம சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க. எப்படிமா சொல்லி கொடுக்க முடியுது, இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி இலகுவாக எங்களுக்கு மனதில் பதிய வச்சிங்க அப்படின்னு உங்கள் மாணவ மாணவியர்கள் உங்கள்கிட்ட படித்தவங்க உங்களை பார்த்து இது சூப்பராக சொன்னீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னதை பகிர்ந்துக்கிற முடியுமா?
1: எங்கிட்ட இளங்கலையில் படிச்சுட்டு போவாங்க ஐயா, முதுகலை போன உடனே அவங்களுக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும் இல்லைங்களா. நான் என்ன செய்வேன்னா, நீங்கள் முதுகலையில் எப்படி போய் படித்தா உங்களுடைய மதிப்பெண் சதவிகிதம் வந்து அதிகப்படுத்த முடியுன்றதுக்கான ஒரு வழிமுறைகளை நான் அவங்க எங்கிட்ட இளங்கலை படிக்கும்போதே அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேங்க ஐயா. எந்த ஒரு பாடமாக இருந்தாலும், ரொம்ப கடினமான ஒரு பாடமாகவே இருந்தாலும், அதை நம்ம என்றைக்குமே கடினமாக நினைக்கக்கூடாது. ரொம்ப ஜாலியாக ஒரு கதை மாதிரி, கடினமான பேப்பரை கூட ஒரு கதை வடிவில், இந்த பாடத்தில் இதுதான் இருக்குது, இதை மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். எப்போவுமே என்னுடைய வகுப்பை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க சந்தோஷமாக படிக்கணுன்றதான் என்னுடைய நோக்கம். கொஞ்சம் சோர்வாக இருந்தால் கூட அதுக்கான காரணம் கேட்டுட்டு அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு தான் நான் வகுப்பெடுக்கவே ஆரம்பிப்பேன். அப்போ அந்த எளிமையான பயிற்சியை குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, படித்த குழந்தைங்க பள்ளியில் போய் வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா. அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் அன்னைக்கு சொல்லி கொடுத்தீங்க அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நாங்கள் வேலை பார்க்கும்போது அது பயனுடையதாக இருக்குதுங்கம்மா.

0: அப்போ எப்படி எளிமையாக படிக்கலாம், எப்படி எளிமையாக மனப்பாடம் பண்ணலாம், எப்படி அந்த பேப்பரை வந்து நம்ம கஷ்டம் இல்லாமல் நினச்சிக்கலான்றத உங்கள் வகுப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க ஐயா. அன்னைக்கு அந்த குழந்தைங்க என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக படிக்காதீங்கப்பா, குழுவாக சேர்ந்து படிங்க. ஏன்னா நாங்கள் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் தோழமையாக குரூப் ஸ்டடிங்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ அப்படி தான் அதெல்லாம் படிச்சிருக்கோம். அதை என் குழந்தைங்களுக்கும் நான் சொல்லி தருவேன்.
1: ஒருவரோட அறிவை மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இஷ்டப்பட்டு படிங்க, கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்க. ரொம்ப அழகான விஷயமும் கூட, இன்னைக்கு தேவைப்படக்கூடிய விஷயமும் கூட. சந்தோஷமா படிக்கணும், முகம் சுழிச்சே பண்ணிடக்கூடாது. எந்த படிப்புன்னு இல்லை, எல்லா வேலையும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மகிழ்வா பண்ணுங்கன்றத பகிர்ந்துருக்கீங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
0: புதிய தென்றல் படத்துல, ஏன்னா இலக்கியம் இல்லையா நானு, அதனால ஒவ்வொரு பாட்டையும் ரொம்ப ரசிச்சு தான் கேட்பேன். அதில் புதிய தென்றல் திரைப்படத்திலிருந்து தென்றலிலே மிதந்து வரும் தேவமங்கை வாழ்க அப்படிங்கிற பாடல் கேட்கலாங்க.
1: தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க, தென்றலில் மிதந்து இப்போ தேவமங்கை வர இருக்காங்க, கேட்டுடலாம். இது கோடை பண்பலை 100.5.

0: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்கள் தமிழ்துறை ஒரு பெரிய ஒரு நல்ல நிலையில் படித்து நிறைய படித்து இன்றைக்கி ஒரு பேராசிரியர்னு ஒரு நல்ல மதிப்பு மிக்க பொறுப்பில் இருக்கீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட ஒரு பேராசிரியராக நீங்கள் பார்க்கும்போது என்னப்பா இப்படி அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்தாங்க, இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே, என்னப்பா இப்படி இருக்காங்களே, அப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயமும் இருக்குது இவங்ககிட்ட, இந்த விஷயம் குறைவாகவும் இருக்குது, இதை சரி செஞ்சால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு பேராசிரியராக தமிழ்துறை சார்ந்த பேராசிரியராக என்ன விஷயம் பகிர்ந்துக்கிடுவீங்க?
1: என் குழந்தைங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சா, வரக்கூடிய காலகட்டங்களாக இருந்தாலும் சரி, புத்தகத்தை படிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது

0: ஒரு மிகச்சிறந்த நல்ல பழக்கம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கண்களுக்கு ஒரு நல்ல பயிற்சினா புக்கு படிக்கிறது தான். அது படிச்சுட்டு இருக்கும்போது அந்த கண் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு வர்றதுன்ற பயிற்சியை வந்து வேற வேலை செய்யுமோ நம்மளால் கொடுக்க முடியாது. என்னுடைய குழந்தைகள் எல்லோருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், புத்தகத்தை படிக்கக்கூடிய பழக்கத்தை மறந்துடாதீங்க. படிங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தலைன்னா அந்த பழக்கத்தை மறந்துடாதீங்க. எவ்வளோதான் தொழில்நுட்பம் வந்தாலும், எவ்வளோதான் மொபைல் ஃபோன் கையில் வச்சு நம்ம பார்த்தாலும், புத்தகத்தை படிக்கக்கூடிய பழக்கத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நினைவாற்றல், ஒரு மன நிம்மதி வேறு எதுலேயும் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஐயமாக தான் இருக்குதுங்க. அதனால் படிக்கக்கூடிய பழக்கம் கண்டிப்பாக வருங்கால சந்ததியினருக்கு, குழந்தைகளுக்கு கட்டாயம் இருக்கணும், ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுக்காக மொபைல் தான் உலகம் அப்படின்னு வாழக்கூடாது. அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணுன்றது என்னுடைய கருத்தாக நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேங்க. ஐயா, நீங்கள் பாருங்கள், தகவலை தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் அதுதான் உலகம்னு வாழாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க. பாடலாம், ஆடலாம், இசையை ரசிக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. குடும்பத்தோடு கொஞ்சம் உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் செலவிடுங்க, பெற்றோர்களோட செலவிடுங்க, உடன்பிறப்புகளோட கொஞ்சம் நேரம் பகிர்ந்துக்கோங்க. எல்லாம் உறவுகளோட சந்தோஷமாக இருக்கணுன்றதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஐயா,
1: வாழ்க்கை வாழ்வதற்கு ரசித்து வாழுங்கன்னு அப்படி நிறையா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. பிடிச்சதை சந்தோஷமாக பண்ணுங்கள், பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் அவங்களோட நேரம் செலவிழிங்க, ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேரமும் வந்துருச்சு. உங்களுடைய வாழ்க்கை பயண அனுபவத்தில் என்ன தெரிஞ்சுக்கிற முடிஞ்சதுன்னா, மொழி மீதான பற்றுன்றது நமக்கு இருக்கும். அந்த பற்றை வந்து சரியான முறையில் வளர்த்துக்கிட்டோன்னா அதுவே நமக்கான ஒரு வாழ்க்கையை, ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத உணர முடிஞ்சது. மலை பிரதேசங்களில் இருந்தாலும் நம்மளால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் படிப்பு மீதான நம்பிக்கையும், படிப்பு மட்டும்தான் மனிதனுக்கான வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுக்குன்ற விஷயத்தையும் ஒரு புரிதலாக எடுத்துக்கிறதுக்கான நிறைவாக சொன்ன விஷயமும் அருமையாக இருந்தது. வாழ்க்கை வாழ்வதற்கே பிடிச்சதை பண்ணுங்கள், மகிழ்வாக பண்ணுங்கன்னு நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய தருணத்தில் நிறைவான பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
0: இந்த இசை வந்து நான் தினமுமே இரவு தூங்கும் பொழுது பாடல் கேட்டுட்டு தான் தூங்குவேன். அது என்னுடைய இயல்பான ஒரு பழக்கமாக இருக்குது. கர்ணன்ற திரைப்படத்திலிருந்து மலரே மௌனமான்ற பாட்டு கேட்கலங்க.
1: இரண்டு வரி பாடி நீங்கள் மௌனமாக இருக்க மலரை வந்து மௌனத்தை கலைச்சி விடுங்க, பாடலை நம்ம வானொலியில் கேட்டுடலாம்.

0: உங்களோட விருப்பத்தில் கர்ணா படத்திலிருந்து மலரே பாடல் மலர இருக்கு காற்றலைகளில். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி நிலையத்திற்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை பயண அனுபவங்களை, வீடு எப்படி இருக்கணும், உறவுகள் எப்படி இருக்கணும், படிப்பு எப்படி இருக்கணும், ரசித்து வாழணும், இப்படி நிறைய விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றி, வணக்கம்.
1: இத்தகைய அரிதான ஒரு வாய்ப்பை வழங்கிய, உலகமே போற்றக்கூடிய ஒரு வானொலினா எங்களுடைய கோடை பண்பலை வானொலி தான். இந்த வானொலி இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் ஐயா. வாய்ப்பினை வழங்கியமைக்கு மிக்க நன்றி.
2: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது விருந்தினர் விருப்பம். தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வெண்ணிலா சிவகுமார் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், கணினியாக்கம் ஒய் முகமது அலி. நன்றி, வணக்கம் நேர்களே.

ஒரு முழு நாளின் செயல்பாடுகளை மனதிற்குள் அசை போட்டபடியே, செவி வழியே நுழையும் தேனிசையை கேட்டு ரசித்தபடியே, பிடித்த பாடலை கேட்கும் நேரமாய் கூடை பண்பலையின் நொறுபுள்ளியைந்தில் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சந்திக்க இருக்கும் மாவட்டம் அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்த மாவட்டம். பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்லாது பிற ஊர்களுக்கும் நிதி வழங்கும் மாவட்டம். பேருந்து கட்டமைப்புகளுக்கு தயாரிப்பு மையம் கொண்ட ஊர். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என அழைக்கப்படும் மாவட்டம். கரூர் என பழைய பெயரை கொண்ட கரூர் மாவட்ட நேயர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய நினைவி சுகம். கரூர் மாவட்ட நேயர்கள் வரலாம் 24, 24, 24 24, 24, 29 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சொல்லி 45, 42 கரூர் மாவட்ட அன்பர்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன். சசிரேகா, குமரகுரு.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் கரூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம். நலமா இருக்கோங்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: கரூர் மாவட்டம்.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: படிக்காத
0: பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவர் மட்டும் அரோதரிசிலிருந்து அன்பழகன் பேசுறேன் மேடம்.
0: அன்பழகன்

0: ஏன் என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: நினைப்பில் எல்லாருக்குமே 26ஆம் ஆண்டு உதய தின நல்வாழ்த்துக்கள்.
0: 27வது ஆண்டு உதய நாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும். என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து தில் தில் அசங்கம் போடுங்க.
0: பாடல் வந்துட்டே இருக்கு கோடை பெண்மலை 100.5 இருந்து.
2: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

0: கோடை பண்பலை 100.5 அன்பான நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நமது பண்பலையின் 27வது உதயவிழா கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற உள்ளது. உதயவிழா கொண்டாட்டம் நடைபெறும் நாளும் இடமும் பின்பு விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் இதய கூட்டிற்குள் இனிசைமலை கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 10:18 ஆயிட்டிருக்கு. இணைப்பில் வரக்கூடியவங்க வாங்க வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கய்யா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் என்னும் சிற்றூர் இருந்து பேசுகிறேன்.
0: சரிங்க ஈஸ்வரன் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: இங்கேயும் ஒரு கங்கையில் வந்து சோலை புஷ்பங்களே
0: உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5 இருந்து

0: கோடைப்பண்மலை 100.5 இது நினைவி சுகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம். உங்க பேர் வந்து ஆன் ஏர்ல கேட்கவே இல்லை, திரும்ப ஒரு முறை சொல்லலாமா?
1: சொல்லலாம்க்கா.
0: சொல்லுங்க பாப்போம்.
1: இரவு வணக்கம்க்கா. வெங்கமேட்ல இருந்து அமுதாங்க்கா. நல்லா இருக்கீங்களா?
0: அமுதாமா நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சரிங்கம்மா. நிகழ்ச்சியில
1: சூப்பரா இருந்ததுக்கு
0: என்னங்கம்மா?
1: நன்றிங்க.
0: தொடர்ந்து பண்பலை கேளுங்க. இப்ப என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: வெற்றி விழால இருந்து பூங்காற்றை உன் பேர் சொல்ல வரும்.
0: உங்க பேரை சொல்லி பாடல் வருது. கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: சிறகடிக்கும் சிங்கார பண்பலை கோடை பண்பலை நெருப்பிளி ஐந்தில் இது நினைவி சுகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து?
1: குளித்தலை பாக்யாங்க மேடம். நல்லா இருக்கீங்களாங்க மேடம்?
0: நலமா இருக்கோங்கம்மா. நிலையத்தில் அனைவரும்
1: மேடம் உதய விழா நல்வாழ்த்துக்களுங்க மேடம்.
0: உங்களுக்கும்
1: செல்ல தேவதைக்கு
0: உங்களுக்கும் உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? தங்கமே தங்கம் படத்துல இருந்து செவந்தி பூ மாலை கட்ட அந்த பாடல் கொடுத்துருங்க மேடம்.
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5 இருந்து.

பந்தாடும் பந்தாட்டம். இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளிலும் நடக்கிற உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக. நாள்தோறும் மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம். கரூர் மாவட்டம் வேட்டுவாளையத்திலிருந்து நல்லசிவம்.
0: நல்லசிவம் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: அந்த 7 நாட்கள் படத்திலிருந்து கவிதை அரங்கேறும் நேரம்.
0: உங்களுக்காக கவிதை அரங்கேறும் நேரம் கோடை பண்பலை 100.5 இப்ப வர காத்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள் முற்பகல் 11 மணிக்கு பாட்டுக்கு பாட்டு சிறப்பு நேரலையாக வலம் வர காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு நாங்களும் நடிப்போம்ல. 2:15 உதய விழா வாழ்த்து தென்றில். 3 மணிக்கும் தொடர்கிறது உதய விழா வாழ்த்து தென்றில். மாலை 4 மணிக்கு விடுகதை வண்ண தோரிகை. 8:00 இளமை பேசுகிறது. நாளை ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு வலம் வர காத்திருக்கிறது. 10:00 நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் பயணிக்க காத்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. 11:00 விரிய இருக்கிறது இரவு சிறகு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம் இணைப்பில் காத்திருக்கும் நெய்யர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கங்க, சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து,
1: குளித்தல இருந்து கல்யாணசாமி பேசுறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: செம்பருத்தி படத்துல இருந்து பட்டு போவேன்.
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5 இதுல இருந்து.

ஒழுக்கவிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். கரூர் மாவட்ட அன்பர்களை சந்தித்து விடைபெறுகிறது இன்றைய நினைவே சுகம். மீண்டும் கேட்கலாம் நினைவே சுகம் நாளை இரவு 10 மணிக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வலம் வரும். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு, நன்றி நேர்களே.

சில இரவுகள் தூக்கத்திற்காக அல்ல, நினைவுகளை சந்திக்கத்தான். அந்த நினைவுகளோடு இசையை சேர்க்கும் ஓர் இனிய பயணமாய் நம் கோடை பன்மலை 105 இரவு சிறகு.

கோடை பன்மலை 100.5 அன்பான நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. நமது பன்மலையின் 27வது உதய விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற உள்ளது. உதய விழா கொண்டாட்டம் நடைபெறும் நாளும் இடமும் பின்பு விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

பண்பலை சொல்லும் நேரம் இரவு 11:30. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

கோடை பண்பலை 100.5 அன்பான நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. நமது பண்பலையின் 27வது உதய விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற உள்ளது. உதய விழா கொண்டாட்டம் நடைபெறும் நாளும் இடமும் பின்பு விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

உதிக்கும் சூரியன் சொல்லும் செய்தி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. புதிய விடியல் போல் நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொரு அடியிலும் வெற்றி மலரட்டும். உங்கள் இல்லம் மகிழ்ச்சியால் நிறையட்டும் என வாழ்த்தி, இன்று 27வது உதய நாளை கொண்டாடவிருக்கும் நமது கோடை பண்பலை 100.5 இன்று வலம் வரும் இனிய நிகழ்ச்சிகளோடு இணைந்து மகிழ அன்புடன் அழைக்கின்றோம். நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழும் அன்பு உறவுகளையும் வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சகவருடம் 1948, ஆஷாத 10, பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 17 நாள், 2026 ஜூலை மாதம் 1 தேதி புதன்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.

0: 105.5.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, காணும் கண்களிலும் காணாத உண்மையிலும் காற்றின் மென்மையிலும் கடலின் ஆழத்திலும் நிறைந்து அகிலமெங்கும் அன்பால் அரைவணத்து ஒளியாய் வழிகாட்டிடும் இறைமையின் புகழ் பாடிட கூடை பன்மலை 100.5 அருள் மாலை.

இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் காலை 5:13. வாழ்வு நன்மை செய்யும் பயணமாக தொடர்ந்திட, செயல்களில் அறத்தை நிரப்பி வார்த்தைகளில் அன்பை பகிர்ந்திட, இறைமையின் அருள் வேண்டி போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

தடைகள் வந்தாலும் தளராத மனதை தந்து, துயரங்கள் வந்தாலும் துவழாத நம்பிக்கை தந்து, நாளும் வழிநடத்தும் இறைமையின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறது கூடை பன்மலை 100.5 அருள்மாலை.

கேட்கும் முன்பே தேவை அறிந்து, தேடும் முன்பே வழியை காட்டி, தளர்ந்த மனதிற்கு துணிவை அளிக்கும் இறைமையின் அருளை போற்றிக் கொண்டிருக்கிறது கூடை பண்பலை 100.5 அருள் மாலை. நேரம் காலை 5:23.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் காலை 5:29. நன்றி சொல்ல மறந்த நேரங்களிலும் நன்மையால் நம்மை நாளும் காத்திடும் பரம்பொருளின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.